0: சிங்கப்பூரில் அவசர மருத்துவ வாகனங்களை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் சேவை கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கின்றன. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பது அதற்கு காரணம். பிப்ரவரியிலிருந்து டீசல் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எரிபொருள் செலவு சுமார் 70 விழுக்காடு வரை கூடியிருப்பதாக சில நிறுவனங்கள் கூறுகின்றன. ஒரு நிறுவனம் எரிபொருளுக்கான கூடுதல் கட்டணத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம் தொடர்ந்தால் கூடுதல் கட்டணம் விதிக்க பரிசீலிப்பதாக வேறு சில நிறுவனங்களும் தெரிவித்திருக்கின்றன. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பொதுத் தேர்தல் நடத்தி கடுமையான போட்டி கொடுக்க தயார் என்று தெரிவித்திருக்கிறார். பாரிசார் நேஷனல் தேசிய முன்னணி ஜொஹூர் மாநிலத்தில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்த பிறகு திரு அன்வார் அவ்வாறு கூறினார். தேசிய முன்னணியின் அறிவிப்பு ஒற்றுமை கூட்டணி அரசாங்கத்துக்கு துரோகம் செய்ய வழியமைக்கும் அச்சுறுத்தல் என்றார் அவர். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி மாநாட்டில் திரு அன்வார் உரையாற்றினார். ஜொஹூரில் தனித்து போட்டியிடும் தேசிய முன்னணியின் அறிவிப்பில் தமக்கு ஆச்சரியம் இல்லை என்றார் அவர். தேசிய முன்னணி ஜொஹூரில் கூட்டணி அமைக்க விரும்பாவிட்டால் அனைத்து மாநிலங்களிலும் பக்கத்தான் ஹரப்பான் போட்டியிட தயார் என்று திரு அன்வார் கூறினார். மலேசியாவின் தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, நெஹ்ரி சம்பிலான், ஸ்லாங்கூர், பஹாங், பினாங் ஆகிய மாநிலங்களுக்கும் அது பொருந்தும் என்றார் அவர். திடீர் பொதுத் தேர்தலுக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் திரு அன்வார் கூறினார். மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கடிலான் கட்சியிலிருந்து விலகிவிட்டனர். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றனர். மலேசிய முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீஸி ரம்லி, இயற்கை வளங்கள், நீடித்த நிலைத்தன்மை, சுற்றுப்புற முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது இருவரும் கடிலான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றனர். நாடாளுமன்ற நாயகருக்கு தங்கள் முடிவை இன்று அதிகாரப்பூர்வமாய் தெரிவிக்கவிருப்பதாக அவர்கள் இருவரும் கூறினர். தற்போதைய நாடாளுமன்றத்தின் தவணை காலம் 3 ஆண்டுக்கு மேல் கடந்துவிட்டது. எனவே அடுத்த பொதுத் தேர்தல் வரை அவர்கள் இருவரின் தொகுதிகள் காலியாகவே இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காலம் கடந்து கொண்டிருப்பதாக ஈரானை எச்சரித்திருக்கிறார். அமெரிக்க ஈரான் நிரந்தர போர் நிறுத்த பேச்சு முடங்கியிருக்கும் நிலையில் அவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். ஈரான் விரைவாக செயல்பட வேண்டும், தவறினால் அந்நாட்டுக்கான எதுவும் மிஞ்சியிருக்காது, காலம் மிகவும் முக்கியம் என்று ட்ருத் சமூக ஊடகத்தில் திரு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பேசவிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் அவ்வாறு கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஆக அண்மையில் முன்வைத்த யோசனைகளுக்கு அமெரிக்கா உறுதியாக எந்த பதிலும் அளிக்க தவறிவிட்டது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா சமரசம் செய்து கொள்ள தயங்குவது பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் என்று ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனம் கூறியது. ஈரானின் கோரிக்கைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று திரு டிரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஆனால் மிகுந்த பொறுப்புடன் யோசனைகளை தெரிவித்திருப்பதாக ஈரான் கூறியது. அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது அபாயகரமான தூண்டுதல் என்று ஐக்கிய அரபு சிற்றரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். மேற்கு எல்லையிலிருந்து 3 ஆளில்லா வானூர்திகள் ஐக்கிய அரபு சிற்றரசுக்குள் புகுந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு கூறியது. 2 ஆளில்லா வானூர்திகள் இடைமறித்து வீழ்த்தப்பட்டன. எஞ்சிய 1 பரக்கா அணுமின் நிலையம் வட்டாரத்துக்கு வெளியே விழுந்தது. எவரும் காயமடையவில்லை. கதிரியக்க பாதுகாப்பு நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். ஈராக் ஆகாய படைத்தளத்திலிருந்து வந்த 3 ஆளில்லா வானூர்திகளை வீழ்த்தியதாக சவுதி அரேபியாவும் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பையும் அரசுரிமையையும் மீறும் எத்தகைய முயற்சிக்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. இஸ்ரேலிய அமைச்சரவை கிழக்கு ஜெருசலத்தில் தற்காப்பு வளாகம் அமைக்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன நிவாரண பணிக்குழு கிழக்கு ஜெருசலத்தில் செயல்பட்டு வந்தது. சென்ற ஆண்டு அந்த வளாகத்தை கைப்பற்றிய இஸ்ரேல் ஜனவரியில் அதை இடித்து தள்ளியது. அது அனைத்துலக சட்ட மீறல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் கண்டித்தது. இந்நிலையில் உலக நிறுவன நிவாரண பணிக்குழு செயல்பட்ட இடத்தில் இஸ்ரேல் அதன் தற்காப்பு வளாகத்தை அமைக்கவிருக்கிறது. அங்கு ராணுவ அருங்காட்சியகம், ஆள் சேர்ப்பு நிலையம், தற்காப்பு அமைச்சர் அலுவலகம் ஆகியன அமைக்கப்படும் என்று இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சும் ஜெருசலம் நகராட்சியும் தெரிவித்திருக்கின்றன.
1: சொல்லும் பொருளும் கம்போஷர், நிதானம். பதற்றமில்லாமல் நிதானம் காக்கும்போது செய்யும் செயலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும். கம்போஷர், நிதானம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: அண்ணாத்த படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இருந்தாரு டி மனுடைய சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 8:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேஸ்புக் லைவ் பக்கமா வரப்போறேன். நான் சந்திக்க போறது மாணவர் பரசுராம். அவரு அவருடைய அற்புதமான பயணத்தை பத்தி நம்மோட பகிர்ந்துக்க காத்துக்கிட்டே இருக்காரு. நியூரோ சயின்ஸ் கேட்கும் போது நல்லா இருக்குல்ல. இதுல அவருடைய ஆர்வம் எப்படி வந்தது, அவருடைய ஆர்வத்தினால பிறந்த நன்மை என்ன, இப்படி பல கேள்விகள் ஏன் கைவசம் இருக்கு, உங்களுக்கும் இருக்கலாம். நீங்க நேரடியா பரசுராம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேஸ்புக் லைவ் பக்கமா வந்துருங்க. முக்கியமா இந்த இளையருக்கு இந்த மாணவருக்கு மறக்காம உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. சரியா, வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக வானிலை. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி காசு. 1 யூரோ 1.49 வெள்ளி காசு. 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி காசு. 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு. 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 9 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாறு எட்டுல நீங்க இணைந்திருக்கீங்க. நான் ரவி ஜி, இப்ப பேஸ்புக் லைவ்ல இருக்கேன். என் கூட இணையறாரு மாணவர் பரசுராம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க பரசுராம்? முன்னால உங்களை பத்தின ஒரு சில வார்த்தைகளை எங்களுடைய நேர்களுக்கு சொல்லுங்களை கேப்போம்.
1: நீங்க சொன்ன மாதிரி என்னோட பேர் பரசுராம். நான் வந்து ரிபப்ளிக் பாயில இருந்து ரீசெண்டா கிராஜுவேட் பண்ணேன் டிப்ளமா இன் பயோடெக்னாலஜில. இப்போ வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசி என்னோட பயணத்தை பத்தி பகிர்ந்து கொள்ள வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு.
0: பாருங்க, அவர் ஆர்வமா காத்துட்டு இருக்காரு, நீங்க எது காத்துட்டு இருக்கீங்க? Facebook லைவ் பக்கமா வாங்க. பரசுராமுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளை, ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை அங்க கமெண்ட்ஸ் பகுதியில நீங்க தெரிவிக்கலாம். சரி பரசுராம், இப்போ அறிவியல்னு சொல்லும் போது இதன் மேல உங்களுக்கு ஆர்வம் வந்தது எப்படி? அங்கேதான் ஆரம்பிப்போமே.
1: நீங்க சொன்ன மாதிரி இந்த உயிரியல் ஆராய்ச்சியில வந்து எனக்கு ஜென்ரலா இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து என்னோட அம்மானால தான். ஏன்னா அவங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது மாஸ்டர்ஸ் பண்ணாங்க பயோகெமிஸ்ட்ரியில. சோ இந்த லேப் ஒர்க், தீசிஸ்

0: சோ நீங்க சொன்ன மாதிரி என்னோட தாத்தாக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் நோயினால அவர் பாதிக்கப்பட்டாரு. அவரோட அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் எப்படி வந்து வேதனைப்பட்டாரு நாங்க எல்லாரும் பார்த்திருக்கோம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த நியூரோ சயின்ஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து அவரால் தான். அவர் அந்த அந்த நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, அது அதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா, எப்படி வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு தீர்வு கொடுக்கலாம், அந்த டெஸ்பிரேஷனால தான் இந்த பேஷன் வந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: அங்கிருந்து இன்னும் இதை சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிச்சது. சரி, உங்களுடைய பள்ளி நாட்கள் ரிபப்ளிக் பாலி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உங்க பள்ளி நாட்கள்ல படிப்பு, அதுக்கப்புறம் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது தலைமைத்துவ பண்புகள், அதுவும் அதிகரித்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அந்த பயணத்தை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
0: என்னோட ஆர்பி நாட்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து சர்வீஸ் லேர்னிங் கிளப்னு ஒரு இணைப்பாளர் நடவடிக்கையில இருந்தேன். அங்க ஒரு எக்ஸ்கோ மெம்பரா இருந்தேன். நானும் இன்னும் ஒரு 9 பேர் சேர்ந்து மற்றவங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து, வாலண்டியரிங் பண்ணதுல இருந்து, நிறைய இது நிகழ்ச்சிகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து மோஸ்ட்லி என்னோட ரிபப்ளிக் பாலிடெக்னிக் ஜேர்னின்னு சொல்லலாம். அதை தவிர ஆஃப்கோர்ஸ் அகாடமிக்ஸ் இருக்கு, நிறைய கஷ்டங்களும் இருக்குன்னு சொல்லலாம்.
1: நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க. நிச்சயம் அந்த நாட்களை கடந்து வரும்போது ஒரு சில நாட்கள் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும், அப்படி ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
0: என்னோட ஒரு என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல நான் படிக்கும் போது எனக்கு ஒரு இம்யூனிட்டி ரிலேட்டட் நோய் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து நான் மருத்துவமனைக்கு போய் மருந்து சாப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமான நாள ஒரு பீரியடா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த நம்பிக்கை என் மேலையும் சரி வாழ்க்கையில ஜென்ரலா அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்தது வந்து 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் சொல்லலாம், என்னோட குடும்பத்தினரும் என்னோட நண்பர்களும். அந்த மாதிரி நாட்கள் வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சம் ஃபால்டர் ஆகலாம் சொல்லல, அந்த மாதிரி நாட்கள் மாதிரி இருந்தது. என்னோட குடும்பத்தினர் வந்து எப்பவுமே ஜென்ரலா சப்போர்ட்டிவ் தான். ஆனா இந்த நோய் வந்து எனக்கு டயக்னோஸ் ஆகும் போது அவங்க வந்து செயல்லையும் சரி அவங்க வார்த்தைகள்லயும் சரி எனக்கு எப்பவுமே ஒரு ஊக்கம் கொடுத்துனே இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மருத்துவமனைக்கு போகும்போது எனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ என்னால தனியா போக முடியும், ஆனா வந்து அவங்க மோரல் சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. நான் வந்து தனியா இல்ல, இத வந்து நம்ம எப்படியாவது தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ரெண்டாவது குரூப் பாத்தீங்கன்னா என்னோட நண்பர்கள். நான் சொன்ன மாதிரி எனக்கு பள்ளியில வந்து நான் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடும் போது எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கும், தூக்கம் வரும், இல்லாட்டி சொல்ற வாந்தி வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்துச்சு. அப்போ வந்து பாடத்துல வந்து கவனிக்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. சில தமிழ் வகுப்புல வந்து நான் தூங்குவேன், அந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து பாத்திருக்காங்க. அது வந்து எனக்கு என்னோட நண்பர்கள்லாம் வந்து அதுல இருந்து எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க கிளாஸ்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களோட உழைப்பை எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு மனசு தேவை. அவங்க வந்து எனக்கு ஆமா அவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி என்னோட இணைப்பாளர் நடவடிக்கையிலயும் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த என்னோட நிலைமையை புரிஞ்சிருந்து எனக்கு வந்து என்னோட பொறுப்புகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப உதவியா பண்ணாங்க.
1: இப்ப நீங்க சிரிச்சுட்டு சொல்றீங்க, ஆனா அப்போ நீங்க அதை அனுபவிக்கும் போது தொடர்ந்து உங்களுக்கு கடுமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தொடர்ந்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி நேர் ஜனனி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பரசுராம். தொடர்ந்து நம்மளோட உரையாட போறாரு. அவர் சந்தித்த சவால்கள், இப்ப அவர் அடைந்திருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு, அதை பத்தி விரிவா நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம் எது தெரியுமாங்க, நம்ம கொடுக்குற உற்சாகமோ நாம சொல்ற அற்புதமான வார்த்தைகள் தான். வந்து வாரி வழங்குங்க, கொட்டுங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை இந்த Facebook காணொலிக்கு கீழே. தொடர்ந்து பரசுராம் அவர்கிட்ட நம்ம பேசுவோம் இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருக்க என்னோட இது வணக்கம் சிங்கை.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது 8:21 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, TPE மற்றும் அடம் சாலை நுழைவாயில் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் சைவ உணவகம்.

0: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு. வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்க, வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிறவங்க, வேலையில இருந்து ஓய்வு பெற்றவங்க, இப்படிப்பட்ட பலர் வீட்டுல அதிக நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா கொசுக்கடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கான கடமை உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆக பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பு வழிமுறைகளை சிறு வயதுல இருந்தே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அனைவரையும் பாதுகாப்பா வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம். பி பிரேக், இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். எல் லிப்ட், புந்தொட்டி தட்டிகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். ஓ ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். சி சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். கே கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திடுங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திடுங்கள். இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு. எட்டு 23 ஆகிவிட்டது. தொடர்ந்து நம்ம பரசுராம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மாணவரா இருந்தாலும் இளையரா இருந்தாலும் அவரு பல சவால்களை சந்திச்சிருக்காரு, அதை தாண்டி சாதனை படைக்க உற்சாகத்தோட காத்துட்டு இருக்காரு. அவருக்கு உங்களுடைய அற்புதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்ன உடனேயே நம்ம இளமதி வந்துட்டாங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதனை அடுத்து குணா வணக்கம்னு சொன்னாரு, வாழ்த்து அடுத்து அனுப்புவார்னு நம்புறேன். யோகேஸ்வரி, வாழ்த்துக்கள், மின்மேலும் நீங்க வளரணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து வாழ்த்துக்களா வந்துட்டு இருக்கு. பரசுராம நீங்க பார்க்கலாம், உங்க வாழ்த்துக்களை வழங்கலாம். எங்கன்னு கேட்டீங்கன்னா Facebook லைவ் வாங்க, அந்த பக்கமா @only96LFM எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் உங்களை. சரியா? சரி பரசுராம், மீண்டும் உங்க பக்கம் நான் வந்துடுறேன். நீங்க ரிபப்ளிக் பாலில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது 2வது ஆண்டுல ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான பல முயற்சிகளையும் நீங்க எடுத்தீங்க. என்ன ஆச்சு, எப்படி மீண்டு வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நீங்க சொன்ன மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னோட தாத்தா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் வந்து நான் 2வது வருஷம் படிக்கும் போது அன்எக்ஸ்பெக்டட்லி தவறிட்டாரு. முதல்ல பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு மன துக்கத்தை வந்து உண்டாக்குச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப நெருக்கமானவர், அவரோட சேர்ந்துதான் நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட பேரும் அவரோட பேரும் ஒண்ணுதான். சோ அவர் திடீர்னு வந்து தவறும் போது எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த சூழ்நிலைய சுத்தி நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. என்னோட நண்பர்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துச்சு. ஒரு பாடங்கள்ல வந்து கவனம் செலுத்த முடியல, மதிப்பெண்கள் கம்மியாச்சு, ஸ்கூலுக்கே வந்து 2 வாரம் வர முடியல. அந்த மாதிரி நிறைய சவால்கள் இருந்தது அந்த ஒரு சம்பவத்தினால. ஆனா நீங்க வந்து சொன்ன மாதிரி மீளும் தன்மை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நம்புறேன். இந்த அனுபவத்துக்கு முன்னாடி என்னோட ஐடியா ஆஃப் வீழும் தன்மையை வந்து நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிரிட்டா இருக்கணும், அழக்கூடாது, இந்த மாதிரி பல்ல கடிச்சுன்னு அப்படியே எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம அனுபவிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஐடியா இருந்தது முதல்ல. ஆனா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வல்னரபுளா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நான் கத்துனேன் சொல்லலாம். ஏன்னா நம்ம வல்னரபுளா இருக்கிறதுக்கே ஒரு ஒரு தெம்பு தேவை, ஒரு தைரியம் தேவை. அதனால நம்ம அலர்றது ரொம்ப முக்கியம், நம்ம சோகப்படுறது ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி நம்மளோட உணர்ச்சிகளை வந்து ரெகுலேட் பண்றோம் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து எப்படி நம்ம மேல வரோம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகள் இல்ல நம்மளோட சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்மள டிஃபைன் பண்ணக்கூடாது, நம்ம அதுக்கும் மேல போகணும் அப்படின்னு வந்து நான் இந்த அனுபவத்தை இருந்து கத்துட்டேன்னு சொல்லலாம். என்னோட நோக்கம் இல்ல வாழ்க்கையில இருக்கிற பர்பஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் செய்ய ஒரு பர்சனலான விஷயம் சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில வெவ்வேறு அனுபவங்கள் இருந்திருக்கும், சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சில கோல்ஸுக்கு பார்த்து நம்ம போவோம். நம்மளோட கடமை என்னன்னா அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். என்ன பண்ணாலும் நம்ம அதை மறக்கவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி துக்கமான விஷயங்கள் நடக்கும்போது இந்த பர்பஸை மறக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இதை நம்ம ஞாபகப்படுத்தினே இருந்தா நம்ம ஏன் சில விஷயங்கள் செய்யறோம், ஏன் வேலை செய்யறோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்க வந்து ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லலாம்.
0: நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. என்னைக்குமே நம்ம அடைய வேண்டிய இலக்கை கருத்துல கொள்ளணும், அதை நோக்கி போகணும், அதுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் உங்க பேச்சிலிருந்து நல்லா புரியுது. இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா அழுகை. நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன் வானொலியில, இப்ப உங்ககிட்டயும் சொல்லணும், இதன் வாயிலா மறுபடியும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அழுகை வந்து பலவீனமா பலரும் கருதுறாங்க. ஆனா அதுவும் ஒரு வித அன்பின் வழிபாடு வெளிப்பாடுன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, அதுதான் வலிமையின் ஆக உச்ச வெளிப்பாடு அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நீங்க மனசுட்டு அழும்போது அது உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கரைக்க உதவும். அது யாரு முன்னணியில வேணாலும் இருக்கலாம், அதை செய்ய தயங்க கூடாது அப்படிங்கறது தான் என்னுடைய முக்கியமான கருத்து. அந்த பரசுராம், நீங்க ரொம்ப நல்ல முறையில சொல்லிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. சுபு அவரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, இளமதி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, பாலரத்னம் நீங்க ரொம்ப நல்லா கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இலங்கை நேயர் அப்படின்னு நம்புறேன், ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க நம்புறேன். அதனை அடுத்து தமிழ்ச்செல்வி அவங்களும் வந்து ரொம்ப அழகா தமிழ்ல பரசுராம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சிவனேஸ் ராஜு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க, தேவி. அதனை அடுத்து மைமூன் அவங்களும் மேலும் நீங்க உயர மனமாற வாழ்த்துகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ண நாயுடு, பரசுராம் அவர்களே நீங்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. காலங்காத்தாலே இவ்வளோ வாழ்த்துக்களை கேட்கும் போது அந்த நாள் மட்டும் இல்லை அவருடைய வாழ்க்கையும் பிரகாசமா அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தொடர்ந்து நேர்களே உங்களுடைய வாழ்த்துக்களை இந்த மாணவருக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. அவர்கிட்ட தொடர்ந்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு, காரணம் அவர் சமீபத்துல சாதனையும் படைச்சிருக்காரு இவ்வளோ சவால்களை தாண்டி. அந்த சாதனை என்ன அப்படிங்கறத கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இனி நீங்க என்னோட இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:28.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
0: வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சுகிட்டு இருக்குது பரசுராமுக்கு. ஜெயன்சி வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க, ஹேண்ட்சம் பாய் அழகையும் காலங்கத்தால ஒருத்தர் பாராட்டிட்டாங்க. அதனை அடுத்து பாத்மஜிதி நினைக்கிற அவங்க பேரு அன்பழகன், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பரசுராம் தங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப பரசுராம் படைச்சிருக்கிற சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல பெஸ்ட் 3-minute FYP presentation அப்படிங்கிற விருது அவர் கிடைச்சிருக்கு இளம் அறிவியலாளர்கள் அவங்களுடைய மாநாடுல. இது ஒரு மிகப்பெரிய சாதனை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த சாதனையை புரிஞ்சதுக்கு இவ்வளவு சவால்களுக்கு நடுவில். ஆனா அந்த பயணம் சுலபமானதா இருந்திருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க.
1: நீங்க இந்த போட்டியை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, அது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், எல்லா பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓப்பன் ஆன ஒரு காம்படிஷன் தான். இந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட் பண்ண கேட்டகரி வந்து 3-minute thesis அப்படின்னு ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரி நோக்கம் என்னன்னா, நம்மளோட ஆராய்ச்சி நம்ம கண்டுபிடிப்புகளை வந்து 3 நிமிஷத்துல எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும், அதுவும் ரொம்ப சுலபமா சொல்லணும். அது வந்து ரொம்ப கடினமான விஷயம், அதுதான் வந்து என்னோட கேட்டகரியில இருந்தது. இதோட பயணம் ப்ரெப்பரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா இருந்தது. பல மாதங்கள் வந்து என்னோட டீமோட வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. என்னோட சோலோ ப்ராஜெக்ட் தான், ஆனா வந்து எனக்கு நிறைய மென்டோர்ஸ் இருந்தாங்க, நிறைய கைட்ஸ் இருந்தாங்க. அவங்கதான் வந்து அவங்களோட உதவினால்தான் இந்த விருந்து எனக்கு கிடைச்சதுன்னு நான் சொல்லலாம். ஆனா 3 விஷயம் இதுல இருந்து எனக்கு கத்துனதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு நல்ல கைட் இல்ல மென்டோரோட முக்கியத்துவத்தை நான் வந்து டெஃபினட்டா வந்து புரிஞ்சிருந்தேன். ஏன்னா என்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப நல்ல முதலாளி இருந்தாங்க, அவங்கதான் வந்து இந்த போட்டியை பத்தி எனக்கு சொன்னாங்க, என்னை எனேபிள் பண்ணதே அவங்கதான். இல்லாட்டி இந்த போட்டியில நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மாட்டேன்னு சொல்லலாம். ஆப்பில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாரு, அவரும் வந்து இந்த போட்டிக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து எல்லாருக்கும் சுலபமா வந்து உன்னோட ஐடியாஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவரு ரெண்டு பேரும் இல்லாம வந்து இந்த விருந்து வந்து நடந்திருக்கேன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம பிடிச்ச விஷயத்துக்கு எப்படி நம்ம வேலை செய்யறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நான் வந்து கத்துனேன். ஏன்னா என்னோட 3 வருஷம் படிப்புல வந்து நான் எப்பவுமே ஒரு ஏதாவது மெரிட் பின்னாடி வந்து போயிருக்கிறது வந்து ரொம்ப சகஜமா இருந்தது. ஆனா இந்த போட்டிக்கு வந்து நான் என்கிட்டயே சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம கத்துக்கதான் போறோம், இது முதல் தடவை நம்மளுக்கு கத்துக்கதான் போறோம், ஜெயிக்கிறதுக்கு போல, சும்மா நம்ம எப்படி எல்லார்கிட்டயும் பேசணும், எப்படி வந்து நம்மளோட ஐடியாஸ் சுலபமா சொல்லணும், அதுக்குதான் நம்ம போறோம் தவிர ஜெயிக்கிறதுக்கு போல அப்படின்னு வந்துதான் நான் என்கிட்டயே சொல்லியிருந்தேன். அதனால இந்த விருந்து கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். அந்த விருந்தை தவிர எனக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, நம்ம நம்ம எந்த மெரிட்டுக்கும் பார்த்து வேலை செய்யல, நமக்கு பிடிச்சது பண்ணிருக்கோம், நிறைய கத்துருக்கோம், அந்த சாட்டிஸ்பாக்சன் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா சயின்டிபிக் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஆராய்ச்சியை வந்து எப்படி சுலபமா வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், அந்த அதை பத்தி நான் நிறைய கத்துட்டேன். ஏன்னா நிறைய சயின்டிஸ்டும் சரி நானும் சரி இந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதே வந்து ஒரு பிரச்சனையிருக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு தான். அந்த தீர்வை வந்து நம்ம ஜெனரல் பப்ளிக்கு சுலபமா சொல்ல முடியாட்டி நம்ம இந்த இது பண்ணதே கொஞ்சம் வேஸ்ட்னு சொல்லலாம். அது அதோட முக்கியத்துவத்தும் நான் இந்த காம்படிஷன்ல இருந்து கத்துட்டேன் நான் சொல்றேன்.
0: நீங்க பல படிப்பினைகளை இந்த போட்டி வாயிலா கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா, கத்துக்கிறதுக்கு தான் நான் போனேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வெற்றியை நோக்கி ஓடுறதை விட கற்பித்தல் அனுபவத்தை நோக்கி ஓடும் போது வெற்றி தானா வரும்னு நம்புறேன் இல்லையா பரசுராம்? இத வந்து உங்களுக்கு புகுத்திய ஆசிரியர்கள் அவங்களுடைய பெயர்களை நீங்க குறிப்பிடலாம் இந்த இடத்துல.
1: ஓகே, ஸோ எனக்கு என்யூஎஸ்ல வந்து முதலாளி இருந்தாங்க, அவங்களோட பேர் வந்து டாக்டர் சாய் ஸ்ரீயின். அவங்க இப்போ ஏஜிங் அண்ட் மெட்டாபாலிசம் லேப்ல வந்து ஹெட்டா இருக்காங்க. ரிபப்ளிக் பாலியில நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க பேரு வந்து டாக்டர் சன் குவாங்வன். அண்ட் அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து இந்த ஒரு வருஷம் நான் வேலை செஞ்சதுல எனக்கு வந்து கைடா இருந்தது வந்து மிஸ் வான். அவங்க வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. மூணு பேரும் சரி, அவங்க எல்லாமே இந்த விருந்து கிடைச்சது ரொம்ப கடினமா இருந்திருக்கும் சொல்லுவோம்.
0: சரி, இப்ப என்யூஎஸ்ல தேசிய பல்கலைக்கழகத்துல பயிற்சி திட்டமும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஒரு அஞ்சு மாசம் நான் வந்து என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுவும் வந்து சார்கோபீனியான்னு ஒரு நோயை பத்தி. சார்கோபீனியா வந்து நம்மளோட தசைகள் வயசாகும் போது எப்படி சுருங்குது, எப்படி பாழடைஞ்சு போகுது அப்படின்னு பத்தி தான் அந்த நோயே. அந்த அது வந்து ஒரு அஞ்சு மாசம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க ஒரு அடுத்த ஒரு ஆறு மாசம். அதெல்லாம் சரி, ஒரு ஒரு வருஷம் வந்து அந்த லேப்லயே இருந்தேன். அந்த சார்கோபீனியா நோயை பத்தி இன்னும் கத்துட்டேன். முக்கியமா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த லேப்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட அந்த ஒரு நோயினால எவ்வளவு காரணங்கள் இருக்குன்னு நான் வந்து கத்துட்டேன். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கும், ஆனா செல்ஸ் டிஷ்யூ அதுல வந்து எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது நம்ம வந்து வயசாகும் போது அப்படின்னு நான் கத்துட்டேன். ரெண்டாவது விஷயம் சொல்லணும்னா எனக்கு பயிற்சிக்கு தெரியல ஒரு முக்கியமான அங்கம் வந்து செக்ஸ் டிஃபரன்சஸ்னு ஒரு விஷயம். அது வந்து அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி இந்த நோய் வேறுபடுது அப்படின்னு நாங்க படிச்சோம். அது வந்து எலிகளை வந்து மாடல்ஸா யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தசைகளை எடுத்து அதை படிச்சுதான் நாங்க இதை கத்துனோம். இதுதான் வந்து என்னோட ஒரு வருஷத்துல ஒரு ட்ரைனிங்னு சொல்லலாம்.
0: பயிற்சிக்கு போயிருக்கீங்க, வகுப்புக்கு போயிருக்கீங்க, புறப்பாடு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கீங்க, இதுக்கு இடையில உங்களுக்கு ஏற்பட்ட நோய் பாதிப்பு காரணமா மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி சமூக சேவையிலே ஈடுபட்டிருக்கீங்க, ஜூரம் வெஸ்ட் தாதிமை இல்லாமல. எப்படி பரசுராம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு நாள்ல என்ன 48 மணி நேரம் இருக்கா?
1: இல்ல, அது ஒரு ஒரு பேஷனும் சொல்லலாம். நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளை டிஃபைன் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே அதுக்கு மேல போறதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். நம்மளுக்கு வர சூழ்நிலைகளை நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நம்ம எப்படி அதுல இருந்து ரியாக்ட் பண்றோம், எப்படி அதுல இருந்து கத்துக்கிறோம்னு வந்து நம்ம கண்ட்ரோல் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எனக்கு வந்த நோயோ இல்ல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதுக்கு மேல போகணும். நம்ம நம்மளோட பொட்டன்சியல் வந்து அதனால லிமிட் ஆகக்கூடாதுன்னு நான் நம்பினேன்.
0: என்னைக்குமே நம்முடைய ஆசைகளை எதுக்காகவும் கைவிட கூடாது இல்ல, விஸ்வரூப வெற்றி. புரியுது, புரியுது. இப்ப இந்த தாதுமை இல்லத்துல நீங்க வந்து தொடர்ந்து சேவையை கொடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அதுல உங்களுக்கு கிடைத்த படிப்பு என்னன்னு சொல்வீங்க?
1: நீங்க சொன்ன மாதிரி அந்த நர்சிங் ஜிராங் நர்சிங் ஹோம்ல நான் ஒரு 6 மாசம் வந்து வேலை செஞ்சேன். கேர் சப்போர்ட் வாலண்டியரா இருந்தேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் நர்சஸ், பிசியோதெரபிஸ்ட், கேர் கிவர்ஸோட நிறைய வேலை செஞ்சிருக்கேன். என்னோட ரோல் என்னன்னா ஆம்புலேஷன், அதாவது நம்ம பேஷண்ட்ஸை வந்து பெட்ல இருந்து வீல் சேர் கூட்டின்னு வருது, இல்லாட்டி வீல் சேர்ல இருந்து திருப்பி பெட் கூட்டின்னு வருது, இல்லாட்டி உணவு ஊட்டுறது, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து உதவி செய்யறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் உதவி செஞ்சிருக்கேன். எனக்கு முக்கியமான படிப்பினேன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து குடும்பத்தினரும் நண்பர்களோட முக்கியத்துவம்னு நான் சொல்வேன். ஏன்னா அங்க நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தனிமையில இருந்தாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு பெட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க தவிர வேற யாருமே இல்லை பேசுறதுக்கு. அவங்க மன அழுத்தத்தோட இருந்தாங்க, வந்து எல்லா அவங்க பண்ற வேலையில வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்திலயே இருந்தாங்க. ஆனா உன்ன ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நிறைய குடும்பத்தினர் டெய்லி வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா மனிதர்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் பீயிங்ஸ். சோ நம்ம பழகிறது, பேசுறது, எப்படி நம்ம கருத்துக்களை வந்து ஷேர் பண்றோம், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட புத்தி, நம்மளோட சந்தோஷம், நம்மளோட முறையில எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அதை மெயின்டைன் பண்ணது நம்மளோட கடமை. நம்ம வயசாகும் போது சரி, இல்ல நம்ம இப்ப கூட சரி, நம்ம இளமையில இருக்கும் போது கூட நம்ம யார சுத்தி வச்சிருக்கோம், ஹூஸ் சரௌண்டிங் அஸ், அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: பிரமாதமா சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சுகிட்டே இருக்குது. அந்த வரிசையில யாரு என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவோம். வேணுகோபால் அனுராதா சொல்லிருக்காங்க, உங்களுடைய வலிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் கடவுள் துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி மிக்க நன்றி. மும்தாஜ் பிவி வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. அதனை அடுத்து கமல் அவர் வந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஹேமலதா செல்வம் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பரசுராம் உங்கள் எதிர்காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மாரியப்பன் செல்வம் தெரிவிச்சிருக்காரு. பி எஸ் மகா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க ரொம்ப வலிமையான ஒரு நபர், தொடர்ந்து நீங்க வாழ்க்கையில உங்க லட்சியங்களை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய விடாமுயற்சிக்கு அவர் வந்து அடிமை ஆயிட்டாரு நான் சொன்னது போல. வாழ்த்துக்களா சொல்லிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. எல்லாம் படிக்கும் போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலங்காத்தால நேர்மறையான கருத்துக்களை சிந்தனைகளை பகிர்ந்துப்போம். தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க நீர்களே ஃபேஸ்புக் வாயிலா. சரி, இப்போ நிறைவா நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, அறிவியல்னு சொல்லும் போது நீங்க தேசிய சேவையை தொடர்ந்து இந்த துறையில சாதனை படைக்க காத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை லட்சியம், இதை நான் செஞ்சு ஆகணும் என்னுடைய அறிவியல் பயணத்துல அப்படின்னா எதுன்னு சொல்றீங்க?
1: நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 வருஷம் எனக்கு தேசிய சேவை இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பட்டப்படிப்பு படிக்கலாம்னு இருக்கேன். லைஃப் சயின்சஸ் இல்லாட்டி பயாலஜிக்கல் சயின்சஸ்ல பட்டப்படிப்பு படிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது PhD இல்ல மாஸ்டர்ஸ் பண்ணது வந்து ரொம்ப சகஜம். அந்த இதுல பாத்தீங்கன்னா நியூரோ சயின்ஸ்ல வந்து PhD பண்ணலான்னு இருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பிளான் தான். நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னு பாக்கணும், அங்கிருந்து போறதா வந்து கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஆனா இதுதான் வந்து ரஃப் பிளான். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் பிகர் இம்பாக்ட்னு கேட்டீங்கன்னா, என்னோட இந்த மாதிரி கொடி நோய்கள், பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா, அல்சைமர்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடி நோய்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து பேஷன்ஸோ இல்ல அவங்க குடும்பத்தினருக்கோ வந்து நம்ம வந்து 1% உதவி செய்யணும்னு என்னோட குறிக்கோள் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொடி நோய்களை வந்து கியூர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது கியூர் பண்ணலாட்டி கூட பரவாயில்ல, ஆனா நம்ம 1% அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளோட கண்டுபிடிப்புகள், நம்மளோட ஆராய்ச்சி எப்படியாவது இந்த ஃபீல்ட்ல ஒண்ணு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும், 1% அட்வான்ஸ் ஆகணும்னு நான் நம்புறேன். அதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம் சொல்றேன்.
0: பிரமாதம். பரசுராம் இந்த நேரத்துல இரு சாரா இருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இன்னும் உங்களுடைய அப்பா அம்மா அற்புதமான ஒரு மகனை இந்த சமுதாயம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது உங்களை சுத்தி இருக்கிற இந்த சமூகம் சமுதாயம் உங்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளை வழங்கிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு நன்றி. நான் இந்த இடத்துல இரு சாராருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஒரு நாள் கூடிய விரைவில் நீங்க இந்த துறையில பெரிய சாதனையை செய்யணும், அந்த சாதனையை முன்னிட்டு உங்களை ஒளி 9 அறையில நாங்க பேட்டி எடுக்கணும், அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சதுன்னா அது நான் செஞ்ச பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பரசுராம், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடினதுக்கு. நான் சொல்றது போல உங்க சாதனைகளை நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். ஆக பரசுராம் அவர்கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை போலவே பலரும் வாழ்க்கையில சாதனை படைக்கணும்னு ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு உற்சாகம் தர மாதிரியான பாடல்கள் இதோ.

0: அச்சடையான் பாடலை கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாடலை கேட்போம். த வாரியர் படத்துல இருந்து முதல் பாடல் வருது. சிலம்பரசன் ஹரிப்ரியா பாடின பாட்டு தேவ்ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் இடம்பெறும். அதனை அடுத்து இக்கிலோனா அப்படின்னு சமீபத்துல வந்த படமா இருந்தாலும் இசை ஞானி இளையராஜாவோட இசையில வந்த பாட்டுங்க இது. மலேசியா வாசேவன ஜானகி பாடி அந்த பாடலை கேட்போம். இன்னும் சற்று நேரத்துல
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா TPESLE செல்லும்பழியில் டெம்பனிஸ் அவென்யூ 10 பிறகு விபத்து 3 தடத்தில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
1: எங்க? மதுரைக்கா?
0: குமார் மெஸ்க்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
1: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயிற்றுக்கிழுது.
0: அதான் குமார் மெஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு. கோ கிரீன் எஸ்ஜி மீண்டும் வந்துருச்சு. இந்த ஆண்டு இன்னும் பல முக்கியமான தகவல்களை தாங்கி வருது. சிங்கப்பூர்ல வெப்பம் அதிகரிச்சிட்டு இருக்கு, மழை நீர் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பருவநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய பல சவால்கள்ல ஒரு பகுதி. நாளடைவுல இந்த சவால்கள் அதிகரிக்கலாம். ஆக அதுக்கு ஏத்த மாதிரி, குறிப்பா பருவநிலை மாற்றத்திற்கு ஏத்த மாதிரி செயல்படுவது தேசிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா உருவெடுத்திருக்கு. ஆக பருவநிலை மாற்றம்னு சொல்லும் போது அதுல நம்ம எல்லாருடைய பங்கும் இருக்கு. அதனாலதான் இந்த ஆண்டு இயர் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு. பருவநிலை மாற்றத்திற்காகவே வடிவமைக்கப்பட்ட ஆராய்ச்சி கூடத்தின் வாயிலாக வழங்கப்படும் அறிவியல் தீர்வுகள் என்னென்ன, பருவநிலை மாற்றத்தை கையாள்வதற்கான உத்திகள், பருவநிலை மாற்றத்தை ஒட்டி சிங்கப்பூர்ல எடுக்கப்படுற முயற்சிகள், இப்படி இன்னும் பலவற்றை நீங்க தெரிஞ்சுக்கலாம் கோ கிரீன் எஸ்ஜி நடவடிக்கைகள் வாயிலா. இதனை பற்றின மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள gogreen.gov.sg என்ற இணைய பக்கத்தை நீங்க நாடலாம். இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பிறகு முதல் தடத்தில் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. நேரம் இப்பொழுது 8:59.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் பார்க்கிஜினை
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல கேட்டீங்க. ஷோன் ரோடனுடைய சில பாட்டு வந்துச்சு. லவர் வந்து வரத்துல இருந்து பாட்டு இடம்பெற்றது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்காக 90களில் வந்த பாடல்கள்லாம் காத்திருக்குங்க.

0: நாலங்கா தலை இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது அப்படின்னு சொல்ல தோணும். அப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. திரை தகவல் வரப்போகுது, அது மட்டும் இல்ல சுவாரஸ்யமான ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை தெரிஞ்சுப்போம். நீங்க இடியுடன் கூடிய மழையை மதிய வேளையில எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ. வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.
3: வணக்கம் சிங்கை.

0: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இயக்கத்தில் நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.
3: அன்பான ஃபேன்ஸ்காக

0: அரசாங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: 9:16 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பாட்லி சாலை டேம்பனிஸை நோக்கி செல்லும் வழியில் அப்பர் பைலேபா பாட்லி வயடாக்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் உட்ஸ்வில் சுரங்கப்பாதை நகரை நோக்கி செல்லும் வழியிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: அதனால ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பிரசித்தி பெற்ற மல்யுத்த வீரரா செயல்பட்டாரா. சொல்ல போனா 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள்ல அவரு களமிறங்குறாரா அப்படின்னோ, அதுல ஒரே ஒரு ஆட்டத்துல மட்டும்தான் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னோ ஒரு சில தகவல்கள் சொல்லுது. வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, தாடி வச்ச முதல் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு பரவலா வர்ணிக்கப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னா, அமெரிக்க வரலாற்றிலேயே அதிபரின் பதவியேற்பு விழாவின் போது படங்கள் எடுக்கப்பட்டது ஆப்ரஹாம் லிங்கன் பதவியேற்கும் போதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: வணக்கம் சிங்கை.

0: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல.
1: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
0: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
1: ஆமா, தசை வலி, தலை வலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவோ. நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: நான் இன்னைக்கு கோடரி சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன்.
2: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
4: இது வணக்கம் சிங்கை.

0: அருணாச்சலம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால கவிதை பாடு மலைகள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அடுத்ததா அண்ணாமலை பட பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து அவள் வருவாளா. இப்போ அந்த பாடல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல, இப்போ ஒலி 968 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 184 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானோஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷவ் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போது go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTESLE செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட், பெண்டமிய சாலை நகரை நோக்கி செல்லும் வழியில் புன்கிங் சாலை, PIE எக்ஸிட் இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLE CTE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு மூன்றாம் தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒலி 968
1: சினிமா சினிமா
0: சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் தயாரிப்புல அனிமல் லவ்லி வந்து சக்க போடு போட்ட ஒரு படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தை சிவகுமார் முருகேசன் இயக்கியிருந்தாரு. அடுத்ததா சிவகுமார் முருகேசன் செய்யோன் அப்படிங்கிற படத்தை இயக்க போறாரு. அதுல சிவகார்த்திகேயன் தான் நடிக்கிறாரு. படத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமா இன்று தொடங்குது அப்படின்னு அண்மையில தகவல் வெளிவந்திருக்கு. கமலஹாசன் தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த செய்யோன் திரைப்படம் இந்த ஆண்டு அக்டோபர்ல வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தகவல்கள் சொல்லுது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு தான்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ஏ ரஹமானோட இசில வந்த பாடல் காதலர் தினம்பரத்துல இடம்பெற்றது. அதுக்கு முன்னால சின்ன தம்பி படத்துல இடம்பெற்ற பாடல் இசை ஞானி இளையராஜாவோட இசையில உங்களுக்காகவே ஒலித்தது. அடுத்து வரப்போகுது இந்த பாட்டு. மனு அருள்மொழி மற்றும் குழுநர் பாடிய அந்த பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச
3: நேரம். போக்குவரத்து நிலவரம்,
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLECTE செல்லும் வழியில் Woodlands Avenue 12, அதற்கு பிறகு காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் திலோக்லாங்கா சாலை, ஹெண்டர்சன் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்

0: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி இவரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இடம்பெற போகுது. எப்போ? ஜூன் 27 தேதி காலை 9 முதல் மாலை 6 வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியாகாப் வளாகத்துல. மே 31 தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு GST செலுத்தணும். ஜூன் 1 தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 150 வெள்ளிக்கு அதிகரிக்கும், அதோட 9 விழுக்காடு GST செலுத்தணும். ஏன்? இப்பவே பதிவு செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை இந்த பயிலரங்குக்கு உடனடியாக அனுப்பி வைங்க. 7-15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. ஆக மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க போகலாம் go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333-3888-6333-3888. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. நாளை காலை 6 மீண்டும் சந்திப்போம். பாய்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

காலை மணி 10 மீடியகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிம்பா நிறுவனம் எம்ஒன் நிறுவனத்தை வாங்க முன்மொழிந்த பரிந்துரையின் மறு ஆய்வை தகவல் தொழில்நுட்ப ஊடக மேம்பாட்டு ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒழுங்குமுறை விதிகள் மீறல் குறித்து விசாரணை நடப்பதால் ஆணையம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. சிம்பா தனக்கு ஒதுக்கப்படாத ஒலியலை கற்றைகளை அதன் கை தொலைபேசி சேவைக்கு பயன்படுத்தலாம் என்பது பரிந்துரையின் மறு ஆய்வின் போது ஆணையத்துக்கு தெரிய வந்தது. மறு அறிவிப்பு வரும் வரை சிம்பா நிறுவனம் எம்ஒன் நிறுவனத்தை வாங்க முன்மொழிந்த பரிந்துரையின் மறு ஆய்வை நிறுத்தி வைப்பதாக ஆணையம் தெரிவித்திருக்கிறது. புகிட் பாஞ்சாங் இலகு ரயில் சேவை தடத்தில் ஓர் ஆடவர் விழுந்ததால் அங்கு ரயில் சேவை தடைபட்டிருக்கிறது. காலை 6 மணி அளவில் புகிட் பாஞ்சாங் சின்ஜா நிலையங்களுக்கிடையே பெரிய அளவில் தாமதம் ஏற்படலாம் என்று SMRT தெரிவித்திருந்தது. தண்டவாளத்தில் ஊடுருவல் என்று கூறி பின்னர் இருவழி சேவையை அது ரத்து செய்தது. சகார் நிலையம் அருகே அதிகாலை 5 மணி அளவில் ஓர் ஆடவர் தண்டவாளத்தில் புகுந்தது போல் தெரிவதாக காலை 7 மணி அளவில் SMRT தெரிவித்தது. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஆடவர் தண்டவாளத்தில் விழுந்ததாக அது சொன்னது. தாமதத்துக்கான சான்று குறிப்பு தேவைப்படுவோர் தனது இணையதளத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று SMRT தெரிவித்திருக்கிறது. சுவாச்சுகாங் புகிட் பாஞ்சாங் நிலையங்களுக்கிடையே ரயில் சேவை தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட நிலையங்களில் பயணிகளுக்காக இலவச பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சிங்கப்பூரில் அவசர மருத்துவ வாகனங்களை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் சேவை கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கின்றன. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பது அதற்கு காரணம். பிப்ரவரியிலிருந்து டீசல் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எரிபொருள் செலவு சுமார் 70 விழுக்காடு வரை கூடியிருப்பதாக சில நிறுவனங்கள் கூறுகின்றன. ஒரு நிறுவனம் எரிபொருளுக்கான கூடுதல் கட்டணத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம் தொடர்ந்தால் கூடுதல் கட்டணம் விதிக்க பரிசீலிப்பதாக வேறு சில நிறுவனங்களும் தெரிவித்திருக்கின்றன. ஈரான் அமைதி திட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்நாட்டில் எதுவும் மிச்சமின்றி போகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். காலம் கடந்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரானை தாக்க திட்டமிடுவதாக தெரிகிறது. 6 வாரங்களாக நீடிக்கும் சண்டை நிறுத்தம் அதன் மூலம் முடிவுக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் திரு ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். விரைவில் அவர் ராணுவ நடவடிக்கைக்காக மூத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. ஈரான் சிறந்த யோசனைகளை முன்வைக்காவிட்டால் அது முன்னை விட கடுமையாக தாக்கப்படும் என்று அக்சியோஸ் செய்தி நிறுவனத்திடம் திரு ட்ரம்ப் கூறினார். மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானும் எச்சரித்திருக்கிறது. ஈரானிய உச்சத்தலைவரின் ராணுவ ஆலோசகர் படையினரும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக சொன்னார். அதேவேளை அரசு தந்திர முயற்சிகளும் தொடர்வதாக அவர் கூறினார். இதற்கிடையே சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் ஈரான் அதிபர் நாடாளுமன்ற நாயகர் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகம் 5 நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் கொடுப்பது எந்த ஒரு போர் நிறுத்த பேச்சுக்கும் நிபந்தனை விதிப்பது உள்ளிட்டவை அவற்றுள் அடங்கும். அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் அபாயகரமான தூண்டுதல் என்று ஐக்கிய அரபு சிற்றரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். மேற்கு எல்லையிலிருந்து 3 ஆளில்லா வானூர்திகள் ஐக்கிய அரபு சிற்றரசுக்குள் புகுந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் கூறியது. 2 ஆளில்லா வானூர்திகள் வீழ்த்தப்பட்டன. எஞ்சிய 1 பரக்கா அணுமின் நிலைய வட்டாரத்துக்கு வெளியே விழுந்தது. எவரும் காயமடையவில்லை. கதிரியக்க பாதுகாப்பு நிலையில் பாதிப்பு ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் ஈராக் ஆகாய படை தளத்திலிருந்து வந்த 3 ஆளில்லா வானூர்திகளை வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பையும் அரசுரிமையையும் மீறும் எத்தகைய முயற்சிக்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஜொஹூரில் தனித்து போட்டியிட திட்டமிடுவதாக தேசிய முன்னணி அறிவித்ததில் தமக்கு ஆச்சரியமில்லை என்று கூறியிருக்கிறார்.
பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி மாநாட்டில் திரு அன்வார் உரையாற்றினார். தேசிய முன்னணி ஜோஹூரில் கூட்டணி அமைக்க விரும்பாவிட்டால் அனைத்து மாநிலங்களிலும் பக்கத்தான் ஹரப்பான் போட்டியிட தயார் என்று திரு அன்வார் கூறினார். மலேசியாவின் தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, நெஹ்ரி சம்பிலான், ஸ்லாங்கூர், பஹாங், பினாங் ஆகிய மாநிலங்களுக்கும் அது பொருந்தும் என்றார் அவர். திடீர் பொது தேர்தலுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் திரு அன்பார் கூறினார். தென்கொரியாவில் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தொழிற்சங்கம் இன்று சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. அரசாங்கத்தின் சமரச பேச்சுக்குழுவுடன் கலந்துரையாடல் இடம்பெறும். வேலை நிறுத்தத்தை தவிர்க்க அது உதவலாம். முன்னர் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. வரும் வியாழக்கிழமையிலிருந்து 18 நாளுக்கு சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிடுவதால் கவலை எழுந்திருக்கிறது. வேலை நிறுத்தத்தை தவிர்க்க எல்லா வகையிலும் முயற்சி எடுக்கப்படும் என்று தென்கொரிய அரசாங்கம் கூறியது. மீறி வேலை நிறுத்தம் நடந்தால் பாதிப்பை குறைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அது சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அடுத்த குற்ற கண்காணி கேள்வி. அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: என்ன அரிசிங்க வேணும்?
2: என்ன கேள்வி இது? அனார்கலி பொன்னி அரிசி தவிர வேற எந்த அரிசியாவது நான் இதுவரைக்கும் வாங்கிருக்கேனா?
1: இங்க 1000 அரிசி இருக்கு, குறிப்பா அனார்கலி பொன்னி அரிசி தான் வேணும்ங்கறீங்களே. ஏன்
2: என்ன ஏன் இத நான் மட்டும் இல்ல, அனார்கலி பொன்னி அரிசி வாங்கிக்கிட்டு போற எல்லாருமே சொல்லுவாங்களே, அனார்கலி பொன்னி அரிசி உப்புல இருக்கும், மணவா இருக்கும், சாதம் நிறைய கிடைக்கும்.
3: கரெக்ட்டா சொன்னீங்க, அனார்கலி பொன்னி அரிசி 20 வருஷம் பாரம்பரியம், அதோட தரம் சுவை அடடடடட. அனார்கலி பொன்னி அரிசினு கேட்டு கேட்டு வாங்குங்க.
4: வர்த்தக தொடர்புக்கு 6532-5474.
5: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். தனிக்குரலா இந்த வாரம் நிகழ்ச்சி பண்றேன் அப்படின்னு சென்ற வாரமே நாங்க சொல்லி இருந்தோம். ஆனா என்னுடைய புது பார்ட்னர் போய் இப்ப என்னுடைய பழைய பார்ட்னரை கூப்பிட்டு வச்சு எனக்காக என்னோட சேர்ந்து நிகழ்ச்சியை துவங்கி வைங்களேன் தொடங்கி வைங்களேன்னு வணக்கம் சிங்க நிகழ்ச்சி முடிந்த பிறகும் அவரை வீட்டுக்கு நான் விடாம இங்க பிடிச்சு வச்சிருக்கேன்.
1: இதனால இவா எக்ஸ்சேஞ்ச் பழசுக்கு புதுசுங்கிற மாதிரி, புதுசுக்கு பழசா?
5: அதெல்லாம் அப்படிதான் ரவிஜி, கண்டுக்காதீங்க. சரி, சென்னை போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க பப்பாளிப்பழம் மாதிரி. எப்படி இருந்துச்சு சென்னை பயணம்?
6: மனசத்தோட சொல்லுங்க.
5: என்ன,
6: அங்க போய் வெந்துட்டு வந்திருக்கேன் சூடுல, பப்பாளி பழம்னு மனசாச்சு.
5: என்னது? அந்த சருமத்தின் ரகசியம் என்னவோ?
1: 40 degrees வெயில போய் நல்லா காஞ்சிட்டு வாங்க, சருமம் பழுப்பா தெரியும் அவங்களுக்கு.
6: என்ன தெரியுமா, எங்க போனாலும் ஏசின்னு அவங்க சொல்லுவாங்க, குளிர் சாதனம் இருக்கும் நமக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா கொஞ்சம் கால் எடுத்து வெளியில வச்சுங்களேன், அனல் பறக்கும்.
5: மே மாதத்தை தவிர்க்கணும்னு நீங்க சொல்றீங்க, அதாவது பயணம் திட்டம் போட்டாங்கன்னா இந்த ஒரு மாதத்தை தவிர்க்கணும்
6: இந்த
5: ஆசிய நாடுகளுக்கு போகிறது.
6: ஆமா, அந்த மே ஜூன் எல்லாம் பொதுவா இந்தியால சென்னையில ரொம்ப சூடா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், முதல் முறைய வாழ்க்கையில அனுபவிச்சேன். ஆனா அப்படி இருந்தோம் மூளைக்கு மூளை தண்ணீர் கடை இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்ல அலிமா, அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் பாருங்க, உண்மையிலே சொல்றேன். நம்மள அப்படி
5: அது நல்லா இருந்துச்சுல, ஏன்னா இவ்வளவு சூடா இருந்தா அவங்களுடைய அந்த அரவணைப்பு, அவங்களுடைய அன்பு நம்ம பெறும் போது அது மனசுக்கு குளிரா இருந்திருக்கும்.
6: சரியா சொன்னீங்க,
5: அதனால எவ்வளவு வெயில் இருந்தாலும் பரவாயில்ல ரவிஜின்னு சொல்றாரு. இன்னொரு முறை போடுனா கூட நான் போவேன் அப்படின்னு கண்ணு பேர் நிக்கிறாரு.
6: இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, சொல்லாதான் நீங்க சொல்லக்கூடாது அலிமா.
5: சரி, நீங்க வந்துட்டீங்க, உங்களுடைய அந்த மறுபாதி இன்னொரு ஹாஃப் இங்க வரமாட்டாரா சென்னையில?
6: அவரை பத்தி நான் சொல்றேன், எனக்கு முன்னால போனவரு எனக்கு அப்புறம் தான் வராரு, அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த இடத்துல நீங்க பாக்கணும், சும்மா பம்பரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு அலிமா.
5: ஏன்னா எத்தனை முறையோ போயிட்டாரு, அப்படியே ஐக்கியமாயிட்டாருன்னு நினைக்கிறாரு.
6: சில பேர் அலிமா சில இடங்களுக்கு போகும்போது உயிரோட்டம் பெற்று அப்படியே மீண்டு வருவாங்க, அதுதான் ரஃபி. சென்னைக்கு போயிட்டாரு வச்சுக்கீங்களேன், அவரை பிடிக்க முடியாது, அவருக்கு தெரியாத இடம் இல்ல, சந்து புந்துல எல்லாம் அப்படி நடந்து போயிட்டே இருப்பாரு பாத்துக்கீங்களேன்.
5: அவர் ஒரு எந்திரன் 3.0, திரும்ப வரும்போது எந்திரா அப்படிதான் திரும்ப வருவாரு. என்னென்ன பேருந்துகள் எடுக்கிறாரு, என்னென்ன ரயில் எடுக்கிறாரு, அவர் எடுக்காத ரயிலா, அவர் எடுக்காத பேருந்தா, அந்த மாதிரி இருக்கு.
6: சரியா சொன்னீங்க, முதல் முறையா என் வாழ்க்கையில என்ன ஒரு பேருந்து வேற எடுக்க வச்சுட்டாரு. இந்தியாவுல சென்னையில நான் பேருந்துல ஏறுறதே கிடையாது, அது ஒரு தனி அனுபவம். அங்க எத்தனை மாலை மாச்சு,
5: என்ன நடந்துச்சுன்னு இதன் பிறகு நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. நான்கு மணி நேரம் நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டேன் அலிவாஸ்மா.

0: முனைப்பு வரிகள் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: உதவியாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ட்வெல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயல் காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வயிறு சத்தம் போடுது,
3: வெற்றிய சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி துணை காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பேருந்துல என்னமோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுவும் சென்னையில. அப்படின்னு ரவி ஜி ஒரு ஹுக்கோட முடிச்சிருக்காரு. என்ன நடந்துச்சு ரவி?
1: ஆரம்பத்துல அந்த பேருந்து நிறுத்தத்துல போய் நிக்கும் போது 4 நிமிஷத்துல பேருந்து வரணும் போட்டுருந்துச்சு. நாங்க ஒரு 10 நிமிஷம் நின்னுப்போம், வரல. பக்கத்துல உட்கார்ந்து இருந்துகிட்ட கேட்டோம், 4 நிமிஷத்துல வரும்னு போட்டிருக்காங்களே எப்படி? நான் அரை சொன்னாரு, நான் அரை மணி நேரமா உட்காந்துருக்கேன், எனக்கே இன்னும் வரல, நீங்க இப்பதான் வந்தீங்க, கொஞ்சம் காத்திருக்கேன்னு சொன்னாரு. கேளுங்க, அதையும் தாண்டி பேருந்துல ஏறிட்டோம். ஏறின கையோட ரஃபி வந்து இந்த டிக்கெட் வாங்குறதுக்காக அவருடைய அட்டையை கொடுத்தாரு. அந்த நபர் நான் கூட நினைச்சேன், வாவ், டிஜிட்டல் இந்தியா போல இருக்குது, அட்டையை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அவரு 4 தடவை தட்டுறாரு, ஒண்ணும் வரல. வந்துருச்சு, காசு எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனா இங்கதான் அலிமா, நான் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு.
0: என்ன நடந்துச்சு?
1: நின்றுட்டு இருக்கும் போது லேசா, ஏன்னா கொஞ்சம் கரடு முடியான சாலை, லேசா ஒரு மாதிரி தவிழ்ந்து போகும்போது ஒருத்தர் பிடிச்சு இங்க உட்காருங்க அப்படின்னு அவரோட இருக்கேன் கொடுத்தாரு.
0: சிங்கப்பூர்ல பல வளங்கள் இருக்கின்றன, பல நல்ல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. ஆனா இன்னமும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு இது இல்ல, நமக்கு அது இல்லன்னு. ஆனா மற்ற நாடுகளுக்கு போகும்போதுதான் நமக்கு தெரியுது, எப்போதுமே இக்கிற மாட்டுக்கு அக்கற பச்சைன்னு சொல்றோம். ஆனா அங்க போய் ஒரு வாரம் வாழ்ந்துட்டு வரும்போதுதான் நமக்கு தெரியுது, இல்லப்பா நம்ம சிங்கப்பூர் எவ்வளவு மேல் படம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நல்ல ஒரு நினைவூட்டலாம் அமையுது.
1: சத்தியமா சொல்றாரிமா, லண்டனுக்கே போனாலும் திரும்ப சிங்கப்பூருக்கு வந்த பிற்பாடுதான், அப்பா நான் கொஞ்சம் நிம்மதியா நடமாடலாம்ப்பா அப்படின்னு தோணும். அதுதான் சிங்கப்பூருடைய மகத்துவமே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
2: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து
1: திறமையான பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafinearts.com அல்லது 850-941-23 வழி தொடர்பு கொள்ளலாம்.
3: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
4: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
1: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
4: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
1: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 9:00 முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரிக்காப்பில்.
4: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
5: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
1: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-888.
6: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
7: மீண்டும் உங்களுக்காகவே ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க 2026 வந்தாச்சு. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு தான் இது. தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேச ஆசைப்படுறீங்களா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை எப்படி வழங்குவது, எப்படி படைக்கிறது, அதற்கான நுணுக்கங்கள் என்னென்ன, எப்படி சமூக ஊடக கல்விகளை நம்ம செய்யறது, இவற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயிலரங்குக்கு பதிவு செய்யணும். சனிக்கிழமை June 27 9:00 முதல் மாலை 6 மணி வரை மேல் விவரங்களுக்கு 633-3388.

தெரியும் பிள்ளை மாற்றப்படும், தாயார் சொல்லுவாங்க இல்ல இது ஏன் பிள்ளை கிடையாது அப்படின்னு. ஆனா மருத்துவமனையே என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல அவங்க சரியா அவங்களால யோசிக்க முடியல, அவங்களுக்கு தெரியல, ஏன்னா இப்பதான் பிள்ளை பெற்று வந்திருக்காங்கன்னு. முழு படமுமே இந்த கதையை கொண்டுதாங்க இருக்கும். இத படத்துல பாத்துருக்கோம் சரி, ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் KL மருத்துவமனையில நடந்திருக்கு. April 7 ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த மருத்துவமனையில. அதன் பிறகு பிள்ளைய இந்த நியூ நேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்க, NICU-ல வச்சிருக்காங்க. அம்மா எல்லாருமே April 8 வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. ஆனா மகளை, பெண் குழந்தைய நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதுங்க, பிள்ளைக்கு மஞ்ச காமல் இருக்கு, அதுக்கு அவங்க சிகிச்சை பெறணும், மருத்துவமனையில இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைய ஒப்படைக்கிற அந்த நாள் வரும்போது பெண் குழந்தைய அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்காம அவங்களுடைய குழந்தைக்கு பதிலா வேறொரு குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க. அதுவும் வேறொரு பாலினம் ஆண் குழந்தைய இந்த பெற்றோரிடம் கொடுக்கறாங்க. அது பார்த்த கையோடயே அந்த தந்தை சொல்றாரு, இது ஏன் பிள்ளை, ஏன் குழந்தை கிடையாதுங்க, ஏன் குழந்தை பெண் குழந்தை, நீங்க கொடுக்கறது ஆண் குழந்தை அப்படின்னு. ஆனா அந்த தாதி சொல்றாங்க, உண்மையாகவே உங்களுடைய மனைவி பெண் குழந்தைதான் பெற்றாங்களா, கிடையாதே ஆண் குழந்தை தானே அப்படின்னு இந்த தாதி தந்தைய பார்த்து சொல்றாங்க. இல்லங்க, நான் அடிச்சு சொல்றேன் பெண் குழந்தை தான் அப்படின்னு அவரு ஆவணத்தை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு. நல்ல வேலை பெண் குழந்தை பெற்ற அந்த சான்றிதழ், அந்த ஆதாரம் எல்லாமே அவர் கையில இருந்திருக்கு. அதை போய் காட்டின பிறகுதான் நிரூபணமானது, ஓ ஆமா உங்களுடைய பெண் குழந்தை, நாங்க தான் தவறுதலாம் ஆண் குழந்தைய கொடுத்துட்டோம் அப்படின்னு. இது எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வெவ்வேறு குழந்தைகள் மாற்றப்பட்டிருக்கு. நல்ல வேலை அந்த பெற்றோர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பெற்றோர் கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அதன் பிறகு அந்த ஆண் குழந்தைய சரியான அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பெண் குழந்தை திரும்ப இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து சேர்ந்தது. சரி, ஆண் குழந்தை பெண் குழந்தை அவங்களால அடையாளப்படுத்த முடிஞ்சது. ஆனா வேற ஒரு பாலினம், ஒரே பாலினமா இரண்டு பெண் குழந்தைகள் மாற்றப்பட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா குழந்தைகள் பார்க்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அதனால கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரே பாலினமா இருந்தா நான் சொல்றேன், தாய்மார்கள் இப்பதான் பிள்ளை பெற்று வந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா. ஐயோ, மருத்துவமனை கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பால் ஊட்டும் போது, இந்த மாதிரி சிகிச்சைகள், மருத்துவ சிகிச்சைகள் வழங்கும் போது மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்க வலுப்படுத்துறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த தாய்மார்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, அந்த தந்தைமார்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை குறைக்க முடியுமா?

0: குறிப்பு.
1: சூரிய ஒளி நம்ம முகத்துல படுறது கை காலில் படுறது ரொம்ப முக்கியம், அது நல்லது அப்படின்னு சொல்றோம். ஆனா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா. அதிகமா நமக்கு இந்த சூரிய வெப்பம் படும் போது, ரொம்ப சூடா இருக்கும் போது நம்ம கை கால்கள் பாதிக்கப்படலாம். அதனாலதான் SPF பயன்படுத்துங்க, குறிப்பா SPF 50 நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அது உங்க கைகள் கால்கள் முகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்க உதட்டுக்கும் கூட தான். சில பேருக்கு உதிரி ரொம்ப வெடித்து வெடித்து காணப்படும், தோல் ரொம்ப உரியும். அதற்கு காரணம் உங்க உதிரி நீங்க அதிகமா மாய்ஸ்சரைஸ் பண்றது இல்ல, அல்லது அதிகமா தண்ணீர் அருந்துவது கிடையாது. இதை நீங்க எப்படி சரி செய்யலாம், ரொம்ப சொல்லுவாங்க. SPF இருக்கிற அந்த லிப் பாம் நீங்க பயன்படுத்தலாம், மாய்ஸ்சரைசர் நீங்க பயன்படுத்தலாம், உதட்டுக்காகவே உகந்தது. அதன் பிறகு நல்ல தண்ணீர் அருந்துங்க, ரொம்ப முக்கியம்.
0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: ஜாக்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்
1: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
2: என்ன முடிய போகுதானே?
1: KFC-ன் சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இத வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
2: என்ன சொல்றீங்க?
1: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
2: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
1: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. KFC-யில் மட்டுமே.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
3: பாட்டு பாடவா?

0: சென்னை. தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
1: தேனிலவு படத்தில் இருந்த சற்று முன்பு பாடல் ஒளிபரப்பானது AM ராஜாவுடைய குரல்ல கேட்டு இருந்தோம். பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. பல பேரும் இந்த ஒரு அங்கத்துக்கு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப வானொலி அளவை கூட்டி வச்சு கேட்கிற நேரம் வந்தாச்சு. 60கள் 70கள் வெளிவந்த பாடல்களை இந்த அங்கத்துல நான் உங்களுக்கு ஒளிபரப்ப காத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, எத்தனை பேரு நீங்க தொடர்ந்து வேலைக்கு போகும்போது உங்களுடைய சொந்த சாப்பாடை பேக் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போறீங்க? வெளியே வாங்காம சொந்த சாப்பாடை பேக் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போறீங்க? பாக்கிறதுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9968. அப்படி இன்னைக்கு நீங்க பேக் பண்ணிருந்தீங்கன்னா என்னென்ன சாப்பாடு இன்றைக்கு பேக் பண்ணிருக்கீங்க? புகைப்படம் கூட எடுத்து அனுப்பி வைக்கலாம், குரல் பதிவு கூட எடுத்து அனுப்பி வைக்கலாம்.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: பறக்காம கேளுங்க. காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
7: வெளியில வாங்கி சாப்பிட மாட்டேன். வேலை இடத்துல வந்து நான் சமைச்சுதான் கொண்டு வந்து வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்து சாப்பிடுவேன். வெளியில வாங்கி சாப்பிட மாட்டேங்க அதுமா, எனக்கு அவ்வளவு பிடிக்காது. வெளியில நம்ம கூட்டு குடும்பத்தோட போனாலும் கூட எனக்கு அவ்வளவா வெளி சாப்பாடும் சாப்பிட பிடிக்காது. வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிடற மாதிரி வராது இல்ல. அதனால நான் வேலைக்கு வரும்போது வீட்டுல உள்ள சாப்பாடு தான் கொண்டு வந்து சாப்பிடுவேன், வெளி சாப்பாடு இல்ல.
6: சில பேர் மீல் ப்ரெப் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல பேரும் இப்ப அதை சேர்ந்து உண்டு. நல்லா நீங்க காசு மிச்சப்படுத்தலாம், நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டதும் அந்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ஏன்னா வெளியே நம்ம வாங்கி சாப்பிடும் போது அதை எத்தனை மணி சமைச்சாங்க, எத்தனை மணி அந்த சாப்பாடு அங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல வயிற்றுப்போக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா புரியுது, இப்ப எங்க அலிமா நமக்கு நேரம் இருக்கு வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வரதுக்கு, அதனால வெளியதான் சாப்பிடுறோம்னு பல பேரும் சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு பழக்கத்தை நல்ல

0: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
2: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும்.

0: இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.

0: காஷ்மீர் காதலே பணக்கார பின்படங்களில் இருந்து பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒளிபரப்பாங்க. நேரம் சரியா 11:31. குரல் பதிவு ஒண்ணு வந்திருக்கு, திறப்போவாங்க.
1: இனிய காலை வணக்கம் அலிமா, என்னோட பேரு சக்திவேல், நான் சிங்கப்பூர்ல தான் வேலை பாக்குறேன்.
0: சொல்லுங்க சக்திவேல்.
1: இப்ப என்னோட சாப்பாடு இன்னைக்கு என்னன்னா கேட்டரிங் சாப்பாடு தான், அதுதான் காலையில வரும். அத நாங்க அப்படியே பேக்கெட்டோட தான் வரும், குழம்பு சாப்பாடு எல்லாமே அதுதான் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறோம். என்ன போல வெளிநாட்டு தொழிலாளிகள் வந்து ஒரு 75% அப்படிதான் சாப்பிடுறாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து சமைக்கிறதுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஆனா நான் தங்கியிருக்கிற இடத்துல வந்து சமைக்க முடியாது. சமைச்சாலும் வந்து அது பார்த்தாங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க. சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஆசைதான், ஆனாலும் வேற வழி இல்லை.
2: வணக்கம் அலிமா.
0: வணக்கம்.
2: நானும் பேசுறேன், ஸ்குடாய் ஜேபில இருந்து. எனக்கு வந்து சுட சுட சமைச்சு சாப்பிடதான் எனக்கு பிடிக்கும். சமைச்சு வச்ச சாப்பாட வந்து ஃப்ரீசர்ல வச்சு அது 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட மாதிரின்னா நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.
0: அதனால மீல் ப்ரெப் நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா மீல் ப்ரெப் வந்து நம்ம முன்கூட்டியே செஞ்சு தயார் செஞ்சு குளிர்பாத்திர பெட்டில வைக்கணும். ராணி என்ன நினைக்கிறாங்க?
3: வணக்கம் அலிமா, ராணி பேசுறேன். நாங்க பெரும்பாலும் வீட்டுல சமைச்சு நைட்டு வரைக்கும் சாப்பிடுவோம். மிச்ச மீன் இருந்தா கூட ராத்திரி சூடு காட்டி எடுத்து வச்சிருவோம். இந்த குளிர்பாத்திர பெட்டில நாங்க வைக்க மாட்டோம்.
4: எப்போதுமே சமைச்சுதான் சாப்பாடு கொண்டு வருவேன். புளி சாதன பெட்டியில நான் வைக்க மாட்டேன். அந்த மாதிரி பழக்கம் எனக்கு கிடையாது. நன்றி, வணக்கம் அலிமா.
0: இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒலி நேயர்கள் இங்க இருக்கிறவங்க அதிகமா இந்த மீல் ப்ரெப் செய்யறது கிடையாது. செஞ்சா கூட காலையில எழுந்து முன்கூட்டியே எழுந்து தயார் செஞ்சுட்டு சமைச்சிட்டு அதன் பிறகு எடுத்துட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. சில பேரால அதை செய்ய முடியாது. சக்திவேல் சொன்னது போல இல்ல ஹலிமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு அந்த வசதியும் கிடையாது, செஞ்சாலும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் போது வேற வழி இல்லை, அதன்படிதான் நம்ம நடந்துக்க முடியும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா முன்கூட்டியே எழுந்து சமைச்சு சில பேர் வந்து எடுத்துட்டு போறதை நான் பாத்திருக்கேன். சில பேர் வெளியே வாங்கிதான் சாப்பிடுவாங்க, அவங்களோட இடைவெளி கிடைக்கும் போது வெளியே வாங்கி சாப்பிடுறது உண்டு. சரி, இப்ப அடுத்த அங்கத்துக்கு நீங்க தயாரா? நடுவுல கொஞ்சம்
5: சாப்பாடு காணும்,
0: நடுவுல கொஞ்சம் சாப்பாடு காணும் அங்கத்துல. இன்றைக்கு நான் கொடுக்கற தேவையான பொருட்கள் இவைதான். நெய், சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இல்லாத ஒரு முக்கிய பொருளை நீங்க கண்டுபிடிக்கணும். திரும்ப சொல்றேன், நெய், சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் விட்டுட்டேன். இந்த பொருள் அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். சரி வாங்க, அடுத்து உங்களுக்காக சித்ரீராங் குரல்ல வரும் பாடல் காத்துக்கிட்டு இருக்குது. லால் சலாம் படத்துல இருந்து என்ன 60கள் 70கள் அங்கத்துல ஏன் ஒரு புது பாடல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு பாடகர் சித்ரீராம், அதனாலதாங்க ஒரு பாடல் ஒளிபரப்பாக இருக்குது. கேளுங்க.

0: வெற்றியான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 9 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் favorite jeweler.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நடுவுல கொஞ்சம்
5: சாப்பாடு காணும்.
6: வணக்கம் அலிமா.
3: வணக்கம்மா. சொல்லுங்க.
6: சொன்ன பொருள்ல வந்து கருப்பு சீனி இல்ல.
3: கருப்பு சீனியா?
6: பொங்கு சோறு வந்து பொங்கு சோறு ஆக்குறதுக்குதான் நீங்க அந்த பொருள் எல்லாம் சொன்னீங்க, ஆனா அதுல கருப்பு சீனி இல்லை
3: அப்படின்னு ராணி நினைக்கிறாங்க. அந்த பதில் சரியான்னு கேட்டீங்கன்னா இல்லவோ, சரியான பதில் கிடையாது. தேவையான பொருட்கள் இவைதான். நெய், சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு பொருள் தேவைங்க. இந்த ஒரு சாப்பாடு வகையை செய்யறதுக்கு கண்டிப்பா தேவை. அந்த பொருளை தான் நான் விட்டுட்டேன். அந்த பொருளை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்ன கையோடையே பல பேரும் சரியான பதில் கொடுத்துட்டீங்க. என்ன பதில் அதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இதயத்தில் ஒரு இடம் படத்துல இருந்த மலேசிய வாசுதேவனே சாணிக்கு கொண்டு வரும் பாடலை முதல்ல கேளுங்க.

0: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் ஏற்றுமி சைவ உணவகம்.
3: அடுத்த குற்ற கண்காடி
4: நிறுத்து.
3: குழந்தையின் தொடர் அழுகுரல் ஆபத்தான தாக்குதலில் முடிந்தது.
4: நான் தவறு செஞ்சிட்டதா யாரும் நினைக்க கூடாது.
5: ஒரு பொருள் பரவாயில்ல, இது ஒரு விபத்து தான்.
3: குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் உடனும் தடயவியல் நிபுணர்கள் உடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் இந்த அங்கத்திற்கு ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ். சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: கொடி படத்துல வேற முட்டை நகைச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
3: பாருங்க, நீங்களே பாருங்க. எந்த முட்டை பெருசு? நான் வச்சிருக்கேன் என்னோட முட்டை
4: தானே. ஆமா,
3: என்ன நாட்டுக்கோழி இவ்வளவு பெரிய முட்டையை எப்படி போடுவோம்னு சந்தேகம்.
4: சந்தேகம் இப்படி ஒரு முட்டையை போட்ட நாட்டுக்கோழி உசுரோட இருந்திருக்காது.
1: எந்த வகையான கோழி முட்டை அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி முட்டையை எப்படி ருசியா சமைச்சு சாப்பிடும் என்பதும் முக்கியம். அதற்கு பலரும் மசாலா முட்டையை சமைச்சு சாப்பிட விருப்பப்படுவாங்க. ஆனா முட்டையில மசாலாவை சேர்க்கும் போது பல நேரங்கள்ல அது திட்டு திட்டா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முட்டையில மசாலாவை சேர்க்கறதுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணீர்ல மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் கரைச்சிருங்க. அதன் பிறகு அதுல முட்டையை அடிச்சு உடைச்சு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான மசாலா முட்டை கிடைச்சிருங்க. தரமான பஞ்சு பூஞ்ச
5: நடுவில் கொஞ்சம்
6: வணக்கம் அலிமா.
5: வணக்கம்
6: கேசரியா.
7: அலிமா காதர் வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க.
7: நான் சுமேஹிப்பூர்ல இருந்து குணா பேசுறேன். அது வந்து கேசரி செய்யறதுக்கு வந்து ரவா மாவு.
6: நீங்க விட்டுட்ட பொருள் வந்து ரவா, அது வந்து கேசரி செய்யறதுக்கு. வணக்கம் அலிமா, எப்படி இருக்கு?
5: வணக்கம். எல்லாருக்குமா
6: படிக்கட்டுவா? படிச்சுட்டு இருக்கீங்க. மிஸ் ஆன பொருள் வந்து ரவா கேசரி அலிமா.
5: எப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடுறீங்களே, சரியான பதில சொல்லிடுறீங்களே. ஆமா, நான் கொடுத்த அந்த சமையல் அந்த இனிப்பு வகை கேசரி. கேசரிக்கு தான் முக்கியமான ஒரு பொருள் ரவா மாவை. நான் விட்டுட்டேன், அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன கையோடைய பல நேர்கள் ரவா மாவு ஹலிமா கேசரி பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கப்பா. புல் நடிக்குது போங்க. சரி, கேசரி இந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கேசர் என்கிற வார்த்தையில இருந்து தாங்க வந்துச்சு. கேசர் ஒரு ஹிந்தி சமஸ்கிருத வார்த்தை. கேசருக்கான அர்த்தம் குங்குமப்பூ. குங்குமப்பூ உங்களுக்கே தெரியும், உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த ஒரு மசாலா பொருள்னா அது குங்குமப்பூ தான், செஃப்ரான் தான். அதனாலதான் வீட்டுல கேசரி செய்யறவங்க இந்த குங்குமப்பூ பயன்படுத்தாம ஆரஞ்சு நிறம் கொண்ட இந்த உணவு சாயத்தை கேசரிக்கு பயன்படுத்துறாங்க. அதனாலதான் கேசரி பாக்குறதுக்கு ஆரஞ்சு நிறத்துல இருக்குதுங்க.
8: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோக்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மோக்கி மிஸ்ட்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம் நண்பர்கள், மணி 12, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. புகிட் பாஞ்சாங் செஞ்சா நிலையங்களுக்கிடையே இலகு ரயில் சேவை வழக்க நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இன்று காலையில் சேகார் நிலையத்தில் தண்டவாளத்தில் விழுந்த 68 ஆடவர் உயிரிழந்தார். அதனால் சுமார் 4 மணி நேரம் சேவை தடைபட்டது. காலை சுமார் 6 மணி அளவில் செகார் நிலையத்திலிருந்து உதவி கேட்ட அழைப்பு வந்ததாக காவல்துறை கூறியது. அதிகாலை 5 மணி அளவில் ஓர் ஆடவர் ரயில் முன் விழுந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. காலை சுமார் 6:30 அளவில் அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதை சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையினர் உறுதி செய்தனர். காலை 10:30 மணியிலிருந்து செஞ்சா பெற்றியர் நிலையங்களுக்கிடையே இருவழி ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருப்பதாக SMRT தெரிவித்தது. சிங்கப்பூரின் எண்ணெய் சாரா பொருட்களின் ஏற்றுமதி சென்ற மாதம் 24.5 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அது எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகம். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தேவையின் பொருட்டு ஒருங்கிணைந்த மின்சுற்றுகள், கணினிகள் போன்றவற்றுக்கான ஏற்றுமதி பெருகியது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது. என்டர்போஸ் என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் அமைப்பு அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. சிம்பா நிறுவனம் M1 நிறுவனத்தை வாங்க முன்மொழிந்த பரிந்துரையின் மறு ஆய்வை தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. ஒழுங்குமுறை விதிமீறல் விசாரணை நடப்பதால் ஆணையம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. சிம்பா தனக்கு ஒதுக்கப்படாத ஒலியலை கற்றைகளை அதன் கை தொலைபேசி சேவைக்கு பயன்படுத்தியிருக்க கூடும் என்று மறு ஆய்வின் போது ஆணையத்திற்கு தெரிய வந்தது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை பரிந்துரையின் மறு ஆய்வை நிறுத்தி வைப்பதாக ஆணையம் கூறியது. சிங்கப்பூரில் அவசர மருத்துவ உதவி வாகனங்களை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் சேவை கட்டணத்தை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கின்றன. மத்திய கிழக்கு போரால் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பது அதற்கு காரணம். பிப்ரவரியிலிருந்து டீசல் கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எரிபொருள் செலவு சுமார் 70 விழுக்காடு வரை கூடியிருப்பதாக சில நிறுவனங்கள் கூறுகின்றன. ஒரு நிறுவனம் எரிபொருளுக்கான கூடுதல் கட்டணத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம் தொடர்ந்தால் கூடுதல் கட்டணம் விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக வேறு சில நிறுவனங்களும் தெரிவித்திருக்கின்றன. சீனாவின் தென்மேற்கே உள்ள குவாங்சி வட்டாரத்தை 5.2 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஒலுக்கியிருக்கிறது. இருவர் உயிரிழந்தனர், ஒருவரை காணவில்லை. 4 மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் யாரின் உயிருக்கும் ஆபத்து இல்லை. யோசு நகரிலிருந்து 7,000+ வெளியேற்றப்பட்டனர். 13 கட்டடங்கள் சேதமடைந்தன. தேடல் மீட்பு பணி மும்முரமாய் தொடர்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். அமெரிக்காவிடமிருந்து ஆண்டுக்கு சுமார் $17 பில்லியன் மதிப்புள்ள விவசாய பொருட்களை சீனா வாங்கவிருக்கிறது. சென்ற வாரம் அமெரிக்க சீன அதிபர்கள் பெய்ஜிங்கில் சந்தித்து பேசினர். 2028 வரை 3 ஆண்டுக்கு ஆண்டுதோறும் $17 பில்லியன் மதிப்புள்ள விளைபொருட்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கிக் கொள்ள சீனா உறுதியளித்திருக்கிறது. வெள்ளை மாளிகை அந்த தகவலை தெரிவித்தது. சென்ற ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவிடமிருந்து சோயா மச்சையை வாங்க சீனா சம்மதம் தெரிவித்திருந்தது. $17 பில்லியன் விவசாய பொருட்களில் அது அடங்காது என்று வெள்ளை மாளிகை சொன்னது. தென்கொரியாவில் சாம்சங் மின்னியல் நிறுவன தொழிற்சங்கம் இன்று சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. அரசாங்கத்தின் சமரச பேச்சுக்குழுவுடன் கலந்துரையாடல் இடம்பெறும். வேலை நிறுத்தத்தை தவிர்க்கும் கடைசி நேர முயற்சியாக மீண்டும் பேச்சு நடத்தப்படுகிறது. முன்னர் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. வரும் வியாழக்கிழமையிலிருந்து 18 நாளுக்கு சாம்சங் மின்னியல் நிறுவன தொழிற்சங்கம் வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிடுவதால் கவலை எழுந்திருக்கிறது. வேலை நிறுத்தத்தை தவிர்க்க எல்லா வகையிலும் முயற்சி எடுக்கப்படும் என்று தென்கொரிய அரசாங்கம் கூறியது. மீறி வேலை நிறுத்தம் நடந்தால் பாதிப்பை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது சொன்னது. அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதல் அபாயகரமான தூண்டுதல் என்று ஐக்கிய அரபு சிற்றரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அதிகாரிகள் ஆராய்கின்றனர். மேற்கு எல்லையிலிருந்து 3 ஆளில்லா வானூர்திகள் ஐக்கிய அரபு சிற்றரசுக்குள் புகுந்ததாக அந்நாட்டு தற்காப்பு அமைச்சு கூறியது. 2 ஆளில்லா வானூர்திகள் வீழ்த்தப்பட்டன. எஞ்சிய 1 பரக்கா அணுமின் நிலைய வட்டாரத்துக்கு வெளியே விழுந்தது. எவரும் காயமடையவில்லை. கதிரியக்க பாதுகாப்பு நிலையில் பாதிப்பு ஏதும் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். இந்நிலையில் ஈராக்கிய ஆகாய வெளியிலிருந்து வந்த 3 ஆளில்லா வானூர்திகளை வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பையும் அரசுரிமையையும் மீறும் எத்தகைய முயற்சிக்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா எச்சரித்தது. மாலத்தீவில் காணாமல் போன இத்தாலியர்களை தேடி மீட்க அனைத்துலக முக்குளிப்பாளர் பாதுகாப்பு குழு களமிறங்குகிறது. மாலத்தீவில் முக்குளிப்பில் ஈடுபட்டிருந்த இத்தாலியர்கள் 5 வியாழக்கிழமை தண்ணீரில் மூழ்கினர். அவர்களில் ஒருவரின் உடலை மாலத்தீவு அதிகாரிகள் அன்றே மீட்டனர். நேற்று முன்தினம் மீட்பு பணியின் போது மாலத்தீவு தேசிய தற்காப்பு படை முக்குளிப்பாளர் ஒருவர் உயிரிழந்தார். அதனால் மீட்பு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இத்தாலி, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தேடல் மீட்பு பணியில் உதவுகின்றன. காணாமல் போன 4 இத்தாலியர்களை தேடி மீட்பதில் அபாயம் நீடிக்கிறது. இத்தாலிய அரசாங்கம் பின்லந்தின் முக்குளிப்பு நிபுணர்கள் 3 அனுப்பி வைத்திருக்கிறது. அவர்கள் இன்று தேடல் மீட்பு பணியில் இணைந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது என்று மாலத்தீவு அரசாங்க பேச்சாளர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
3: தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு கார்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
4: RJ Balaji's இயக்கத்தில் நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு. கருப்பு
5: அன்பான ஃபேன்ஸ்காக
6: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் உங்களுக்காக. இந்த பாடலை ஒளிபரப்பண காத்துட்டு இருக்க இந்த பாடலோடு

0: இந்த பாடல்களையும் ஒளிபரப்பை நான் காத்துக்கிட்டே இருக்கிறேங்க. இதமான பாடல்கள், மென்மையான பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நல்ல ஒரு வானிலை, இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்க போறீங்க. ஆனா அதுவும் கொஞ்சம் நமக்கு சிக்கலா தான் அமையும். இந்த துணியை காயாதுங்க, துணியை காய வைக்க முடியாது. நானும் நாளைக்கு துவைக்கலாம், நாளைக்கு துவைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் கடத்தி அப்படியே மழை மாதிரி குவிஞ்சிட்டுங்க எல்லா துணிமணிகளும். நேற்றுதான் வேற வழி இல்லாம துவைச்சேன். என இதுக்கப்புறம் இந்த சலவை இயந்திரத்துல இடம் இல்ல, எனக்கு நடந்த மாதிரி பல பேரோட வீட்டுல நடந்திருக்கலாம். அதனால அவ்வப்போது வெயிலும் அடிச்சா நல்லதா இருக்கும். ஆனா இன்றைக்கு மழையை தாங்க நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25°C, 34°C இடைப்பட்டு இருக்கும்.
1: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
2: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள். சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ, வயிறும் நிறையும் மனசும் நிறையும்.

0: உன்னாலே உன்னாலே படத்துல இருந்த கிரிஷ் கார்த்திக் ஹரிணி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால லேசா லேசா படத்துல இருந்த யுகேந்திரன் மது மீதா டிப்பு கொண்டு வந்த பாடல கேட்டிருந்தோம். போக்குவரத்து நெரிசல எதிர்பார்க்கலாங்க. அதே நேரத்துல பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் வேறொரு திசையில இப்ப அந்த பேருந்துகள் பயணம் செய்கின்றன. பவிலியன் சர்க்கிளை நோக்கி செல்லும் புகிட் பாட்டோக் ரோட் பிரிக்லேண்ட் ரோடுக்கு பிறகு விபத்து நேரத்திற்கு அங்க நீங்க 3rd தடத்தை தவிர்த்திடணும். அதே போல இன்னொரு இடத்துலயும் விபத்து SLE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட்டில். பல இடங்களில் நல்ல கனத்த மழையா இருக்குது, பார்த்து பத்திரமா பயணங்களை பொறுமையா மேற்கொள்ளுங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
0: இது உங்க ஆனந்த ஆரம்பம். கண்டிப்பா வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாள் நம்ம இப்படி கேட்டிருப்போம், நீ என்ன இதுக்கெல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன், சரியான கஞ்சப்பிசுனாரியா இருக்கிறியே. கஞ்சன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், பிசுனாரி இந்த வார்த்தையை சேர்த்து நம்ம சொல்றோம் கஞ்ச பிசுனாரி அப்படின்னு. பிசுனாரினா என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? பல முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு, ஆனா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அர்த்தம் என்ன, எப்படி இந்த வார்த்தை உருவானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் செய்யுங்க, தெரிஞ்சிச்சுன்னா 9 6 7 8 8 9 6 8 கஞ்ச பிசுனாரி அப்படின்னா

0: விஜயநகரம் படத்துல இருந்து தேவநீகம் வர மஞ்சனை கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கும் முன்னால மஞ்சனு படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஓ எஸ் அருண் கொண்டு வந்த பாடலை கேட்டோங்க. நேரம் சரியா 12:33.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா, அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லுவ வேணும். சூப்பர் மனு, சூப்பர் சுவை, அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: ஒரு கேள்வி கேட்டு இருந்தேன், சரியான கஞ்சி பிசு நிறைய இருக்கப்பா, என்னப்பா இப்படி கணக்கு பாக்குறேன், பட்ஜெட் 10 மணி விட நீங்க மோசமா இருக்கீங்க அப்படின்னு சில பேர் பார்த்து, நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒரு முறையாவது நம்ம சொல்லியிருப்போம் கஞ்ச பிசுனாரிங்கிற வார்த்தையை கண்டிப்பா நம்ம பயன்படுத்திருப்போம். ஆனா அது என்ன கஞ்ச பிசுனாரி, அதன் பொருள் என்னன்னு கேட்டதுக்கு, பிசின் அப்படின்னா கம் ஹலிமா, ஒட்டிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், பிசு பிசுமா இருக்கும், எதையும் விட்டுறாது, அதனால பிசுனாரி அப்படின்னு சொல்றோன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனா இல்லைங்க, கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, பிசுனாரின்னா என்ன அர்த்தம்?

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள்
1: புலனாய்வுத்துறை அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: வணக்கம். மலிமா கஞ்சம் பிடிப்பவன், அதோடு கெட்ட குணம் கொண்டவன் என்று பொருள். நான் சின்னசாமி, கோத்தத்திங்கி ஜெபி நேயர்.
5: நல்ல முயற்சி ஐயா, நல்ல முயற்சி. இப்ப நான் பதில சொல்ற நேரம் வந்தாச்சு. கஞ்சத்தனம்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தேவைப்படும் போது கூட பணத்தையோ பொருளையோ வெளியே எடுக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட செலவு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்க செலவு செய்யாத போது நமக்கு செலவா செய்ய போறாங்க. வெளியே போய் சாப்பிடும் போது கூட நடந்திருக்கலாம் இல்லையா? மற்றவர்கள் தான் இவங்களுக்கு செலவு செய்யணும். அதோட சேர்த்து பிசினாரியும் நம்ம சொல்றது உண்டு இல்லையா? கஞ்ச பிசினாரியா இருக்காத அப்படின்னு சொல்றோம். பிசினாரி இந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிசிர் என்றால் மிகச்சிறிய அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீன்ஸ்ல டிரெஸ்ஸஸ் ஆடைகள்ல பாத்துருக்கீங்களா, நூல்லாம் தொங்குமே, இந்த விளிம்புல நூல் தொங்கும், அந்த நூலுக்கு பேரும் பிசிர் தான். சங்க இலக்கியமான 500 ஒரு வார்த்தை இருக்குதுங்க, வான் பிசிறு கருவி. இதுல வான் பிசிறு என்றால் வான் என்றால் மழையையும், பிசிறு என்றால் நீர்த்துளிகளையும் குறிக்கிறாங்க. கடைசியில கருவிங்கிற ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது மேகத்தை குறிக்குது. அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனா முழுமையா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது, ரொம்ப குறைவாகவே உதவி செய்யணும்னு நினைப்போம். இதத்தான் பிசிர்தனம் அப்படின்னு சொல்றாங்க. நாளடைவுல பிசினாரியா மாறிடுச்சு. Thank you.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: ஒவ்வொரு
2: நாளும் பின்னிரவு மணி மூன்றுக்கு மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.
3: பார்த்து பார்த்து நின்றதிலே
2: ஏங்கும் நெஞ்சங்களுக்கு
3: பேசு மனமே பேசு.
2: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
4: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருவருப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒருவருப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் வருவது மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வடக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வடக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பிழையிலிருந்து தீபிகா குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து தீபிகா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் எனி கிறிஸ்தவ கீதமாக கல்பனா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கல்பனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் இதை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சதாம் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சதாம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து அழுகிற பாகம் டிஆர்டி தமிழடியில் வடக்கும் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என தொடர்கின்றது. கே வீரமணி குழுவினர் பாடியது.

கேட்டது கே வீரமணி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக தொடரும் பாடலை தருகின்றார்கள் இவ்வியே ஞானசேகர் குழுவினர்.

கேட்டது ஏவா ஞானசேகர் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

கேள்வி. வீட்டில் சிறைப்பட்ட கன்னியரை திருமண மேடைக்கு சீர்த்தம்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் என்னை தொடர்கின்றது. திருமுருகன் புகழ் மாலையுடன் டி எம் சவுந்தரராஜன் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் கிறிஸ்தவ கீதமாக ரீகன் சோமஸ் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ரீகன் தோமஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையிலே இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில். பக்தி பாமல்கள் வரிசையிலே என்னை தொடர்கின்றது கிருஷ்ணகானமாக உன்னிமெனன் குழுவினர் பாடிய

0: காரணமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டிஆர்டி தமிழடியில் இதுவரை நேரமும் ஒழித்த வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.
1: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியார்களுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29 மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30 மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8 மணி, ஐக்கிய ராஜ்யத்தில் 7 மணி. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனை.
1: அன்று முதல் இன்று வரை இறைவன் பாதுகாத்து நல்வழி நடத்தி செல்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இளமையிலே இறைவிடம் முழுமையாக அர்ப்பணித்து முதுமேரை இறை சிந்தனையோடும் இறைவனோடும் ஒன்றித்து வாழும் போது இறைவன் கைவிட மாட்டார். இறைவனை குறை சொல்லியும் வாழக்கூடாது. நம் மனச்சாட்சிக்கு தெரியும் வாழும் வாழ்வில் எதை செய்தோமோ எதை செய்யாமல் விட்டோமோ இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். இறைவிடம் அர்ப்பணிப்பதும் சுலபமான காரியம் இல்லை. வாழ்க்கை ஒன்று வாழ்வதும் சுலபமான காரியம் இல்லை. நாங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் நம்மை படைத்த இறைவன் கையில் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. நன்மை செய்தால் நல்லதும் தீமை செய்தால் தீமையும் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே அமைந்து விடுவதில்லை. வாழ்க்கையில் அம்மாவும் தாரமும் அமைந்து விட்டால் அது இறைவன் கொடுத்த வரம் என வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து அமைதி பொறுமையோடு வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இறைவன் நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் முதுமையில் ஆகும் போது வாழ்க்கை அனுபவம், இறைவன் அனுபவம், இறைவனால் என்ன பெற்றுக்கொண்டோம் என்பதை சொல்லிவிட வேண்டும். இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த இறைவனால் தான். நம் திறமைகளை முன்கொண்டு வரும் போதும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர் இறைவன் தான். நாங்கள் இறைவனை காணவில்லை என்று சொல்லக்கூடாது. மனத்தீமையோடு இளமை முதல் முதுமை வரை இறைவனிடம் முழுமையாக சரணந்து வாழும் போது இறைவனை நாங்கள் காணலாம். இறைவன் கருணை ஆசியுடன் தான் வாழ்க்கையை நல்லது நடக்கும். வாழும் வாழ்க்கையில் அமைதி பொறுமை கலை கலாச்சாரத்தோடு கலை தாயுடன் வாழும் போதும் வாழ்க்கையினும் வரம்புரை வாழும் போதும் இறைவன் நாங்கள் அறிந்து அறியாமல் தப்பி செய்தால் மன்னித்து இவ்வளவு காலமும் இறைவன் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் வாழும் காலம் வரை இறைவனோடு வாழும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். முழுமையாக இறைவன் சரணடைந்து வாழும் போதும் இறைவன் நல்லதை செய்வான் என்ற நம்பிக்கையோடு நலமாக வாழ்வோம். நன்றி. வணக்கம் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இணைந்து ஒன்று சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து ஐக்கியராட்சியத்திலிருந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: நன்றி ராஜா. உறவு எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நட்சத்திரையே.
2: ரொம்ப நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சோழங்களையும் விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுடைய குடும்பத்துக்கும் உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் சொல்லி அவருடைய நாமத்தில் இந்த உறவுகளையும் வாழ்த்தி கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 4 இறை வார்த்தைகள் 32-44 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசுனுடைய வசனம் அதிகாரம் உள்ளதாயிருந்தபடியால் இயேசுனுடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அந்த பிசாசை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இயேசுனுடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவளத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு உடனே நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் இயேசு அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது இயேசு புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு இயேசுவை நிறுத்தி கொண்டார்கள். இயேசுவோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே பரத்திலிருந்து அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஏப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்.
0: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா. நல்ல சுகமா
3: இருக்கும் ராஜா, நீங்களும் நலமா இருக்க வேண்டும். எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, பொறுமையும் சகிப்பு தன்மையும் இருந்தால்தான் இந்த பூவுலகில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஆனால் பகவான கிவி ஏதும் இல்லை. அவன் பொறுத்து கொள்ளவும் தேவையில்லை, சகித்து கொள்ளவும் அவசியம் இல்லை. தவிர பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சகித்து தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர். பொறுமை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு பொறுமையற்று இருப்பவர். அதனால் தான் அப்பேற்பட்ட மகாபாரத யுத்தத்தின் போது கூட அர்ஜுனா, இன்னுமா யுத்தத்தை முடிக்காமல் இருக்கிறாய், எப்போதுதான் முடிப்பா யுத்தத்தை என்று அவசரப்படுத்தியபடியே இருந்தார். இத்தனை அவசரமும் மேகமும் இருந்தாலும் பகவான் எப்போதுமே புண்டரிகாசன் தான், அதாவது மிகப்பெரிய தாமரை பூக்களை போன்ற கண்களை உடையவன், அத்தனை ஒளிர்ந்த விசாலமான தீட்சண்யமான மலர்ந்த கண்களை கொண்டவன் என்ற அர்த்தம். இப்படியெல்லாம் பகவானையும் அவனுடைய கண் அழகையும் வியந்து போற்றுவோர் யார் தெரியுமா? விண்ணவர்கள். அவர்களே போற்றி கொண்டாடுகிற அளவுக்கு அழகன் என்றால் சாதாரணர்களாகிய நாம் எந்த வார்த்தைகளை சொல்லி அவனை பாராட்டி போல்வது? பகவான் ஸ்ரீ கண்ண பரமாத்மாவுக்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் உண்டு. மண்ணுலகில் உள்ள நம் அனைவரையும் ரட்சிப்பவனாயிற்றே, நம்முடைய சின்ன குறைய கூட தீர்த்து வைக்க முனைந்து செயல்படுபவனாயிற்றே அவன். அதனால் தான் அவனுக்கு அஹ்யத்கரணபூதன் என்றொரு திருநாமம் அமைந்தது. இங்கே மூன்று விஷயங்களில் உயர்ந்து நிற்கிறான் கமலக்கண்ணன். முதலாவது, எந்த காரணங்களையும் காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவன் செயல்படவில்லை. அடுத்து, எல்லா காரியங்களிலும் மிகவும் ஆர்வமாகவும் நாம் ஆச்சரியப்படும்படியாகவும் செயல்படுபவன். மூன்றாவது, முக்கியமாக தனக்கென்று எந்த காரணமும் வைத்துக்கொண்டு சுயநலமாக செயல்படாதவர். இங்கே மனித குல வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கு ஒவ்வொருவரும் காரியம் இருக்கிற காரணத்துடன் தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவருக்கு இந்த காரியத்தை செய்வதால் தனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சிந்தித்தே செயல்படுகிறார்கள். மூன்றாவதாக, அப்படி லாபம் கிடைத்தால் தான் ஆர்வத்துடனும் வேகத்துடனும் செயல்படுகிறார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதர்களாகிய நமக்கு உணர்த்துகிற இந்த பாடத்தை அறிந்து உணர்ந்து செயல்பட துவங்கினால் இந்த உலகில் போட்டிக்கும் பொறாமைக்கும் வேலையே இருக்காது. கர்வம் தலதூக்கவும் நம்பிக்கை துரோகம் இழைக்கவும் இங்கே எந்த அவசியமும் இராது. அந்த அயற்கரண பூதனை உணர்ந்து வெளிவரே வாழ்வதென் முதற்படி. தனக்கென இந்த காரணமும் இல்லாமல் செயற்படுவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் ஒரு ஆச்சரியம், பூமி பிராட்டியின் மீது அளவற்ற ஆசையும் அத்தனை பிரியவும் உண்டு அவனுக்கு. அதாவது பூமி பிராட்டிக்காக அத்தனை பாதங்களையும் தவித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். பிரளய காலத்தில் கர்ப்ப கிரகத்தில் வெற்று காத்தருளினர். ஹம்சனையும் துரியோதனையும் அழித்து பூமியையும் பூமியில் உள்ள மனிதர்களையும் காத்தார். மறைத்து வைத்ததை மீட்டுக் கொடுக்க வராக பெருமாளாக அவதரித்து அருளினர். இறைஞ்ச வரத்துக்காக தூணில் மறைந்திருந்து வழிபட்டார். வாமனனாக ஸ்ரீ விக்கிரனாக உலகை அளந்தார். நாளை மீறி தருகிறேன் ராஜா, நன்றி வணக்கம்.
4: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 18ஆம் தேதி பாஸ்ககாலம் 7ஆம் வாரம் திங்கட்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 19 திருவசனங்கள் 1-8 அப்போல்லா கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேஸ் வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவியினும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள் நாங்கள் ஜோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், ஜோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குரிய 12 இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூட்டம் சென்றார். அங்கு அவர் 3 இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. சிந்தனைக்கு வார்த்தையால் அல்ல வாழ்வில், சீடத்துவ பிரமாணிக்க வாழ்வு வார்த்தையில் அல்ல வாழ்வில் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் பாதையில் உறுதிப்பட வேண்டும். வழியில் தவறி விழ வாய்ப்பு இருக்கின்றது. தவறி வேற்று வழியில் கால்நடக்கும் அபாயமும் இருக்கின்றது. எனவேதான் இயேசு அவர்களுக்கு அமைதியை வாக்களித்து மன உறுதியில் தொடர்ந்து வழிநடக்க உற்சாகமூட்டுகின்றார். இயேசுவின் வார்த்தைகள் கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வுக்கு நம்பிக்கையூட்டும் அடித்தளமாகும். இயேசுவின் மரணமும் உயிர்ப்பும் நமக்கு நம்பிக்கையூட்டும் படிக்கற்கள் ஆகும். அவரது உயிர்ப்பின் பிரசன்னம் நமக்கு மன உறுதியும் ஆற்றலும் தரும் பிரசன்னமாகும். இத்தகைய இடர்பாடுகளும் நம்பிக்கைக்கும் எதிரான வன்முறைகளும் எழுந்தாலும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை வேறறுக்க இயலாது. அது கிறிஸ்துவின் வார்த்தையிலும் ஆவியாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செயல் நம் ஒவ்வொரு செயலும் இயேசுவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்னும் உணர்வில் செயல்படுவோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சமந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி
3: குணநாயகேஸ்வரி.
0: நன்றி
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் வணக்கம் கூறி திருக்குறள் மூலமும் உடையும் ஒளிபிகள் 96வது குடிமை. இல்புறந்த கண் அல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு செம்மையும் நாணமும் ஒரு சேர உயர்குடி பிறந்தாரிடத்து அல்லாமல் பிறரிடத்து இயற்கையாக அமையாது. ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். உயர்ந்த குடியின் கண் பிறந்தவர்கள் தமக்குரிய ஒழுக்கம் உண்மை நாணம் ஆகிய மூன்றின் கண்ணும் கல்வியால் அன்றி இயல்பாக தாமாகவே தவறமாட்டார்கள். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. உயர்ந்த குடியின் கண் பிறந்தவர்க்கு வரியார் தம்மிடத்து வந்தபோது முகமலர்ச்சியும் உள்ளன கொடுத்தலும் இன்சொல் கூறுதல் இன்றொல் கூறுதலும் இகழாமையும் ஆகிய இந்த நான்கு உரிய கூறுகள் என்று பெரியோர் கூறுவர். அடுத்திய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். உயர்குடியில் பிறந்தவர் பலவாக அடுத்திய கோடிக்கணக்கான பொருளை பெற்றாலும் ஒழுக்கத்திற்கு குறைவான செயல்களை செய்யார். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் என்று தொண்டு தொட்டு வரும் பழமையான குடியன்கள் பிறந்தவர் தாம் கொடுக்கும் பொருள் சுருங்கிய காலத்திலும் தம் பண்பு உடைமையில் இருந்து நீக்குதல் நீங்குதல் இலர். சலம் பற்றி சால்வில செய்யார் மா செற்ற குளம் பற்றி வாழ்த்தும் என்றார். குற்றவற்ற குடியில் வாழ்ந்து வருபவர் வறுமையிட்ட காலத்திலும் வஞ்சனையை மேற்கொண்டு தம் குடிப்பிறப்புக்கு பொருந்தாத செயல்களை செய்யார். குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து உயர்குடியில் பிறந்தவரிடம் உண்டகும் குற்றம் உண்டகும் குற்றம் சிறிதாயினும் ஆகாயத்தில் உள்ள சந்திரனிடத்திற்கு காணப்படும் களங்கத்தை போல எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நலத்தின்கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். குடிநலம் உடையவனிடம் இரக்கம் இல்லாமை காணப்படுமாயின் உலகத்தார் அவன் பிறந்த குடிப்பிறப்பு பற்றி ஐயப்படுவர். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்தின் இயல்பை அந்த அதன் கண் முளைத்த முளை காட்டிவிடும். அதுபோல் ஒருவர் பிறந்த குடியின் இயல்பை அவருடைய வாயிலிருந்து பிறக்கும் சொல் வெளிப்படுத்திவிடும். நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு. ஒருவர் தமக்கு தம் நன்மையை விரும்புவாராயின் நாணம் உடைமை அவருக்கு வேண்டும். உயர்வடி பெருமையை விரும்புவாராயின் பணியத்தக்க யாவிடத்தும் பணியும் உடைமையை விரும்புவாராக. மாநாட மழுவாட மதியாட புனராட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரமன்னாட கோநாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தான் நாட குண்டலமும் இரண்டு ஆட தண்ட புலியுடையாட குழந்தை முருகேசன் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திராதிபதி நட்டு முனி அட்ட வாலகரும் ஆட நரதும் பை அருகாட நம்பி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை நாடி என நாடி இது வேளை விருதோடு ஆட வருவாய் இத

0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: வணக்கங்கள். என் அன்புறவர்கள் நலந்தானே, நீங்கள் நலமல்ல எல்லாம் இல்ல. சம்பதத்தானே பாடங்களை பற்றி கொண்டு எல்லாம் இல்ல. சசிதாய் பவானி தெய்வீகம் திங்கட்கிழமை ஒருவரின் உள்ளார்ந்த இயல்பு அவன் மற்றவர்களை பார்க்கும் விதத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பகவான் என்று ஒரு அழகான கதையின் மூலம் நமக்கு விளக்குகிறார். ஒருமுறை கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் மற்றும் துரியோதனின் இயல்பை சோதிக்க நினைத்தார். முதலில் அவர் யுதிஷ்டிரனை அழைத்து எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்காக பொய்யான மற்றும் தீய வழிகளில் நாட்டம் கொண்ட மிகவும் கீழ்த்தனமான குணமுடைய ஒருவர் எனக்கு தேவை, அப்படிப்பட்ட ஒருவரை உன்னால் அழைத்து வர முடியுமா என்றார். பின்னர் கிருஷ்ணர் துரியோதனை அழைத்து அவனிடம், துரியோதனா, ஒரு பெரிய காரியம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது, அதற்காக தூய்மையான கர்ண உள்ள மற்றும் நற்குணம் கொண்ட ஒரு உன்னதமான நபர் தேவை என்றார். கிருஷ்ணர் தங்களுக்கு கொடுத்த பணிகளை செய்ய அவர்கள் இருவரும் ஒப்புக்கொண்டனர். கிருஷ்ணர் கேட்ட நபர்களை தேடி யுதிஷ்டிரன் ஒரு திசையிலும் துரியோதனன் மற்றொரு திசையிலும் சென்றனர். சிறிது நேரத்துக்கு பிறகு யுதிஷ்டிரன் திரும்பி வந்து கிருஷ்ணரிடம் ஏவும் பணிவுடன், இறைவா, எங்கள் ராஜ்யத்தில் தீய விரவரம் இல்லை, என்னிடம் மட்டுமே ஏதோ ஒரு தீய குணம் இருக்கிறது, தயவு செய்து என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு சிறிது காலத்துக்கு பிறகு துரியோதனன் திரும்பி வந்து கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, இந்த ராஜ்யத்தில் முற்றிலும் உன்னதமான ஒருவரை கூட காண முடியவில்லை, அப்படிப்பட்டவன் நான் ஒருவன் மட்டுமே என்று நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு காரியத்தை சொன்னால் நான் அதற்கு நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றான். துரியோதனன் ஆங்கார பார்வையில் அனைத்தும் தீயவையாக தோன்றின, யுதிஷ்டிரன் பணிவான இயல்பில் அனைத்தும் நல்லவையாக தோன்றின. எனவே நீங்கள் அதையும் கண்ணாடியின் நிறம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு அந்த நிறத்திலேயே தோன்றும். அகங்காரம் கொண்டவன் தனக்கு எல்லாம் தெரியும் என நினைப்பான். மற்றவர்கள் அறிவிலிகள், ஆனால் எல்லாம் அறிந்தவன் எப்போதும் பணிவுடன் இருப்பான் என்று பகவான் தலைவரையில் கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு மற்றும் அந்த சிந்தனை உங்கள் சந்திக்கிறேன். மறுபடியும் நேசிக்கும் நன்மாரல்லாக்கணும்.
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா
2: நடேசன்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் எல்லோரும் நலமாம் சந்தோஷமாம் இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாமையாக பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை மருதமடு அன்னை எல்லா சமாதம் எல்லா இன மதத்தினரும் தலம் தரிசிக்கும் ஒரு ஸ்தலமாக மருதமடு அன்னை வீற்றிருக்கின்றார். அவளை பற்றி தருகின்றேன். மருதமடு அன்னை 16th நூற்றாண்டில் இந்தியாவின் தென் கரிவுரப் பகுதியில் தூத்துக்குடியில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவர்கள் இலங்கை நாட்டின் யாழ்ப்பாண குடாநாடு கடற்கரை அண்டி பிரதேசங்கள் மன்னார் தீவு பகுதி பெருநிலப்பின் கடற்கரை அண்டிய பிரதேசங்களில் வதித்து வந்த மக்களுக்கு கிறிஸ்தவ மறையை போதித்து வந்தனர். 1544 மன்னார் மற்றும் யாழ்ப்பாண மக்கள் இந்திய நாட்டின் வேதம் போதித்துக் கொண்டிருந்த மறைபோதர் பிரான்சிஸ் சவேரியாருக்கு தூது அனுப்பி அவரை இலங்கைக்கு வருமாறு தமக்கு கிறிஸ்தவ மறையை போதிக்குமாறு வேண்டினர். ஆனால் மறைபோதவர் பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவில் மறைபோதக பணியில் ஈடுபட்டு கொண்டதன் காரணத்தினால் இலங்கை வருவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை. எனவே இப்பணியை செய்வதற்கு ஒரு குருவானவரை அனுப்பி வைத்தார். இக்குருவானவர் மன்னார் தீவு பிரதேசத்தில் மறைபோது

0: செய்து மக்களது உள்ளங்களில் விசுவாச வித்தை விதைத்தார். இதன் விளைவாக 6,000 அதிகமான திருமுழுக்கு என்று அருட்சாதனம் பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்டு வந்த சங்கிலியன் அரசன் தனது போர் வீரர்களை அனுப்பி மன்னாத்தீவின் தோட்டவழி என்னும் கிராமத்தில் இருந்த 600 மேற்பட்ட அனைத்து கிறிஸ்தவர்களையும் கொள்ளொழித்ததை சரித்திரம் திட்ட தெளிவாக கூறுகின்றது. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் அனைவரையும் அழித்து விட்டேன் என்ற உருமாப்புடன் இருந்த சங்கிலியன் அரசன் அடுத்த கணம் கண்டது, என்ன அநியாயமாக கொல்லப்பட்ட புது கிறிஸ்தவர்களின் ஒவ்வொரு துளி இரத்தமும் நாளுக்கு நாள் புது கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். இதன் விளைவாக 1582 மென்னால் தீவிலும் பெரும்பரப்பின் கடற்கரை பகுதியிலும் 28 ஆலயங்களும் 43,000 கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து வந்ததாக சரித்திரம் கூறுகிறது. இந்த வகையில் உருவாகிய 26 ஆலயங்களில் ஒன்றுதான் மாந்தையில் இருந்தது. இன்று புனித லூர்தன்னையின் பெயரில் இயங்கும் அவ்வாலயமானது சில வருடங்களுக்கு முன்னதாக புதிதாக கட்டப்பட்டதாகும். அதே இடத்தில் 16 இந்த பழம் வாழ்ந்த ஆலயத்தில் தான் சிவமாலை எண்ணெயின் சிறுவம் இருந்ததாக சரித்திரம் கூறுகின்றது. அன்னையின் சிறுவம் அக்கால பகுதியில் மாந்தை கிராமத்தில் வாழ்ந்து வந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் தமது சிறிய கிராம குடிகொண்டிருந்த சோமாலை அன்னையின் மீது பகுதிய பற்றும் பக்தியும் மதிப்பும் கொண்டிருந்ததன் காரணமாக அடிக்கடி ஆலயம் சென்று சிவமாலை தாயாரை வணங்கி வருவது வழக்கமான ஒரு பக்தி முயற்சியாக இருந்துள்ளது. இக்கால பகுதியைத்தான் உள்ளார்ந்து இலங்கையை கைப்பற்றினர். உள்ளார்ந்து இலங்கை ஆக்கிரமித்தின் வெளிப்பாடாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடூரமான வேத கலாவணி எழுந்து இலங்கையிலே குருக்கள் வரும் இல்லாத காலம் அக்காலம். 1670 பயங்கரமான வேத கலாவணி எதிர்கொள்ள முடியாத மாந்தை கிறிஸ்தவர்கள் தம் உயிரை பாதுகாக்கும் முகமாகவும் சிவமாலையினையும் திருச்சிருவத்தை பாதுகாக்கும் முகமாகவும் சிறுவத்தையும் தம்மோடு எடுத்துக்கொண்டு கண்டி ராஜ்யமாக கருதப்பட்ட அடர்ந்த காட்டினர் பிரவேசித்து காட்டு மிருகங்களின் தொல்லைகளையும் பொருட்படுத்தாது கால்மடையாக பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் பெரியோளம் ஒன்றதை கண்டார்கள். மது பாவனைக்கு தேவையான தண்ணீர் உள்ளதினால் அவ்விடத்திலே தங்குவதற்கு முடிவெடுத்தனர். அந்த இடத்தின் பெயருதான் மருதமடு என்று அன்று தொடக்கம் சோமாலியனை மருதமடு அன்னை மடு மாதா என்று அழைக்க தொடங்கினர். மிகுதியை நாளைக்கு தருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீங்க தானே?
1: நன்றி.
2: ஆமாம், எல்லோரும் நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதியது, அதிகாரம் 16, திருவசனங்கள் 29 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகின்றேன், உமக்கு அனைத்தும் தெரியும், யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகின்றது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதையும் நம்புகின்றோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகின்றீர்களா? இதோ காலம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசு சீடர்களை நோக்கி உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள் என்று கூறுகின்றார். ஆறுதல் தருகின்ற இச்சொற்களை கூறிய இயேசு தம் சீடர்கள் துன்பங்களை சந்திப்பார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இங்கே குறிக்கப்படுகின்ற துன்பம் இயேசுவை எதிர்க்கின்ற சக்திகள் நம்மை தாக்குவதை குறிக்கின்றது. இயேசுவை எதிர்த்தவர்கள் அவரே கடவுளிடமிருந்து வந்த மீட்பர் என்பதை காண தவறிவிட்டார்கள். அதுபோலவே இன்றைய உலகிலும் இயேசுவின் நற்செய்தியை எதிர்த்து நிற்போருண்டு, இயேசுவின் வழியாக கடவுள் உலகுக்கு வழங்கிய நற்செய்தியை வெறுப்போருண்டு. துன்பங்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும் மன உறுதியை இழந்து விடாமல் செயல்படுவோரே இயேசுவின் உண்மையான சீடர்கள் எனலாம். இவ்வாறு இயேசுவில் நாம் நிலையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட அழைக்கப்படுகின்றோம். இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள நாம் பெறுகின்ற அழைப்பு நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. மாறாக கடவுளின் அழைப்பு நம் இதயத்தை இதமாக தொட்டு நம் கவனத்தை ஈர்க்கின்றது. அக்குரலை அமுக்கி விடுதல் பலவேறு குரல்கள் உண்டு. ஆனால் கடவுளின் அருள் துணையோடு நாம் அவருடைய வார்த்தையை நம் இதயத்தின் அடித்து ஆழத்தில் கேட்கலாம். அக்குரல் நம்மை இனிமையாக அழைப்பதை உணரலாம். அவ்வாறு நாம் கடவுளின் குரலை கேட்டு அதற்கு பதில் தரவர் முன்வரும் போது நம் உள்ளத்தில் அச்சம் என்பதற்கே இடமில்லை. துணிவுடன் இருங்கள் என்று இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறிய சொற்கள் நம் இதயத்திலும் இன்று எதிரொலிக்கின்றன. நாமும் அச்சத்திற்கு இடம் கொடுக்காமல் இயேசுவின் வல்லமையால் தாங்கப்பட வேண்டும். அவர் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டதால் நாமும் அந்த வெற்றியில் பங்கேற்போம். இன்றும் இயேசு கூறுகின்றார், நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார் என்று. எத்தனை சந்தர்ப்பங்களில் ஐயோ நான் தனியாய் இருக்கின்றேனே, எனக்கு யாருமே இல்லையே என்று மனமுடைந்து நம்பிக்கை இழந்து கடவுளை நோக்கி முறையிட்டு இருக்கின்றோம். நாம் தனியே இல்லை. உலகை துன்பத்தை மரணத்தை வென்ற இறைவன் இயேசு நம்மோடு இருக்கின்றார். மகனே மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கும் உன் தெய்வம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் இயேசு உன்னை தனியே விடமாட்டார். எனவே இயேசு யார் என்பதையும் எத்தகைய மகிமைக்கு உரியவர் என்பதையும் புரிந்து கொள்வோம். சோதனை நம்மை மேற்கொள்ளாதபடி செபிப்போம். இறைவா, துன்பங்களைக் கண்டு நாங்கள் அஞ்சாமல் உம் துணையை நாடி வாழ்ந்திட அருள்தாரும். அன்பான மரியே அம்மா, உலகத்தில் துன்பத்தால் வாடும் எல்லா மக்களையும் கருணையோடு கண்கொண்டு தாய்க்குரிய அன்போடு அவர்களை பாதுகாத்து தரம் பிடித்து வழி நடத்தி செல்லும் அம்மா என்று வேண்டிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டலை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிடுகிறார். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 17 தேதி மே மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
3: மேஷ ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் ஒவ்வொரு வீடா நிகழ்த்தங்க வந்து ரொம்ப சொன்னாங்க. வீடு என்னால் சத்தியமாக முடியாது சார். ஐயோ, வீடு மாறி மாறி மாறி மாறி இந்த வீடு மாற்றுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இந்த சொல்லுவாங்கள்ல இந்த வாருக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடு மாற்றுறது என்னால் முடியல. அம்மா அதை எடுத்து வைக்க திருப்பி திருப்பி நம்மளால் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி இந்த வீடு மாற்றுறதை பற்றி ரொம்ப அழகாக பேசினேன். வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது போன்ற விஷயங்கள் இன்றைய தினத்தில் அதுக்குண்டான மேற்கொள்வேல் அதுக்குண்ட சலிப்புகளும் இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் அவாத்துக்கு போவீங்க. இது போன்ற காரியங்களில் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சிறு முயற்சியும் பெரும் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு. நோய் ஏதாவது இருந்து உடல் உபாதைகள் இருக்குது, காய்ச்சல் சார் நாலு நாளாக முடியவே இல்லை, எனக்கு உடம்பு படுத்தின்னு இருக்கு, இப்போ கொஞ்சம் ஆல்ரைட் சார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கோம். பிரயாணங்கள் லாபம் பெறும். திடீர்னு வெளியில் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உபயோக செயின் போடப்படாது, நெகை போட்டுருக்கக்கூடாது. அதுமாரி காசு வாலெட்லாம் பத்திரமாக வைக்கணும். யதார்த்தமாக நம்ம காணாமல் போயிட்டு போயிடுத்தே போயிடுத்தேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. அன்றைய தினத்தில் எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து, குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினம். ஒரு உற்றார் உறவினர் அதே சமயத்தில் யாராவது வீட்டுக்கு போயிட்டு வருது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு வரும். இத்தனை நாள் என்னமோ தெரில சார் அப்படியே இருந்து ஓகே பட் இன்னும் டெவலப் ஆகணும், கண்டிப்பாக ஆகும், கவலையப்பட வேண்டாம். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் செய்வா, ரெண்டையும் கெட்டுக்காமல் அடுத்தது என்னங்கிறது நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு சேர்ந்து வருவார்கள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வீட்டு சம்பந்தமான வேலைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு, அதற்குண்டான மீட்டிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அம்மாவுக்கு எதுன்னு இந்த எங்கள் அம்மா இருக்குமா, அம்மாவுக்கு சில பிரச்சனை, அதே பிரச்சனை எனக்கும் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எனக்கு அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, அதே ப்ராப்ளம் எனக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு ஹெரிடிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு சம்பந்தமான கடன்கள் இருந்தால் அதை தீர்த்துடுவீங்க, அது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுவீங்க. இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு பிரச்சனை ரெஃபரன்ஸ் மூலமாக கிளியர் ஆயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களது நட்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக, சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம், அற்புதமான பிராணம், தம்பி தங்கைக்கு எடுத்த காரியம் வெற்றி பெற்று நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மன திருப்தியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது, கோபித்துக் கொள்வதை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் யாருக்காக கடன் வாங்குறா, யாராவது இதாக பண்ணுறா, நீங்கள் அதற்கு ஜாமீன் கையெழுத்து போடப்படாது. மிதுனராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம எல்லாம் கற்றுண்டு வரல, பட் ஒவ்வொன்றா இப்போ தான் எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு கற்றுண்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள், கொஞ்சம் இரிட்டேஷனாக கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் இன்றைய தினத்தில். அதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த தினத்தில் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்து, பணவரவுகள் தேடி வந்துடும். நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கும். காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேட்டரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டோர் அவுட்டோர் கேட்டரிங் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். சின்ன ஹோட்டல்ஸாக சின்னதாக வச்சுட்டு இருக்கலாம், ஒரு 10க்கு 10 ஒரு கடை.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் நான் தவறுதலாக 17ஆம் தேதியை ஒலிபரப்பிவிட்டேன். அன்பு உறவுகளை, இப்பொழுது 18ஆம் தேதி மே மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது வானொலியில்.
1: மேஷராசி அன்பர்கள், நண்பர்கள், யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் நம்ம நன்மைக்கு சொல்கிறாங்களா, அவங்க நன்மைக்கு சொல்கிறாங்களான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் பேசக்கூடிய விஷயத்தை எதுவும் நம்பக்கூடாது. ஃபேஸ்புக்கு, அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பொதுவான தளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதன் மூலமாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள்ட்ட யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதே சமயத்தில் நான் யாரும் இல்லாத அன்பு, அந்த மாதிரி அன்பெல்லாம் யாரும் வைக்க மாட்டேன், அம்மா அப்பா தான் எல்லாமே. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கும் இது சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் இது சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக லீட் பண்ணுறது நல்லது. இப்போ வரைக்கும் எதாக இருந்ததுன்னா அதை உடனே வி மஸ்ட் என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ஒன்று தான் தன் குடும்பம் அப்படின்னு ரெண்டு ஆனால் பிரிப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் அர்ப்பணிச்சிருவாங்க, குடும்பம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னை பற்றி கவனங்கள் இருக்கவே இருக்காது. சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றி மட்டும் யோசிச்சுருப்பாங்க, இப்போ ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்குது, எங்கே சார் ஃபேமிலியை பற்றி யோசிக்க, வீட்டில் ஒரு கெஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் இந்த ரோலில் என்ன, குடும்பத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினம் கிரகநிலை சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பவுமே 50-50 சொல்லுவேன். ஏன்னா இந்த தினத்தில் சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். ரெண்டு விதமான குணாதிசயங்களும் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே எப்படி இருக்கோ அது தகுந்தாப்பில் உங்களுடைய மூட் ஸ்விங் வந்து மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2-3 நாள் அப்படி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் லாபங்கள் கூடி வரும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமான பணவரவுகள் உண்டு. ஒரு வேலை செஞ்சால் அதற்குண்டான பணவரவுகள் தெரி வரக்கூடியதாக இருக்குது. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. மற்றவர்கள் உங்களுக்கு குற்றம் சொன்னால் பின்னாடி இதே வாய் உங்களை பாராட்டும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸ் மட்டும் டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பைரவர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இந்த தினத்தில் சாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்களுக்கு விரயங்களும் இருக்குது, சாதகமும் இருக்குது. சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி, அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா போட்டுக்கிறதும், அதே மாதிரி எதுனும் ஒரு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எதுனும் பின்னாடி வளரக்கூடிய சில பொருட்களில் விரயங்கள் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பங்கு. ரெண்டாவது, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களுக்காக முயற்சி எடுக்கிறவங்க, ஆன்சைட்டுக்காக முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். சின்ன சின்ன விரயங்களையும் அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில நடக்கதான் நடக்காதான் செய்யும். நடக்காதிருந்ததுக்கு என்ன தவறு, நம்மகிட்ட இருக்கா மற்றவங்ககிட்ட இருக்கா, எனி மிஸ்டேக், அதாவது என்ன மிஸ்டேக் நம்ம வந்து பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஆய்வு பண்ணிங்கன்னா, ரீசர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வேலை வாய்ப்பு கூடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் இந்த விரயம் அப்படிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரனுடைய நிலையை வைத்து தான் அதை வந்து நான் சொன்னேன். அதை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமான நாள். பாப்பா இந்த மாதிரி பலன்கள் சொல்கிறதுக்கு நானே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ வாழ்க்கை எப்பவுமே இப்படி சொல்லிட்டு இருக்குமே, இப்படி சொல்லிட்டு இருக்கோம்னு ஒரு வருத்தம் எனக்கே இருந்தது. அதாவது இவங்களுக்கு பலன் வந்து சூப்பராக இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. நினச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. திருமண காரியம் கை கூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். எல்லாமே சக்ஸஸாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு 20% வீக்காக இருந்தது அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. சளி, நீர், தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை இருக்கவும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஜாக்பாட்டான டே தான். சில விஷயம் எனக்கு செல்ல சார் அதாக்கும் இதாக்குன்னா உங்கள் தசாபுத்தி தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்க்கணும். ஆரோக்கியத்துக்கு அக்கறை கொடுங்கள். இன்றைய தினத்தை வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு வெற்றி வழிபார். கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் வாலண்டியா நம்மளே பிராபலத்துக்கு போகப்படாது. யாருக்கான சப்போர்ட் பண்றோமோ அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் எக்ஸாக்டா ரைட் ஆர் ராங் அப்படிங்கறத நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வி வில் சப்போர்ட் பட் த ப்ராப்ளம் வித் தெம், அதாவது அவங்க கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும், அது நம்மளுக்கே அது பின்னாடி ரிவர்ட் அடிக்கும். அதனால தேவையா தேவையில்லான்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிறு பிராணம் தூர பிராணம் வெளியூர் பிராணம் லாங் ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்பா மூலமான ஒரு சில அறிவுரைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குருமார்களை சந்திக்கிறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகிறது, சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மேலும் மேலும் மிருகேற்றக்கூடிய அளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். லைஃப்ல வந்து தோத்துட்டேன் சார், நிறைய ப்ராப்ளம் இருந்துன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி மீண்டு எழுறதுக்குண்டான வாய்ப்புகள் பெரிய சான்ஸை வந்து பகவான் கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இன்றைய தினத்தில் எனக்கு படுது. கன்னிராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. துலாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சில பேருக்கு வந்து என்ன சார் ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பொறுத்தளவுக்கு சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பாதிப்பை கொடுக்கலாம். நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி உங்களுக்கு நன்மையாக அமையலாம். இந்த ரெண்டு சான்சஸும் இன்றைய தினத்தில் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னால், குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் பொசிஷன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி ஒரு பலன்களை நம்ம வந்து அஸ்ட்ராலஜர்ட்டேருந்து நம்ம வந்து கேட்போம். அதனால் இந்த காலகட்டத்தில் எதையும் நிர்ணயிக்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. புது காரியத்தை ஆரம்பிக்காங்க, பழசில் எதேனும் டிஸ்டர்பன்ஸ் பழசில் எதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா, நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா? எஸ் சாதகமாக இருக்கு. பட் ஆனால் பாதகமாகவும் இருக்கா? எஸ் பாதகமாகவும் இருக்குது. எப்படி சார் ரெண்டையுமே சொல்கிறீங்க, இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க அப்படின்னா, நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது நல்லாயிருக்கும், முடியும் போது விசேஷமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும் சார், நான் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் பகல் நேரத்தில் பரவாயில்ல, மாலை நேரத்தில் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். விருச்சிக ராசி நண்பர்கள் இனிமேல் திறமையாக வந்தவர்கள், உழைச்சி வந்தவர்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்தவர்கள். அதனால் கட் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இவ்வளோ பேசுறது, இந்த இடத்துல இவ்வளோ செயல்படுத்துறது, இந்த இடத்துல இவ்வளோ நேரத்தை ஒதுக்குறது, இந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்தாப்பில் அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை செயல்படுத்துறது, இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஜோக் சொன்னால் இவங்க விரும்புகிறாங்களா? இல்லை, உடனே அதுலேருந்து ரிட்டர்ன் ஆயிடுங்க. இவங்களுக்கு அறிவுரை சொன்னால் விரும்புகிறாங்களா? இல்லை, அப்படியே பின்னாடி வாங்கிக்கோங்க. இவங்க வந்து நல்லது சொன்னால் பிடிக்குதா? இல்லை, அப்படியே பேசாமல் இருந்திருங்க. ஸோ மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னா எந்த கிரகங்களையும் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் கொடுக்காது. ஸோ மார்னிங் டைத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துருக்கு. கண் சம்பந்தமான உபாதை, ஃபோனையே பார்த்துட்டுருக்கிறது, லேப்டாப்பே பார்த்துட்டுருக்கிறது, கண் கழுத்து முதுகு அதே மாதிரி L4 L5 இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அக்ரிவேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்களாக அமையும். இன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இந்த தினத்துல கிரகங்களே ரொம்ப டாப்பா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கிறது, மற்றவங்க மூலமா சாதிக்கிறது, எதை எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு உண்டான சக்திகள் பூரா நிறைவேறும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் கிடைக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில விரயங்கள் இருக்கும், சில பேர் உங்களை விட்டு போவாங்க, சில பேர் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ யார் யார் என்னென்ன குணாதிசயங்களும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், சளி காய்ச்சல் அதே மாதிரி ஒத்த தலைவலி, அதே சமயத்தில் சின்ன ஃபீவராக இருக்குது, கோல்டாக இருக்குது, இது போன்ற விஷயங்கள் தான். பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை எடுத்து அதை முழுமையாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். யார் யாரை எப்படி எப்படி அதுக்கு பயன்படுத்திக்கணுங்கிறத சாணக்கிய நிதினு சொல்லியிருக்கு, அதை பயன்படுத்திட்டா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு இந்த தினத்தில் சில மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் வந்து நிறையா இருக்கும். எப்படி இந்த சேஞ்ச் நிறையா இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கற்றுப்போம் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பெரிய மனிதரை இன்றைக்கி ஆண்டவங்க முன்னாடி காமிக்கிறார், நாமளும் இப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அதே சமயத்தில் ஒரு நபர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட சொல்கிறாரு, இதே பிரச்சனை இதை இந்த இந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இதே ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ கண்களுக்கு காண்பிக்கிறவர்கள் பூரா பார்த்துட்டீங்கன்னா, நீ இதுக்கு போகாத, இதுக்கு போ, இதுக்கு செல்லாத, இதுக்கு போ, இதுக்கு போகாத போகும், இது போன்ற இயற்கை உங்களுக்கு கூட துணை நின்றுக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய அதிசயமான உலகம். அந்த அதிசயமான உலகத்தில் இந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அது குறிப்பாக இன்றைய தினத்தில் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. வேலை வாய்ப்பில் இடமாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கவிஞராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயம் சினிமாவில் டைரக்டராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்குற பாடல் ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு கருத்துக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராமபிரானுடைய வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் மகர ராசி நண்பர்கள். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சாதகமாக இருந்துருக்கு. ஆனால் வேலை வாய்ப்பில் மட்டும் டக்குன்னு வேலையிலேருந்து நின்றக்கூடாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு குழப்பத்தில் இருக்க டக்குன்னு நின்றாதீங்க. ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தானாகவே மதிப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். வாலண்டியர் இவங்க பேசலை, பட் நம்ம போய் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும். நல்ல உன்னிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அறிவுரையாக இருந்துருக்கும். ஏதோ ஒரு நல்லது என்கிட்ட இருக்குது, நல்லது வந்து என்ன நடத்திட்டுருக்குங்கிறது தான் உண்மை. கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது குறிப்பாக இன்றைய தினத்தில், இன்றைய தினத்தில் அனுபவபூர்வமாக நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க. சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மீனராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சார் எனக்கு என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு லோன் கூட வராது சார், ரொம்ப அக்கௌண்ட்டில் ரொம்ப கம்மியாக இருந்துருக்கு சார், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஃபெடப்பில் இருக்கேன் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து ஒரு உண்டியல் எடுத்து சேர்த்துவீங்கண்ணா, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் சேர்த்துவீங்க. கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் சொல்கிறேனே. ஒருவேளை உங்களுடைய ஜாதகமோ இல்லைன்னா தசாபுத்தியோ உங்களை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும், பட் ஏதோ ஒரு 20% கோச்சாரத்தில் நல்லது இருந்தால் போதும் இல்லையா, அதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்திருக்கேன். ஸோ அப்படி இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்குது. மீனராசி நண்பர்கள் இன்னைக்கு சேமிப்புக்கு நல்லா இருக்குது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, முதலீடு சேர்க்கறதுக்கு நல்லா இருக்குது, வீட்டிலேயே தொழில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. தொழில் எது எது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்காதீங்க, லீவ் போடாதீங்க, இன்றைக்கி முழுமையாக அதில் இறங்க உங்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக மீனராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன்கள், எதையோ நினச்சி எப்படியோ நினச்சி அதை பயந்துட்டு இருக்காதீங்க. ப்ரொசீட் வித் த குட் திங்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மகா பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் மாறும். மீனராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு சக்தி கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய
0: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தோற்று வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதே நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிமையான
0: பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
2: மற்றும் ராஜலிங்கம் அவிழந்த மகன் கோசிகர் மூவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று சௌபாக்கியமாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
0: ராசலிங்கத்தின் மகனா?
2: ராசலிங்கம், ராசலிங்கத்தாரும் மற்றது கோசுயன்.
0: சுவிசில வசிக்கிற சுதன் சர்மா தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் சி வி விஷ்ணன் அவர்கள், கோடீஸ்வரன் தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் கோசிகன் அவர்கள், ராஜலிங்கம் என்று மூன்று பேரும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பதனா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
3: இன்று பிறந்த நாள்களை காணும் எங்கள் சுதன் ஐயாவின் மகன் சிபி விஷ்டனுக்கும் மற்றும் ராசலிங்கத்துக்கும் அகிலனின் மகன் கோசிகன் மூவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் எங்கள் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்து நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். பைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புரா, வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் ராஜண்ணா. வணக்கம்.
0: வணக்கம் சிவராணி.
4: நாங்கள் நேரம் அதை ஒன்று நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் நிறைய வேண்டி இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் ஐயாவின் மகன் சுபி விஷ்ணனுக்கும் ராஜலிங்கம் அண்ணாவுக்கும் கோடீஸ்வரன்
0: கோசிகனுக்கும்
4: இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றைய நாள்வோல் என்றென்றும் நிலமாகவும் சந்தோஷமாகவும்
0: உடல் ஆரோக்கியத்திற்கும்
2: இன்று பிறந்த நாளை காணும் ராஜலிங்கம் அவர்களுக்கும் கோசிகனுக்கும் சுயனுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கும் நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: யோகேஸ்வரி அம்மா சொல்லுங்கள்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுதன் ஐயாவின் மகன் சுசி விஷ்ணனுக்கும் கோசிகன் ராஜலிங்கம் மூவருக்கும் இதே நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். கோரிக்கொண்டு உங்களை விருந்து விட வருகின்றேன்.
0: சுதன் ஐயா என்ற மகன் என்றா சசியம்மா கோவிக்க மாட்டாவா? அவசரப்படாதீங்க, சொல்றது கேளுங்க.
5: சுதன் ஐயர் சசி அம்மாவின் மகன் செல்வ புதல்வன் சுதி விஷ்ணனுக்கு எங்கள் இதே நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
5: நன்றி.
0: அவர் யோகேஸ்வரி அம்மா, யோகேஸ்வரி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம். வணக்கம்
6: ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? புங்கையூர் ராஜா,
6: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா. எப்படி இருக்கிறது?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
6: இன்றைய பிறந்த நாள் கொண்டாடும் என்ன ஸ்ரீ விஜயனா இல்லடி
0: சிபி விஷ்ணன், சிபி சிபி
6: சிபி விஷ்ணன் அவர்களுக்கும் ராஜலிங்க அண்ணாவுக்கும் சிபிஎன் அவர்களுக்கும் நோய் நொடியின்றி முருகந்தோடு பாலித்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென
0: தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: நன்றி. அப்படியே எங்க எல்லாரும் நலமா இருக்க நான் அறவன வேண்டிக்கணும்னா இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன் ராஜலிங்க அண்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு சசியம்மாவின் மகன் சிவி விஷ்ணனுக்கும் கோசிகனுக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்களும் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க என வாழ்த்திக்கொண்டு விடை வருகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
8: ஓம் நல்ல சுகமா இருக்கின்றேன். நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜலிங்கம் செல்வன் கோசிகன் கோடீஸ்வரன், அது செல்வன் சிபி விஸ்வன் சுதனையா மூவருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சரி, எங்கள் நேயர்களுடைய வாழ்த்துக்களை கேட்டீர்கள். நேயர்களுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் தரும் அவர்களுக்கான பாடல்

ஒலித்துக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று சுதன் சர்மா, சசியம்மா தம்பதிகளின் செல்வ புதல்வன் சிபி விஷ்ணன் அவர்களும், கோடீஸ்வரன் தம்பதிகளின் செல்வ புதல்வன் கோசிகன் அவர்களும், ராஜலிங்கம் அவர்களும் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மூவரும் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். அதனைத் தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர் எழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடகப் போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்த ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்னணு ஆவண சான்றூட்டல் அமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளிவிகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் உள்ள அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை தற்போது நாடுவதாக அஞ்சப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதோடு வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ரத்மலானே வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அண்மை காலமாக இலங்கையில் அரங்கறி வரும் இணைய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி நிர்வாகம், நிதியமைச்சு, காவல்துறை மற்றும் குடிவரவு குடியல்வு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிரேஷ்ட உடவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான DPS ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து ஹஜ் பெருநாள் மே 28ஆம் தேதி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 361,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன.
கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரான வி டி சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவை குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு நீட் வினாத்தால் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்ம முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடருந்தில் திடீரென தீப்பற்றியிருக்கிறது. இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்தும் இடத்தில் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தல ராஜபக்ச சர்வதேச விமானத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகையிடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரோப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆப் தி போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31st சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம் ஸ்டெராய்டுகள் வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்து செல்வதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,11,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளான கொங்கோ உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு மீண்டும் பிரகடனம் செய்திருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாதென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராகாக் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்டார்கள். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசுப் பொருட்களை விமான நிலையத்திலே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது.
மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கே அடிலான் கட்சியிலிருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்தார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 32 வயது நம்பிய அவர் பூனியை காப்பாற்ற முற்பட்டு தன் காலை உடைத்துக் கொண்டார். ஜெர்மனியில் 2 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவின் சுரபாயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஸ்வாச்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதீன் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று முதல் அணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் ஹெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி இணை இந்தோனேஷிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. சாம்பியன் லீக்கின் ஒரு கட்டத்தில் டாப் 8 இருந்து சறுக்கி பிளே ஆஃப் சுற்றுக்கு கீழறங்கிய ரியல் மாட்ரிட் அணி இந்த சீசனில் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்க தற்போது தனது விடாமுயற்சியால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த மான்செஸ்டர் சிட்டியை 1-5 என்று வீழ்த்தி அபார வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.83 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.22 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.29 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.13 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.97 ரூபாய். கேட்டது TRT தமிழொலியின் காலை ஒலிப்பான வணக்கம் தமிழொலியிடம் பெற்ற TRT தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சலா கோனேசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, தாஜுக்கு வந்தான் வீட்டுக்கு. சங்கரி மரக்கறியண்டா, வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்காலோட்டு பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. தமிழொலியில் தொடர்கின்றது.

மகை தொகையின்றி முள்ளி வாய்க்காலில் எம்மினத்தை கொன்று குவித்த 17வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறுவோம் வாருங்கள் அன்புறவுகளே. அன்புறவுகளை 170,000 அப்பாவி உயிர்களை உயிரோடு மண்ணுக்குள் புதைத்த நாளை மறப்போமா? இந்நாளில் எம் உறவுகளை நாங்கள்

0: இந்த நினைவாலையில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். இந்த யோகசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் சொல்லுங்கள் யோகசரி அம்மா. 17வது ஆண்டு முள்ளி வைக்கால் நினைவலைகளோடு
1: இணைந்திருக்கின்றீர்கள். முடியுமா உயிர்கள் என்ன மாதிரி கொண்டு வந்து அப்படியே சிதஞ்சு ஐயோ ஐயோட்டு கத்த கூடி ஒரு வாய் வாய் விடாம அப்படி மண் மூச்சு அடக்கி கொண்டாங்களே அந்த கொண்ட பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் இப்ப கிடைக்கும். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேணும் அந்த பாவங்களை அனுபவிக்க வேண்டியவளை நாங்கள் எப்படி காடுவோம்னு சொல்லி அந்த முள்ளிவாய்க்கால் மரணத்திலே போன மக்கள் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூறுவோம், மறக்க மாட்டோம் இந்த நாள் கொண்டு குடிக்கொண்டு. என் பாசங்களே, என் உறவுகளே, முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே மூச்சடங்கி போனீரே, அள்ளி போட்ட குண்டுகளால் திவரண்டு போனீரே. உங்கள் உயிரை காக்காண்டு நாம் ஊர்வலத்தில் வேண்டி நின்றோமே. உங்கள் உயிர் அவலமாய் போச்சு ஐயோ. நாம் அழுதழுது பட்ட துயரை நாம் மறந்து போவோமா? எங்கள் பட்ட வேதனைகள் கண்மூடி கண்முன்னே நிற்கும் நிற்குதையா? என் பாசங்களே, உறவுகளே, நாம் மறப்போமா உங்களை? எந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் என்ன மனதில் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் அதன் நினைவில் வெளிப்படுத்தி உங்களை நினைவு கூர்ந்து ஊர் அறிய செய்து இந்த பழைய பாவங்கள் செய்தவங்களே ஒரு ஒரு நீதி கிடைக்க அருள் தர வேணும் என்று சொல்லி இறைவனையை மீண்டும் கொண்டு நான் உங்களோட விருந்து கூட வருகின்றேன். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. அந்த முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட அத்தனை உறவுகளை நினைவு கூர்ந்து சென்றார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் துங்கையூர் ராஜா. சொல்லுங்கள் ராஜா.
2: பாவி மறக்க முடியாத முள்ளிவாய்க்கால் படுகொலை, தாங்கள் வாழ்வதற்காக தமிழ் மக்களை குண்டு போட்டு அடியோடு அழைத்து விட்டு தாங்கள் வாழும் என நினைத்து வாழ்ந்தாலும் மனச்சாட்சி இறையாட்சி இருப்பதை மறந்து விட்டார்கள். தமிழீழ மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களும் தந்தி தாய் பொதுமக்களும் பிள்ளைகளும் உற்றார் உறவினர்களும் வீர வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் ராஜாண்ண. நன்றி. வணக்கம் ராஜாண்ண.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கியூர் ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா. நலமா இருக்கீங்களா?
3: ஓ மண்டா, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நல்ல சுகமா இருக்க லாமல சிறிய பிரார்த்தித்து கொண்டு முள்ளிவாய்க்கால் உயிரிழந்த மாவீர செல்வங்களுக்கும் உயிரிழந்த உறவுகள் அனைத்து மக்களுக்கும் இந்த நாளில் வீர வணக்கத்தையும் கூறிக்கொண்டு குடும்பத்தாருக்கும் மன அமைதியையும் மன சாந்தியையும் கொடுக்கணும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டும் குடும்பத்திருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சித்ரா மோகன் அவர்கள் நோர்வேயில் இருந்து. அவர்களுக்கும் நன்றிகள். நேரம் சரியாக 9:24 ஐக்கியராட்சியத்தில் 8:24 அன்புறவர்கள் நேரம் பொன்னானது நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு எங்கள் உடன் பரப்புகள் அதாவது எங்களோடு ஒன்றாக இருந்தவர்களை நினைவு கூறுகின்றோம். இந்த நேரத்தில் வந்திருக்கின்றார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி. வணக்கம் ராஜினி.
4: வணக்கம் ராஜா.
0: என்ன பிள்ளை ரிலிவன் திருநேத்திர உள்றீங்களா?
4: இல்ல
0: நான் சும்மா சவுண்ட் அமத்தாதீங்க சௌதரி. கதைச்சா கதைங்க, அல்லது நான் உங்களை துண்டி செல்ல விட்டுருவேன். நினைப்பேன்
4: நடத்துறதும் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும்னுதான் கவட்ட வேண்டாம் என்றா சுகமா இருக்கணும் என்று நினைவு முள்ளி வாய்க்காலில் நாமும் நினைவு இறந்தவர்களை பெரியவர்கள் சிறுவர்கள் தொடங்கி
0: வகை தொகை இல்லாமல் சகோதரம் இப்ப எடுக்கிற செம்மணியில் எடுக்கிற புதவியில குஞ்சு பச்சை மண்கள் எல்லாத்தையும் கொண்டு துளைச்சிருக்கிறாங்களே.
4: ஓ அதுதானா? இவ யார் இவரண்டு இல்ல உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டு

0: ஒரு 170,000 எங்கள் உடன் பிறப்புகள் என்று சொன்னா பாருங்க
1: எவ்வளவு
0: கேள்வியே இல்ல.
1: சரியான ஹவன், அந்த நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுல எங்களை தெரியல, அங்க அதோட அனுபவித்த துயரங்களை சொல்லி கேட்கவே இந்த தாங்க முடியாத ஹவல. இப்படியான நேரத்தை கூட உயிரையும் அடிச்சிருக்கிறாங்க, அவர்களுக்கும் கடவுளால கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இறந்தவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டிக் கொண்டு அவருடைய குடும்பத்துக்கும் மன அமைதி அது தாங்க முடியாத ஹவல அவர்களும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க வேணும் என்றும்
0: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ்
0: வணக்கம் சௌதரி. நேவிஸ் பிலிப் சொல்லுங்கள்.
2: ஆமா, நானும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளை என்று நினைந்து கொண்டு வைகாசி 18 நடந்துவிட்ட பேரவலம் ஆண்டுகள் 17 கடந்துட்ட போதிலும் மறக்கத்தான் முடியவில்லை மரண ஓலங்களை. குண்டுவழி சத்தமும் நேரில் கண்ட உறவுகள் கேட்டும் நாங்கள் நெஞ்சம் பதறி. குண்டுவழி சத்தம் கேட்ட உறவுகளை நேரில் நாங்கள் இங்கு கண்டு அவர்களுடைய அந்த சோகங்களை நாங்கள் கேட்டோம். நாங்களும் நெஞ்சம் பதற ஏங்கி தவிக்கும் அந்த உறவுகளோடு நாங்களும் இணைந்து கொண்டு அந்த மெல்லிவாய்க்கால் அவலத்தில் அந்த அகவ எல்லையின்றி கொத்து கொத்தாக மாண்ட அந்த உறவுகளை எண்ணி நாங்களும் நெஞ்சம் பதறி அவர்களுக்கும் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலிகளை நாங்கள் என்று செலுத்துகின்றோம். அந்த உறவுகளோடு நாங்களும் கரம் கொடுக்கின்றோம், அஞ்சலித்தோம் அவர்களுக்காக என்று வேண்டிக் கொண்டு இறைவன் எல்லோருக்கும் மன ஆறுதலையும் அமைதியையும் தர வேண்டும். அந்த உறவுகளை இழந்த சோகங்களில் பாடுகின்ற எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் அவர்களையும் நாங்கள் இணைந்து அவர்களோடு கரம் கொத்துக் கொள்ளுகின்றோம் என்று விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி.
0: நன்றி அம்மா வந்து நினைவு கூர்ந்த உங்களுக்கு. அவர் சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம் ராயா. பதினேழு ஆண்டுகள் கடந்தாலும் பெற்றார் போய் தங்கிற பிள்ளைகள் எங்கேன்றே தெரியாமலுக்கு கேள்வி கேட்டு கேட்டு அதை அது கேட்ட இடத்திலேயே செத்த சிரங்களும்
0: இருக்குது. தாய்மார் செத்து போனார்கள்
3: போய் கேட்டு கேட்டுங்கிற பிள்ளைகள் எங்க செத்ததா இல்லையா என்று ஒன்றுமே தெரியாத நிலையில இருந்து இந்த வரைக்கும் துயர் உறந்த அனைத்து மக்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து அதில் இறந்த பொதுமக்கள் போராளிகள் எல்லாருக்குமாக இறைவனை வேண்டுவோம். நன்றி வணக்கம் ராஜா. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட பேக்களோட தாட்ட இது கூட கேள்விப்பட்டிருக்கோம்.
0: சொல்லி என்ன இருக்கிறார்கள் எல்லா சம்மணியில நிறைய
3: இருந்து எடுத்த இதுகளை அறிஞ்சிருக்கிறோம். அதுகளை எல்லாம் கேட்க இப்படி செய்தாங்களே கொடியவங்கள்
0: நன்றி பாப்பம். நன்றி. அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்களை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
4: காலை வணக்கம். நீங்கள் குடும்பத்தோட நலமா இருக்கணும் அம்மாவை வேண்டிக் கொண்டு இன்று 17வது ஆண்டு நினைவு நாளை கூந்து கொண்டிருக்கும் முல்லைத்தீவு மக்களுக்காக நாங்களும் எங்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி கொண்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றெல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். இறைவா, இனியும் இப்படி வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் அந்த பறி கொடுத்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் என மாறுதலும் சாந்தியும் சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விட பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றியமாக இணைந்து கொண்டு அந்த எமது உறவுகளை தொப்பிக்கூடிய உறவுகள் எங்களோடு நாங்கள் காணாவிட்டாலும் தூர இருந்தாலும் எங்களுடைய மனங்கள் அல்லல் படுகின்ற துன்பங்கள் அந்த ஆண்டவனை கூட இது விளங்குதில்லையே. இப்பொழுது பாரதி அவர்களுடைய ஒரு கவிதை ஒன்று அனுப்பியிருக்கின்றார், அந்த கவிதையை இப்பொழுது கேட்போம் சகோதரி. நன்றி.
5: மே 18 தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புரிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய் வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய்போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய்ப்போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே தீயினை சுமந்து நெஞ்சில் தினந்தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழரெல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய் வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய்போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய்ப்போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளியொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளி கொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நன்றி.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது முள்ளி வாய்க்கால் மே 18, அதாவது எமது அன்பு உறவுகள், அதாவது கொத்து கொத்துக்காக குலை உரக்க வகை தொகை இல்லாமல் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் கொன்று குவித்த நாள் மே 18 இந்த நாள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் நினைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. நான் சர்க்குணம்.
0: வணக்கம் சர்க்குணம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். அதே போல நீங்களும் நலமா இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு மே 18 இன்று 17 வருஷம் முடிஞ்சு 18 வருஷம் துவங்குது. நம்புறோம் அந்த மக்கள் உண்மையில எங்களுக்கு உதவல் ஒன்றும் தெரியாது. நாங்கள் எல்லாரும் வழிநாடுகளில் இருந்துட்டோம். பகதுவை இல்லாமல் கொத்து கொத்தாக எல்லாம் என்ன இந்த குன்றுகளை குன்றுகளை போட்டு எல்லாம் கருகி அப்படி அந்த அந்த படங்கள் கண்ணுக்கு முன்னால நிக்கிது. அப்ப அந்த படங்கள் உண்மையிலே அந்த மக்கள் இந்த ஆத்மா சாந்தி அடையோன்மெண்ட் பிரார்த்தித்து கொண்டு ஒன்று ரெண்டு இல்லை கோடிக்கணக்கான மக்கள் 3 லட்சத்து கிட்ட அந்த மக்கள் அவங்க இவங்க குறைச்சி கணக்கு காட்டாங்க. 3 லட்சம் மன்னர்ல இருந்து அப்படியே செம்மறியாடு மேய்ச்சனகு அப்படியே 4 அறியால மொதுக்கி கொண்டு போய் பரந்தன் தர்மபுரம் அங்கால விஜயமாடு உடையாட்டு புதுக்குடி இருப்போம் அப்படியே கொண்டு போய் முள்ளிவாக்கால ஒதுக்கி விட்டாங்க. எனக்கு அந்த இடம் எல்லாம் நல்ல அத்துப்படி தானே என்ன செய்யறது. இப்படி பெற்றாப்பள்ளி அம்மனும் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தவா எல்லாம் ஒரு விடிவு காலம் வருமென்று நம்பிக்கையோட தான் நின்றும் போராடி கொண்டு இருக்கிறது. தமிழரசு கட்சி என்றானே இந்த கட்சி என்றானே இன்றைக்கும் விடாமல் உண்மையில இவன் யார் எங்களை என்ன டாக்டர் இந்தியாவிலையும் போய் பகச்சு இப்ப திரும்பி போக கைது இவங்களோட மாதிரி பயத்தில் நிற்கிறார். அப்படி அந்த நிலைமை தான் எல்லாரும் என்னதே காலத்தின் கொடுமையா போச்சுது. ராஜபஜாக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கிறாங்க அங்க என்ன கொழும்புல. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. அந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடையணும் மண்டு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அந்த மக்களுக்கும் மனமதியை கொடுக்கணும் மண்டு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி சர்க்குணம் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்களும் நலமா இருக்கோம். நீங்களும் நலமா இருக்கணும் என்று இன்று 17வது ஆண்டு நினைவு கூறும் முள்ளி வாக்காளில் அனைத்து பொதுமக்களுக்கும் உறவுகளுக்கும் மாவீர போராளிகளுக்கும் எங்கள் வீர வணக்கத்தையும் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்துகிறோம்னா. நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு அவர்களை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பேன் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பேன் ராஜா.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். நீங்கள்
3: ஓரளவுக்கு நலமா இருக்கணும் ராஜா. நீங்கள் எப்போது நலமா இருக்கணும் ராஜாண்ணா. எதுக்கும் ஜோசியம் சந்தோஷமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு நீர் கிடைக்கும் ராஜாண்ணா. முள்ளி வாய்க்கால்
0: 17ஆம் ஆண்டு
3: ஆமா. முள்ளி வாய்க்கால் 18ஆம் தேதி 17ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட போரில் கொல்லப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் சார்பில் கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்திக் கொள்றோம். இதுவரைக்கும் போரில் கொல்லப்பட்ட அனைவருக்குமே கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்திக் கொள்வோம். நீதி எப்போது விரைவில் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு
4: மக்கள் போராளிகள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினரால் கண்ணீர் அஞ்சலியையும் நான் செலுத்திக் கொண்டு உடைபெறுவேன். நினைவாக்கம்.
0: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அவர்களை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள் அதுபோல நலமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று 17வது ஆண்டை நினைவு கூறி கொண்டிருக்கும் முள்ளிவாய்க்கால் உயிர் நீத்த எங்கள் மாவீரர்கள் போராளிகள் போராளிகள் குடும்பம் எங்கள் அன்பு சகோதரங்கள் எல்லோருக்கும் அவர்கள் ஆத்மா சார்ந்து எடிய நாங்களும் உறவினை பிரார்த்தித்து என்றும் அவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா.
0: நன்றி சௌதரி. இணைந்து கொண்டு அவர்களை நினைவு கூர்ந்த உங்களுக்கு அவரை தொடர்ந்து வைபரூடாக அணிந்திருக்கும் சரஸ்வதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராசா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்வரோட அம்மாளை பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் பிரச்சனைகளும் தீர வேணும் என்று அதுவும் மீண்டும் மீண்டும் அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பதினேழாவது ஆண்டு பதினேழாவது ஆண்டு உள்ளத்தில் நடந்த பிரச்சனை அந்த அந்த ஆத்மா அனைவரும் சாந்தி அடைவனுண்டு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பாக விடப்படுகிறேன் என்றாக.
0: நன்றி சௌரி. முள்ளிவாய்க்கால்
6: முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால்
0: நன்றி அம்மா. அவர் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் சிற்றாட்டு ஒல்லாந்தில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
7: வணக்கம் ராஜா, நான் ஜெயமலா சந்திரசேகரம்.
0: சந்திரசேகரம் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கிறோம் சௌரம்.
7: நன்றி. இன்று முள்ளிவாய்க்கால் பதினேழாவது ஆண்டு நினைவு குழுந்த அதாவது எங்களுடைய மாவீரர்கள், மறைந்த மாவீரர்களுக்கும் மற்ற பொது மக்கள் இறந்த லட்சக்கான பொதுமக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டு எமது இனம் மீண்டெழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அவர்களை நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி நன்றி.
0: அவர் சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன். நலமா இருக்கீங்களா மீனா?
8: நாங்கள் நலமா இருக்கிறோம் அண்ணா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி
8: நன்றி அண்ணா. மக்கள் மனதை உலுக்கி எடுத்த நாள் மே 18 மறக்க முடியுமா? உடல் குலைந்து உதிரம் முறைந்து உக்கிர போரிலும் வீரர்களும் மக்களும் ஓன்ற ஓச்சலுடன் வீழ்ந்து மடிந்தனரே. முள்ளி வாய்க்கால் மண்ணில் மனித உடல்கள் சிதறுண்டு சின்ன பின்னம் ஆனதே. மறக்க முடியுமா? மண்ணை வீழ்ந்து மடிந்தவர்கள் விருட்சமாகின்றனர். வீழ்ச்சி என்ன எமக்கு புதிதா? புண்ணிய பூமி என்று புதிரெடுத்து கும்பிட்டோமே. புதைந்து போனதும் மக்கள் உயிர்கள் தானே. குண்டு மலையில் குவிந்தனரே, குப்பை போல் அள்ளி எடுத்தனரே. எவன் நினைத்தான் நாங்களும் மனிதன் என்று? எவன் நினைத்தான் நாங்களும் மனிதன் என்று? நன்றி வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு கவிதையோடு உங்கள் பாசமான நினைவலைகளை பயந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலி.
8: வணக்கம் அண்ணா.
0: நன்றி வீணா. அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
9: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா. நலமா இருக்கீங்களா?
9: நான் நலம் அண்ணா. நலமும்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி அம்மா.
9: நன்றி. எல்லாம் விட்டு பின் சகோதர சகோதரிகள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த அஞ்சாவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு நினைவேளையில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகளின் நேரம் பொன்னானது. நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்து கொண்டு அந்த வீர மரபர்களோடு எங்களுடைய உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள், குழந்தைகள், குஞ்சுகள், வகை வகையாக தொகை தெரியாமல் கொன்று குவித்த நாளை நினைவு கூறுவோம். பாருங்கள் அன்பு உறவுகளை இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம் ஷியமலா. நீங்கள்?
10: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி ராஜா. இந்த முள்ளிவாய்க்கால் பதினாலு வருடங்களால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையணும் என்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களின் குடும்பங்களுக்கு மாறுதலையும் கூறிக்கொண்டு அவர்களின் கனவுகள் நனவாகணும் என்ற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
10: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி ஷியாமலா சர்குமாரன். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
11: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: நலமா இருக்கிறீங்களா வதியம்மா?
11: ஓ நலமா இருக்கிறேன். நீங்கள நலம் தானே?
0: நல்லா இருக்கிறேன் நன்றி.
11: இன்று 17 ஆண்டு மறைந்தாலும் எங்களால அதன் அந்த நினைவை மறக்க முடியாது. உயிர் நீத்த அனைவரு மாவீரருக்கும் எங்கள் உறவுகளுக்கும் நாங்களும் அவைகளுக்கு கண்ணீர் அஞ்சிய செலுத்தி கொண்டு ஆத்ம சாந்தி அடையணும் உண்டு. அடையாது அது அவளை இதோட தான் திரியுதல் புள்ளிகள் மக்கள் தாய்மார்கள் இன்னும் தான் முடிந்தவாடு இல்லை. நானும் மனவீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு அவர்கள் நினைவு கொண்டு உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ரதியம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
12: வணக்கம்
0: மனோகரி. நலமா இருக்கீங்களா மனோகரி?
12: நலமாகவும் இருக்கின்றோம். பல சிரமங்களுக்கு மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மே 18 நாங்கள் நினைவு கூறுகிறோம். மறைந்த அனைத்து உறவுகளும் ஆத்மா சாந்தியடையவும் இன்னும் திம்பப்பட்டு கொண்டிருக்கும் அன்பு உறவுகள்
0: அதிலிருந்து மீளவும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி அம்மா மனோகரி. இணைந்து கொண்டு நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவா, வணக்கம். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற, வணக்கம்.
13: வணக்கம் ராஜா, ரஜினி நாகேந்திரன்.
0: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கீங்களா?
13: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்று மே 18 உயிர் நீத்த அத்தனை போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குழந்தைகள் அனைத்து உறவுகளுக்கும் வீர வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செலுத்தி அவர்கள் கண்ட கனவு நினைவாக இறைவனை வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த, வணக்கம்.
14: வணக்கம்
0: ரஜினி, நலமா இருக்கீங்களா?
14: மேதினியே உறைந்து சிவந்து நின்ற மே 18 இன்று ஆண்டுகள் 17 தாண்டிய போதும் ஆண்ட உறவுகளின் நினைவுகள் மனதோடு நழலாட முள்ளி வாய்க்கால் மண் இணை வாலியமாய் என்றும் மேதினியே உறைந்து சிவந்து நின்ற மே 18 இன்று ஆண்டுகள் 17 தாண்டிய போதும் மாண்ட உறவுகளின் நினைவுகள் மனதோடு நிழலாட முள்ளி வாய்க்கால் மண் நினை வாலியமாய் என்றும் முள்ளி வாய்க்கால் முற்றத்தை முழுவதுமாய் ஏப்பம் விட்டு குருதியால் வரையப்பட்ட ஓவியமாய் தமிழர் வரலாற்று காவிய பூமி ஆறாத ரணமாய் என்றும் முள்ளி வாய்க்கால் முற்றத்தை முழுவதுமாய் ஏப்பம் விட்டு குருதியால் வரையப்பட்ட ஓவியமாய் தமிழர் வரலாற்று காவிய பூமி ஆறாத ரணமாய் என்றும் முள்ளி வாய்க்கால் முற்றம் முடிந்து போன துயரமாய் உறவுகளின் முனைகளையும் உள்ள குமரல்களையும் சுமந்தபடி தவிக்குது தடயங்கள் எச்சங்கள் ஏதுமின்றி சாம்பல் மேடாகி கிடக்குதே என்றும் முள்ளி வாய்க்கால் முற்றம் முடிந்து போன துயரமாய் உறவுகளின் முனைகளையும் உள்ள குமுறல்களையும் சுமந்தபடி தவிக்குது தடயங்கள் எச்சங்கள் ஏதுமின்றி சாம்பல் மேடாகி கிடக்குதே என்றும் கொட்டிய நச்சு குண்டுகளால் விலை மதிப்பில்லா உயிர்களும் குலகுலியாக மடிந்தனர் வெந்து குஞ்சுகளும் பிஞ்சுகளும் உறவுகளுமாய் குருதி யாரும் பயந்தது குட்டுயிர்களும் துடித்தனர் அந்தை கடலும் சுவந்தது நாதியற்றனர் உறவுகள் கொட்டிய நஞ்சு குண்டுகளால் விலை மதிப்பில்லா உயிர்களும் குலகுலியாக மடிந்தனர் வெந்து குஞ்சுகளும் பிஞ்சுகளும் உறவுகளுமாய் குருதி யாரும் பாய்ந்தது குட்டுயிர்களும் துடித்தன நந்தி கடலும் சிவந்தது நாதியற்றனர் உறவுகள் சர்வதேசம் மௌனித்திருக்க சர்வ நாசமும் இறங்கேறியதே வரலாறும் வளங்களும் வாழ்வியல் தடங்களும் தொன்மை குடிகளும் தடயமின்றி போனதே நெய்தல் தேசமும் நொந்து போனதே சர்வதேசம் மௌனித்திருக்க சர்வ நாசமும் இறங்கேறியதே வரலாறும் வளங்களும் வாழ்வியல் தடங்களும் தொன்மை குடிகளும் தடயமின்றி போனதே நெய்தல் தேசமும் நொந்து போனதே கொன்று குவிக்கப்பட்டோர் கணக்கில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்று வரை விடையில்லை சிறைக்குள் அடைக்கப்பட்டோர் விசாரணையும் இல்லை விடுதலையும் இல்லை கொன்று குவிக்கப்பட்டோர் கணக்கில்லை காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்று வரை விடையில்லை சிறைக்குள் அடைக்கப்பட்டோர் விசாரணையும் இல்லை விடுதலையும் இல்லை ஆவணங்கள் காட்சி பதிவுகள் சாட்சிக்கு கொடுத்த போதும் இன்று வரை தீர்வும் இல்லை நீதியும் கிடைக்கவில்லை ஆவணங்கள் காட்சி பதிவுகள் சாட்சிக்கு கொடுத்த போதும் இன்று வரை தீர்வும் இல்லை நீதியும் கிடைக்கவில்லை மேதினியே சாட்சி சொல்லு போதும் இனி அவலங்கள் நீதியை நிலை நாட்டிவிடு மேதினியே சாட்சி சொல்லு போதும் இனி அவலங்கள் நீதியை நிலை நாட்டிவிடு நீதியை நிலை நாட்டிவிடு நன்றி வணக்கம்
0: நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பித்த கவிதையை தந்து உங்களுக்கு நன்றிகள்
14: நன்றி
0: அவர் சகோதரி ரஜினி ஆண்டன் அவர்கள் இணைந்து கொண்டு அதாவது முள்ளி வாய்க்கால் 18 நினைவு கூர்ந்து தன்னுடைய கவிதையை சிறப்பாக தந்த ரஜினி ஆண்டன் அவர்களுக்கும் நன்றிகள் அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
15: வணக்கம் ராஜா அண்ணா எப்படி இருக்கிறீங்க
0: நல்லா இருக்கிறோம் நீங்கள்
15: நாங்கள் நல்லா இருக்கிறோம் அண்ணா நான் இரவு வானொலி கேட்டுக் கொண்டிருந்தேன் நீங்கள் எதுக்கும் கலங்காதீர்கள் நாங்களும் உங்களுடைய ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் போல் எங்களை மன்னுங்கள் எங்களுடைய கை உங்களுக்கு உதவி செய்யும் மனம் தளராமல் இருக்குங்கள் நீங்கள் மிகவும் வேதனையும் கவலைப்பட்டு கொண்டிருப்பது போல் நான் உணர்கின்றேன் தரிசனண்ணா என்ற குரலையும் கேட்டு மிகவும் நானும் தளர்ந்து விட்டேன் கடவுள் இருக்கின்றார் எதுக்கும் யோசிக்காதேங்க ஒன்னு
0: அந்த மலையை கலங்கி நிற்கும் போது நாங்கள் எல்லாம் இந்த
15: தரிசனண்ணால நான் அழுது கொண்டு தான் இருந்தேன் எனக்கு தாங்க எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியும் தானே
0: நன்றியம்மா தாருங்கள்
15: முள்ளிவாய்க்காலில் தமது உயிர்களை ஈகம் செய்த அனைத்து உறவுகளுக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் எனது இதய அஞ்சலியை செலுத்திக் கொள்கின்றேன் அண்ணா மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட மோகன் சுரபிக்கும் நன்றிகள். அவர் சுவிஸிலிருந்து மோகன் சுரபி அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம். அவருடைய தொடர்பும் இணைந்து கொள்ளவில்லை. அன்பு உறவுகள் இந்த நேரத்தில் வைபரூடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம். வைபரூடாக வந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
16: வணக்கம் ராஜா அண்ணா, நிலைமை இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். தவமல்ல நீங்கள்?
16: ஓ, நாங்கள் நிலைமை இருக்கிறோம்.
0: நன்றி அம்மா.
16: மாவீர அனைத்து மாவீர செல்வங்களுக்கும் எங்கள் வீர வணக்கமும் கண்ணீர் அஞ்சலியும். அவர்களின் நினைவு எப்போதும் எனவாக மாற வேணும் என்று இணைத்து எங்கள் குடும்ப சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்தோம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு அந்த மாவீரர் செல்வங்கள் அவர்களோடு இணைந்து பெற்றோர்கள் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் 170,000 பேருக்கு கிட்டத்தட்ட அந்த போட்டு தாட்டு கொன்று குவித்தவர்கள் அவர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள். நாங்கள் இங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம்.
16: நாங்கள் கண்ணீர் அஞ்சலி.
0: நன்றி அம்மா, நன்றி. அவர் சகோதரி தவமலர் நவலேஸ்வரன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வ, வணக்கம்.
17: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கின்றோம். நீங்கள்?
17: நாங்களும் நலமா இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டு நினைவு நாளில் உயிர் நீத்த மாவீரர் செல்வங்களுக்கும் அன்பு உறவுகள் எங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
17: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி ராதாகனகர் ராஜா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்,
18: வணக்கம் அண்ணா. ராச வித்யாரம் சார்,
0: சொல்லுமா. நல்லமா இருக்கிறீங்களா?
18: ஆமா அண்ணா, நான் நல்லமா இருக்கிறேன். நீங்களும் அப்படி நல்லத்தோட இருக்க நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 17 ஆண்டுகள் கடந்த மே 18 முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த மக்கள் மாவீரர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து கொண்டு வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான நினைவலைகளோடு கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம்.
19: வணக்கம்,
0: வணக்கம். நீங்கள்?
19: வணக்கம் ராஜானந்தன்.
0: வணக்கம் உதயன், பேசுங்கள்.
19: ஓம் ராஜானந்தன்,
0: நலமா இருக்கிறீங்களா?
19: நல்ல சுகமா இருக்கிறோம் ராஜன்னன். அதன் இன்று முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்து 17 ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டது. அந்த அவலத்தில் உயிர் நீத்த மாவீரர் செல்வங்களுக்கு வீர வணக்கத்தையும் உயிர் நீத்த உறவுகளுக்கு உறவுகளை நெருங்கூர்ந்து கண்ணீர் அஞ்சலியோடு உங்களோட அன்போடு உழைப்பிருக்கிறேன் ராஜன்னன்.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு நினைவு கூர்ந்த உங்களுக்கு நன்றிகள். அவர் உதயன் அவர்கள் உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம். பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா?
20: நீங்கள்?
0: ஓ, நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நீங்க நல்லா?
20: சரி ராஜாண்ணா, சரி. முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டை நாங்களும் நினைவு கூர்ந்து கொண்டு அதில் உயிர் நீத்த மாவீரர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியையும் கூறிக்கொண்டு அவர்கள் குடும்பங்களுக்கும் ஆறுதல் கிடைக்க வேண்டி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன் ராஜண்ணா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு கொண்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற, வணக்கம். வணக்கம்,
21: வணக்கம்.
0: தேவி தனராஜ்யா, நலமா இருக்கிறீங்களா?
21: நன்றி
0: அம்மா, இணைந்து கொண்டு அவருடைய தொடர்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோடு கலந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபரூடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்,
22: அன்பு. வணக்கம் தேவன்.
0: வணக்கம் தேவன், நலம் தானே?
22: ஓ, நான் நல்ல. நீங்கள் நலமாய் கொண்டு வேண்டிக் கொண்டு நேற்றியான் உங்களை இது கவலை நீங்கள் தயமாய் கொண்டு வேண்டிக் கொண்டு இன்று 17வது ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இந்தியா, பாகிஸ்தான், உக்ரைன், இஸ்ரேல், அமெரிக்கா, சீனா எல்லா கூட்டு இனவரி நடந்த என்று எங்கள் தாய்நாட்டில் நாங்கள் விடுதலைக்கு போராடி இருந்த நேரம் இந்த கூட்டு வன்முறை அரசியலால் என்று இந்த கோடு நடந்த பயனாவது நாட்கள் நாங்கள் இனத்திலோ இல்லை இல்லை இந்த உலக நாட்டால் நாங்கள் நசுக்கப்பட்டு என்றும் அந்த கவலையோட பாகம் எங்கள் மக்களுக்கும் பிடிக்கணும் இதை இறங்க மட்டும் செய்யல இது மகந்த அரசாங்கத்துக்கு இந்த நாடுகள் உதவி செஞ்சுதான் இந்த இது கொலவை நடந்திருக்கு சரியா இந்த கொலவையில இந்த இதை வந்த எங்களுடைய அப்பா மக்களுக்கு வேண்டி இன்றைக்கு அம்மாமாரம் வந்து நீதி அந்த அம்மாமாரம் வந்து போனாங்கள் அந்த அந்த அம்மா அந்த ஆத்மா சாந்தியோட வேண்டிக் கொண்டு அதோடு இந்த இனவகையில வந்து கொல்லப்பட்ட எங்கள் 300,000 மேல மக்கள் அவரோட மேற்பட்ட போராளிகள் அதோட துன்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து என்ற உறவுகளுக்கு வீரவணக்கம் கண்ணீர் அஞ்சலி சொல்லிக்கொண்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் முடிவில் மீண்டெழுவோம் சொல்லிக்கொண்டு நன்றி என வணக்கம்
0: நன்றி சகோதரர் தேவன் அவர்கள் தேவனை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
1: வணக்கம் ராஜா
0: வணக்கம் பத்மா சுரேஷ்சந்திர ராஜா நலமா
1: நலமா இருக்கிறோம் ராஜா இன்று 17வது ஆண்டை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் மக்களையும் அவர்களோடு இருந்த மாவீரர்களையும் எல்லோருக்கும் எங்கள் கண்ணீர் அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நானும் தினமும் மன்னாடுகிறேன் ராஜா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கும் நன்றிகள்
1: நன்றி ராஜா
0: திருமதி பத்மாஸ்ரீ ஸ்கந்தராஜா அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்
2: வணக்கம் ராஜா ஜெயந்தி மாலா சதாசிவம்
0: வணக்கம் ஜெயந்தி மாலா நலமா இருக்கிறீங்களா ஜெயந்தி
2: முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்த போராளிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த வீர வணக்கத்தையும் கண்ணீர் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்றோம்
0: நன்றி சௌத்ரி
2: நன்றி வணக்கம் ராஜன்
0: அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை வைபரோடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
21: வணக்கம் ராஜா நான் ஜெயமந்தி ஜியானடேசன்
0: வணக்கம் ஜியானடேசன் நலமா இருக்கீங்களா
21: நலமா இருக்கிறேன் நீங்களும் நலமாக சந்தோஷமா இருந்துள்ளுங்கள் நான் கவிதைகாரன்
0: ராஜா
21: முள்ளிவாய்க்கால் பொழுதுகள் மே 18 ஈழ தமிழரின் படுகொலைகள் இறுதி யுத்தத்தின் நில படுகொலை கொத்து கொத்தான குண்டுகளால் கொல்லப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் நிலவில் வன்னி மண்ணில் பெருக்கெடுத்து ஆராய் ஓடி குருதி வெள்ள மதி அதிகமாக குருதி வெள்ளம் அதிகமாக கைகளை இழந்தார்கள் கால்களை தொலைத்தார்கள் வீதி ஓரங்களை சுதறண்டு போனார்கள் ஊர்வைக்குள் மடங்கினார்கள் தமிழின படுகொலை நாள் 18 நினைவு நாள் ஆகியது முள்ளிவாய்க்கால் புனித மண்ணில் தேடினார்கள் ஓடினார்கள் தாயின் மடியில் மழலை பால் குடித்தபடி தாயின் பிரிது மனம் கலங்குது பிரிந்தோரை கண்டடைய முடியவில்லை அழுகுடலுக்கு சுரியொடுக்க குரல் இல்லை ஓட ஓடி மனம் சூட்டில் கால் வீந்து வழங்கினார்கள் அத்தனையும் தொலைத்து விட்டார்கள் இனியும் இடத்த ஆறு ஓடிட வேண்டாம் உயிர் நீத்த உறவுகள் நினைவாக கஞ்சி பகிர்ந்து ஒவ்வொரு வருடமும் துயர் வணக்கம் செலுத்தி மலர் தூக்கி வணங்குகிறார்கள் நாங்களும் இன்றைய நாளில் அவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்வோம் நன்றி வணக்கம் ராஜா
0: நன்றி சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு
23: மே 18 வைகாசி வந்தது கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் இனத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது வைகாசி வந்தது கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் இனத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது 18 மே என்பது தேதி அல்ல தாயே முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு 18 மே என்பது தேதி அல்ல தாயே முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது. அப்பா அங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அப்பா எங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கங்கியாய் ஊற்றியது இறுதி நாட்களின் பங்கர்களில். அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கங்கியாய் ஊற்றியது இறுதி நாட்களில் பங்கர்களில். எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம், மன்னியோம். இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம், மன்னியோம். உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளிலே சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி, ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளில் சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி, ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. இந்த வானொலி அலைகளில் எம் அவலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகிலே. இந்த வானொலி அலைகளில் எம் அமலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகில். நன்றி.

0: கவிதையை வடித்தவர் நமது அன்பு அறிவிப்பாளர் திரு அவர்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வதனி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நீங்க? நலமா இருக்கிறேன், நன்றி. வதனி சொல்லுங்கள்.
1: மே 18 முள்ளி வாய்க்கால் போர் முடிவடைந்து என்ன படுகொலைகள் எவ்வளவு கடவுளே பார்க்கிறான் உச்சத்தை அடைந்த நாள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அந்த குழந்தை பாலச்சந்திரன் உட்பட எத்தனை குழந்தைகள் போராளிகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் அத்தனை உள்ளங்களுக்கும் உள்ளங்களையும் நான் நினைவு கூறுகின்றேன். அதோட 16 பிரபாகரன் பிடிபட போது பிடிப போன்று கத்தி கத்தி அன்றிரவே எனது அண்ணன் உயிரை தவறிவிட்டார். அவரையும் நான் நினைவு கொண்டு விட வருகிறேன் அண்ணா.
0: நன்றி, உங்களுக்கு நன்றிகள். அவர் மதனி மோகன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜன்.
0: ராஜன் விரைவாக சொல்லுங்கள். ராஜன், நீங்கள்லாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறீர்கள்.
2: ஆமாம். நன்றி. எங்கள் நமது நாட்டுக்காக உயிர்த்த அனைத்து மாவீரர்களுக்கும் பெற்றோர் அனைத்து உறவுகளுக்கும் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜாண்ண, அவர்களுக்காக நாம் நினைவு கொண்டு ஒரு விடுதலைக்கான ஒரு சுமந்த ஒரு இந்த கவிதை ஒன்றை நான் தருகின்றேன். நன்றி ராஜாண்ண. விடுதலை கனல் சுமந்து வீரர்களே படை எரித்து விடுதலை கனல் சுமந்து வீரர்களே படை எரித்து தமிழீழ மீட்புக்காய் களமாடி விழுந்தவரே தமிழீழ மீட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்து மரவரும்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாத தீய வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விடைவில் உம் பணி உடைப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ராஜலிங்கம். கவியோடு இணைந்து கொண்டு நினைவலைகளை கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. அதாவது, வகை தொகையின்றி முள்ளி வாய்க்காலில் எம்மினத்தை கொன்று குவித்த 17வது ஆண்டு நினைவு நாளை இதுவரை நாங்கள் அனுஷ்டித்தோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர் வெளிச்சியுடன் நினைவேந்தல் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இனவாதி தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடகப் போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவு கமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்த ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி ஆந்திரகுமார தீசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மல்வானே பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்னணு ஆவண சான்றூட்டல் அமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளிவிகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் உள்ள அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை தற்போது நாடுவதாக அஞ்சப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதோடு வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ரத்மலானே வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
அண்மை காலமாக இலங்கையில் அரங்கரிதரம் இணைய கூட்டங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி நிர்வாகம், நிதியமைச்சு, காவல்துறை மற்றும் குடிவரவு குடியல்வு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிரேஷ்ட உளவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து ஹஜ் பெருநாள் மே 28ஆம் தேதி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 361500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரான வி டி சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவை குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு நீட்ட வினாத்தாள் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்மம் முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடருந்தில் திடீரென தீப்பற்றியிருக்கிறது. இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்தும் இடத்தில் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகையிடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரோப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம் ஸ்டெராய்டுகள், வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்து செல்வதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,18,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த நாடுகளான கொங்கோ, உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு மீண்டும் பிரகடனம் செய்திருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாதென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராகாக் அணுமின்லியத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்டார்கள். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசுப் பொருட்களை விமான நிலையத்திலே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கே அடிலான் கட்சியில் இருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்தார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 32 வயது நிரம்பிய அவர் பூனியை காப்பாற்ற முற்பட்டு தன் காலை உடைத்துக் கொண்டார். ஜெர்மனியில் 2 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவின் சுரபாயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன. சுவாச்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளச் செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதீன் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 பந்துகள் மீதமிருக்க 5 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று முதலணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் ஹெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி இணை இந்தோனேஷிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. சாம்பியன் லீக்கின் ஒரு கட்டத்தில் டாப் 8 இருந்து சறுக்கி பிளே ஆஃப் சுற்றுக்கு கீழறங்கிய ரியல் மாட்ரிட் அணி இந்த சீசனில் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்க தற்போது தனது விடாமுயற்சியால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த மான்செஸ்டர் சிட்டியை 1-5 என்று வீழ்த்தி அபார வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 380.65 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.83 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 327.50 ரூபாய், இந்திய பிரமதியில்

ஸ்பான்சர் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:23 ஐக்கியராஷ்டிரத்தில், 9:23. இந்த வேளையில் பேராசிரியர் முனைவர் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை தமிழ் மொழி அல்ல நம் உயிர் என்ற தலைப்பில் இந்த உரையை தருகிறார்கள்.
6: எழுந்து கொண்டேன் என்று எழுதுகிறான். அவ்வளவு சிறப்பானது தாய்மொழி. உயிர் கொடுக்கும் அது தாய்ப்பால் போன்றது, கலப்படமற்றது. எல்லா மொழியும் இனிமையானதுதான். என்னுடைய எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். யூடியூப்ல எல்லாம் நான் இதை பேசி இருக்கிறேன். யூடியூப்ல பர்வின் சுல்தானா அப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய பல பேச்சுகள் வரும். அதுல நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு ஒரு 5 மொழி தெரியுங்க. அந்த 5 மொழியில வீட்டுல நான் பேசுற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் மொழியாக என்னை வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன் மருதம் அப்படின்னு எழுதுற அந்த ஸ்டைல்லே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும் என் நிலமும் என் மண்ணும் என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 5 மொழிகளை தெரிந்து வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு மொழியை தெரிந்து அல்ல. உருதுவிலே முழுமையாக கவிதைகளை எழுதவும் கவிதைகளை சொல்லவும் கவிதைகளுக்கு வியாக்யானம் தரவும் என்னால் முடியும். என் தகப்பனார் உருது கவிஞர். எனக்கு உருது தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சிரமம் தெரியுமா? நீங்க சயின்ஸ் என்ன பண்றது? உங்க பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு. உங்க அனுமதியோட சொல்ற மேடம், இதுங்கெல்லாம் கிளாஸ்ல ஒண்ணு இருக்கோம் மேடம். இப்ப பாருங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் சொன்னார்கள், உம்முன்னு ஏன் தெரியுமா இருக்கிறோம், சப்ஜெக்ட் படிக்கிறோம் பாருங்க. நான் ரொம்ப

வச்சவ, நான் சப்ஜெக்டையே தமிழா படிச்சவ, சப்ஜெக்டே தமிழ், எனக்கு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ். நீங்க சயின்ஸ், எனக்கு என்ன சந்தோஷம்னா அறிவியலுக்கும் கலைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள், கலைக்கும் அறிவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். நான் உங்கள் மனங்களை பார்க்கிறேன், அந்த பெண் குழந்தைகள் அந்த புடவையை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடக்க தெரியாம நடந்து உள்ள வந்து வெளியில போய் இதுங்களாவது முயற்சி பண்ணுதுங்க. இந்த வேஷ்டி கட்டின பசங்க எழுந்தா என்ன ஆகுமோன்றதுனால நடக்கவே இல்லை, உட்கார்ந்துகிட்டே இருக்கிற சேவா உட்கார்ந்து. என்ன தெரியுமா, இது எனக்கு பழக்கம் இல்லை என்றாலும் நான் இன்றைக்கு இதை உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது என் குழந்தைகளை வெறும் மொழி அல்ல, தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம், எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழில் நின்று கொண்டுதான், தமிழர்களுக்காகத்தான், தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்புடன் நான் ஒரு 15-20 நிமிடங்கள் பேசுவேன். ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு தருகிறேன். தமிழினுடைய வரலாறு மிக நீண்டது குழந்தைகளே. அந்த தமிழினுடைய வரலாற்றினுடைய நீட்சியை நாம் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம், யாருக்காவது தெரியுமா? நான் ஒன்னு சொல்றேன், இந்த எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வரலாறு எதை குறித்து அவர்கள் தன் வரலாறை தோண்டி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பிரமிடுகள், பிணங்கள், மம்மிஸ், பிணங்கள், பிணங்களை கொண்டுதான் அவர்கள் தன் வரலாறை சொல்லுகிறார்கள். தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய வரலாறு 5000-6000 என்று சொல்லுகிறார்கள். நம் வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு பிணங்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடையாது, எரிச்சிடுறோம், புதைச்சா கூட அதுக்கு மேல இன்னொன்னு போட்டுடுறோம். நம்மிடத்தில் எந்த கட்டடங்களும் இல்லை, எந்த ராஜாங்கத்தினுடைய, எந்த ராஜாவினுடைய எந்த வரலாறும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம், தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர்கள் தன் நாபியிலிருந்து எழுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற தன் தாய்மொழியை வைத்துத்தான் நாம் தமிழர்களாகிய நாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு, தமிழ் மொழிதான் செம்மொழி. 2004 தமிழ் மொழியை செம்மொழி என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும். அதனுடைய 10 அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால், அது 1000 ஆண்டுகளுக்காகவாவது பேசப்பட்டிருக்க வேண்டும், 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள், கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரும் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறதுல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லை, எனக்கு எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான், ஆங்கிலத்தினுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான். ஆனால் தமிழினுடைய வரலாறு 15000 ஆண்டுகள் என்பதனை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு பாசமும் ஒரு அழுத்தமும் அதன் மீது ஏற்படும். முதல்ல நீங்க எல்லாருமே நாளையில இருந்து ஒரு வேலை செய்யுங்க, இன்னைக்கு நைட்ல இருந்து கூட பண்ணலாம். இங்கிலீஷ்ல பேசினா இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசு, இது பண்ணா போதும். தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காது. கலப்படத்துக்கு பேரே ஆங்கிலத்துல தான், அந்த கலப்படத்துக்கு என்னன்னு பேர் சொல்றான் சொல்லுக்கு பாப்போம். கெட்ட வார்த்தை சொல்லவே கூடாது. ஒரு மொழியை இன்னொரு மொழியுடன் கலத்தல். ஏர்லி மார்னிங் பெட்ல இருந்து எழுந்திருச்சு, பிரஷ் பண்ணி, பாத்ரூம் வாஷ் பண்ணி, கிளாஸ் ரூம் ரீச் பண்ணி, டிஃபன் பாக்ஸ்ல டிஃபனை பேக் பண்ணி, என்ன பண்ண இதுல பண்ணிதான் வேற, நீ எடுத்து பிரிச்சு பாரு,
எழுந்து பண்ணி முழுமையா சொல்றதே இல்லைங்க. ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவோமா? ஈவினிங் 5 o'clock பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுவோம் வா பண்ணுவோம். இவ்வளவுதான் தமிழ். அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க வேண்டாங்க, தண்ணி குடிக்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கிறேன் தெரியல எனக்கு. அப்படியா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவேன்னு கொடுக்குறாங்களோ என்ன?

0: சதவீதம் மோசம் தயவு செஞ்சு முடிவு எடுக்காதேமா. 99% நல்லவர்களாகத்தான் இந்தியால இருக்காங்க. அந்த ஒத்த சதவீதத்தை மட்டுமே பாத்துட்டு இருக்கிறதுனால, பூத கண்ணாடி வச்சு மோசமா போனதை மட்டுமே பாத்துட்டு இருக்கிறதுனால நீ தப்பா புரிஞ்சுகிட்டடா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னேன். நான் சொல்லக்கூடிய இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக வேற. அந்த விங் கமாண்டர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புல ஒரு ஒரு மிக அழகான ஒரு சம்பவத்தை சொல்றாரு. எனக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்ன பொறுப்பு அப்படின்னா, போர்ல இறந்து போன ஒரு ஃபிளைட் ஆபீசர், அவருடைய பேர் விக்ரம் சிங். அவர் உடைய உடல், அவர் இறந்து போயிட்டாரு. காக்பிட்ல இருந்த அந்த விமானத்தினுடைய பற்றி எரிஞ்சு அந்த விமானத்தினுடைய அந்த விமான ஓட்டி உட்கார்ற இடமான அந்த காக்பிட்ல இருந்து அவருடைய உடம்பினுடைய சிதைந்து போன ஏதோ ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ சதையை மட்டும்தான் சுரண்டி இவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு. அதையும் அவருடைய சவப்பெட்டியில வச்சு, ஆனாலும் அந்த பெட்டிக்கு ஒரு கணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணையும் மரத்தூளையும் போட்டு நிரப்பி அந்த பெட்டியை தயாரா வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவருடைய தகப்பனாருக்கு அவருக்கு செய்தி அனுப்பியாச்சு, நீங்க வரணும், வந்து இவங்களுக்கு கடைசியாக நடக்கக்கூடிய அந்த இறுதி என்னெல்லாம் சடங்குகள் செய்யணுமோ அதுல நீங்க பங்கெடுக்கணும். இதுவரைக்கும் இப்படி ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மிக சோகமான சூழ்நிலைக்கு தள்ளப்படாத அந்த விங் கமாண்டர் முதல் முறையாக அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தகப்பன் கிட்ட மகன் இருந்து போன செய்தியை சொல்ல போறார். மிக கொடுமையான விஷயம்தான். ஹெலிகாப்டர்ல அந்த தந்தை வந்து இறங்க போறாரு. மிக வயது போன ஒரு தந்தை. இங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த விங் கமாண்டர் ரொம்ப யங் ஆன ஒரு மிக இளமையான ஒரு மனிதர். தன்னுடைய ஃபிளைட் ஆபீஸ்ல ஒருத்தருக்கு இந்த துர்மரணம் எங்க நடந்திருக்கு, போர் முகத்துல நடந்திருக்கு. சரி, பாக்குறாரு. பார்த்தா 80 வயதான அந்த தந்தை ஹெலிகாப்டர்ல இருந்து அவரை கூட்டிட்டு இறக்கி கீழே கூட்டிட்டு வராங்க. வெள்ளையா ஒரு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து ஒரு மனிதனுடைய எல்லா ஜாடையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர் முன்னால நிற்கும் போது இவர் மீண்டும் மீண்டும் எச்சில் கூட்டி மிடர் முழுங்கிக்கிறாரு. எப்படி நான் சொல்ல போறேன், எப்படி நான் சொல்ல போறேன், பெரும்பாலும் யுத்த களத்துல ராணுவ வீரனாக ஒரு நபர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை சொல்லவே எங்களால முடியாது. செய்தியை சொல்லி அவருடைய உடலை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது குடும்பம் பூரா வந்து கேட்கறது என்னவாக இருக்கும் தெரியுமா, முகத்தை பார்க்கணும், அந்த குழந்தை முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. இங்க கேட்டா காண்பிக்கிறதுக்கு ஒரு சில கிலோக்கள்ல இருக்கக்கூடிய சதை மட்டும்தான் இருக்கே தவிர கடவுளே அவர் கேட்டக்கூடாதே, இதை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படி இவர் நிற்கும் பொழுது அந்த 80 வயதான மிக சாதாரணமான கிராமத்தை சேர்ந்த ஒரு தந்தை, எந்த விதமான வசதியும் வாய்ப்பும் எதையும் பார்த்திராத ஒரு தந்தை வந்து நின்னு இந்த விங் கமாண்டர் கிட்ட கேக்குறாரு, நான் என்ன பண்ணணும், கண்ணல கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது அந்த அப்பாவுடைய கண்கள்ல, தாயார் இல்ல தந்தை மட்டும் தான் மிச்சம் இருக்காரு 80 வயது. வந்து நின்னு கேக்குறாரு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எங்க போகணும், என்னெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமைகள். இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, இவ்வளவு குரல்ல எந்த விதமான சலனமோ வருத்தமோ எதுவும் இல்லாம கண்கள் உலர்ந்து போன நிலையில ஒரு 80 வயதான மனிதன் இறந்து போன மகனுடைய உடலை பத்தி கேட்க வந்த மனிதன் இப்படி கூட இவ்வளவு ஒரு வீரத்தோட பேச முடியுமான். குரல்ல வீரமோ ஆவேசமோ இல்ல, மிக மென்மையான குரலாக இருக்கு. இன்னொன்னு கேக்குறாரு, எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், இன்று மாலை எனக்கு ஊருக்கு கொண்டு போய் எல்லாம் சவாடக்கம் செய்யறதுக்கு ஒண்ணுமே யாரும் இல்ல, இங்கேயேதான் பண்ணணும். ஒரு மிலிட்டரியில நீங்க என்ன விதமான ராணுவ முறைப்படி அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய அடக்கம் செய்வீர்களோ அப்படியே, அதுல நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உங்களுடைய மிக நெருங்கிய நண்பனும் உங்களுடைய கீழ வேலை பார்த்த ஒரு ஆபீசரை நீங்க இழந்திருப்பீங்க, என்னுடைய குழந்தைய நான் இழந்திருக்கேன், இது ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு சோகம். அடுத்தது என்னுடைய மகனுடைய நண்பர்களை நான் கண்டிப்பாக சந்திக்கணும். அதுக்கும் அடுத்தது இரவுல அவன் தங்கிய அறையில நான் தங்கணும், நாளை காலையில நான் திரும்பி போயிடுவேன், அவ்வளவேதான், எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மிக இயல்பாக அந்த கடைசியாக ஒரு ராணுவ வீரனுக்கு என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்தாச்சு, அந்த அடக்கம் முடிஞ்சாச்சு. அப்பாவான இந்த 80 வயதான இந்த நபர் போய் அவருடைய தன் மகனுடைய எல்லா நண்பர்கள்கிட்டையும் பேசுறாரு. அந்த விக்ரம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்ரம் ராத்தோர் சிங், அதுதான் பேர், நான் கதையா சொல்லல, நடந்த சம்பவத்தை சொல்ல. அத்தனை பேர்கிட்டையும் பேசுறாரு, மகன் எப்படி இருந்தாலும் கேக்குறாரு. இரவு இவருக்காக தனியாக ஒரு அறை வச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல அந்த பையன் என் மகன் இருந்த இடத்துக்கு நான் போறேன், போய் அன்று இரவு அங்கேயே இருக்காரு, அடுத்த நாள் காலையில வந்து நான் கிளம்புறேன், அவ்வளவே தான். அடுத்தது இவரை கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவில் விமான நிலையம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல கூட்டியாச்சு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விங் கமாண்டர் தன்னுடைய மேல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட போய் சொல்றாரு, நிஜமா இப்படி ஒரு மனிதரை நான் வாழ்க்கையில பார்த்தது இல்லை, எத்தனை ஒத்திகை பார்த்தேன் தெரியுமா, இப்படி ஒரு தந்தை வந்து நிற்கும் போது நான் எப்படி பதில் பேச போறேன், எப்படி பதில் பேச போறேன்னு ரொம்ப அச்சப்பட்டேன். ஆனா அந்த மனிதர் எந்த முகமாற்றமும் இல்லாம எதுவும் பத்தியுமே கவலைப்படாம இவ்வளவு கிளீனா இவ்வளவு அழகா சொல்லி முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கும் பொழுது இந்த விங் கமாண்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்றாரு, நீங்கெல்லாம் போர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீரனை தானே பாத்திருப்பீங்க, இன்னைக்கு வந்திருந்து போன அந்த தந்தை பேர் என்னன்னு தெரியுமா? 80 வயதான அந்த மிக பாமரனாக இந்தியால எங்க இருக்காருன்னு கூட தெரியாத, நாம யாரும் கண்டுகொள்ளாம போகக்கூடிய அந்த மனிதர் பேரு இஸ் லக்ஷ்மண் ராத்தோர் சிங். இதுதான் அந்த அப்பாவோட பேரு. ஆனா ரொம்ப நூதனமான போராளி அவர். என்ன காரணம் தெரியுமா? 3 மகன்களை பெற்றெடுத்தவர். முதல் மகன் கியான் சிங் அப்படின்னு பேரு. லடாக்ல, அதாவது நான் சொல்லக்கூடியது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் முதல்ல ஒரு போர் நடந்தது. இது எதுவுமே நமக்கு தெரியாது. வரலாறு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே கோடிட்ட இடங்களை நிரப்பக்கூடிய வெறும் வார்த்தைகளாக மாறி போன துக்கம் தான் இந்த நாட்டினுடைய. அவருடைய முதல்ல எங்கன்னா லடாக்ல, அவருடையது 1962 வந்த போர்ல இறந்து போனது முதல் மகனான கியான் சிங். அடுத்தது 1965 இந்தியா பாகிஸ்தானுக்கான அடுத்த ஒரு யுத்தம். அப்படி வரும்போது அந்த முதல் யுத்தத்துல அந்த 2வது மகனான வீர் சிங் அவரும் போயாச்சு. இப்போ விக்ரம்னு சொல்லக்கூடிய 3வது மகன் 1971 வந்த, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க வயதுடன் பங்களாதேஷ் பிறக்கிறதுக்கான அந்த ஆயத்தத்துல இருந்த ஒன்று, யாஹியா கான்ங்கிற பேர் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். 3வது மகனே இழந்துட்டாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லல, புலம்பி அழல, யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நீங்க யோசிச்சு பாருங்க, நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பாட்டு எழுதுறவங்களுக்கும் மெட்டமைக்கிறவங்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் இந்தியா இந்த விருது கொடுக்கணும், அந்த விருது கொடுக்கணும், அந்த விருது கொடுக்கணும், இந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் நானும் போட்டியிட்டு கையெழுத்துக்கள் போட்டு அனுப்பக்கூடிய நம்ம நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில 3 குழந்தைகளையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் இந்த அறையில அமைதியா உட்கார்ந்து ஒரு பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு தகப்பன் இழக்க தயாராக இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தகப்பன் ஊட்டி வளர்க்கக்கூடிய வீரமும், அப்படிப்பட்ட தகப்பனோடு அவன் மனைவியாக இருந்த அந்த தாயாரும் வீரம் ஊட்டி வளர்த்தா அங்க குடும்ப உறவுகள் ஆணித்தரமாக ஆழமாக வேர்பாய்ச்சும். நீங்க எங்கிட்ட என்ன எதிர்பார்த்தீங்க, நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு யோசிச்சு பாருங்க. சொல்வாங்க ஜப்பான்ல ஒரு குழந்தைய ஒரு அம்மா அடிக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வரி சொல்லி சொல்லி அடிப்பாங்களாம். ஜப்பானுடைய பிரஜையா இருந்துட்டு உன்னால எப்படி இப்படி செய்ய போச்சு, ஜப்பானியனா இருந்து உன்னால எப்படி இப்படி செய்ய போச்சு. இப்ப திரும்பி வருவோம், என் குழந்தை எங்கிட்ட அம்மான்னு பார்க்காம எங்கிட்ட எகிரி எகிரி சண்டை போடுது, மதிக்கவே மாட்டேங்கிறான் என் பையன், எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்புறத நிறுத்தலாம். அதற்கு ஒரு வயசு இருக்கு, அதை நான் சரின்னு சொல்லல. 13, 14, 15, 16, 17 இந்த வயதுக்குள்ள மீண்டும் நீங்க யாராவது போவீங்களான்னு உங்களை கேட்டா நீங்க போவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன போவியான்னு கேட்டா நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு ஓடி வந்துடுவேன். ஏன்னா அவ்வளவு அபாயகரமான ஒரு உலகத்தை உருவாக்கி குழந்தைங்க கிட்ட கொடுத்துருக்கோம். நாட்டை பத்தி நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசுறது இல்ல, வீட்டை பத்தி நம்ம குழந்தைகிட்ட நம்ம பேசுறது இல்ல, தகப்பன் பட்ட பாடுகளை பத்தி நம்ம பேசுறது இல்ல. தகப்பனுடைய தகப்பனோ தாயாருடைய தகப்பனோ குடும்பத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னதில்ல. ஏன், அவர்களுடைய பெயர் என்னன்னு கூட நம்ம குழந்தைக்கு நம்ம அறிமுகப்படுத்துறது இல்ல. ஒரு காலத்துல தாத்தாவுடைய பேரை பேரனுக்கும் பாட்டியுடைய பேரை பேத்திக்கும் வெச்ச காலங்கள் உண்டு. அதை வாயை சொல்லி கூப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன பேரை சொல்லி அந்த குழந்தைங்களை விழித்ததெல்லாம் உண்டு. இவங்க இவங்க ஜாடையிலேயே இருக்காங்களே, அவங்க ஜாடையிலேயே இருக்காங்களேன்னு தூக்கி தூக்கி தோல்ல வச்சு தெய்வம் மாதிரி பெரியவங்களை எல்லாம் கொண்டாடின காலம் உண்டு. என்ன எங்க வழி தவறி போச்சுன்னு தெரியாது. இதே நாட்டில இருந்துதான், இதே நம்ம கிட்ட இருந்துதான் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால அவ்வளவு பெரிய பேராளுமை பெற்ற தலைவர்கள் எல்லாம் இங்கிருந்துதான் வந்தாங்க. வானத்திலிருந்து ஆண்டவன் தூக்கி போடல, இங்கிருந்தேதான் வந்தாங்க. இதே மண்ணுக்குள்ள இருந்தேதான் வந்தாங்க, நமக்கு நடுவுல இருந்தேதான் வந்தாங்க. திடீர்னு அத்தனை பேரும் காணாம போயிட்டாங்கன்னு நமக்கு என்ன ஆச்சுன்னு தான் நம்ம இப்ப பாக்க ஆரம்பிக்கும். ஆமாம், 13, 14, 15, 18, 19 வரைக்கும் கையை பிடிச்சா பிடிபடாம நழுவக்கூடிய குழந்தைகள் தான். நீங்க செய்ய வேண்டிய உதவி 13 வயசுல அந்த குழந்தைக்கு நீங்க இந்த குழந்தைய மாத்தி எடுக்கணும் அப்படின்னு பேராசைக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்பவும் எங்க கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியது, ஜெர்மனில தான் ஆசிரியர்களுக்கு இணையாக வேற யாருக்குமே அங்க சம்பளம் கிடையாதான். The most paid people in Germany happen to be teachers. ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சம்பளம். மருத்துவர்களும் பொறியியல் வல்லுநர்களும் விவசாயத்துல விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கு சமமாக வேணும் அப்படின்னு கேட்ட போது பதில் என்ன வந்ததுதான் தெரியுமா? உங்களை மருத்துவராகவும் பொறியியல் வல்லுநராகவும் விஞ்ஞானியாகவும் மாற்றி எடுத்த அந்த ஆசிரியர் அளவுக்கு எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இது டூ வே டிராபிக். ஆசிரியராக இருக்கும் தகுதியை நான் அடைய வேண்டும், என்னை ஆசிரியர் ஆசிரியர் மீண்டும் மீண்டும் சமுதாயம் எனக்கு சொல்லிட்டே இருக்கணும். வெறும் கல்லா கொண்டு போய் கோவில்ல பிரதிஷ்டைதான் பண்றோம், நீங்களும் நானும் கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் ஓதி மந்திரங்கள் ஓதி நாம தான் தெய்வத்திற்கும் சக்தி கொடுக்கிறோம். நாம கல்லா வச்சது ஒரு தெய்வமா மாறுறதுக்கு தெய்வத்தினுடைய சக்தி அல்ல, பக்தனுடைய பக்தி தான் தெய்வத்தை தெய்வமா மாத்தி காமிக்கிற மாதிரி சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்களா மாத்தி மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நான் ஆசிரியர்கள் கிட்ட சொல்வேன், ஆசிரியர் ஆவதற்கான பரிபூரணமான தகுதி இல்லைன்னா பத்து விதமான கோணத்துல பார்த்தாலும் அப்பழுக்கில்லாத ஆசிரியராக ஆகக்கூடிய தகுதியில ஒரு மாற்று குறைந்தால் கூட தயவு செஞ்சு அந்த வேலைக்கு வந்துடாதீங்க. இதே விண்ணப்பத்தை தான் தாய் தகப்பனான உங்க முன்னாலேயும் வைக்கிறேன். கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒத்து போறது பாதி நாட்கள், சண்டை போடுறது மீதி நாட்கள் உண்டு. ஆமாம், நம்ம உடம்புலயே சொந்த அம்மா தான் தாய்மையை நம்ம கொண்டாடுறோம், எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனாலும் முதல் மூணு மாசம் வயிற்றுக்குள்ள வந்த கருவை அந்த அம்மாவுடைய உடம்பு ஒத்துக்காது. கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா கசக்கி கசக்கி கண்ணு வெளியில அனுப்புற மாதிரி வாந்தி எடுக்கும், வயித்த பெறட்டும், தலை சுத்தும், புதிதாக உடம்புக்குள்ள வந்த உயிரை ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த அம்மாவுடைய உடலும் மனசும் சொல்லும் பொழுது மனசு மீண்டும் மீண்டும் சொல்லும், இல்ல இல்ல நீதானே அடுத்தது இதை பராமரிக்கணும், நீதானே இதை காப்பாத்தணும். பிறக்கிறது வெறும் குழந்தை மட்டும் இல்லை, நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். என்னுடைய ஒரு மாணவர் சொன்னாரு, எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் சொன்னாரு, இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொல்லி சொன்ன போது நான் சொன்னேன், சன்னுன்னு சொல்லி பழகு அப்படின்னு சொன்னேன். பிறக்கிற வரைக்கும் தானே ஆனா பெண்ணா, பிறந்ததுக்கு அப்புறம் மகனா மகளான் இல்லையா பேசி பழகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததும் சொன்னேன், இது நாள் வரைக்கும் வெறும் கணவன் மனைவியா இருந்த நீ தாயும் தகப்பனுமாக பிறந்திருக்கீங்கப்பா, குழந்தை மட்டும் பிறந்ததுன்னு யார் சொன்னாங்க? எல்லாருக்கும் மிட்டாய் கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் கல்கண்டு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறீங்க, குழந்தை பிறந்ததற்காக இல்ல. இதுவரைக்கும் மனைவியாயிருந்த பெண்மணி ஒரு தாயாகவும், இதுவரைக்கும் கணவனாக மட்டுமே இருந்தவன் ஒரு தகப்பனாகவும் அந்த குழந்தையோட சேர்ந்து பிறந்திருக்கீங்க. மாமியாராவும் மாமனாராவும் இருந்தவங்க எல்லாம் தாத்தா பாட்டியா பிறந்திருக்காங்க, வெறும் நாத்தனார் நீங்க பார்த்தையெல்லாம் அத்தையா பிறந்திருக்காங்க, ஒரு சித்தப்பா பிறந்திருக்காரு, ஒரு மாமா பிறந்திருக்காரு, ஒரு பெரியம்மா பிறந்திருக்காங்க, ஒரு பெரியப்பா பிறந்திருக்காங்க. உறவுகள் அத்தனையும் அந்த ஒத்த குழந்தையோட பத்து மாசம் காவல் காத்து நின்னு பிறந்திருக்கு அப்படின்னா பெரிய பொறுப்பு பிறந்திருக்குன்னு அர்த்தம். விலங்குகளாகட்டும் செடி கொடிகளாகட்டும் இல்ல பறவைகளாகட்டும் யாரும் இந்த பொறுப்பை தட்டி கழிக்கவே இல்லை. கணவன் மனைவியா ஆயிரம் ஆசாபாசங்கள் நமக்குள்ள இருக்கலாம், கணவன் மனைவியா நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஓராயிரம் இருக்கலாம், என்னதான் ஈருடல் ஓருயர் அப்படிங்கிற வசனம் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் பல நேரங்களில் நம்ப முடியாத சூழலாகவும் நமக்கு மாறலாம். இரண்டு பேர்னா இரண்டு பேரும் தான் அர்த்தம். விட்டு கொடுக்கும் போது விட்டு கொடுக்குறோம், ஒத்து போகும்போது ஒத்து போறோம், கண்டிக்கும் போது கண்டிக்கிறோம், கனிவா இருக்கும் போது கனிவா இருக்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை எவ்வளவு செம்மையா நடத்த முடியும் இதுதான். ஆனா ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கணவனுக்கும் மனைவிக்கும் ஆயிரம் தகராறு இடையில வரலாம், அப்பா அம்மாக்கு நடுவில் வரக்கூடாது. நான் பல மேடைகள்ல மீண்டும் மீண்டும் சொல்றது, நம்ம பெத்தவங்க முன்னாலையும் நமக்கு பிறந்ததுக்கு முன்னாலையும் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவேன். நம்ம பெத்தவங்க முன்னால நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போயிடும். நாம பெத்தது மேல நீங்க முன்னால நீங்க சண்டை போட்டீங்கன்னா திருமணம்ங்கிற எண்ணத்தின் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். இப்ப இந்த பொறுப்புக்குள்ள வரலாம், அவ்வளவு சுலபம் இல்லம்மா. எல்லாரும் ரொம்ப சுலபமாக தாலி கட்டி மூணாவது முடிச்சு விடுந்து அடுத்த நிமிஷம் வீட்டில் உள்ள பெரிய பாட்டி கேட்பாங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? திரும்பி பாருங்க, இதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ண காலங்கள் உண்டு. ஒக்கா மூணாவது முடிச்சு விழுறதுக்குள்ள ஏதாவது விசேஷம் உண்டா, இந்த பெரியவங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி. ஆனா சடைஞ்சுகிட்ட காலம்லாம் போயாச்சு. ஏதாவது விசேஷம் உண்டான்னு கரிசனத்தோடையும் அக்கறையோடையும் பயத்தோடையும் கேட்கக்கூடிய காலத்துக்குள்ள வந்துட்டோம். கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வீதிக்கு நாலு வர அளவுக்கு விபரீதமான ஒரு வாழ்க்கை நெறிக்குள்ள நம்ம போயிருக்கோம். என்னுடைய மாணவிகளோ மாணவர்களோ இதை பத்தி பிரச்சனையா சொல்லும்பொழுது நான் என்ன சொல்வேன் தெரியுமா? அந்த குழந்தைங்கிட்ட உன் கையில இருக்கக்கூடிய மொபைலையும் உன் கையில இருக்கக்கூடிய லேப்டாப்பையும் தயவு செஞ்சு எங்கேயாவது தூக்கி வீசிட்டு தொடர்பு எல்லைக்கு வெளியில நீங்க ரெண்டு பேரும் கண் காணாத தூரதேசம் போய் ஒரு மூணு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கடா. நீங்க விட்டுட்டு போனதுனால ஒண்ணு இங்க குடிமுழுகி போக போறது இல்ல. ஐயோ நான் விட்டுட்டு போன வியாபாரம் என்ன ஆகும்? பல நேரங்கள மூணு நாள் நம்ம இல்ல, நாலு நாள் நம்ம இல்லைன்னா இன்னும் பல வாடிக்கையாளர்கள் அதிகமா வந்து சேர்ந்திருப்பாங்க. இது ஒரு சின்ன நினைப்பு தான், நான் விட்டுட்டு போனா என்ன ஆகும். ஒரு அழகான நூதனமான ஒரு ஈகோனுடைய வெளிப்பாடு. மிக இயல்பாக ரொம்ப சுலபமாக குழந்தைங்க இப்ப இறங்கிடுறாங்க. இந்த ஒரு பத்திரிகை கொடுத்து திரும்பறதுக்குள்ள அடுத்த நிமிஷம் விவாகரத்துன்னு இறங்குறாங்க. கல்வி கொடுத்தாச்சு, நம்ம இத்தனை பெண்களுக்கு கல்வி கொடுத்துட்டோம். ஒரு தனி பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா குடும்பமே கல்வி கற்ற மாதிரி, ஆணுக்கு கல்வி கொடுத்தால் ஆண் மட்டுமே, பெண்ணுக்கு கொடுத்தால் குடும்பமே கற்றது அப்படின்னு சொன்னதை நம்பினோம். இத்தனை பெண்களுக்கு கொடுத்துருக்கோம், ஆனாலும் எல்லாரும் அச்சத்தோட வாழணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம், எந்த நம்பிக்கையும் யாருக்குள்ளயும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா கொஞ்சம் வந்த பாதையை மீண்டும் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, மூன்று குழந்தைகளை கொடுத்து நாட்டுக்கு கொடுத்துட்டு மௌனமா திரும்பி போன தகப்பன்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு இது. அப்போ என்ன பண்ணணும்? நாங்க ஒரு சாதாரண மனிதனாக என் மனதுல ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம், ஆனா தகப்பனாக அதற்கு எனக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. சொல்வாங்க நம்மளுடைய உபநிடதங்கள்ல ரொம்ப அழகாக வருமா, யார் முன்னாலே எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆசிரியர் பார்க்க இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்பா அம்மா பார்க்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, நண்பன் முன்னாலே இதெல்லாம் செய்யக்கூடாது, ஊர் பெரியவர்கள் முன்னாலே இதெல்லாம் செய்யக்கூடாது, கணவன் முன்னாலே செய்யக்கூடாதது, மனைவி முன்னாலே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டே வந்து யாரும் இல்லாமல் அந்தரங்கமாக நான் மட்டும் இருக்கும் பொழுது கூட நான் செய்யக்கூடாததுன்னு ஒரு பெரிய கேட்டலாம். அப்படி மீண்டும் மீண்டும் சொல்லி வளர்த்த நாடு இது. இப்ப நம்ம திரும்புறோம், ஆவேசமா திரும்பி போறோம், கைய மிஞ்சி எதுவும் நடக்கலன்னு நம்பி போறோம். தவம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தது குழந்தைகள். எப்படி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், என் குழந்தைக்கு நான் தங்கத்தால செருப்பு போடலாம், என் குழந்தைக்கு முள்ளு கிழிச்சாம உடம்பு போற ஒரு கவசத்தை பூட்டி விடலாம், ஆனாலும் குப்பையும் கூளமும் கல்லும் முள்ளும் மண்டி இருக்கக்கூடிய சாலையில தானே என் குழந்தையும் இறக்கி விட்டாகணும். அப்ப என் குழந்தைய மட்டும் நான் பார்த்தா பத்தாது, எல்லாரும் அவங்க அவங்க குழந்தைய பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வரப்போறோம். அப்படின்னா எந்த விஷயம் உங்க குழந்தைக்கு பிடிக்காது, அது பேசினா சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த உங்க குழந்தை உங்க வயிற்றுல கருவுற்ற காலத்திலிருந்து விட்டுடணும்னு முடிவு பண்ணுங்க. தோள் தாங்காத பொறுப்பை தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க தோள்களுக்கு வலு இருந்தால் மட்டும்தான் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க முடியும். மேடம் நீங்க சொல்றது ரொம்ப சுலபங்க, ஆனாலும் இல்லப்பா, சொல்றது சுலபம் செய்யறது அதை விட சுலபம். அதனாலதான் வந்து நான் சொல்றேன், செய்யறது கடினமாக இருந்தா மேடையில மைக் முன்னால பேச மாட்டேன். சொல்றது சுலபம், செய்யறது அதை விட சுலபம். நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா செஞ்சுட்டு போயிருக்காங்க. குழந்தை வயித்துல இருக்கும் பொழுதே அம்மா மனதுல நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடாது, மாறுபட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. எந்த நாட்டுல வயிற்றுல குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணை தெய்வம் மாதிரி கொண்டாடுறதுக்கு ஒரு நாடு காமிங்க பாக்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியா மாதிரி நாடுல ஒரு குழந்தையை பெத்துக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய விஷயம் தெரியுமா, ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா ஒரு அத்தை, அந்த பக்கம் திரும்பினா ஒரு சித்தி, இந்த பக்கம் திரும்பினா ஒரு மாமி, ஒண்ணு இல்லைன்னா அடுத்த வீட்டு அக்கா, எடுத்த வீட்டு ஆண்டி, ஏதோ ஒரு பெண்மணி கூட நின்று கூட நின்று கூட நின்று இந்த 10 மாதத்துக்கும் துணை இருப்பாங்க. அது மட்டும் அல்ல, ஆண்களும் பக்கத்துல நின்று பக்கத்துல நின்று பார்த்து பார்த்து, நீ நல்லதா பாட்டு கேளு, நல்ல சாப்பாடா சாப்பிடு, கை நிறைய வளையல் போட்டுக்கோ, நல்ல அழகான மருதாணி வச்சுக்கோ, தலை நிறைய பூ வச்சுக்கோ, சந்தோஷமாறு சந்தோஷமாறு, நல்ல விஷயத்தை கேளு நல்ல விஷயத்தை கேளு சொல்லி சொல்லி சொல்லி. பிரகலாதன் கதை அப்படிங்கிறது வெறும் கதை இல்ல. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஆனந்தமா இருக்கணும்னா, அம்மா ஆனந்தமா இருக்கணும்னு நம்பக்கூடிய ஒரே நாடு உலகத்துல உண்டுன்னா இந்த நாடு மட்டும்தான். இதெல்லாம் ஏதோ சடங்கு சம்பிரதாயம், நம்ம எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், திருப்பி எடுப்போம் திருப்பி எடுப்போம். ஒரு கர்ப்பமான ஒரு பெண்மணி பஸ்ல ஏறுறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இல்ல எழுந்திருச்சு இடம் கொடுக்கணும், அத்தனை பேருமே எழுந்திருக்கணும். என்ன காரணம் தெரியுமா, அடுத்த தலைமுறையே தேர்ந்தெடுத்து வயிற்றுல சுமக்கக்கூடிய பெரிய பொறுப்புள்ள ஒரு பிரஜை இந்த பேருந்துல ஏறி இருக்காங்கன்னு அர்த்தம். யாரால முடியும், ஏதோ ரேஷன்ல வாங்கின சர்க்கரையும் இல்ல அரிசியும் தூக்கிட்டு மூட்டை மாதிரி ஏறிட்டு வருதா? உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை வயிற்றுக்குள்ள ஒரு பெண்மணி தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சமுதாயமே அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு முன்னால போன சமுதாயம் சொல்லி காமிச்சது. இல்லைன்னா தெய்வத்தை தாயுமானவன் அப்படின்னு லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். தாயுமானவன் ஆண்டவனையே அம்மாவா மாத்தி காமிச்ச நாடு. இனி கொண்டாடலாம், நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடலாம். கணவனாக இருக்கிறது எப்படி, மனைவியாக இருக்கிறது எப்படின்னு பள்ளிக்கூடம் போய் பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்கவுங்க அப்பாவும் அம்மாவும் வாழக்கூடிய அழகான வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 18 வயசுல உங்களுக்கு புரியாத அப்பாவை 28 வயசுல புரியும். எங்க அப்பா நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன மேல கொண்டு வந்திருப்பாரு. எங்க அம்மா வாய திறந்து சொன்னதில்ல. ஒருவேளை நான் தூங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிருப்பாங்களோ என்னமோ. எப்படித்தான் வளர்த்தாங்களோ தெரியாது, எப்படித்தான் என் கோவத்தை சகிச்சாங்களோ தெரியாது. திரும்பி பாருங்க, வாழக்கூடிய புத்தகங்களா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பக்கம் பக்கமா புரட்டி புரட்டி பாத்தீங்கன்னா எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும். இது புரிஞ்சு 5 வயதாகும் போது கூட நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதுதான் உங்க குழந்தைங்க பேசும். நான் எப்பவும் சொல்லுவேன், குழந்தை கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேசும். குழந்தை முன்னால வெறும் கண்ணாடி மாதிரி தான் நீங்க. நீங்க சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் உங்க குழந்தை சொல்லும். குழந்தைகளுக்காக நமக்குன்னு ஒரு டிவி சேனல் கிடையாது. குழந்தைகள் பாக்குறதுக்காக 1000 டிவி சேனல் இருக்கலாம். ஒரே ஒரு நாள் உட்கார்ந்து அதுல வரக்கூடிய வார்த்தை பெயவங்களை பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை வன்முறைகளை பாத்தீங்கன்னா, தாயும் தகப்பனையும் அந்த குழந்தைங்க கேவலப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பார்த்தோம்னா, இதையா நம்ம குழந்தைங்க பார்க்க போகுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. எனக்கு முன்னால போன எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வாழ்க்கை நான் வாழணும்னு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, சின்ன குழந்தை உள்ள போய் பார்க்கலாம், பெரியவங்க பேசுற வேலையில உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, யாராவது வந்தாங்க அப்படின்னா படிக்கணும்ல, நாளைக்கு டெஸ்ட் தானே, போடு, இதுதான் நாம விரட்டிட்டு இருக்கிறது. உள்ள அனுப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க, பாட்டியோ தாத்தாவோ, இது பெருசு. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க அம்மா தன்னுடைய மாமியாரை குறித்தோ எங்க அப்பா தன்னுடைய பேச நான் கேட்டதில்லை. மிக மிக மிக கேவலமான ஒரு நகைச்சுவை மாதிரி எல்லாரும் பேச நாம எல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம். என்னை விட வயசுல பெரிய என்னுடைய மாமனாரையோ என்னுடைய அப்பாவையோ எனக்கு தெரிந்த வயதில் பெரியவரையோ யாராவது பெருசுன்னு நான் துடிச்சு போயிடுவேன். நான் துடிச்சு போயிடுவேங்கிறதுனால வேற யாரையும் பெருசுன்னு சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, நான் பெருசுன்னு கிண்டல் பண்ணக்கூடிய நபர் யாருக்கோ தகப்பன், யாருக்கோ சித்தப்பா, யாருக்கோ பெரியப்பா, யாருக்கோ மாமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம தான் வார்த்தைகளை புழக்கத்துல விட்டோம், நாம தான் கேவலமான வார்த்தைகளை விட்டோம், நாம தான் நகைச்சுவை அப்படிங்கிற பேர்ல தகாத எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம், நாம தான் எல்லாரும் பார்க்க என் தலை ஒரு குப்பை தொட்டின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டோம். தேவையில்லாத அத்தனையும் கொண்டு வந்து கொட்டுறதுக்கான குப்பை தொட்டின்னு. இப்ப என்ன பண்ண போறோம், இனி குப்பை தொட்டி அல்லனா, 5 வயது குழந்தை என்ன பேசணுமோ அது வீட்டுல இருக்கிற எல்லாரும் பேசும். 5 வயது குழந்தைக்கு என்னெல்லாம் வேண்டாமோ அது வீட்டுல இருக்கிற யாருக்கும் வேண்டாம். அப்படிதான் இருந்தது, அப்படிதான் பாட்டி இருந்தாங்க, அப்படிதான் தாத்தா இருந்தாங்க. 10 வயதா, 5 லிருந்து 10 இன்னும் கொஞ்சம் கடினமானது. நீங்களும் நானும் குழந்தைய எப்படி வளர்த்தாலும், குழந்தை பள்ளிக்கூடம் போகும்பொழுது 10 பேருக்கு நடுவில் போய் நிற்கும் போது உங்களுக்கும் எனக்கும் தெரியாத எல்லா வார்த்தைகளும் வரும். அதனால தான் நான் தொடங்கும் போது சொன்னேன், ஊர் கூடி தேரெழுக்கிறது, ஒருத்தர் பண்ணி 10 எல்லாரும் எடுக்க போறோம், அத்தனை பேரும் கையில எடுத்துக்க போறோம். கேவலமான வார்த்தைகளோ, சொல்லத்தகாத வார்த்தைகளோ, காதுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளோ, அநாகரிகமான வார்த்தைகளையோ என் குழந்தை கேட்காது, கேட்கிற மாதிரி சூழலை என் குழந்தை வளரக்கூடாது அப்படின்னா எல்லா தாய் தகப்பனும் அதையே. கிளிகையும் சொல்வாங்க, ஒரு கிளியினுடைய 2 முட்டைகளை ஒரு முட்டையை கொண்டு போய் ஒரு முனிவர் வீட்லயும் இன்னொன்னு ஒரு கசாப்பு கடையிலையும் வச்சாங்க. முட்டைகள்ல இருந்து அந்த குஞ்சுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கசாப்பு கடையில வளர்ந்த குஞ்சு வெட்டு கொத்து கொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தது. முனிவர் வீட்டுல இருந்தது, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டது. கிளிகள் தான் எதை கேட்குதோ, எதை பார்க்குதோ, எது பரிச்சயப்படுதோ அதுவே தான். வீட்டை மாத்துங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுங்க. நீங்க ரெண்டு பேர் வீட்டுல சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிற குழந்தை அமைதியாயிடும். திரும்பி பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும். சில சமயம் ரொம்ப பயமா இருக்கும் அந்த குழந்தைக்கு. உள்ளங்கையில இருக்கிற ரேகையை அழிக்கிற மாதிரி குமிஞ்சு தன் கையை தேய்ச்சி தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும். நான் பார்த்திருக்கேன் என்னுடைய மாணவர்கள்ல நிறைய பேர் வகுப்புல ஆசிரியர் பாடம் எடுக்கும்பொழுது தலையை குமிஞ்சிட்டு உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. திருப்பி என்னுடைய அறைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை நான் கூப்பிட்டதுண்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா, பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடியது மிகப்பெரிய நடுக்கம், பேயோ பிசாசோ பணப்பிரச்சனையோ எதுவுமே பயம் கிடையாது. தாயும் தகப்பனும் கண் முன்னால சண்டை போடும் பொழுது குழந்தைகள் அத்தனை நாடியும் சப்த நாடியும் ஒடுங்கி போய் உள்ளுக்குள்ள நடுங்கி போய் உட்காந்துடுறாங்க. எத்தனை ஒரு நூதனமான வன்முறை தெரியுமா. திரும்பி பாருங்க, யுவர் சில்ட்ரன் பிளே அன் ஆடியன்ஸ் டு யூ. உங்களுடைய ஆடியன்ஸ் ஆங்க உங்க குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் பெரிய வெறுப்பு இல்லைப்பா. அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடம் எல்லார் வீட்லேயும் காலையில் 8:30 குருட்சேத்திரம் தான். எந்த வீடு நல்லா இருக்கு? எல்லார் வீட்லேயும் காலையில் 8:30 ஒன்னால நான் கிட்ட, என்னால நீ கிட்ட, அவ்வளவே தான். ஆனால் மாலையில திரும்பி வரும்போது எல்லாம் தெய்வங்களாகவும் தேவதைகளாகவும் தேவர்களாகவும் திரும்பி வருவோம். காலையில் என்னமோ பேசிட்டேன், விடுமா, விடு விடு அப்படின்னு அந்த 8:30 குரல் ஓங்கி காதலையும் மூக்கலையும் புக வந்து சத்தம் வரக்கூடிய அந்த சூழலை 1 நிமிஷம். இதுவே மாலையில 6 மணியா இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மனித மனசு தானே, இயல்பு தானே, விட்டுட்டு போ. ஏன்னா நாவினால் சுட்ட வடு தாங்காது. எங்கேயாவது ரணும் குழந்தைங்க பார்த்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படும். 10 வயது வரைக்கும் தாக்கு பிடிச்சிங்களா, அதுக்கப்புறம் வழுக்கு பாறை தான். 11, 12, 13, 14, 18, 20 தொடர வரைக்கும் அப்பாக்களுக்கிட்டெல்லாம் சின்ன வினம். அந்த வயசை தாண்டி வரக்கூடிய மகன்கள் எல்லாம் அம்மாக்கள் தான் எல்லான்னு சொன்னாலும் அம்மாக்கள் அப்பாக்கள் கிட்ட அந்தரங்கமாக சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லணும். நான் சொன்னா அவனுக்கு புரியாது, என்னதான் அவன் அம்மாவே ஆனாலும் 10-12 வயசான பையனுக்கு நீங்க பக்கத்துல நின்று சொன்னா ஒரு ஆணுக்கு ஆண் சொல்லும் பொழுது இன்னும் அழகா புரியும். என் கையை நான் இனிமே விட்டுடுறேன், தயவு செஞ்சு உங்க கையை பிடிச்சிக்க சொல்றீங்களா அப்படின்னு வீட்டுல சொல்லி பழகுங்க. இது என் பையன், என் பையன் அம்மா இழுக்கிற வரைக்கும் என்ன தலைகீழ நின்னாலும் அம்மாவால் அன்பு கொடுக்க முடியுமே தவிர அப்பாவோட கனிவும் கண்டிப்பும் சேர்ந்த ஒரு நன்னடத்தைய அம்மாவால கொடுக்கறதுங்கிறது 100% முடியாது. அதுவேதான் அப்பாக்களுக்கும். நம்ம மகதான் அது கால் தரையில பட்டுதுன்னா ஐயோ புண்ணாயிடுமே, தோல்ல வச்சா ஐயோ புண்ணாயிடுமேன்னு பார்த்து பார்த்து தலையை தூக்கி தூக்கி வளர்த்த தகப்பன் தான். ஆனாலும் 10 வயது தாண்டி 11 வயது என் குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா உங்க விரல்ல இருந்து உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்க பெண் குழந்தையோட விரல ஒத்தொத்தையா ஒத்தொத்தையா அவசரமா பிக்கவே வேண்டாம், மெதுவா நிதானமா பூ விரிக்கிற மாதிரி எதழதழா எடுத்து கொண்டு போய் அம்மா கையில இறுக்கி பிடிச்சிட்டு சொல். இனி அம்மா சொல்றத கேட்பியான். அப்பா பார்த்துட்டே இருக்கேன், சரி அப்பாக்கள் கிட்ட மறுபடியும் வரேன். 12-18 எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். சின்ன அறையாக இருக்கிறதுனால அத்தனை பேரும் ஒரு குடும்பம் நம்ம ஒத்துக்கிட்டு தொடங்கிட்டு இருக்கிறதுனால இதுல அந்தரங்கங்கள் சத்தியமா கிடையாது. அந்தரங்கம் இல்லை இல்லையா? இப்ப சொல்ல 12-18 வயதுக்குள்ள பெண் குழந்தைங்க பெரியவங்க ஆனா கண்ணுக்கு தெரியும்பா. ஒரு பெண் பெரிய குழந்தைய ஆயிட்டானு பார்த்தா தெரியும், வளர்ச்சியை பார்த்தா தெரியும். ஆனா அதே மாதிரி ஒரு வழுக்கு பாறையில சறுக்கக்கூடிய வழியில தான் ஆண் குழந்தைகளும் போறாங்க. நம்ம கவனிக்கிறது இல்லை. பார்க்க பார்க்க யாரோ ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அடடா என்ன இப்படி வளர்ந்துச்சா, மீசைனா வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள் இதெல்லாம் சம்பவிக்கல, ஒத்தொத்த நாளா. இந்த நேரம் தான் ஆண் குழந்தைங்களுடைய மிக பலவீனமான நேரம். தந்தைகள் தயவு செஞ்சு பக்கத்துல போய் நில்லுங்க, தோளை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, பயப்படாதே அப்பா கூட இருக்கேன்னு சொல்லுங்க. எதுக்கு பயப்படாதேன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம். நான் படித்த ஒரு ரொம்ப அழகான சுவாரஸ்யமான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவருடைய மகன் அவர் கூட ஒரு கோவில்ல குளத்துக்கிட்ட இருந்து திரும்பி வரும்போது அந்த பையன் அண்ணாந்து பார்த்து அப்பா கிட்ட சொல்றான், இனி நான் வரலப்பா கோவிலுக்கு. ஏன்பா? இல்லப்பா, எல்லா பெண்களும் குளிச்சுட்டு எல்லாரும் வராங்க, எனக்கு அவங்கள எல்லாம் பார்க்கும்போது மனசுல என்னெல்லாமோ தோணுதுப்பா, நான் வரலப்பா இனிமே அப்படின்னு அந்த 13-14 வயது மகன். யார் இதெல்லாம் கடந்து வரல? நம்ம அத்தனை பேரும் கடந்து வந்திருக்கோம், ஆனா மறந்து போயிடும். அப்போ அந்த அப்பா, அந்த படைப்பாளர், அந்த எழுத்தாளர் குமிஞ்சு பையன்கிட்ட சொன்னதாக அந்த மகன் பின்னால சொல்றார், பயப்படாதே 14, 15, 16 வயசுலாம் இப்படிதான் இருக்கும், அப்பா கூட இருக்கேன்ல, தைரியமாவா தாண்டி வந்துடலாம்.
1: இதுவரை பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். நேரம் சரியாக 11 மணி, அக்கிய ராட்சத்தில் 10 மணி, மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர் வெளிச்சியுடன் நினைவேந்தல் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இனவாதி தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடகப் போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவு கமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்த ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மல்வானே பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்னணு ஆவண சான்றூட்டல் அமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளிவிகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் உள்ள அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை தற்போது நாடுவதாக அஞ்சப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதோடு வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ரத்மலானே வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
அண்மை காலமாக இலங்கையில் அரங்கரிதரம் இணைய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி நிர்வாகம், நிதியமைச்சு, காவல்துறை மற்றும் குடிவரவு குடியல்வு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து ஹஜ் பெருநாள் மே 28ஆம் தேதி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 361,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரான வி டி சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவைக் குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு நீட் வினாத்தால் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்ம முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாதென்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடர்ந்தில் திடீரென தீப்பற்றியிருக்கிறது. இந்தியாவின் கரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்தும் இடத்தில் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தல ராஜபக்ச சர்வதேச விமானத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகையிடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரோப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆப் தி போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம் ஸ்டெராய்டுகள், வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்து செல்வதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,11,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில், ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளான கொங்கோ, உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு மீண்டும் பிரகடனம் செய்திருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாதென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராகாக் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்தில் இருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்டார்கள். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசு பொருட்களை விமான நிலையத்திலே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கே அடிலான் கட்சியில் இருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்தார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 32 வயது நம்பிய அவர் பூனியை காப்பாற்ற முற்பட்டு தன் காலை உடைத்துக் கொண்டார். ஜெர்மனியில் 2 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவின் சுரபாயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன. சுவாச்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளச் செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதீன் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று முதலணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் ஹெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி இணை இந்தோனேஷிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. சாம்பியன் லீக்கின் ஒரு கட்டத்தில் டாப் 8 இருந்து சறுக்கி பிளே ஆஃப் சுற்றுக்கு கீழறங்கிய ரியல் மாட்ரிட் அணி இந்த சீசனில் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்க தற்போது தனது விடாமுயற்சியால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த மான்செஸ்டர் சிட்டியை 1-5 என்று வீழ்த்தி அபார வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.83 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.22 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.29 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.13 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.97 ரூபாய். கேட்டது மணிக்குடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
2: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: முள்ளிவாய்க்காலை
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
0: முடிவோ இல்லை அது
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
0: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
1: 17 வருடம் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவு சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள் கனடா வன்கூவரில் மே 18 தேதி மாலை 4 மணிக்கு பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
2: சோரிச் மாநகர்
3: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாளுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சொப்பர திருவிழாவும், 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, தேனும்பாலன் நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15-12 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேனும் பாலும் தேனும்பாலன் நிகழ்ச்சிக்கு நித்தமாக அனுசரணை கொடுத்து வானிலை கடத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதே இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு ஒரு சில நிமிடங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
2: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
3: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
4: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சிதான். வெளிநாட்டில இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
2: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
0: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01-42-05-73-78. நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில் 10:27 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடல்

0: அவன் ஒரு சரித்திரம்.
1: தேனுமல நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை இசையமைத்து பாடியவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். பாடலுக்கு பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம். திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:31, ஐக்கியராச்சியத்தில் 10:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பால். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15-12 வரை வானொலியில் மலர்கின்றது தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்ரோஸ் ஆசி பூசர். இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com.
1: அன்பர்களே, அவர்களுடைய சேவையை பல செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சேவைகளிலே இதுவும் ஒன்று. அதாவது உங்கள் இல்லங்களில் வயதானவர்கள் இருந்தால், அதாவது கண் பார்வை குறைந்தவர்களாயிருந்தால், நீங்கள் வைத்திய சான்றிதழ் வைத்திருந்தால், உங்கள் இல்லம் தேடி வந்து உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞர் சொர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ், ஆசி பூசரி இவர்களுடனிருந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 11:39 ஐக்கியராஜ்யத்தில் 10:39 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியில் வரும் பாடல்

வீரனை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே தரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும், புரட்சியிலே தரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவரால் தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் அற

0: ஒலித்த பாடலை இயற்றிய எம் எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 வரை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் ஒரு இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் இந்த பாடல்.
1: செய்த பாவம்

மரியாதையில் இடம் மாற்றி வைத்து விட்டான். பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி விட்டு விட்டான். அறிவென்ற ஒன்றை மரியாதையில் இடம் மாற்றி வைத்து விட்டான்.

பழகும் போதும் தெரிவதில்லை பாயாய் போன இந்த பூமியிலே, பழகும் போதும் தெரிவதில்லை பாயாய் போன.

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் எஸ் அவர்கள். பாடலை ஜாட்டவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள்.

நேரம் சரியாக 11:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:49 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சி.

ஒலித்த பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன் அவர்கள். பாடலை ஆற்றவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சபாநாயகராக பதவி வைத்த காளிமுத்து அவர்கள் சீமானுடைய அன்பு மாமா. பாடலுக்கு இசை அமைத்தவர்

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பாரிசலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று காலை முதல் உணர் வெளிச்சியுடன் நினைவேந்தல் நடைபெறுகிறது. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இனவாதி தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடக போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவு கமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்த ஸ்ரீகிருஷ்ணா மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்திலே நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால்பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மல்வானை பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்னணு ஆவண சான்றூட்டல் அமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளிவிகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் உள்ள அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை தற்போது நாடுவதாக அஞ்சப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதோடு வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது. ரத்மலானே வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்து விட்டதாக காவல்துறை தெரிவிக்கிறது. கடந்த 24 மணி காலங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது.
அண்மை காலமாக இலங்கையில் அரங்கரிதரம் இணைய கூட்டங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி நிர்வாகம், நிதியமைச்சு, காவல்துறை மற்றும் குடிவரவு குடியல்வு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிரேஷ்ட உடவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து ஹஜ் பெருநாள் மே 28ஆம் தேதி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,61,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவரான V.D. சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவை குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்வு நீட்ட வினாத்தாள் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வர நிலையில் மத்திய கல்வியமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்ம முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாதென்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடருந்தில் திடீரென தீப்பற்றியிருக்கிறது. இந்தியாவின் கரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்தும் இடத்தில் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்கிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகையிடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரோப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலர் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம் ஸ்டெராய்டுகள், வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்து செல்வதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,11,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளான கொங்கோ, உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு மீண்டும் பிரகடனம் செய்திருக்கிறது. அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாதென்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராகாக் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருப்பதான தகவல்கள் வந்திருக்கின்றன. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்தில் இருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்டார்கள். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசுப் பொருட்களை விமான நிலையத்திலே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் கே அடிலான் கட்சியில் இருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்தார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 32 வயது நிரம்பிய அவர் பூனியை காப்பாற்ற முற்பட்டு தன் காலை உடைத்துக் கொண்டார். ஜெர்மனியில் 2 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவின் சுரபாயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன. சுவாச்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளச் செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதீன் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகளால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று முதலணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் ஹெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி இணை இந்தோனேஷிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருக்கிறது. சாம்பியன் லீக்கின் ஒரு கட்டத்தில் டாப் 8 இருந்து சறுக்கி பிளே ஆஃப் சுற்றுக்கு கீழறங்கிய ரியல் மாட்ரிட் அணி இந்த சீசனில் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்க தற்போது தனது விடாமுயற்சியால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த மான்செஸ்டர் சிட்டியை 1-5 என்று வீழ்த்தி அபார வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.83 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.22 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 122.29 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.69 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.13 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.45 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.97 ரூபாய். கேட்டது மணிக்குடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க, உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Prélaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நிகழும் பரா பவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சொப்பர திருவிழாவும், 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:18, தமிழொலியில் தொடர்கின்றது.

0: பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியில் முதலில் இணைந்து கொள்கின்றவர் கேட்கின்ற பாடலை இனி ஐவருக்கு வழங்கி அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றால் மாதங்கப்படாதீர்கள், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அன்னையுடைய பாடலை கேட்டு அன்னையுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜநாதன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமா இருக்கின்றேன். அபிராமியமா இருக்கான் நான் நலமா இருக்கின்றேன். நீங்களும் நலமா இருக்க அபிராமியமணி கொண்டு அனைத்து குடும்பத்துக்கும் அவர்களுக்கு அவனி கொண்டு சிங்காரா புன்னை இந்த பாடலை அனைத்து நேருக்குமாக கேட்கின்றேன்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய சிங்கார புன்னகை என்ற பாடலை கேட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள். வணக்கம், நலமா இருக்கீங்களா சித்ரா?
2: ஓம் நம்மண்டார்களால நாங்கள் எல்லோரும் நல்ல சுமூகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு டிஆர்டி அன்பு நேர்கள், டிஆர்டி அன்பு அறிப்பாளர்கள், கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்திட்டு கொண்டு சதீஷ் கேட்ட பாடலோடு நானும் முனைந்து கொள்றேன். சிங்கார புன்னகை
0: என்ற பாடலோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: இன்று சசி அம்மாவுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
3: நாங்களும் தாயினருளால எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். தாயினருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் சதீஷ் கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: சிங்கார புன்னகை என்ற பாடலோடு இணைந்து கொள்கின்றீர்கள்.
3: ஆமா.
0: நன்றி சௌதரி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய தேர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
3: நன்றி அண்ணா. நன்றி.
0: அவர் சகோதரி ராதா கனகராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவு திருமதி ரவீந்திரன் தர்மவதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள. நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கின்றோம் சௌதரி. நீங்கள் நல்ல வடிவாக சந்தோஷமாக இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு.
4: நன்றி ஐயா. நன்றி. நீங்களும் சுகமாக நலமாக இருக்கணும், இல்ல நல்ல சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். மற்றது எல்லா அறிவிப்பாளர்கள், அன்பு நேயர்கள் எல்லோருக்கும், அபிராமியம்மாள் வேண்டி உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்களுடைய குடும்பம் நலமாக இருக்க, நீங்களும் சந்தோஷமாக சுகமாக இருக்க அபிராமியம்மாக வேண்டிக் கொண்டு சதீஷ் கேட்ட பாட்டவுடன் நானும் இணைகிறேன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி. நன்றி.
0: அவர் தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவேணி. நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. அதுபோல நீங்களும் நலமா இருக்க வேணும் என்று அபிராமியமா வேண்டும்.

0: உங்களுக்காகவும் மற்றும் எல்லோருக்காகவும் அம்மா வைக்க வேண்டி சதீஷ் கேட்டு பாட்டோட நானும் நின்று கொள்கிறேன்.
1: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவர்கள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: அவர் பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். எல்லோரும் கேட்ட சிங்கார புன்னகை என்ற பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடியிருந்தார். அவரே எழுதி அவரே இசையமைத்து அவரே பாடியிருந்தார் இந்த பாடலை. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்குமாக அபிராமி அம்மாவின் அருகாட்சியம் கிடைக்க வேண்டி உன்னிடம் வருவோம் அந்த பாடல கேட்கிறேன் ராஜாண்ணா.
0: நன்றி சகோதரி. ஒலித்த பாடல் நீங்கள் இப்பொழுது உன்னிடம் வருவோம் அம்மா என்ற பாடலை கேட்கிறீர்கள். இசைப்புகளை 12 பாடல் உங்களோடு என்ன இவரை இணைத்து அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம். தவங்களர் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
1: நன்றி. வணக்கம் ராஜன்.
0: அவர் சகோதரி தவமலர். தவமலர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலோடு ஐவரை இணைப்பதற்கு இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் பதனி. நன்றி.
2: அப்படியே என்றென்றும் அபிராமி அம்மன் அருளோடு இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு.
0: நீங்க நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா? மோகன் எப்படி இருக்கிறார்?
2: எல்லோரும் இருக்கிறோம்.
0: எல்லோரும் நலமா இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கோம். நானும் இருக்கா. பின்னே டாக்டர்கிட்ட போவோம்.
0: அதுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட போறதா எல்லாரும் கடவுள்கிட்ட போறது மாதிரி?
2: அதுதான். கோயிலுக்கு போறோமோ இல்லையோ டாக்டர் கிட்ட போக வேண்டியதில்லை இருக்குது.
0: அதுக்கே போகணும். நன்றி.
2: அப்ப இந்த பாடல் அந்த உன்னிடம் தேடி பெருமை எங்கள் மேனம் அது அந்த நீ இருக்கும் இடமே பின்னாவின மாதிரி அதோட
0: இல்ல இல்ல இல்ல இது உன்னிடம் பெறுவோம்.
2: இது பிரம் பெயருக்கு. ஓகே.
0: 12 நம்பர் இலக்க இசைப்பிழையில அந்த பாடல்.
2: சரி சரி. ஓகே அண்ணா. அப்ப அந்த பாடலோட நானும் முனைந்து கொண்டு எல்லோருக்கும் அம்மன்டே அபிராமி அம்மன் அருள் கிடைக்க வேண்டி நான் விட வருகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சௌரியன். சசியம்மாவுடைய இன்று நேர் வருகின்றது கேட்டு மாளுங்கள். அவர் வதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
3: ஆனால் அப்படியேதான் இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
0: அப்படியே இருக்கிறீங்களா? எனக்கு விளங்க இல்ல.
3: நல்லபடியா இருக்கிறேன்.
0: நல்ல வடிவாக அன்னையனுடைய அருளோடு நல்ல சந்தோஷம்.
3: அம்மாவின் அன்னையின் அருள் எங்கள் டிஆர்டி வானொலிக்கும் கிடைக்க வேணும். அது கிடைச்சால் நல்ல அருள் கிடைச்சா ராஜா வந்து குறிப்பாருங்க என்று அம்மாவிடம் அருளை வேண்டிக் கொண்டு எங்கள் நேர்கள் அன்பு நேர்கள் எல்லோருக்குமாக என்ன பாட்டு சொல்லுவீங்களா?
0: உன்னிடம் வருவோம் அம்மா.
3: நீங்க
0: வர வர ஆக மோசம். ஒரு சித்ரா நோர்வேல
3: இருக்கிறான்.
0: நேற்று வந்தவா? இன்னைக்கு ரேடியோ அப்ப சித்ரா வந்தா யாரண்டு கேக்குறீங்க? அப்ப என்ன
3: இல்ல நானதான சொன்னா சித்ரானா யோசி போடுறேன்.
0: சித்ரா ஜெயக்குமார். சித்ரா பாடகி.
3: சித்ரா பாடகியா? உன்னி பாடின வாய்ப்ப வார இல்ல தானே.
0: இப்ப பாடுற வரவா? ரேடியோ வரவா? இனி வந்துவா பாடுவா உங்களுக்கு ஆசைக்காக?
3: வருவா வருவா. வரவேணும் அவன் வரவேணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அம்மாவின் அருளே.
0: நீங்கள் என்ன மாதிரி பதனி தேவி மகாளுக்கு வருவீங்களா?
3: அவர்கள்
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தாயம்மாவை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் தாயண்ணா.
0: சரஸ்வதி நலமா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களோட அன்போட நல்ல உற்சாகம் இருக்கணும். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரி.
1: நீங்கள் சும்மா இருக்கணும், எல்லோரும் சும்மா இருக்கணும் என்று அம்மாவை வேண்டிக் கொண்டு உங்கள் நீங்கள் வரும் பாட்டோடு நானும் இணைகிறேன்.
0: உன்னிடம் வருவோம் அம்மா என்ற பாட்டு,
1: உன்னிடம் வருவோம் அம்மா
0: அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் சரஸ்வதி. சிவா அவர்களே, நீங்கள் நல்ல மாதிரி நல்ல உற்சாகமாக நல்லப்பா இருக்கிறீங்களா?
1: ஓ, எல்லோரும் நல்ல சுகமா இருக்கும் தாயா. நீங்க கூட குரல் கேட்டானே என்ன சுகம் வரும்
0: என்று அம்மாளாச்சு. இது என்ன புதுமையா கதை? சந்தோஷம் சந்தோஷம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அபிராமி அன்னையினுடைய அருட்களாட்சியும் கிடைக்க கொண்டு வந்து பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ராசாதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் அம்மா. அந்த அருளோட நான் நல்ல நலமா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்ல நலத்தோட இருப்பீங்க அம்மா விடுவான்னு நான் நம்பிக்கொண்டண்ணா.
0: நேற்று ரேடியோ கேட்டீங்களா சகோதரம்?
4: என்னண்ணா
0: நேற்று வானொலி கேட்டுனீங்களா?
4: நான் கேட்கல அண்ணா, நான் அதான் கவலைப்பட்டேன். நான் கேட்கல என்று
0: கேட்கல நேற்று
4: நன்றி
0: சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அபிராமி
4: அம்மாவின் அருள் உங்களுக்கு நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி அம்மாவை நான் வேண்டிக் கொண்டேன்னா, உன்னிடம் வருவேன் அம்மா என்று சொல்லி அந்த பாட்டுக்கு நானும் கேட்கிறேன்
0: அண்ணா. சசியம்மா இன்றைய நேரருக்கு கேளுங்க.
4: ஆமா, நன்றி அண்ணா.
0: தெரியுமா சசியம்மாவை?
4: ஓ, சசியம்மா தெரியும். இந்த பிறந்த நாளுக்கு எல்லாம் மிஸ் பண்ணி
0: விட்டவாட்டு அருள் உங்களுக்கு கிடைக்கும் பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
4: அவ நேர காணலையா அண்ணா? நேர்ல காணறையில அவ இந்த பேஸ்புக்லயும் இருக்கிறா. அப்ப இதுல சும்மா ரேடியோலயும் கதைக்கிறதான் தெரியும்.
0: அவளும் தான் தெரியும். நன்றி. இன்னொரு
4: முகங்கள் தெரியாத நேர்கள் தானே அண்ணா.
0: எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். நன்றி.
4: அதுதான் எனக்கு பாக்கணுன்ற ஆசை தானவாவே ஆனா கிடைக்கவில்லை. நன்றி அண்ணா.
0: நன்றி சகோதரி, நல்ல உற்சாகமா கலகலப்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.
4: நன்றி.
0: அவர் ராசாத்தி தியாகராஜா. அவர்களை தொடர்ந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
5: இனிய மதிய வணக்கம். நீங்க நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நல்லா இருக்கிறேன் கூட அன்போட. நீங்க இருக்க எனக்கு என்ன கூறுற? வடிவேல் அவர் எப்படி இருக்கிறார்?
5: அவர் இருக்கிறார்,
0: நல்லா இருக்கிறாரா?
5: அவரு கொஞ்சம் கவலை.
0: வடிவேல் இருக்கு மட்டும் எங்களுக்கு என்ன கூறுற?
5: அது சரி, தெய்வம் இருக்கே கவலைப்படுவான். அவன் அவன் செய்யறது அவன் அவனுக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த ரேடியோ என்று நிலைச்சி இருக்கும். நான் சொல்றேன்,
0: நான் இருக்க மட்டும் நீங்கள் இருக்க மட்டும் ரேடியோ இருக்கும்.
5: ஓ, அம்மாலாச்சி இருக்கே நாங்க கவலைப்படுறோம்.
0: இந்த சித்ரா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கிறான் ரேடியோவுக்கு. அவ்வளவு பாசமும் அன்பும் அந்த ரேடியோ அந்த கதையில கேட்கும் போது இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான்றது தெரிகின்றது.
5: உண்மைதான், எல்லாருக்கும் அன்புதான். அபிராமி அம்மாண்ட எல்லாரும் நானும் இந்த ரேடியோல வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
0: கேட்டுனா நல்லா கேட்டுனா கூட இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டுனா. நன்றி சௌரி.
5: இந்த ரேடியோவை முந்தி எங்களுக்கு தெரியாது, கேட்கவே முடிய தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு புள்ளதான் நெஞ்ச ஜெர்மனியில தான் ஒரு புள்ளதான் சொல்லிச்சுது, அஞ்சு இப்படி ஒரு ரேடியோ இருக்கு. ஆனா தெரியாது என்று சொல்லி போட்டுதான் யாரோ தான் நம்ப தந்து அந்த ரேடியோவை பிடிச்சாது. இன்டர்நெட்ல மூலமா பிடிச்சானா? உண்மையா? அந்த ரேடியோ இல்லாட்டி எங்களுக்கு ஒரு விஷயமும்.
0: அப்ப நானு அப்ப என்ன வந்து அங்க கதைச்சிங்க என்னோட கோயில்ல? என்னோட வந்து கதைச்சது மறந்துட்டீங்களா?
5: உங்களோட
0: அப்ப ரேடியோ ராஜாண்ட உங்களுக்கு தெரிஞ்சுதானே வந்து கதைச்சீங்க?
5: உங்களோட
0: அன்பு கணவரும் உங்களோட மகள்
5: எல்லோரும் இவர் இருந்து எங்களால
0: தேத்தனியை குடிச்சு பானையும் சாப்பிட்டு
5: ரேடியோ நீங்க கவலைப்படக்கூடாது. அவன் செய்யறது அவனுக்கு, அவனுக்கு பாவம், அவன் அறியாம செய்யறான். செய்ய மட்டும் செய்யட்டும், காலங்கள் கஞ்சி வர எல்லாருக்கும் கடவுள் ஒருத்த தீர்ப்பு சொல்லுவேன்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் குடும்பமும் நீங்களும் நல்லா இருக்கணும்.
5: நீங்களும் அப்படியே குடும்பத்தோட இருக்கணும் என்று அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு அம்மாவின் அடியார்கள், தொண்டர்கள், அன்பு தீயாட்டி நேயர்கள், அன்பு அறுப்பாளர்கள் குடும்பம், அனுசரியான குடும்பம், சித்ரா பவன் குடும்பம், யோகேஸ்வரி அக்கா குடும்பம், எல்லோருக்கும் அம்மாவின் நல்ல மாசம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உன்னிடம் வருவோம் என்ற பாடலோடு நானும் இணைந்து கொண்டு உங்களிடம் தான் பாவிட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: சரி, இணைந்து கொண்டார்கள் ஆறு அன்பு உறவுகள், அன்னையனுடைய அடியார்கள். அவர்கள் கேட்ட, அதாவது தவமலர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: மகேஷ் பாடிய பாடலை கேட்டீர்கள் அன்புறவுகளே. தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரா.
0: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் கூட அன்போடு நலமாக இருக்கின்றோம் சோதரி. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் வந்து அன்னை அபிராமியையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: வீட்டுக்கு வா முருகா.
0: வீட்டுக்கு வா முருகா என்ற பாடலை கேட்குறீங்க. அதான் வருவேன். கூப்பிட்டா
1: கூப்பிட்டா வரணும். அட்டுக்குடியத்தை அழிக்க வேணும்.
0: அட்டுக்குடியத்தை அழிக்க போறீங்க, அதுக்கு முருகனை கூப்பிடுறீங்க.
1: முருகனை கூப்பிடவும் வேற என்ன தெரிகிறது? நாங்க
0: அது ஒண்ணும் செய்யல,
1: ஒண்ணும் செய்யல. அதன் செய்யல்
0: விசன் செயல், முருகன் அப்பா அந்த செயல். நன்றியை சகோதரன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள்.
1: அன்னையினுடைய
0: திருவருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து அன்னையையும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி தேவேந்திரம் அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். டென்மார்க்கில் இருக்கின்ற ராதா. ராதா நலமா இருக்கிறீங்களா? ராதா,
2: நான் ஒரு கொலனி அவள் தாங்கள் அதை போட்டு பண்ணி படைக்கிறதுலயே எனக்கு உயிர் போகுது.
0: என்ன சாமான்?
2: இந்த கொலனியா ஒரு வீடு, வீடு எடுத்ததுல அந்த கொலனியா தெரியுது, அந்த கொலனியா ஒரு வீடு என்று வீடு அமைக்கிறதும் அதுக்கு போய் கஷ்டப்படுறவழையிலே காசு வேண்டதுக்காக போய் கஷ்டப்பட வேண்டிய கிடக்கு. காலையில விழுந்துட்டு தான் பரவாயில்ல, ஓடி வந்தேன்னா. நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் அன்னை அபிராமியையும் பிரார்த்தித்துக் கொண்டு வீட்டுக்கு வா முருகா என்ற பாடலை உங்களுக்காகவும்
2: நானும் விரும்பினேன். அந்த பாட்டை தான் விரும்பினேன். நல்லதண்ணா, நன்றி அண்ணா. சுகமா இருங்க அண்ணா. நன்றி அண்ணா.
0: நன்றி ராதா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: உங்கள் அனைவருக்கும் திருவள்ளுவர் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் விடப்படுறேன். நன்றி அண்ணா.
0: அவர் டென்மார்க் ராதா அவர்கள். ராதாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
0: தாட்டா. ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா? ஜெயந்தி
3: ஓம் ராஜா. நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்களும் அதே போல நலமா இருக்கணும். நான் அபிராமியமாக வேண்டிக் கொண்டு ரவியம்மா கேட்ட பாட்டு வீட்டுக்கு வாமருவா அந்த பாட்டோட நானும் இணைந்து கொள்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய எதிர்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
3: நன்றி. உனக்கு தாட்டேன்.
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்திருந்தார். எல்லோருக்குமாக திருமதி தேவேந்திர அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு அன்னையினுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருள்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை.

0: வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த இனப்படுகொலை நாள் மே 18.

0: வாய்க்காலை
1: முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 என்பது ஈழத் தமிழர் வரலாற்றில் மிகவும் துயரமான மற்றும் முக்கியமான நாளாகும்.
2: முடிவோ இல்லை,
1: ஆண்டுகள் கடந்தும் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காது, துயரம் தோயாத அழுகையும் துக்க வலி கலக்காத கண்ணீருமாக காட்சி அளிக்கிறது முள்ளிவாய்க்கால் மண்.
2: முள்ளிவாய்க்கால் என்னும் நெருப்பு முன்னை
1: 17 முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் நினைவுச் சூடரை ஏற்ற வீழ்த்தப்பட்டவர்களை நினைவேந்த உறுதியெடுக்க அனைவரையும் கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 தொடக்கம் 7 வரை அனைவரையும் பீனிக்ஸ் பறவைகளாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இடம் ரோஸ் பார்க் 57 அவனி ஈஸ்ட் ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்கும் ஃப்ரெஷர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் உள்ள ரோஸ் பார்க்கில் மே 18 மாலை 4 ஒன்றிணைந்து நினைவுச்சுடரை ஏற்றி உலகின் கண்களை திறக்க எங்கள் அடுத்த சந்ததிக்கு வரலாற்று துயரை பகிர குடும்பங்களாக ஒன்றிணைவோம், எழுச்சி பெறுவோம். மறந்துவிடாதீர்கள், கனடா வன்கூவரில் மே 18 மாலை 4 பீனிக்ஸ் பறவைகளாக ஒன்றிணைவோம்.
3: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசே 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
4: தங்கச்சி காலுக்குரு தங்க
5: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியாரலுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:03, தமிழொலியில் தொடர்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உஷாமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் புதன் கிழமைகளில் 1 மணியிலிருந்து 1:30 வரை நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானிலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் பிரான்சில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எப்படியம்மா சுவசியம்மா நலமாக இருக்கின்றீர்களா நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை ஐரோப்பிய வானிலையின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வருகின்றது கேட்டு மகிழுங்கள். டிஆர்டி தமிழ்லி கலையகத்தில் பணிபுரியும் அத்தனை அன்பு அறிவிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தன்னை பற்றிய சிறிய அறிமுகத்தையும் தந்திருக்கின்றார். என்னை பற்றிய அறிமுகம் டிஆர்டி நேயர்களுக்கு தேவை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த 28 வருடங்களாக டிஆர்டி வானொலியின் ஒரு அபிமான நேயராக இருந்து வருகின்றேன். எனினும் புதிய நேயர்களுக்காக நான் யாழ்ப்பாணத்தில் அராலியை பிறப்பிடமாகவும் புங்கையூரை புகுந்த இடமாகவும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் எழுதினர் சேவைகள் திணைக்களத்தில் கிளாக் பணிபுரிந்து பின்பு பிரான்சில் தேசத்தில் கடந்த 31 வருடங்களாக அன்பு கணவர் பிள்ளைகளுடன் இனிதே வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்குகள் டிஆர்டி தமிழில் கேட்பது, நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றது, படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்டு ரசிப்பது என்று எழுதியிருக்கும் சகோதரி திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் தெரிவு செய்யும் முதலாவது பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடல். கவியரசர் கண்ணதாசன் கவிதை விவரியும் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா ஸ்ரீகாந்த் பிரேம்லாவின் நடிப்புகளும் பாடல் வரி கவியரசர் எங்கள் வீடு கோகிலம் என் மகன்தான் கண்ணனாம் தந்தை வாசுதேவனான தங்கமான மன்னனா ஐயாவும் ஒரு தங்கமான மன்னனாகவும் எனது பிள்ளை ஒரு கண்ணனாகவும் நினைத்து இந்த பாடலை என்னை விரும்பி கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து இன்று பிள்ளையினுடைய பிறந்த நாள், அதனால் இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி சசியம்மா அவர்கள். இதோ சசியம்மா, உங்கள் இல்லம் தேடி வருகின்றது எங்கள் விரும்பிய முதலாவது பாடல்.

நேரம் சரியாக 1:10 அச்சத்தில் 12:10 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சசிகலா சுந்தரன் சர்மா அவர்கள். அவர்களுக்கு வந்து இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு, சசிகம்மா போல் நீங்களும் அன்பு உறவுகளே, அதாவது கடிதத்தை எழுதி எங்களுடைய காரியாலயத்துக்கு கொண்டு வந்துடலாம், அல்லது உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற கடைகளில், அதாவது லாச்சப்பல் பகுதியில் இருக்கின்றவர்கள் என்றால் நிசான் எக்ஸ்ட்ரோட்டிக் மாசையில் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் வாங்குவோம். அதே போல் பாரிஸ் லாச்சப்பலுக்கு நீங்கள் அடிக்கடி செல்பவர்களாக இருந்தால் அம்பாலி ஸ்டோர்ஸில் கொடுத்தால் நாங்கள் வாங்குவோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்தோம். உங்களை பற்றி அறிமுகத்தோடு 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், அந்த பாடலை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எங்களுக்காக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்த 2வது பாடலாக அவர் தெரிவு செய்திருக்கிறார், உன் கூடவே பிறக்கணும் என்ற பாடல். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இந்த பாடல் என் அன்பு அண்ணனுக்காகவும் பாடல் வரிகளுக்காகவும் டி இமானின் இனிய இசைக்காகவும் இந்த பாடலை கேட்கின்ற எனக்காக தயவு செய்து ஒலிபரப்புங்கள் இந்த பாடலை என்று திருமதி சசிகலா சுந்தரன் சர்மா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அண்ணனுக்காக, தம்பிக்குத்தானே சுவிபாசம், விஷ்ணுக்குத்தான் பிறந்தனால் அண்ணனுக்காக கேட்கின்றீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கின்றீர்கள். ஆகவே ராஜபார்மனுக்காக இந்த பாடலை கேட்கின்றார். இதோ அந்த பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, உன் கூடவே பிறக்கணும் என்ற பாடல்.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னெசில்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில் சென்னசிலுக்கு நேரம் சரியாக 1:18 ஐக்கியராஜ்யத்தில் 12:18. அன்பு உறவுகள், நீங்களும் இன்றைய நேர் நிகழ்ச்சியிலோ அல்லது வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டால், இன்றைய நேர் நிகழ்ச்சியைக்கு நீங்கள் கலந்து கொண்டு ஆசைப்பட்டால் உடனடியாக 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பாடல்களை தெரிவு செய்ய விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி, அத்தோடு உங்களை பற்றிய அறிமுகத்தோடு உங்களுக்கு பிடித்த நடிகர், பாடகர் போன்ற விவரங்களை எழுதி அனுப்பினால் நிச்சயமாக ஒளிபரப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய 6 பாடல்கள் எழுதியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் மிகுதி பாடல்களையும் ஒளிபரப்புகின்றேன் சகோதரி. முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்ற திரைப்படத்திலிருந்து கண்கள் நீயே என்ற பாடல், இந்த பாடலை பாடியிருக்கின்றார் சித்ரா கிருஷ்ணகுமார் அவர்கள். பாடலைக்கு இசையமைத்திருக்கின்றார் ஜி வி பிரகாஷ் அவர்களும். அருமையான இசையும் பாடல் பாடிய சித்ரா கிருஷ்ணகுமார் அவர்களுடைய குரலும், அத்தோடு இப்பாடலில் பெண் கவிஞர் தாமரையின் உண்மையான கவி வரிகளும், வரிகளுக்காகவும் எனக்கு மிக பிடித்த பாடல் என்பதனாலும் இப்பாடலை இன்றைய நன்னாளில் கேட்க ஆசைப்படுகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள். இதோ சசிகம்மா, நீங்கள் விரும்பி கேட்ட 3வது பாடல் வானொலியில் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது, கேட்டு மகிழுங்கள்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள்.

0: செல் மாநகரில் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 7537 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 2 99 51 61 61. மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulagam.com.
3: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gonesse.
5: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம், இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நவேந்தரின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்றது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் மற்றும் மதக்கிரியைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முற்பகல் 10:29 நினைவடி எழுப்பப்பட்டு 10:30 இரண்டு நிமிடங்கள் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31 பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றைச் சுடர்கள் ஏற்றப்பட்டன. இந்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொண்டதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு அறிவித்துள்ளது. 2009 அரங்கேற்றப்பட்ட அநீதிக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானது என்று தெரிவிக்கப்படுகிறது. அரசியலை கடந்து தமிழ் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரண்டு எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அத்துடன் வடக்கு கிழக்கிலும் பெருந்திரளான உறவுகள் இன்று நினைவேந்தலில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். பல பகுதிகளில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன.
1: மட்டக்களப்பு குருமன்வெளி பொதுமக்களினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குருமன்வெளி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வில் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு வந்தாறுமூடையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியுடன் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்த உறவுகளின் நிறைவு குறித்து அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்திலும் ஆத்மசாந்தி பூஜை ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் உரும்பிராயிலும் நினைவேந்தல் நிகழ்வொன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து மே 18 தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துட்டைகளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துட்டைகளாய். ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுதந்திரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய்போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய்ப்போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய் வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுதந்திரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய் போக பாரெல்லாம் ஊமியாக ஊனமாய் போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளியொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளி கொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நன்றி.

மே 18 வைகாசி வந்தது. கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் நினத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது. வைகாசி வந்தது கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் நினத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது. 18 மே என்பது தேதி அல்ல, தாயே முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு. 18 மே என்பது தேதி அல்ல, தாயே முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு. நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன, தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை. நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன, தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை. வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது. வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது. அப்பா அங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அப்பா எங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கஞ்சியாய் ஊற்றியது இறுதி நாட்களின் பங்கர்களில். அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கஞ்சியாய் ஊற்றியது இறுதி நாட்களில் பங்கர்களில். எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம் மன்னியோம். இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம் மன்னியோம். உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளிலே சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளில் சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. இந்த வானொலி அலைகளில் எம் அவலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகிலே. இந்த வானொலி அலைகளில் எம் அவலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகில். நன்றி.

0: தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாளான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு இந்த 17வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. இந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பு கோட்டை புரதல் நிலையத்துக்கு முன்னால் இன்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வடக்கு கிழக்கின் பல பிரதேசங்களிலும் வெளி மாவட்டங்களில் சில இடங்களிலும் நினைவேந்தல் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று காலை கொழும்பு கோட்டை புரதல் நிலையத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 17ஆம் ஆண்டு நினைவுக்கான இன அழிப்பு வாரத்தின் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது பட்டினியாலும் பசியாலும் மக்கள் வாடிக்கொண்டிருந்த போது இருந்த அரிசியை கஞ்சியாக சமைத்து இறந்தவர்கள் போக மீதி மக்களின் உயிரை காப்பாற்றிய உப்பில்லா கஞ்சியினை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. இன்று பழவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முள்ளிவாய்க்காலில் பலரை படுகொலை செய்ததாக சொல்லப்படுகின்ற ஆட்சியாளர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தினரத்தை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும். யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்க கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அரசாங்கம் எப்படியோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள். அரசியல் பற்றி பேச விரும்பவில்லை. யுத்த வெற்றிக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளது. இது பாரியதொரு வெற்றி என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் தேசிய ராணுவ வீரர் தின நிகழ்வுகள் நாளைய தினம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையில் பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூவி வளாகத்தில் இடம்பெற இருப்பதாகவும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இம்முறை 17வது வெற்றி கொண்டாட்டு விழா நடத்தப்பட உள்ளது. இதில் நாங்கள் விசேட மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொண்டுள்ளோம். ராணுவ சேவை சங்கம் என்ற ரீதியில் ராணுவத்தினர் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் வளமைக்கு மாறாக இம்முறை ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்களின் பங்களிப்பை பெருமளவில் அதிகரித்துள்ளோம். மற்றும் ஒரு விசேட அம்சம் இருக்கின்றது. வளமையாக நாங்கள் பங்கு பற்றினாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தின் போது முப்படைகளுடன் இணைந்து போரிட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் ராணுவ வீரர்கள் குழு ஒன்று உள்ளது. நாம் பெரும்பாலும் அவர்களின் பங்களிப்பை குறைவாகவே பெற்றுக் கொண்டோம். எனவே இம்முறை நாங்கள் அவர்களுக்கு விசேட வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். வடக்கு கிழக்கில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் உறவினர்களை இந்த விழாவில் பங்கேற்க செய்வதற்காக சுமார் 1000 பேருக்கு நாம் அழைப்பு விடுத்துள்ளதுடன் அவர்களின் பங்களிப்பையும் உறுதி செய்துள்ளோம்.
2: விழாவில்
1: 2769 பேர் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் ராணுவ வீரர்களின் பெற்றோர்கள் என்ற ரீதியில் 160 பேர் இம்முறை மேலதிகமாக இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். ராணுவ சேவை சங்கத்தின் அர்ப்பணிப்புடனான மிகப்பெரிய சேவை ஆற்றப்பட்டு வருகின்றது. பௌதீக ரீதியாகவும் உள்ள சமூக ரீதியாகவும் அதேபோன்று நிதி ரீதியாகவும் பாரியளவில் செலவினங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது நாடு மற்றும் தேசத்திற்காக உன்னதமான சேவையாற்றிய அந்த ராணுவ வீரர்களின் வாழ்வை வளப்படுத்தவும் அவர்களின் மனவலிமையை மேம்படுத்தவும் அந்த குடும்பங்களின் நல்வாழ்வை அனைத்து வழிகளிலும் உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த விழா செய்யப்படுகின்றது. ராணுவ சேவை சட்ட மூலத்திற்கமே அந்த குடும்பங்களின் மறுவாழ்வு, அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை பராமரித்தல், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அத்துடன் அவர்களின் வீட்டு பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், கல்வி தொடர்பான பிரச்சனைகள், உற்பத்தி திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விடயங்களிலும் இந்த சங்கம் தலையிட்டு செயலாற்றி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ராணுவ சேவை சங்கம் 5 வருடங்களுக்காக ஏனைய நிறுவனங்களுக்கு சமமாக குறுகிய, நடுத்தர, நீண்ட கால மற்றும் தற்போதைய சூழ்நிலைகளுக்கான மூலோபாய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. அடுத்த இந்த ஆண்டுக்காக மாத்திரம் 569 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மக்களின் கண்ணீர் வற்றி போய்விட்டதே தவிர நீதியின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்பதே பட்டறிவு அனுபவமாக காணப்படுகிறது. உலகம் அநீதியானவர்களின் நண்பர்களாகவே காணப்படுவதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் தெரிவித்துள்ளது. மன்னாரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு மன்னாரில் இயங்கி வரும் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளாக தன்மானம், சுயமரியாதை, சமூக சமநீதி மறுக்கப்பட்ட சமூகமாக பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான போராட்ட வடிவங்களுடன் காலநீட்சி கரைந்து ஓடி 70 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் கூட வாழ்வியல் சமத்துவ உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாகவே தொடர்ந்து சிங்கள ஏகாதிபத்திய பௌத்த தேசியவாத மேட்டிமைவாதிகளால் நசுக்கப்படுகிறோம் என்பதே மிகுந்த வேதனைக்குரிய விடயம். உலகளாவிய ரீதியிலே மனித உரிமைகள் உச்சம் தொட்டிருக்கும் போது பௌத்த பஞ்சசீலத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்கிறோம் என்ற மாயபிம்பத்தை காட்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழர்களை அடிமைகளாக நசுக்குகின்ற நாசகார வேலையில் ஈடுபடுகிறார்கள். காலத்துக்கு காலம் கட்சிகள் மாறி ஆட்சிகள் மாறுகின்ற போதும் கூட பௌத்த தேசியவாதத்தின் மனோநிலை என்பது மாறவே இல்லை. பல நாடுகளின் கூட்டுச்சதியால் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை 17 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதும் கூட காணாமலாக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 146,679 ஆகும். இவை அரசின் புள்ளிவரங்களில் காட்டுகின்ற எண்ணிக்கையாகும். இவர்கள் எங்கே என்கின்ற கேள்விக்கு இதுவரை சர்வதேச சமூகம் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் இந்த இனப்படுகொலையின் பங்குதாரர்களே. கால நீட்சி சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் காலாவதியாக்கி கொண்டே போகிறது. நீதி மறுக்கப்பட்டு சுயமரியாதை இழந்த சமூக கட்டமைப்பின் 2ம் தர பிரஜைகளாக இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் விரும்புகிறதா என்கின்ற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எழுகிறது. கொலைக்காரர்களிடமும் கொலைக்காரர்களின் பங்குதாரர்களிடமும் நீதியின் நிழலை கூட பெற முடியாது. இந்த உலகம் கசாப்பு கடை முதலாளிகளின் கூடாரமாக காணப்படுகிறது. தமிழ் கட்சிகளும் புலம்பெயர் அமைப்புகளும் உள்ளூரில் சில அமைப்புகளும் இனப்படுகொலையை மூலதனமாக்கி கொண்டார்களே தவிர கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குமுறையில் எந்த முன்னெடுப்புகளும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. இனப்படுகொலைக்கு சாட்சியமாக ஒழுங்குமுறையாக ஒரு நினைவேந்தல் தூபி கூட இதுவரை நிறுவப்படவில்லை. அதை நிறுவுவதற்கு நினைவேந்தல் குழு கூட ஒழுங்காக அமைக்கப்படவில்லை. இப்படி சகல விடயங்களிலும் தோற்று போகும் ஒரு இனமாக தமிழினம் கடந்த 17 ஆண்டுகளாக தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டும் இயலாமையில் இருந்து கொண்டும் மற்றவர்களை எதிர்பார்த்து தங்கி வாழும் மனோநிலையில் இருப்பதுதான் தமிழினத்தின் சாபக்கேடாக அமைந்திருக்கிறது. நீதி என்பது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூக நீதி அதிகாரத்தின் பக்கம்தான் தலைசாய்க்கிறது என்பது பாதிக்கப்பட்ட சமூகத்தின் விசனமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் யார் யாரையோ எல்லாம் நம்புகிற காலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியான இனப்படுகொலையை அரசியல் கட்சிகள் வாக்குக்காக நோக்குவதே இனப்படுகொலைக்கான நீதி இன்னமும் நீர்க்குமிழியாகவே தொக்கி நிற்கிறது. மீட்பருக்காக காத்திருக்கிறது இந்த தேசம். பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வை இதுவரை எவரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அந்த மக்களின் கண்ணீரும் வற்றி போய்விட்டதே தவிர நீதியின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்பதே பட்டறிவு அனுபவமாக காணப்படுகிறது. உலகம் அநீதியாளர்களின் நண்பராகத்தான் காணப்படுகிறது என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடக போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஏலம் சலீம் அவர்களின் நினைவஞ்சலி மற்றும் கிழக்கின் ஊடக முதுசம் புத்தக வெளியீட்டு விழா நேற்று கொழும்பு தமிழ் சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இன்று ஒரு தொலைபேசி, ஒரு இன்டர்நெட் பேக்கேஜ், ஒரு சிம் கார்டு, ஒரு சேனல் இருந்தால் அவர்கள் அனைவரும் ஊடுவிலாளர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்வார்கள். இவர்களில் ஒரு சிலருடைய இந்த துறையிலான இயக்கத்துக்குரிய காரணமே பொய்யான செய்திகளை பரப்புவது, சமூகங்களுக்கு இடையில் வன்முறையை தூண்டுவது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, கட்சிகளை பிரிப்பது, தமிழ் சமூகத்தை பிரிப்பது இவ்வாறான சில விடயங்களை செய்வதற்கே ஆகும். ஆனால் ஐயா சலிமுடைய காலப்பகுதியிலும் சரி, அவரை பற்றி பேசி சொன்னார்கள். ஒரு செய்தி நடந்தால் அந்த செய்தி நடந்த சம்பவத்தை அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டுதான் அவர் எழுதுவார். இன்றைக்கு எமது சமூகத்தில் இருக்கின்ற பலர் நாங்களும் கூட ஊடகங்களிலோ முகநூலிலோ பார்க்கும் பொழுது இதன் உண்மைத்தன்மையை அவதானிக்க வேண்டும். தமிழ் பேசும் உறவுகள், தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதும் அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாகும். நாங்கள் இந்த நாட்டிலே தற்பொழுது தமிழ் பேசும் மக்களுக்கு தலைவர்கள் என்று, நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் காலப்பகுதியிலே தமிழ் பேசும் கட்சிகள் நாங்கள் ஒன்றுபட்டு தமிழ் மக்களுக்கான சிறந்த ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றாக செயற்பட வேண்டும். முக்கியமாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணி நாங்கள் பொத்துவிலில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கு வெறும் 20-25 பேர் அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். அந்த பேரணிக்கு அடுத்தடுத்த நாட்களிலே பெரிய அளவிலே ஆதரவை திரட்டுவதிலே பத்திரிகைகளில் வந்த பல செய்திகளை எமது மறைந்த சலிமையா தான் வெளியிட்டுள்ளார். அவர் அந்த முதலாவது நாளிலிருந்து எங்களோடு வந்து இணைந்து பல செய்திகளை சிறப்புற வெளியிட்டிருந்தார். அன்று தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாலும் அவர் செய்தி சேகரித்தால் ஒரு மூலையிலாவது எமது பெயரையும் உள்வாங்குவார். அவரோடு எமக்கு இருந்த உறவு மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்துக்கும் அவருக்கும் இருந்த உறவு பற்றி அவர் கடற்கரையிலே ஏற்பாடு செய்த சுனாமி நினைவு நிகழ்வை விட வேறு எந்த எடுத்துக்காட்டும் தேவைப்படாது. எவ்வாறு தமிழ் ஊடகவியலாளர் ஐயா துரரட்னமும் முஸ்லிம் ஊடகவியலாளர் மறைந்த சலிமையாவும் ஒற்றுமையாக பயணித்தார்களோ, அதேபோல தமிழ் பேசும் சமூகம் நாங்கள் ஒற்றுமையாக அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்று சாணக்கியன் தெரிவித்தார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்தை ஸ்ரீகிருஷ்ண மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பரீட்சையை எதிர்கொள்வதற்கான நேர்மறையான மனப்பான்மையும் அரச ஆசிரியர் நியமனம் பெறுவதற்கான உத்வேகத்தையும் அதிகரிப்பது காலத்தின் தேவையாக கருதப்படுகிறது. இதனை முன்னிட்டு 2026 ஆண்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளிலும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஸ்ரீ பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அமைச்சரின் செயலாளர்கள், நுண்ணறிவு மற்றும் அனுபவம் மிக்க வளவாளர் சியாத், இந்த பிரதேச அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் திரும்பிகள் மற்றும் 170 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கருத்தரங்கு சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ரத்னபுரி பிரபல தொழிலதிபர் ராஜ்குமார், பவர் பீப்புள் லங்கா பவுண்டேஷன் வளவாளர் சியாத் மற்றும் ககவத்தை ஸ்ரீ கிருஷ்ண மகாவித்யாலய பாடசாலை சமூகத்துக்கும் ஏற்பாட்டாளர்கள் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கிறார். புதன்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட சேலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 மட்டக்களப்பு பேவர் மைதானத்தில் நடைபெறவுள்ள போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழுநாடும் ஒன்றாக தேசிய சேத்திட்ட நிகழ்விலும் அவர் கலந்து கொள்வார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9:30 நிந்தவூர் பிரஸ் சபை காரியாலயத்துக்கு அருகில் நிந்தவூர் கலாச்சார மத்திய நிலையம் நிர்மாணிப்புக்கு ஜனாதிபதி அடிக்கல்லையும் நாட்டுவார். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 11:30 அம்பாறை நகரத்தில் புதிய கடைத்தொகுதி நிர்மாணிப்புக்கு அடிக்கல் நாட்டுவார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 அம்பாறை மாவட்ட சேலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என்று தெரிய வருகிறது. இலங்கை வெளிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது.
3: மின்னணு ஆவண சான்றுப்படுத்தல் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறே இதற்கான காரணம் என அமைச்சு கூறியுள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள தூதரக விவகார பிரிவின் பிரதான அலுவலகம், யாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, மாத்தறை மற்றும் குறுநாள் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து பிராந்திய தூதரக அலுவலகங்களிலும் இந்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நுட்ப சேவை பிரிவு மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து மிக விரைவில் குறித்த கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் தாமதமின்றி வளமையான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் தேவையான அவசர நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே ஆன்லைன் ஊடாக முன்பதிவு செய்துள்ளவர்கள் புதுப்பிப்பு மற்றும் அறிவிப்புகளுக்காக குறித்த கட்டமைப்பை கண்காணிக்குமாறும் அமைச்சு கோரியுள்ளது. குறித்த கட்டமைப்பு வளமைக்கு கொண்டு வரப்பட்டவுடன் இதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் இது தொடர்பில் உரிய முறையில் அறிவிக்கப்படும் எனவும் வெளிவிகார அமைச்சர் கூறியுள்ளது.
0: தொடர்ந்து இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தானாகவே தெரிவிக்கிறார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை பற்றி பேசுவது தேச துரோக குற்றச்சாட்டாக கருதப்பட்டு தன் குரல் நிரந்தரமாக முடக்கப்படலாம் என்றும் அவர் தமிழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்கள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மக்களே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவரான விஜய் ஆகியோரிடம் தமிழினத்துக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர அரசியல் ரீதியாக போராடுமாறும் ராமநாதன் அர்ஜுனா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை 13 ஒத்திவைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கின் சாட்சியாளர்கள் எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை. இதற்கமையவே வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை ஜூலை 13 காலைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமான மல்வானை பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறது.
1: ஆணை வீடு தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைய கலந்துரையாடலில் இணக்கு பாடுகட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 400 பேர் தங்கக்கூடிய 6 விடுதிகள் மற்றும் 200 பேர் தங்கக்கூடிய 7 விடுதிகள் என ரஜரட்ட, கிழக்கு, தென்கிழக்கு உள்ளிட்ட அரச பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான யோசனையை முன்வைக்க 2,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஒன்றுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக போராடி வந்த மற்றொரு பிரச்சினை பீட வளாகங்களை வழங்க வேண்டும் என்பதாகும். அதன் விளைவாக அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. அதற்கமைய ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நகர நீர்வாழ் உயிரியல் வளங்கள் பீடம், ஊவெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பயன்பாட்டு விஞ்ஞான பீடங்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு 2024 வரவு செலவு திட்டத்தில் குறித்த பீட வளாகங்களை வழங்குவதற்கான யோசனைகளை உள்வாங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பெறுபேறாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மல்வானை காணியை கல்வி அமைச்சினூடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்குவதற்கும் எம்மையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதனுடன் எமது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் நினைக்கின்றோம். அதன் காரணமாகவே மல்வானை காணியிலிருந்து இன்று வெளியேற தீர்மானித்துள்ளோம்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை இயலுமான முறையில் நடாத்துவதற்கு மூன்று வழிமுறைகள் இருப்பதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார்.
3: இதனை செய்வதற்கு மூன்று வழிகள் உள்ளன. முதலாவது விருப்ப வாக்கு முறையுடனான விகிதாசார முறை. 1988 பழைய சட்டத்தின்படியே செல்வதனால் அதற்கு பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை நிறைவேற்றி அதனை செய்ய முடியும். அது அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் கிடைத்துள்ளது. இல்லாவிட்டால் பழைய 2018 எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கையை எடுத்து அதனை மீண்டும் மீளாய்வு செய்வதற்காக சட்டம் ஒன்றை திருத்தி அதனூடாக அந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் மீளாய்வு செய்து தேர்தலை நடத்துவது அல்லது புதிய எல்லை நிர்ணயம் ஒன்றை மேற்கொண்டு தேர்தலை நடத்துவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வருவது. இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் பாராளுமன்றத்தின் கைகளிலேயே உள்ளன. ஆளும் கட்சிக்கு 150 அதிகமானோர் இருக்கின்றார்கள் அல்லவா? இதற்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. சாதாரண பெரும்பான்மைக்கு பதிலாக விசேட பெரும்பான்மையே அவர்களிடம் உள்ளது. எனவே இதனை செய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை.
4: இதனிடையே சட்ட ரீதியான தடைகள் நீங்கியவுடன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயார் என பிரதி அமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார்.
3: விசேடமாக நல்லாட்சி அரசாங்க காலத்திலிருந்தே நிலவி வரும் பிரச்சனையே இந்த மாகாண சபை தேர்தலாகும். தேர்தல் முறையை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் அன்றைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த செயல்முறை இப்போது நடைபெற்று வருவதால் எல்லை நிர்ணயங்களை மேற்கொண்டு உரிய தேர்தல் முறையை திருத்தியவுடன் எமது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்தும். அதற்கான காலப்பகுதியை எம்மால் கூற முடியாது. அது தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அது அரசாங்கத்தின் வேலை அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவினால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த முறை 2026 மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்கியுள்ளார். எமது அரசாங்கம் கடந்த முறையும் நிதி ஒதுக்கியது. இந்த முறையும் நிதி ஒதுக்கியுள்ளது. உரிய சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும்.
4: அணை வீடு தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைய கலந்துரையாடலில் இணக்கு பாடுகட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 400 பேர் தங்கக்கூடிய 6 விடுதிகள் மற்றும் 200 பேர் தங்கக்கூடிய 7 விடுதிகள் என ரஜரட்ட கிழக்கு தென்கிழக்கு உள்ளிட்ட அரச பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான யோசனையை முன்வைக்க 2,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஒன்றுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக போராடி வந்த மற்றொரு பிரச்சினை பீட வளாகங்களை வழங்க வேண்டும் என்பதாகும். அதன் விளைவாக அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. அதற்கமைய ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நகர நீர்வாழ் உயிரியல் வளங்கள் பீடம், ஊவவெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பயன்பாட்டு விஞ்ஞான பீடங்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு 2024 வரவு செலவு திட்டத்தில் குறித்த பீட வளாகங்களை வழங்குவதற்கான யோசனைகளை உள்வாங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பெறுபேறாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மல்வானை காணியை கல்வி அமைச்சினூடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்குவதற்கும் எம்மையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதனுடன் எமது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் நினைக்கின்றோம். அதன் காரணமாகவே மல்வானை காணியிலிருந்து இன்று வெளியேற தீர்மானித்துள்ளோம்.
0: தொடர்ந்து சுகாதார மற்றும் வெகுசன அமைச்சர் நலிந்த ஜெயதிச உலக சுகாதார உச்சி மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார்.
4: 79வது உலக சுகாதார உச்சி மாநாடு கடந்த 16ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெறும் காலப்பகுதியில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பூட்டான், தாய்லாந்து, பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பல நிறுவனங்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார்.
0: தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா அமெரிக்க காங்கிரசின் வரவு செலவு திட்ட அலுவலக பிரதிகளை சந்தித்தார். அவர் தற்போது முன்னெடுத்துள்ள அமெரிக்க விஜயத்தின் போது இந்த சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது.
3: கலாநிதி ஹர்ஷடி சில்வா அமெரிக்க காங்கிரசின் வரவு செலவு திட்ட அலுவலகத்தின் சிரேஷ்ட ஊழியர்களை வாஷிங்டனில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்தார். இதன்போது அடுத்த மாதம் அவர்கள் மேற்கொள்ளவுள்ள இலங்கை விஜயத்திற்கான ஆரம்பகட்ட நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டது. அமெரிக்க காங்கிரசின் செயற்பாடுகள் தொடர்பில் புரிந்து கொள்வதும் இலங்கையில் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகத்தை நிறுவது தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். அத்துடன் அவர்கள் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் ஊழியர்களுடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் ஹர்ஷடி சில்வா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்ற போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இந்த சோதனையை மேற்கொண்ட போது சந்தனவர் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றார். பின்னர் சந்தனவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர் தப்பியோடிய நிலையில் நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சந்தனவரை கைது செய்ய முற்பட்ட போது சந்தனவர் அந்த உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயன்றுள்ளார். இதன்போது ஏற்பட்ட பதற்றல்லை காரணமாக சந்தனவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதோடு அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கியூஆர் குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்கு கியூஆர் குறியீட்டு முறை கட்டாயமானது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மயூர நெத்திக்குமார தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை நாடுவதாக அஞ்சப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் 1000+ அதிகமான வெளிநாட்டினர் இலங்கையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பலர் சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இலங்கையில் அண்மையில் சீனாவைச் சேர்ந்த 9 பேர் கைதாகினார்கள். நூற்றுக்கணக்கான மடிக்கணனிகள் பிடிபட்டன. மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் ஆடம்பர வீடுகளையும் அலுவலகங்களையும் வாடகைக்கு எடுத்து தங்குகின்றார்கள். அவற்றை வாடகைக்கு விடும் உரிமையாளர்களை இலங்கை அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது. அந்த மோசடி கும்பல்கள் தென்கிழக்காசியா முழுவதும் இணைய காதல், மின்னிலக்க நாணய முதலீடு, சூதாட்டம் ஆகிய மோசடிகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதோடு வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்டன. மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த இவர் 2 கால விடுமுறைக்காக சண்டிலிப்பாயில் உள்ள தமது சொந்த வீட்டுக்கு சென்று தங்கியிருந்திருக்கிறார். கடந்த 14 தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று முன்தினம் இது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அந்த நபர் உடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உயிரிழந்தவரின் உடலத்தில் 8 இடங்களில் மிக கொடூரமான வெட்டு காயங்கள் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடம் இருந்த 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுடன் சேர்த்து பொய் முறைப்பாடு வழங்கிய குற்றச்சாட்டில் முறைப்பாட்டாளர் உட்பட மேலும் 2 என மொத்தம் 4 கல்கிசை பிராந்திய குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்கள் 2 கல்கிசை தலைமையக காவல்துறையில் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றி வந்தவர்கள். கடந்த 15 தேதி ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் வைத்து இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மொரட்டுவ அங்குலான சைரபுர அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட விசாரணை அதிகாரிகள் சந்தேகநபர்களான 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கைது செய்தார்கள். ஆனாலும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சீட்டு பணம் என்று முறைப்பாட்டாளர் கூறிய வாக்குமூலத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போது அந்த நபர் பொய் வாக்கு மூலம் அளித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினரை தவறாக வழி நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முறைப்பாட்டாளரான நபரும் அவருடன் இருந்த மற்றொரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இரு காவல்துறை உத்தியோகர்கள் உட்பட 4 சந்தேகநபர்களும் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். கழனி மற்றும் பெனவாசல தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தை ஆய்வு செய்கின்ற நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடருந்து பாதையின் ஆணிகளை கலற்றிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தனபரின் வீட்டிலிருந்து பல உபகரணங்களையும் போலீசாரால் மீட்க முடிந்துள்ளது.
3: நேற்று முன்தினம் அதிகாலை பொர்கா வேலையிலிருந்து தெற்கு களத்துறை நோக்கி பயணித்த ரயில் வனவாசல கழனி ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரட்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றது. தடம் புரண்டதை அடுத்து அதன் பெட்டியொன்று ரயில் மார்க்கத்திலிருந்து விலகி கவிழ்ந்ததுடன் விபத்தினால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகனம் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டது. சேத விபரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று அல்லது நாளைக்குள் நிறைவடையும் என ரயில்வே ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பான அறிக்கை ஒன்று போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வனவாசல பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டமைக்கு காரணமாக ரயில் மார்க்கத்தின் தண்டவாளத்தின் பாகங்களை கலற்றி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் புதுக்கடை இலக்கு மைந்து நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரயில் மார்க்கத்தில் இடம்பெறும் சதித்திட்டங்கள் தொடர்பில் 1971 என்ற பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவு இலக்கத்துக்கு அழைத்து அறிவிக்க முடியும் எனவும் ரயில்வே திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் போக்குவரத்து அத்தியட்சகருமான அசங்க சமரசிங்க தெரிவித்தார். ரயில் மார்க்கம் தொடர்பில் ரயில்வே திணைக்களம் மாத்திரமின்றி போலீசாரும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
5: ரயில்வே திணைக்களத்திடம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயணிகளுக்காக இழப்பீடு வழங்கும் நடைமுறை ஒன்று உள்ளது. எங்களிடம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீடு வழங்கும் நடைமுறை ஒன்று உள்ளது. அந்த இழப்பீட்டு நடைமுறையின் கீழ் மரணம் அல்லது நிரந்தரமாக உடற்பாகங்களை இழக்க நேரிட்டால் 150,000 ரூபாவே வழங்கப்பட்டது. தற்போது அது 1,000,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வீதமும் அதற்கு மேல் 5,000 ரூபாய் வரையும் வழங்கும் நடைமுறை எங்களிடம் உள்ளது. தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பயணிகள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அவர்களின் விவரங்களை பெற்று இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் தற்போது தயார் செய்துள்ளோம்.
0: இந்த நேரத்தில் கரையோர மார்க்கத்தில் துருப்பிடித்துள்ள தொடருந்து தண்டவாளங்களை மாற்றுவதற்காக 10,000 தண்டவாளங்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவிக்கிறது.
6: குறித்த தண்டவாளங்கள் அடுத்த மாதம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ரயில் தண்டவாளங்கள் துருப்பிடித்துள்ளமையால் கரையோர மார்க்கத்தில் பாணந்துறைக்கும் கொழும்பு கோட்டைக்கும் இடையில் வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 4 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில் தண்டவாளங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவுடன் இந்த வருடத்தின் டிசம்பர் மாதம் ஆகும்போது கரையோர மார்க்கத்தின் 70% வேக கட்டுப்பாடுகளை நீக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கரையோர மார்க்கத்தின் 7 பாலங்கள் புனரமைப்பதற்காக அடுத்த மாதம் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. கொம்பனி தெரு, வெள்ளவத்தை, பிங்கொத்த, அலுத்கம, இந்துருபவ, ஹிங்தோட்ட, தொடந்துவ மற்றும் ஹிக்கடுவ ரயில் பாலங்கள் புனரமைக்கப்பட உள்ளன.
0: தொடர்ந்து கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கம்பளை நாரன் விட்ட ஆரிய கடவத பிகில்தனிய பகுதியில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. வீட்டினுள் பொருட்கள் வைப்பதற்காக பலகையில் அமைக்கப்பட்டிருந்த பரணில் ஏறி தமது உந்துருளியை கழுவுவதற்கு தண்ணீர் குழாய் ஒன்றை எடுப்பதற்காக தந்தை மேலே ஏறியிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தந்தைக்கு பின்னால் சென்ற சிறுவன் கீழே நின்று தந்தையை பார்த்தபடி இருந்திருக்கிறான். அப்போது பரணிலிருந்து நிலை தடுமாறிய தந்தை நேரே கீழே நின்று கொண்டிருந்த தனது பிள்ளையின் மீது விழுந்தார். இந்த பத்தில் காயமடைந்த தந்தையும் மகனும் உடனடியாக கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த தந்தை கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 24 மணி நேரங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கெக்ரவா மற்றும் தெல்தனி ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கெக்ரவ சமகிம பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட ஏரியொன்றில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் அப்புத்துடை பகுதியைச் சேர்ந்த 39 மற்றும் 41 வயதுடைய 2 சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை தெல்தனிய விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்று நீரில் மூழ்கி 3 உயிரிழந்தார்கள். 4 இளைஞர்கள் நேற்று பிற்பகல் தெல்தனிய பம்பரவல விகாரைக்கு அருகில் உள்ள பகுதியில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்றிருந்த போதே அவர்களில் 3 நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார்கள். அவர்களில் 2 இளைஞர்களின் சடலங்கள் சம்பவ இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த மத்திய இளைஞனின் சடலம் பின்னர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். அண்மை காலமாக இலங்கையில் அரங்கேறி வரும் இணைய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி கொழும்பு துறைமுக நகரம் நிர்வாகம் நிதியமைச்சு காவல்துறை மற்றும் குடிவரவு குடியேறு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சில வெளிநாட்டவர்கள் கொழும்பு போர்ட் சிட்டி பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் மூலமாக விசாக்களை பெற்றுள்ளதாக தெரியவந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்களது கட்சிக்காரர்கள் போர்ட் சிட்டி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிலே பணிபுரிவதாக நீதிமன்றங்களில் தெரிவித்துள்ளார்கள். உதாரணமாக கடந்த மே 6 தேதி கடுவல நீதவான் நீதிமன்றில் நடைபெற்ற பிணை விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட 37 சீனர்களின் சட்டத்தரணி குறிப்பிடுகையில் அவர்கள் போர்ட் சிட்டியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஊடாகவே விசா பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அதுடன் போர்ட் சிட்டிக்குள் இன்னமும் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படாததால் மாத்திரமே அவர்கள் தலங்கம வடக்கு கொஸ்வத்தை பகுதியில் உள்ள மோவரியில் இருந்து இயங்கி வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். போர்ட் சிட்டி நிறுவனங்களுக்கான விசாக்களை வழங்கும் பொறுப்பு குடிவரவு குடியேறு திணைக்களகத்துக்கே உரியதென்றும் போர்ட் சிட்டி ஆணைக்குழு வெறும் பரிந்துரைகளை மாத்திரமே வழங்கி வருகிறது. விண்ணப்பதாரர் சொந்த நாட்டிலிருந்து புறப்பட்ட காவல்துறை சான்றிதழ் அல்லது பாதுகாப்பு ஆவணங்கள் விசாவை பெற்றுக்கொள்ள கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இலங்கையில் சைபர் குற்றங்களுடன் தொடர்புடையதாக கூறி

0: தசாப்தங்களாக விரிவான அறிக்கைகளையும் ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகளையும் வழங்கி வந்த அவர் இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் முதன்மை வாய்ந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். இலங்கையில் தனது ஊடகத்துறை பயணத்தை ஆரம்பித்த அவர் பின்னர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். கனடாவில் இருந்தவாறே தனது பிரத்யேக இணையதளம் மற்றும் பத்திகள் ஊடாக தொடர்ந்து எழுதி வந்தார். தமிழ் அரசியல் விவகாரங்கள் மற்றும் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான அவரின் ஆழமான பதிவுகள் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவருக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தன. விரிவான அரசியல் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று பின்னணிகளை தேடும் வாசகர்கள் மத்தியில் பல தசாப்தங்களாக ஒரு மதிக்கத்தக்க ஊடக குரலாக DPS ஜெயராஜா விளங்கி வந்தார். நாட்டில் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: மேல் சப்ரகபோ மாகாணங்களிலும் காலிமாத்தரை கண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு காலியூடாக மாத்தரை வரையிலும் காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதற்கமைய திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை புத்தளம் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
2: மண்சரிவு எச்சரிக்கை. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களத்துறை, கண்டி, கேஹாலை, குருநாகல், நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கே மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் 7 பிரதேச எல்லைக்கு பிரிவுகளுக்கு 2ம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையினால் 1582 குடும்பங்களைச் சேர்ந்த 5,267 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மழையினால் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 200 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 42 குடும்பங்களைச் சேர்ந்த 135 பேர் 5 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளன.
0: தொடர்ந்து இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து கட்பெருநாள் மே 28ம் தேதி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான அறிக்கையில் மே 17 அன்று பிறை காணப்படவில்லை, அதன்படி பண்டிகை தேதியை தீர்மானிக்க மத அதிகாரிகள் வழிவகுத்தார்கள். இஸ்லாமிய நாட்காட்டியில் தேதிகளை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படும் சந்திரனை பார்க்கும் செயல்முறைக்கேற்ப இலங்கையில் ஹஜ் பண்டிகை மே 28 அன்று கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல முஸ்லிம் சமூகங்களில் நிலவை பார்ப்பது பாரம்பரியமாக முக்கிய மத அனுசரிப்புகள் மற்றும் பண்டிகைகளின் ஆரம்பம் மற்றும் முடிவை நிறுவ பயன்படுத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் 15,000 முதல் 18,000 வரையிலான புதிய புற்றுநோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு வருவதாக விசேட வைத்திய நிபுணர் புத்திய சோமவர்த்தன தெரிவித்தார். அவர்களில் சுமார் 2,000 பேர் குருதி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எலும்பு மச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைந்தவர்களின் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டார். எலும்பு மச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளர்களை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் மற்றும் அது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆரம்ப கட்டத்திலே புற்றுநோயை கண்டறிந்து முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த மரணங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முடியும் என்று மருத்துவ அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுண்ட் 3,61,500 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி. உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி.

0: தி தமிழ் ஒளி பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி தி ஆர் தி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மேற்கு வங்க மாநிலம் பிர்கும் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதேபோல் கொல்கத்தா அருகே பிதான் நகரில் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து ஏராளமான ஆதார் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாகவும் மாநில காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் வி டி சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவை குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தௌதிகான் நுழைவுத் தேர்வு நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்ம முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. சிபிஎஸ்இ நடத்திய 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த புதன்கிழமை வெளியாகின. 17.68 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய இந்த தேர்வில் 85% மேற்பட்டோர் தேர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 3% குறைந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி சனிக்கிழமை பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசுகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளை வளர்த்தெடுப்பது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது போன்றவற்றில் ஈடுபட்டால் அந்த நாடு புவியியல் வரைபடத்தில் தொடர விரும்புகிறதா அல்லது வரலாற்றின் ஒரு பகுதியாக மாற விரும்புகிறதா என்று தீர்மானிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய ராணுவ தலைமை தளபதியின் கருத்து பிரச்சனையை தூண்டும் வகையில் உள்ளது. பொறுப்புள்ள அணுவாயுத நாடுகள் கட்டுப்பாடு முதிர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். அணுவாயுத பலங்கொண்ட அண்ட நாட்டை புவியியல் வரைபடத்தில் அழித்து விடுவோம் என்று மிரட்டுவது நல்ல விதமான செயல்பாடல்ல, அறிவாற்றல் குறைந்த செயலாகவே தோன்றுகிறது. பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டு அதனுடன் அமைதியாக இணைந்து வாழ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பாகிஸ்தானை குறிவைக்கும் எந்த முயற்சியும் பலன் தராது. பாகிஸ்தானை கட்டுப்படுத்தவும் முடியாது. அது இந்தியாவுக்குத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் நிகழ்ந்த ஆபரேஷன் சிந்தூர் மோதலை நினைவு கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவம் தெற்காசியாவை மீண்டும் ஒரு நெருக்கடி அல்லது போருக்கு தள்ளும் முயற்சியை இந்தியா தவிர்க்க வேண்டும், அதன் விளைவுகள் முழு பிராந்தியம் மற்றும் அதற்கப்பாலும் பேரழிவாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விடுத்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாதென்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடருந்தில் திடீரென தீப்பற்றியது. மின்கசிவு காரணமாக தொடருந்து பட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தொடருந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடருந்து பட்டிகளில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் விரைந்து கட்டுப்படுத்தியுள்ளார்கள். இந்தியாவின் கரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்துமிடத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார். பின்னிரவு சுமார் 1:30 மணி பரிதிபாத் வட்டாரத்தில் உள்ள மருத்துவமனையின் முன்புற நுழைவாயில் கதவு பூட்டியிருந்தது. உதவி கேட்டு கூச்சலிட்டாலும் மருத்துவர்களோ ஊழியர்களோ வெளியில் வரவில்லை, கதவை திறக்கவில்லை. பெண்ணுக்கோ பிரசவ வலி தொடங்கிவிட்டது. குடும்பத்தார் பின்வாசல் வழி மருத்துவமனைக்குள் சென்றார்கள். அப்போதும் ஊழியர்கள் யாரையும் காணவில்லை. குடும்பத்தாருக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்கள் உடனடியாக கார் நிறுத்தும் இடத்துக்கு சென்றார்கள். பிரசவம் பார்த்த அனுபவம் இருந்த உறவினர் பெண்ணுக்கு உதவினார். கைத்தொலைபேசியின் வெளிச்சத்துடன் ஆண் குழந்தை பிறந்தது. சற்று நேரத்துக்கு பிறகே குழந்தையும் தாயும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். இருவரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஊழியர் நிர்வாகத்தில் குறைபாடுகள் தெரிய வந்தது. சம்பவம் நடந்தபோது அவசர பராமரிப்பு பிரிவில் தாதியும் இல்லை, ஊழியர் ஒருவரும் இல்லை என்று தெரிய வந்தது. இருவர் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்குகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இந்திய ரூபாவின் மதிப்பு 5 விழுக்காட்டுக்கு மேல் குறைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை ஆசியாவில் ஆக மோசமாக செயல்படும் நாணயங்களில் ரூபாவும் ஒன்று. நேற்று முன்தினம் அதன் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு சரிந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவின் மதிப்பு சுமார் 96 பதிவானது. ரூபாவின் மதிப்பு மேலும் இறங்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளிப்பதாக கூறப்பட்டது. ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்த இந்திய மத்திய வங்கி ஏற்கனவே பல பில்லியன் டாலர் செலவு செய்துவிட்டது. மத்திய கிழக்கு போரால் அதிகரிக்கும் எண்ணெய் விலை ரூபாவை மேலும் பாதிப்பதாக கவனிப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் தாக்கம் இந்திய பொருளாதாரத்திலும் தென்படுகிறது. டாலரை அதிகம் நம்பியிருக்கும் உற்பத்தியாளர்களும் நிறுவனங்களும் செலவு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நிலைமையை சமாளிக்க எரிபொருள் வெளியேற்றம் போன்ற இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானியத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகை விடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. நெதர்லாந்தின் த ஹேக் நகரில் அந்த நாட்டின் பிரதமர் ரொப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இரு தலைவர்களின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. இதே நேரத்தில் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரொப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் மறுப்பை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலர் ஸ்டார் டிகிரி கொமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்தியாவில் 20 வகை குரங்குகள் வசிக்கின்றன. இவற்றில் மக்காக் வகைகள், போனாட் மக்காக் வகை உள்ளிட்ட அரிய வகை குரங்குகளும் அடங்குகின்றன. மக்காக் வகையில் சாதாரண குரங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் காணப்படுகின்றன. போனாட் மக்கா, சிங்கவால் குரங்கு ஆகியவை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வசிக்கின்றன. இதில் சிங்கவால் மக்காக் சோலைமந்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே வசிக்கும் அரிய வகையாகும். இதன் தோற்றம் உடல் முழுவதும் அடர்ந்த முடியும், சிங்கத்தை போன்ற முகமும் நீண்ட வாலும் கொண்டது. 45 முதல் 60 சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோ முதல் 10 கிலோ இடைவரையும் இருக்கும். உலகளவில் இந்தியாவில் தமிழகம், கேரளம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இவை வசித்து வருகின்றன. அதிலும் தமிழகத்தில் களக்காடு, தேனி, மேகமலை, பொள்ளாச்சி, வால்பாறை பகுதிகளில் இவை பெருமளவு வசிக்கின்றன. இந்த பகுதிகளில் மொத்தம் சுமார் 3,000 முதல் 3,500 வரை சிங்கவால் குரங்குகள் வசிப்பதாக கணக்கிடப்படுகிறது. இதன் கற்பகாலம் 6 மாதங்கள். இவற்றின் ஆயுள் 20 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள். இந்த குரங்குகள் தலா, வெறிப்பலா, இலை, பூவின் மொட்டுக்கள், பூச்சிகளை உணவாக உட்கொள்கின்றன. இந்த குரங்குகள் மூலம் விதைப்பரவல் நடைபெற்று காடுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த குரங்குகள் வசிக்கும் பகுதி பசுமை மாறா காடு என்று அழைக்கப்படுகிறது. சிங்கவால் குரங்குகள் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள உயர்ந்த மரங்களை மட்டுமே வசிப்பிடமாக கொண்டவை. இந்த குரங்குகள் பெரும்பாலும் நிலப்பகுதிக்கு செல்வதில்லை. தற்போது அணைகள், வேளாண், மின்னுற்பத்தி வனப்பகுதிகளில் நடைபெறும் சாலை பணி, மரங்களை வெட்டி தோட்டங்கள் அமைப்பதால் இந்த குரங்குகள் பாதிக்கப்படுகின்றன. அத்துடன் மரங்களை வெட்டுவதால் இவற்றுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதோடு வாழ்விடமும் பாதிக்கப்படுகிறது. இந்த குரங்குகளுக்கு சுற்றுலா பயணிகள் உணவுகளை வழங்குவதால் சில சமயங்களில் ஒவ்வாமை ஏற்பட்டு உயிரிழந்து விடுகின்றன. மேலும் மனிதர்கள் மூலமும் நோய் பரவியும் வாகனங்கள் மோதியும் இவை உயிரிழந்து வருகின்றன. எனவே சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க அந்தந்த பகுதிகளில் அதிகளவு வெறிப்பலா, பலாமரங்களை நட வேண்டும். இப்படி செய்வதால் அவை உணவு தேடி வனப்பகுதிகளை விட்டு வெளியே வருவதை தடுக்கலாம். இதேபோல் வனப்பகுதியில் மரங்களை வெட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வனத்துறையினர் வனப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இவற்றை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் சிங்கவால் குரங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம், ஸ்டெராய்டுகள், வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்துள்ளதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் வரும் ஃபிட்னஸ் காணொளிகள் மற்றும் இன்ஃபுளுன்ஸ்களின் விளம்பரங்களை நம்பி பல இளைஞர்கள் இந்த ஆபத்தான தயாரிப்புகளை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் முற்றிலும் ஆரோக்கியமாக தோன்றும் இளைஞர்களுக்கு கூட மாரடைப்பு, இதய செயலிழப்பு மற்றும் திடீர் மரணங்கள் ஏற்படுவதாக எய்ம்ஸ் மருத்துவர் மயங்க யாதவ் தெரிவித்திருக்கிறார். முறையான இதய பரிசோதனையின்றி தீவிர உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது தற்கொலைக்கு சமம் என்று கூறும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராகுல் சந்தோலா சாதாரண இரத்த பரிசோதனை அல்லது ஈசி மூலமாக இதயத்தில் உள்ள மறைமுக பாதிப்புகளை கண்டறிய முடியாது என்றும் இதற்காக மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்ப பரிசோதனைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். சமூக ஊடக அங்கீகாரத்துக்காக ஆரோக்கியத்தை பணியம் வைக்க வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்றும் மாற்றமின்றி ஆவணத்தங்கம் 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,11,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் என்று 1 கிராம் வெள்ளி 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். பிரித்தானியாவில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சட்டத்தை மீறி குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அதற்காக அவர்களின் பெற்றோர்களும் கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் வகையில் புதிய நீதித்துறை சீர்திருத்தங்களை அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. இந்த சீர்திருத்தங்களை முன்னெடுத்துள்ள பிரித்தானிய நீதித்துறை அமைச்சர் டேவிட் லாமி சிறுவர்கள் குற்றவியல் வாழ்க்கைக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புதிய சிறுவர் நீதி வெள்ளி அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார். இதேவேளை அண்மையில் பிரித்தானியாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சவுத்போர்ட் கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து இந்த சீர்திருத்தங்களை பல மடங்கு கடுமையானதாக மாற்ற அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதன் மூலம் தங்கள் பிள்ளைகள் சட்டத்தை மீறுவதை தடுக்க தவறும் பெற்றோர்களுக்கு சிறைத்தன்மை வழங்கும் புதிய விதிகள் அமல்படுத்தப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீதிமன்றங்கள் இளம் குற்றவாளிகளை கண்காணிப்பதோடு அவர்கள் மீண்டும் குற்றவாளிகளில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பொருத்தமான ஆரோக்கியம் மற்றும் கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்த நாடுகளான கொங்கோ, உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனம் செய்துள்ளது. கொங்கோ மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை அந்த நாடுகளில் எபோலா வைரஸ் பாதித்து 88 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் உடலை பாதித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த வைரஸ் பாதிப்பை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனம் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா தொற்று போல துரிதகதியில் நெருக்கடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக உலக நாடுகள் சர்வதேச எல்லைகளை மூடுவது நல்லதென்று கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் கூறுகையில், கொங்கோ உகண்டாவில் இதுவரை 20க்கு மேற்பட்ட முறை எபோலா வைரஸ் பரவியுள்ளது. ஆனால் இப்போது அங்கு பரவுவது எபோலா வைரஸில் உள்ள தண்டி பக்கியோ வைரஸ் என்ற அரிய திரிபு ஆகும். இதற்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது மருந்தோ கிடையாது. இந்த தண்டி பக்கியோ வைரஸ் திரிபு உகண்டா நாட்டில் தண்டி பக்கியோ மாவட்டத்தில் 2007-2008 முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இந்த வைரசுக்கு அந்த நாட்டில் மட்டும் 149 பேர் பாதிக்கப்பட்டார்கள், 37 பேர் உயிரிழந்தார்கள். இரண்டாவது முறையாக 2012 கொங்கோவில் பரவிய போது அங்கு 59 பேர் பாதிக்கப்பட்டார்கள், 29 பேர் உயிரிழந்தார்கள். அனைத்து நாடுகள் மற்றும் நன்கொடை அமைப்புகள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதற்காகவே உலக சுகாதார நிறுவனத்தால் இந்த வைரஸ் பாதிப்பு சர்வதேச சுகாதார நெருக்கடியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரி ஜியன் கேசியா கூறுகையில், மே 5 தேதிதான் தண்டி பக்கியோ வைரஸ் திரிவு பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே அந்த வைரஸால் 50 பேர் இறந்து விட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் சுகாதார ஊழியர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவரது நாட்டில் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்று பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் விரைவாக செயல்படுவது நல்லது, இல்லை என்றால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாது, இந்த தருணத்தில் காலம் மிக முக்கியமானது என்று மிக கடுமையான தொனியில் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
2: போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரான் உடனடியாக செயற்பட வேண்டும் என ட்ருத் சமூக வலைதளம் ஊடாக ட்ரம்ப் செய்தி ஒன்றை அறிக்கையிட்டுள்ளார். இல்லாவிட்டால் ஈரானில் எதுவும் மிஞ்சி இருக்காது எனவும், காலம் மிகவும் முக்கியமானது எனவும் டொனால்டு ட்ரம்பின் ட்ருத் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் தாம் அண்மையில் முன்வைத்த சமாதான முன்மொழிவுகள் தொடர்பில் நெகிழ்வு தன்மையுடன் செயற்படவோ அல்லது ஒரு உடன்பாட்டிற்கு வரவோ அமெரிக்கா முயற்சிக்கவில்லை என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ இலக்குகளை மறைப்பதற்கான ஒரு கவசமாகவே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துவதாக ஈரான் வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டாலும் பிராந்தியத்து ஸ்திரத்தன்மை மோதல்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பு என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றுடன் 80 நாட்களாகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் இடையில் சுமார் அரை மணித்தியாலம் தொலைபேசி ஊடாக நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் தனது சீன பயணம் தொடர்பிலும் ஈரான் தொடர்பிலும் நெத்தன்யாகுவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வரைபடத்தின் மீது அமெரிக்க தேசிய கொடி விரித்திருப்பது போன்ற ஒரு நிழற்படத்தை தனது ட்ரூத் கணக்கில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் மொஹ்சின் நக்வி தெஹ்ரானில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியானை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்கள் சுமார் 3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நாட்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் பெரும் பங்களிப்பை வழங்கியது. இதனிடையே ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அணுமின் நிலையத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆக்கிரமிப்பு செயல் என அந்நாட்டு வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைதியான அணுசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது சர்வதேச சட்டத்தை மாத்திரமல்ல அன்றி ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மனிதாபிமான சட்டக் கொள்கையையும் தெளிவாக மீறும் செயலாகும் என ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு முயற்சிக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரபு ராஜ்யத்தின் மேற்கு எல்லை ஊடாக 3 ட்ரான் விமானங்கள் நேற்று நுழைந்ததாகவும் அவற்றில் 2 வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ட்ரான் விமானம் ஒன்று அபுதாபியில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்துக்கு அருகில் உள்ள மின்பரப்பாக்கி ஒன்றில் மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அணுமின் நிலையத்துக்கு நேரடி பாதிப்போ அல்லது எந்தவிதமான கதிர்வீச்சு கசிவோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த ட்ரான் விமானங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை அரபு ராஜ்யம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரபேல் குரோசி, ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிவகார அமைச்சர் சயித் அல் நஹ்யான் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈராக் திசையிலிருந்து வந்த 3 ட்ரான் விமானங்கள் தமது வான்பரப்பில் அழிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய அதிகாரிகள் நேற்று அறிவித்துள்ளனர். பிரித்தானியா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரான் எதிர்ப்பு அமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறைந்த செலவில் இயங்கும் ட்ரான் எதிர்ப்பு கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளதுடன் இந்த அமைப்பின் ஊடாக குறைந்த செலவில் மிகவும் துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் காணப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தின் பல நாடுகளின் எரிசக்தி ராணுவ நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் பல மாதங்களாக முன்னெடுத்த ட்ரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே பிரித்தானியா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: இதேநேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதப்படையினர் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக ஈரானிய உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் தெரிவித்தார். அதேவேளை அரசு தந்திர முயற்சிகளும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் ஈரான் அதிபர் நாடாளுமன்ற நாயகர் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். டிரம்ப் நிர்வாகம் 5 நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் கொடுப்பது, பேச்சு நடந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் ஆகியவை அவற்றுள் அடங்குகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பரகாகாக் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலால் அணுமின் நிலையத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அணுமின் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் ஜெனரேட்டர் தீப்பிடி தெரிந்தது. இதில் யாரும் உயிரிழக்கவோ அல்லது காயமடையவோ இல்லை. கதிர்வீச்சு அபாயமும் இல்லை. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த நாடும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரின் போது பிற வளைகுடா நாடுகளை காட்டிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தை குறிவைத்து ஈரான் அதிகமுறை ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அதேபோல் அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் மிரட்டி வருகிறது. ஆகவே அணுமின் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பரகாக் அணுமின் நிலையம் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் சவுதி அரேபிய எல்லையொட்டிய பாலைவனத்தில் அமைந்துள்ளது. அந்த அணுமின் நிலையம் கடந்த 2020 ஆண்டில் தென்கொரிய நாட்டின் உதவியுடன் $20 பில்லியன் செலவில் கட்டப்பட்டது. அராபிய வளைகுடா நாடுகளில் முதன் முதலில் கட்டப்பட்ட அணுமின் நிலையமும் இதுதான். அந்த அணுமின் நிலையம் மூலம் கிடைக்கும் மின்சாரமே ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேவையை பெரிதும் பூர்த்தி செய்து வருகிறது. அந்த அணுமின் நிலையத்தை நிர்வகித்து வரும் ஐக்கிய அரபு அமீரக அணுசக்தி மையம் ட்ரோன் தாக்குதல் குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தாக்குதலால் அணுமின் நிலைய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. அணுமின் நிலையத்தின் அனைத்து அலகுகளும் வழக்கம் போல் இயல்பாக செயல்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக எந்த நாட்டின் மீதும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படவில்லை. மேற்காசியாவில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே சுமார் 1 மாதத்துக்கு மேல் போர் நடந்த நிலையில் இடைக்கால சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி நிலவுகிறது. அணுமின் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அந்த சண்டை நிறுத்தத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சங்கள் தற்போது எழுந்திருக்கிறது. அதிபர் ரம் குறித்த நிதி பரிமாற்றங்கள் வெளியாகியுள்ளது. அதில் அவர் கடந்த 90 நாட்களில் 3700 பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ரம் தினமும் 40 பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட்டுள்ளார். அவர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிறுவனங்கள் அமெரிக்க அரசின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளால் பாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. என்விடியா, மைக்ரோசாப்ட், அமேசன் மற்றும் போயிங் உள்ளிட்ட நிறுவனங்களில் பல 1000 டாலர்கள் அளவுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரம்ப் ஈடுபட்டிருக்கிறார். இதில் என்விடியா நிறுவனம் ஏ சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்க அரசின் அனுமதி தேவைப்படுகிறது. போயிங் நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொடர்பான ஒப்பந்தங்களை அமெரிக்க அரசிடமிருந்து பெற்றுள்ளது. மைக்ரோசாப்ட், அமேசன் மற்றும் மேட்டா ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்க அரசின் விசாரணை மற்றும் ஏ விதிமுறைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவை ஆகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவர் 380 பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த உரையாடலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் இன்று மாலை வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு உயர்மட்ட குழு விவாதத்தை கூட்ட உள்ளதாக நெத்தனியாகுவின் அலுவலகம் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்குவதற்கு தயாராகி வருவதாக வெளியாகி வரும் செய்திகளுக்கு மத்தியில் இந்த இருதரப்பு உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய சீன பயணம் குறித்தும் இரண்டு தலைவர்களும் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவை இலக்கு வைத்து கடந்த ஒரு வருடத்துக்கு மேலான காலப்பகுதியில் உக்ரைன் முன்னெடுத்த மிகப்பாரிய இரவு நேர ஆளில்லா தாக்குதல் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோஸ்கோவில் குறைந்தது 4 உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் 1000 மேற்பட்ட உக்ரைனிய ஆளில்லாத வானூர்திகளை தாங்கள் சுட்டுவீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்திருக்கிறார்கள். ஐடோ மாநிலத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற உள்ளூர் விமான கண்காட்சி 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதி தரையில் விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து நிகழ்ச்சி திடீரென ரத்து செய்யப்பட்டது. விபத்தில் சிக்கிய விமான குழுவைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் விமானத்திலிருந்து வெளியேறி தப்பித்ததாகவும் தற்போது மருத்துவ குழுவினர் அவர்களை பரிசோதித்து வருவதாக அமெரிக்க பசிபிக் கடற்படையின் விமான பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். 4 விமானிகளும் வானில் சாகச பயிற்சிகளை நிகழ்த்தி கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 12:10 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டது. வாஷிங்டன் மாநிலம் விட்பி தீவைச் சேர்ந்த எலக்ட்ரானிக் அட்டாக்ஸ் 129 பிரிவைச் சேர்ந்த கடற்படையின் 2 EA-18G ரக விமானங்களில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு காணொளியில் 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதியதும் கருமையான புகை மண்டலத்துக்கு இடையே தீப்பிடித்த லையில் சுழன்று கொண்டு தரையை நோக்கி விழுந்து நொறுங்குகின்ற காட்சி பதிவாகியிருந்தது. விபத்து நடந்த இடத்துக்கு அருகே 4 பரசூட்டுகள் விரிந்து விமானிகள் கீழே இறங்கும் காட்சியும் அதில் தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து விமான சாகச நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக மவுண்டன் கோம் காவல்துறையினர் அறிவித்ததோடு விமானப்படை தளத்துக்கு பொதுமக்கள் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள். சீன பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசுப் பொருட்களை விமான நிலையத்திலே விட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம். அமெரிக்க அதிகாரிகள் பலரும் தங்களது மின்னணு சாதனங்களை சீனாவுக்கு எடுத்து செல்லவே இல்லை. மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் கே அரிலான் கட்சியில் இருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். மலேசிய முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லியும் இயற்கை வளங்கள் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமதுவும் கே டேலான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்கள். தங்கள் முடிவை பற்றி நாடாளுமன்ற நாயருக்கு நாளை அதிகாரபூர்வமாக தெரிவிக்க உள்ளதாக இருவரும் தெரிவித்தார்கள். அரசியல் அதிகாரம் மக்களுக்கானது என்று நம்புவோருக்கு தளம் அமைத்து கொடுக்க விரும்புவதாக ரபிசி தெரிவித்தார். தற்போதைய நாடாளுமன்றத்தின் தமிழை காலம் 3 மேல் கடந்துவிட்டது. எனவே அடுத்த தேர்தல் வரை சம்பந்தப்பட்ட தொகுதிகள் காலியாகவே இருக்கும். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர் 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்து விட்டார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. 32 நிரம்பிய அவர் பூனியை காப்பாற்றச் சென்று தனது காலை உடைத்துக் கொண்டார். குறுகிய இடத்தில் மாட்டிக்கொண்ட அவர் வலியில் துடித்தார். அவரின் அழுகையை அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்பதற்கு 1.5 மணி எடுத்தது. சுமார் 2 மணி பின் மீட்பு பிரிவு அதிகாரிகள் அவரை காப்பாற்றினார்கள். அதன் பின்னர் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். பூனியோ மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு செல்வதற்கு அதற்கு முன்பாகவே தானாகவே ஓடிவிட்டது. ஜெர்மனியில் இரண்டு வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டுள்ளது. ஜெர்மனிய ஊடகத்தால் டிம்மி என்று அழைக்கப்பட்ட அந்த திமிங்கிலம் முதலில் மார்ச் 23 கரையில் தென்பட்டது. அதை காப்பாற்ற பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன, அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இறுதியாக இந்த மாதம் மே 2 அது டென்மார்க் அரை கப்பால் உள்ள வடகடலில் விடப்பட்டது. ஸ்வீடனுக்கும் டென்மார்க்குக்கும் நடுவே உள்ள ஆண்கோள் தீவுக்கு அருகே அது இறந்து காணப்பட்டது. அதை அங்கிருந்து அகற்றவோ பிரேத பரிசோதனை செய்யவோ தற்போது எந்த திட்டமும் இல்லை என்று டென்மார்க் அதிகாரி ஒருவர் கூறினார். மக்கள் அதனருகில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. திமிங்கலத்தில் ஏதேனும் நோய் இருக்கலாம் என்றும் அது மனிதர்களுக்கு பரவிவிடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுரபயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன. பாலர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி என 12 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பெரும்பாலானோருக்கு மயக்கம், வாந்தி ஏற்பட்டது. சிலருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாணவர்கள் நஞ்சுணவால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பள்ளிகள் அனைத்துக்கும் உதயநிலையத்திலிருந்து உணவு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அன்று வழங்கப்பட்ட இறைச்சியில் பிரச்சனை இருக்கலாம் என்று தெம்போக்டுகு சமூக சுகாதார நிலைய தலைவர் தெரிவித்தார். வழக்கமாக இலவச உணவில் இறைச்சி இடம்பெறாது. அதை சாப்பிட்ட சில மாணவர்களும் சுவை நன்றாக இல்லை என்று தெரிவித்தார்கள். உணவு மாதிரிகள் தற்போது சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உணவை தயாரித்த நிலையத்தின் தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் இலவச உணவு திட்டம் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியது. 90 மில்லியன் பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் உணவளிப்பது அந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் திட்டம் தொடங்கியதிலிருந்து 1000 பிள்ளைகள் நஞ்சுணவால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஸ்வாட்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் பூகியை பயன்படுத்தினார்கள். சிங்கப்பூரில் கடையை மூடிவிடும் நிலை ஏற்பட்டிருந்தது. விவோ சிட்டி கடை தொகுதியில் உள்ள ஸ்வாட்ச் கடிகார கடையின் அந்த நிலை. ஸ்வாட்ச் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரிமாஸ் பிக்கி என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து ராயல் பப் என்ற புதிய கடிகாரத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒன்மாஸ்பிக்கின் கடிகாரத்துக்கு பொதுவாக 1000 செலவாகும். புதிய கடிகாரம் சுமார் $350 முதல் விலை போகிறது. அதன் சற்று மலிவான விலை அதிக கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிகிறது. சிங்கப்பூர் உட்பட பாரிஸ், நியூயார்க், மிலான், லண்டன் ஆகியவற்றில் உள்ள ஸ்வாட்ச் கடைகளில் முந்தைய இரவிலிருந்தே கூட்டம் கூடியது. பாரிஸில் சுமார் 300 ஒரு கடையின் முன்னால் கூடினார்கள். மக்கள் மோதிக்கொண்டதில் சில இடங்களில் சண்டையும் ஏற்பட்டது. கடையின் நுழைவாயில் கதவுகள் சேதமடைந்தன. லண்டனில் 6 கடைகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களை அமைதிகாக்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21 28 வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதின் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை மன்னர் VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 மீதம் இருக்க 5 கேபிட்டல்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி கொண்டது. IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று முதல் அணியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் கெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாராஜ், ரங்கிரெட்டி இணை இந்தோனேஷிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியுள்ளது. சாம்பியன் லீக்கின் ஒரு கட்டத்தில் டாப் 8 சறுக்கி பிளே ஆஃப் சுற்றுக்கு கீழிறங்கிய ரியல் மாட்ரிட் அணி இந்த சீசனில் அவ்வளவுதான் என்ற நிலையில் இருக்க தற்போது தனது விடாமுயற்சியால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் பலம் வாய்ந்த மான்செஸ்டர் சிட்டியை 1-5 என்று வீழ்த்தி அபார வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. எனவே நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோக இணையதளமான www.trttamilani.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழனியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65%, இந்திய பெறுமதியில் 111.83%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 327.50%, இந்திய பெறுமதியில் 96.22%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.26%, இந்திய பெறுமதியில் 122.29%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 436.69%, இந்திய பெறுமதியில் 128.13%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.45%, இந்திய பெறுமதியில் 69.97%. கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்திருக்கிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 87 பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 867வது. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை.
1: எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அந்த நரி தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகும். அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடப்பெற்ற அரிமானெஞ்சன் சொன்னான், கயல் நாடு என்னும் சித்தரசுக்கு தலைவன் தான் அரிமானெஞ்சன். அவனுக்கு நெருக்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரி தலையன். பேரு கேட்டாற் போல சூது மதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடைய அன்புக்குரிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் விரட்டி விட்டவன். இந்த உண்மையை புலவர் எடுத்து வைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன். இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டுமென்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார். கயல் நாட்டு காவலனா இவ்வாறு பேசுவது? நரி தலையன் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானேன்? அவன் தீயவன், தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய். இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை, நண்பனாகத்தானே இருக்கிறான். திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி புன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார், புலவரே என்னை மன்னித்து விடுக. தொடக்கத்தில் அந்த துரோகியை பற்றி நீவிர் எச்சரித்த போது என் செவிகள் அடைபட்டு கிடந்தன. என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிறானே என்று எண்ணி ஏமாந்தேன். அடுத்து கெடுக்கும் கூட்டத்தை சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மைக்கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அரிமா நெஞ்சனின் கண்கள் கலங்கின. புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கியவாறு அறிவுரை கூறினார், என் செய்வது, எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு. யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய். கொள்ளுக்கட்டையால் தலையை சொறிந்து கொள்வது என்பார்களே, அதே போல நரி தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய். இன்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய். இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி தேர்வசை கொள்கிறேன். சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவிக்கொண்டு எங்கே என்னை திருத்திய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான். புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார். அந்த குரல் இதோ, கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. பகை மாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 87 பாடல் 867.
2: புத்திர கொண்ட வீரா.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நிலவிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58-8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி பிரதாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் MGR அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகம் திரும்பினார். அவர் மூலம் விடுதலை புலிகளை வற்புறுத்த இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. தமிழரின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் தோல்வியடைந்த கையோடு ரமேஷ் பண்டாரி ஓய்வு பெற்றார். அவருக்கு அடுத்த இந்திய வெளியுறவு செயலராக AP வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். ராஜேந்திர முதிர்ச்சி நிறைந்த AP வெங்கடேஸ்வரன் இந்திய அரசின் கடந்த கால தவறுகளை திருத்த முயன்றார். அதனால் பிரதமர் ராஜீவின் வெறுப்புக்கு ஆளானார். அன்னை இந்திராவின் ஆலோசகராக இருந்த ஜி பார்த்தசாரதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எனவே ஈழத் தமிழருக்கு ஆதரவாக உள்ளார் என்று ஜெயவர்த்தனா குற்றம் சாட்டியதை ராஜீவ் நம்பியதால் ஜி பார்த்தசாரதி பதவி விலக நேர்ந்தது. கிட்டத்தட்ட அதே காரணங்களால் AP வெங்கடேஸ்வரனும் வெளியேற நேர்ந்தது. ஏற்கனவே தோல்வியை சந்தித்த போதும் இந்தியாவின் நடுவர் முயற்சியை கைவிடுவதற்கு ராஜீவ் காந்தி தயாராக இல்லை. ஜெயவர்த்தனாவுடன் தொடர்ந்து சமரச முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான பானா சிதம்பரம், நட்வார் சிங் ஆகிய 2 அமைச்சர்களை இந்திய அரசின் சிறப்பு பிரதிநிதிகளாக ராஜீவ் காந்தி நியமித்தார். 1986 நவம்பர் நடுப்பகுதியில் தென்னாசியா நாடுகளின் ஷாக் மாநாடு பெங்களூரில் நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டின் போது இந்திய இலங்கை அரசு தலைவர்களது சந்திப்பு இடம்பெற இருந்தது. இது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு என்பதால் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு அதனை ஒரு மகத்தான ராஜேந்திர சாதனையாக இந்த மாநாட்டில் அறிவித்து போலிட்ட விரும்பினார் ராஜீவ் காந்தி. தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை வகுக்குமாறு உள்நாட்டு பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரத்திடம் வெளியுறவு இணையமைச்சர் நட்வார் சிங்கிடமும் பிரதமர் ராஜீவ் கேட்டுக்கொண்டார். 1986 ஏப்ரல் கடைசியில் சிதம்பரமும் நட்வார் சிங்கும் கொழும்புக்கு சென்று தன்னகரில் 4 நாட்கள் தங்கி அதிபர் ஜெயவர்த்தனாவையும் அவரது மூத்த அமைச்சர்களான லலித் அப்துலத் முதலி, தேசிய பாதுகாப்பு அமைச்சர் காமினிதீச நாயக்கா, மகாவலி அபிவிருத்தி அமைச்சர், ஏசிய சாமித் வெளியுறவு அமைச்சர் இவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். சிங்கள அரசியல் தலைவர்களுடன் நிகழ்த்திய நீண்ட கருத்து பரிமாற்றத்தின் விளைவாக இந்திய அமைச்சர்களுக்கு ஒரு உண்மை புலனாக தொடங்கியது. தமிழர்களின் அடிப்படை விருப்பங்கள் சம்பந்தப்பட்ட மட்டில், குறிப்பாக தமிழ் தாய கோரிக்கை குறித்து சிங்கள தலைமை இறுக்கமான கடும்

இந்த மாநாட்டை புறக்கணித்தது. இந்த மாநாடு 4 மாதங்களாக நடைபெற்று தமிழ் மாகாணங்களுக்கு மிக குறைந்த அளவில் அதிகார பரவலாக்கம் வழங்கும் ஒரு தீர்வு திட்டத்தை வகுத்ததோடு முடிவிட்டது. வருமான அதிகாரங்கள் மறுக்கப்பட்ட, நில உரிமையற்ற, சட்ட ஒழுங்கு நிர்வாக அதிகாரம் இல்லாத வெறும் கண்துடைப்பான தீர்வு திட்டமாக அது அமைந்தது. தமிழ் மக்களின் மையமான கோரிக்கைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டன. வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு தமிழ் பேசும் மக்களுக்கு மொழிவாரியான ஒரு தனித்துவமான மாநிலம் உருவாக்கப்பட்டு தமிழர் தாய கோரிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை மாநாட்டில் பங்கு கொண்ட சகல சிங்கள அரசியல் கட்சிகளும் புறந்தள்ளின. அனைத்து கட்சிகள் மாநாடு போன்றே அரசியல் கட்சிகள் மாநாடும் தோல்வியில் முடிவுக்கு வந்தது. போரும் சமாதானமும் என்ற இருமுனை தந்திர அணுகுமுறையை கடைபிடித்தார் ஏவட்டன. தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண நேர்மையான முறையில் தான் முயல்வதாக இந்தியாவுக்கும் உலகுக்கும் ஏமாற்று வித்தை காட்டுவதற்காக மாறி மாறி அரசியல் கட்சிகளின் மாநாடுகளை கூட்டி இனப்பிரச்சனையை இழுத்தடித்து வந்தார் ஜியாத்யவர்தன. அதே சமயம் பாகிஸ்தானுடனும் இஸ்ரேலுடனும் ஒப்பந்தங்கள் செய்து பெருந்தொகையான ஆயுத உதவியை பெற்று சிங்கள ராணுவ இயந்திரத்தை வலுப்படுத்தி வந்தார். அத்துடன் இந்தியாவுக்கு நடுவர் பாத்திரத்தை வழங்கி தமிழ் விடுதலை போராளி அமைப்புகளுக்கு இந்திய அரசு வழங்கி வந்த அரசியல் ஆதரவையும் ராணுவ உதவிகளையும் நிறுத்துவதில் வெற்றியும் கண்டார். சமாதான பேச்சுகளில் தமிழ் அமைப்புகள் விட்டுக் கொடுக்காத கடும் போக்கை கடைபிடிப்பதாக நம்ப வைத்து ராஜீவ் ஆட்சிப்பிடத்துக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரும் பிளவையும் ஏற்படுத்தினார். பேச்சுக்களை சூத்திர கருவியாக பாவித்து இந்திய அரசுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒருபுறம் முரண்பாட்டையும் பகமையையும் வளர்த்துவிட்டு மறுபுறம் தமிழரின் சுந்தர இயக்கத்தை ராணுவ பலம் மூலம் நசுக்கிவிடும் நோக்கத்துடன் சிங்கள படைகளை நவீனமயப்படுத்தி விரிவாக்கம் செய்தார். ஜெயவர்தனாவின் நயவஞ்சக அரசியலை புரிந்து கொள்ள தவறிய ராஜீவ் காந்தி அவரின் நரித்தந்திர பொறிக்குள் சிக்கிக் கொண்டார். 1987 ஜனவரி முதல் வடமாநிலத்தில் சிவில் நிர்வாகத்தை விடுதலை புலிகள் இயக்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் அனைத்து அரசு துறைகளின் பணிகளை ஒருங்கிணைக்க தமிழீழ தலைமைச் செயலகம் ஒன்று அமைக்கப் போவதாகவும் பிரபாகரன் திடீரென அறிவித்தார். இந்த அறிவிப்பு சிங்கள அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கும் அதிர்ச்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 116 இடங்களில் மக்கள் நீதிமன்றங்களை புலிகள் அமைத்தார்கள். வணிகர்களும் தொழிலதிபர்களும் இனிமேல் புலிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. தமிழர் பகுதிகளில் இருந்து சிங்கள ராணுவம் விரைவில் விரட்டி அடிக்கப்படும், சுந்தர தமிழீழ அரசு நிறுவப்படும் என்று புலிகள் அறிவித்தார்கள். புலிகள் தன்னிச்சையாக சுந்தர அரசை அமைக்க முயல்வதாக சிங்கள அரசு குற்றம் சாட்டியது. பெங்களூரில் நடைபெற இருக்கும் சாக் மாநாட்டின் போது பிரபாகரனையும் ஏவர்த்தனாயையும் சந்தித்து வைத்து பேச வைக்க இந்திய அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். யாழ்ப்பாண குடா நாட்டின் மீது பெரும் படையெடுப்பை சிங்கள ராணுவம் தொடங்கியது. புலிகள் பல முனைகளில் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். இந்த சூழலில் 1987 மார்ச் 13 அன்று இந்திய அரசின் பிரதிநிதியாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான தினேசிங் கொழும்புக்கு சென்றார். ஜெயவர்தனாவுடன் தனிமையாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு 6 நாட்களுக்கு முன்பாகத்தான் தனது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜெயவர்தனா பேசும்போது ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்த இந்தியாவை கண்டனம் செய்தார். ஆனால் தினேசிங் வந்து பேசிய பிறகு ஜெயவர்தனாவின் போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. ஏப்ரல் 11 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்வதாக ஜெயவர்தனா அறிவித்தார். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையே நடைபெறும் போட்டா போட்டி அரசியலில் ஈடுபடாமல் பிரபாகரன் ஒதுங்கி நின்றார். ஆனால் டெலோவின் தலைவரான ஸ்ரீ சபாரத்னம் அவ்வாறு இருக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை சார்ந்து நின்றார். அவரது இயக்கத்தை சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முதலமைச்சர் MGR அவர்களோடும் நட்புறவோடு இருக்கும்படி அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் ஸ்ரீ சபாரத்னம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு தனக்கு இருப்பதால் தமிழக முதலமைச்சரை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கருதினார். மேலும் மத்திய அரசுடன் திராவிட முன்னேற்ற கழகர் கருணாநிதிக்கு நல்ல உறவு அப்போது நிலவியது. அதுவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. ரோ உளவுத்துறையுடன் மிக நெருக்கமாக அவர் உறவாடினார்.
ரோ அதிகாரிகளும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்தார்கள். ஈழப் பிரச்சனையில் இந்திய அரசு டெலோ இயக்கத்துக்கு மட்டுமே சகல உதவிகளையும் செய்யும் என்று பொய்யான வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அவரின் இந்த நடவடிக்கையின் விளைவாக விடுதலை புலிகளுடன் அவருக்கு உரசல் ஏற்பட்டது. ஈழத்தமிழர்

0: பிரச்சனையில் இந்திய அரசின் நோக்கங்கள் குறித்து விடுதலை புலிகளின் தலைமை சந்தேகம் கொண்டிருந்தது. தங்கள் போராட்டத்துக்கு இந்திய அரசை நம்புவது ஒருபோதும் உதவிகரமாக இருக்காது என்று விடுதலை புலிகள் கருதினார்கள். வடமராட்சியில் டெலோ பொறுப்பாளராக இருந்த தாஸ் புலிகளுடன் மோதல் கொள்கையை கடைபிடித்தார். பொதுவாக டெலோ உறுப்பினர்கள் மக்களின் வெறுப்புக்கு ஆளானவர்களாக இருந்தார்கள். அகந்தை நிறைந்தவர்களாக கையில் ஆயுதங்களோடு திரிந்து மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாகனங்களை மிக வேகமாக ஓட்டி மக்களை தெறித்து ஓட வைத்தார்கள். மது அருந்துதல், சிகரெட் வைத்தல் போன்றவை அவர்களிடையே சர்வ சாதாரணமாக இருந்தன. கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரல்களில் மோதிரங்கள், விலை என்ற கைக்கடிகாரங்கள் ஆகியவற்றை அணிந்து ஆடம்பரமாக திரிந்தார்கள். அவர்களின் இந்த போக்கு குறித்து இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது, மக்களை எப்போதுமே தூரத்தில் வைத்திருக்க வேண்டும், அவர்களிடம் நெருங்கி பழகினால் நம்மீது உள்ள பயம் போய்விடும் என்று கூறினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதே வேளையில் விடுதலை புலிகள் இயக்கம் மிக கட்டுப்பாடுடன் இயங்கியது. அதன் காரணமாக மக்களிடையே மதிப்பையும் ஆதரவையும் பெற்றது. இதைக் கண்டு டெலோ உறுப்பினர்கள் ஆத்திரமடைந்தார்கள். வணிகர்களையும் செல்வம் படைத்தவர்களையும் கடத்தி சென்று லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால் தான் விடுவிப்பது, தங்களை எதிர்ப்பவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் சித்திரவதை செய்து படுகொலை செய்வது போன்ற சமூக விரோத வேலைகளில் டெலோ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள். வீடுகளில் பூந்து கொள்ளையடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. தமிழ்நாட்டில் டெலோ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்கள். ரோ உளவுத்துறையின் தூண்டுதலின் பேரிலே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அதற்கான பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்தினார்கள். தங்களுக்கு ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு இருப்பதால் காவல்துறை தங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்று டெலோ இயக்கம் நம்பியது. போராளி இயக்கம் என்று சொல்லிக் கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை கண்டித்த மூத்த உறுப்பினர்களான ரமேஷ், சூதன் ஆகிய இருவரையும் விடுதலை புலிகளின் தூண்டுதலின் பேரிலே இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சுமத்தி அவர்களை சிறைவைத்து சித்திரவதை செய்ய ஸ்ரீ சபாரத்னம் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக டெலோ இயக்க உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் திரண்டு மெரினா கடற்கரையில் உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினார்கள். இறுதியில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு டெலோ அலுவலகத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த இருவரையும் விடுவித்தார்கள். இதன் பின்னர் ரமேஷ் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி சென்று விட்டார். ஆனால் அவர் மீண்டும் தமிழகம் திரும்பிய போது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆட்கள் கைது செய்து அவர் மீது கொலை குற்றம் சுமத்தி இறுதியாக அவரை கொன்றுவிட்டார்கள். தலைவர் பத்மநாபா, ஈரோஸ் தலைவர் பாலகுமார் ஆகியோரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியிடம் அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க வைத்ததில் ஸ்ரீ சபாரத்னத்தின் பங்கு மிக பெரிதாகும். இந்த படத்தை கருணாநிதி அனைத்து பத்திரிகைகளுக்கும் கொடுத்து வெளியிட வைத்தார். இதன் மூலம் ஈழத்தமிழ் போராளிகள் தனது பக்கமே இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த முயன்றார். வடமராட்சி பகுதியின் டெலோ பொறுப்பாளரான தாஸ் தனக்கு மிஞ்சியவராக வளர்ந்து வருவதை ஸ்ரீ சபாரத்னம் விரும்பவில்லை. டெலோவின் மற்றொரு தலைவரான பொபி என்பவருக்கும் தாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே யாழ்ப்பாணம் திரும்பிச் சென்று இந்த மோதலை தடுத்து நிறுத்துமாறு ஸ்ரீ சபாரத்னத்தை அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய அவர் விரும்பாவிட்டாலும் இந்தியாவில் தொடர்ந்திருக்கவும் அவர் விரும்பவில்லை. ரோ உளவுத்துறையின் மீது உள்ள அவரது நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீ சபாரத்னம் திரும்பிய போது அவரது இயக்கத்தினர் அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். அவர் வந்து சேர்ந்தவுடன் தாசை அழைத்து பேச்சு நடத்தினார். எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு டெலோ முகாம்களுக்கும் ஸ்ரீ சபாரத்னம் சென்று பார்வையிட்டார். கல்வியங்காட்டில் உள்ள தலைமை முகாமில் தான் அவர் பெரும்பாலும் தங்கியிருந்தார். மார்ச் 10 அன்று ஸ்ரீ சபாரத்னத்துக்கு நெருக்கமான பொபி நெல்லியடிக்கு சென்று தாசை சந்தித்தார். இருவருமாக மோட்டார் சைக்கிளில் அச்சுவேலி அருகே சென்றார்கள். ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுநாள் யாழ்ப்பாண மருத்துவமனை அருகே தன்னை சந்திக்கும்படி தாசை பொபி வேண்டிக் கொண்டார். அவ்விதமே மறுநாள் தனது 4 மெய்க்காவலர்களுடன் தாஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர்களுக்காக காத்திருந்த பொபியும் அவரது ஆதரவாளர்களும் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு தாசையும் அவருடன் இருந்த 4 கொன்றார்கள். இந்த சண்டையில் மூத்த நீதிபதி ஒருவரும் மருத்துவமனை ஊழியர்களும் படுகாயமடைந்தார்கள். அடுத்த நாளே யாழ்ப்பாணம் எங்கும் டெலோ சுவரொட்டிகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தாசை பொறுப்பானவர் என்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதென்று அந்த சுவரொட்டிகள் தெரிவித்தன. ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆணையின் பேரில் தான் தாஸ் கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்த தாஸ் ஆதரவாளர்கள் இயக்கத்தை விட்டு விலகினார்கள். மார்ச் 12 தேதி அன்று இந்த படுகொலைகளை கண்டித்து யாழ்ப்பாண மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள் மீது ஸ்ரீ சபாரத்தினத்தின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். இதன் விளைவாக 2 மாணவர்கள் கொல்லப்பட 8 மாணவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். டெலோ இயக்கத்துக்குள் இப்படி உட்கட்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய பகுதிகளில் விடுதலை புலிகள் நடத்திய 8 முக்கிய தாக்குதல்களின் விளைவாக சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 57 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள ராணுவம் வெறியுடன் திருப்பி தாக்கியது. இதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு எதிராக ஏப்ரல் 17 தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் பொது வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டது.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டார பன்னியன் வழிவந்த வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாரமனின் உயிர்ப்பான தீரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின்

தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர்

0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாஜி, இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நிலவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்

0: பிரமாண்டமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்த மகிழங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வர இருப்பது. இன்றைய நாடகமாக வானிலைகளில் வருகிறது மறு ஒலிபரப்பு.

0: தம்பி, அப்ப அது போல போட்டு வருவேன். இந்த கேட் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கணும் சரிங்களோ, காஞ்சிருக்கணும் நான் வர்றதுக்கு இல்ல பெயிண்ட் இல்ல. ஆனா புள்ளைய மட்டும் போட்டு சாக்குல கட்டி பழியில வைக்கணும். புகழ் புகழ் நுறி வந்து ஏத்தி விடணும்.
1: நீங்கள் மழை வந்து அந்த வாழ்த்துக்கவே மிஷினை போட்டு புள்ள கட்டுறது அவன் வந்து கத்துவான். உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் வந்து கத்துவான், நான் பெயிண்ட் அடிக்கிறேன், நீங்கள் மிஷினை அடிங்கோ மழை வந்து புள்ளி அடிங்கோ. அடிக்க
2: தெரியும்
1: அடிங்க வந்து தெரியாது அவன். நீ அவங்க அங்க பாத்தோம் வந்துட்டு அவனை நிக்கிறேன் கேப்பான். நான் வந்து உங்களோட ரெண்டு பேரோட மாறி மாறி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பேரை சொல்லி கொண்டிருப்பாங்களப்பா. சும்மா பேசாம கடையில்
2: நீ நான் புள்ளி இதுல விட்டுற நீங்க தகுந்த கதை கம்பியோட ரெண்டு பெயிண்ட் அடிக்க விடாம பாரு பாருங்க. அப்புறம் யாரு வரானு
1: அவ நீ அவ வந்தாண்டா அவ அதை விட வந்தவா
2: அவன் வந்தாதான் போவான். என்ன வேற முடிஞ்சாலும் அந்த
1: போய்
2: அந்த மேக்கப் பண்ணப்போ பாத்துட்டு போயிருவான். என்னத்துக்கு
1: நீங்க சைக்கிளிக்கு வந்தீங்களே
2: இல்லையப்பா போக சொல்லிட்டு போ மேக்கப் பண்ண போறேன். என்னத்துக்கு நின்று பாருங்க தானே
1: கடைசியா கிழிஞ்ச வாங்கி தான் போக போகுது. சரி அதை விட்டு பண்ணி பாக்காம பிரச்சனை.
2: நீங்க கதவை பாருங்க என்ன பாக்காம
1: இன்னைக்கு மழை வந்து நீங்க புள்ள மட்டும் போ சரியா அங்க சைட்டா போட்டு அங்க சரியால போட்டிருப்பாங்க சரியா.
2: ஓகே.

0: அச்சா வர வர வர நீங்கள் கலந்து விஷயம் வச்சுட்டு மம்பட்டியில் பிள்ளை கட்டுமா
1: நீங்க
0: என்ன சொல்றீங்க வந்துறாங்க காலமே ஒரு பத்து மணி வந்துறாங்க மூணு மணி ஆகுது
1: மூணு மணி வேலை செய்வாங்க சொல்ல தொழிலாளி யாரு முதலாளி புதுசா
0: இருக்கலாம்
1: தண்ணியும் தண்ணியும் கிடைக்க வேலை முடியல
0: வேலை செய்ய
1: வேலை செய்ய நீங்க சொல்றீங்க உங்களோட மச்சான் வந்து சொன்னா
0: என்ன செய்யறது அவன் மச்சான
1: தங்கச்சி லூசன்டா பெண் சொல்றது
0: வீட்டு கதை விட்டு
1: வர போறீங்களோ இல்லையோ நீங்கள் நாங்க வந்து என்ன செய்யறது என்ன செய்வோம் நாங்க
0: அடையும் அடையும்
1: நீங்கள கையால புடுங்குங்கோ
0: என்ன
1: அடிச்சிட்டு மறக்கல
0: தூண் அந்த நேரம் வீட்டுக்கு தெரிஞ்சான்
1: உங்களுக்கு
0: கட்டான் சொல்லுவோம் தங்கச்சிட்ட அவள் எந்த தங்கச்சி சரி அவளும் என்ன வருதா
1: குடிச்சு போடுவோம்
0: கேக்க நீங்களும் பொதுவிடமாவது நீங்க தான் சரியோ இல்லாட்டி இப்படி தொழிலாளர் சேர்த்து வச்சு தண்ணி அடிக்கிறதாக்கு ஒரு பெரிய மனுஷன்
1: பொதுவிடமே படிப்பிட்டே நாங்கள்ல
0: இல்ல நீங்க
1: பொதுவிடமே ஊர்ல என்ன பேரு பொதுவிடமா இருந்தால் நான் நான் தான்
0: அது சரி நீங்க பொதுவிடமாதான் பொதுவிடம் வேண்டாம் என்ன
1: பொதுவிடம் வேண்டாம் தோழர் தோழர் வேண்டாம் பொதுவிடம்
2: தோல்ல கை போடுறது
1: தோல்ல
2: தோழர்
1: எல்லாரும் எல்லாரும் சமம்
0: சாப்பாடு
3: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், ஜோஜ், ரதினி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
4: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புலூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற
6: இலவுகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜ்ஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
7: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகித்தன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
6: தரமான பொருட்களை தேடி அழிய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா, சைபர் 1 42 சைபர் 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
9: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
10: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
9: விடாதீங்க, போங்க போங்க.
11: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
12: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
11: Viti Superstore, Gala Gonesse Sasselil,
12: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
11: Mélodie et Tordobrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordobre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
13: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
14: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் 1 48 18 72 சைபர் 2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
15: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலைக நேரம் 4 மணி.

டி கேசங்கரியன், வீடு சுப்பசோர் ஆதரவு இடம்பெறும், மணிக்கூர் தடவை இடம்பெறும். செய்தி தலைப்புகள். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் உணர்வெளிச்சியுடன் இந்த நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உணர்வெளிச்சியுடன் நடைபெற்று வரும் இந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் தமிழ்நில படுகொலையின் 17வது ஆண்டு பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டதுடன் தொடர்ந்து உயிர்நீத்த உறவுகளுக்கு அக வணக்கமும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 10:30 மணிக்கு பொதுச்சுடர் அறிவிக்கப்பட்டது. இறுதிப்போரின் போது உறவுகளை இழந்த முல்லைத்தீவு வெற்றாப்பளியைச் சேர்ந்த பெண்ணால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதோடு அத்துடன் இனியவர்களாலும் சம நேரத்தில் சுடர் ஏற்றப்பட்டது.

குரலற்றோர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாண நாவாந்துறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்ற போது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கியூஆர் குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்திருக்கின்றது. கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரனிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. கடந்த 5 மணித்தியாலங்களுக்குள் நாட்டில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மைக்காலமாக இலங்கையில் இறங்கி வரும் இணைய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு பேர்த் சிட்டி நிர்வாக நிதியமைச்சு காவல்துறை மற்றும் குடிய வரவு குடியலுவல் திணைக்களம் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 பவுன் 361,500 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் இந்தி செய்தி தலைப்புகளில் பாரதிய ஜனதா ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுக்கான முனைத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாது என்று ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. சரியும் இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்குகின்றது. இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் முகம் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக ஜிம் ரைட்டுகள் வீரியமிக்க ஃப்ரீ போக் அண்ட் துண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்துள்ளதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். உலகச் செய்திகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பராக்காக் மின் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருக்கின்றார். அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த விபத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பிக்கொண்டார்கள். ஜெர்மனியில் 1 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டது.

ஸ்விட்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21 தேதியிலிருந்து 28 தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்குனி தீனா நைலா உள்ளடங்கலான சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை BCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டை இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கர்கள் சிராக் செட்டி, சத்யவிக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி இணை இந்தோனேசிய வீரர்களிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான சொன்னேன். தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோர்வ இணையதளமான www.trt.tamilolli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380 ரூபாய் 65% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 83% ஒரு அமெரிக்க டாலர். இலங்கை பெறுமதியில் 327 ரூபாய் 50% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 22% ஒரு சுவிஸ் பிராங்க். இலங்கை பெறுமதியில் 416 ரூபாய் 26% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 29% ஒரு யூகே பவுன். இலங்கை பெறுமதி 436 ரூபா 69% இந்திய பெறுமதியில் 128 ரூபா 13% ஒரு கனடிய டாலர். இலங்கை பெறுமதியில் 238 ரூபா 45% இந்திய பெறுமதியில் 69 ரூபா 97% காணப்படுகின்றது. இத்துடன் வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூறு இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

நிலைய கழிக நேரம் 4:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழொலியில் தொடர்வது. நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 வரை கமலினி கேதீஸ்வரன் தொகுத்து வழங்கும் உங்கள் விருப்பம். மணியிலிருந்து 6:15 வரை தாறு மாறு. 6:15 7 வரை நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். 7 மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். எட்டு மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8:00 to 9:00 கேள்வி கணை. 9:00 இரவு பிரதான செய்திகள். 9:00 தொடர்ந்து சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. 2 வாரமாக இந்த வாரமும் இடம்பெற இருக்கின்றது.

வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம். வயதான ராஜான வணக்கம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர இருப்பது உங்கள் விருப்பம்.

0: இளையகலைய நேரம் 4:15 பன்னிரண்டு நிமிடங்கள். ஐக்கியராஜ்யத்து நேரம் 3:12 நிமிடங்கள். வணக்கம், உங்களுக்கு ராஜானா வணக்கம்.
1: வணக்கம் கமலி, கேட்குதா?
0: உங்களுக்கு கேக்குதா? நான்
1: கேட்கறது,
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். நீங்களும் எப்படி நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். இங்க இப்பொழுது காலை 10:13
0: உங்களுக்கு
1: உங்களுக்கு முதலில் பேசி வந்திருக்கிறா. உங்களுக்கும் சேதிக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு அம்மா ஒரு அம்மாளாச்சி வந்திருக்கிறா. இனித்தான் உங்களுக்கு முடிவள்ளி காலிக்க போகிறது.
0: நன்றி.
1: நிச்சயம், இது நிச்சயம். அதுவும் பெண் குழந்தை அம்மாளாச்சி வந்திருக்கிறா. இங்க மூத்தி சொல்லியிருந்தா அண்ணா எனக்காண்டி சொல்லுங்க. அவருக்கு இதோ வெளிசு வந்திருக்கிறார். கலக்கியலாது தான் வாழ்த்து போடுறேன் என்று சொல்ல சொன்னேன். இன்று தாயகத்தில் எங்கள் மாவீர செல்வங்களை கொடுத்த நாள். எத்தனை உயிர்கள்
0: நினைவு தினம்.
1: அத்துடன் மாவீரர்களை தவிர அத்துடன் எத்தனை குழந்தைகள் குஞ்சுகள் செத்தனிமார்கள் வயது போன அம்மாமார் அப்பாமார் என்று நாங்கள் துடிக்க துடிக்க சாப்பாடு இன்றி கடும் வெயிலிலே அளிக்கப்பட்ட நாள். அத்தனை பேருக்கும் வீர வணக்கத்தை சொல்லிக் கொண்டு
0: நான்
1: பாடல்களுக்கு அச்சம் என்பது மடமையடா அந்த பாட்டை தாருங்கள். உலக வாழ்க்கைய அதிநேயர்கள் திருப்பம் கமலி.
0: தலைப்புகளை நீங்க வரையிலையோ?
1: நான் வரையிலையம்மா. தலைப்பு
0: கையில
1: அலுவலா இருக்கிறோம். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டே
0: பாட்டை வழங்குறோம். கலந்து சிறப்பு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: வாழ்க வளர்க்கியாச்சி தமிழ்.
0: நன்றி.

0: இந்த பாடலை அமெரிக்காவிலிருந்து ராஜான் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து இணைந்திருக்க அன்பான ஒரு அன்பா வெற்றி கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கமலியே, நான் யோகினி குணராஜா கதைக்கிறேன்.
0: எப்படி நலமா இருக்கிறீங்களாம்மா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம்
1: நன்றி. நீங்கள் எப்போதும் கடவுளை மண்டிக்கொண்டு
0: நன்றியம்மா. என்ன பாடலை விரும்பி கேட்கறீங்க?
1: தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில்
0: அந்த பாடலை சொன்னீங்க
1: கேட்கறீங்க.
0: எம்மவர்கள் கூட வளர்ப்பு பிராணிகள் மீது பாசம் அதிகம் வைப்பது
1: என்னன்னா, நாங்கள் நாயை வளர்க்கிறோம் இல்லோ, நாய் என்ன செய்யுது? நாங்கள் சாப்பாடு தான் தூர்றோம், ஆனா அந்த நாய் நம்பி உள்ள மிருகமா? ஒரு அது ஒரு மனுஷனுக்கு என்ன, ஒரு கிட்ட யாரும் வந்தாலும் அது கொஞ்சம் உருங்கி காய்ச்சாலும் அது ஓம் வந்துடும். அந்த நாய்க்கு அவ்வளவு பாசமா இருக்குது, அந்த மனுஷன்ல அவ்வளவு பாசமாக இருக்குது. இனி ஒரு வீட்டை காக்குது, ஒரு கள்ளன் வந்தாலும் அது சத்தம் போட்டு கேட்கல. அப்படி ஒரு பாசமாக அது இருக்கிறவழியா நாங்கள் வந்து பாசமா வளர்த்து வந்துடும். நீங்கள் ஒரு பூனை வளர்க்குறீங்கன்னு நீங்கள் சொன்ன ஞாபகம் இருக்குது பாத்தீங்களா? உங்களோட பூனை தேடிய குடி போட்டோம் அது சொல்ல அறிவான ஒரு இந்த மிருகங்கள், இந்த மனுஷன் பாகம் மிருகங்கள் எல்லாம் அறிவாரது நன்றி உள்ள மிருகங்கள் அதுல பாசம், அதுக்காக பாசத்தை காட்டி வளர்க்குறோம். இப்ப இங்கே எல்லாம் இந்த உள்ள எடுத்துக்கொண்டா பிறகு நாய்கள் தான் ஒரு உதவியா கொண்டு விரியணும்.
0: மேலால
1: பாத்தத்தை காட்டுவாரு, புள்ள கூட சில நேரம் மாறிடும் காலம் சூழல் மாற. நாய் வந்து நாய் பூனை வந்து கடைசி வரைய மாறாமல் அந்த பாசத்தை காட்டிக்கொண்டே இருக்கு.
0: என்ன
1: சொல்லிக்கொண்டு நீங்கள் நான் கேட்ட பாட்டை தாங்கோ
0: நல்லா சிறப்பு. நன்றி வணக்கம்.

போதனையாவும் பனி போல் நீங்கி விடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட

0: ஹலோ, வணக்கம். உங்களோட அன்பான அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். இரைச்சல் தராமல் வணக்கம் வந்து நானும் கரைக்கிறேன். உங்களுக்கு வேற
0: இப்பதான் வந்தது. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.

0: அந்த மிருகங்கள் ரெண்டும் தான் நன்றி உள்ளது. பொதுவாக பூனையை நாயன் தான் வளர்ப்பினோம். பூனை கூட நாய போல அதுவும் ஒரு நன்றி உள்ளதாத்தான். அக்களை கண்ட உடனே இப்ப பிள்ளைகள் உண்டு, வீட்டுல பூனை இருந்தா பிள்ளைகள் பவுடத்தாலியோ இங்கேன்னு போட்டு வரைக்கும் அந்த பூனை அதுல வாழை சுழட்டி சுழட்டி கத்தி கொண்டு நிக்கும். அங்க வரைக்கும் அவளுக்கு மணக்கிறது போல
1: அது வாசலுக்கு வந்துடுன.
0: ஓ வாசல்ல வந்து துள்ளி பாஞ்சு அங்க தோட்டல ஏறிது பூனை. எங்கிட்ட முந்தி ஊருல
1: எங்க அப்படிதான் நாங்க உனக்கு கூப்பிட்டு பேரெல்லாம் சொல்லி கூப்பிடும்.
0: ஓ அப்படி என்ன வளர்க்கிற முறையில தான் இருக்கு
1: எல்லாம். வளர்க்கிற முறையில என்ன
0: எல்லாம் வளர்க்கிற முறை உண்மையில எங்கட ரூட்டுலயே அந்த நாய் இதுகளுக்கு அலங்காரம் செய்யற முடியலாம் விட்டுறது. அந்த கடையொண்டு எனக்கு ரெண்டு மூணு நேரையில கொஞ்சம் டேட்டுகளை தள்ளி இருக்கு. அதுல அதைய கொண்டு வந்து அந்த இதுல மாட்டி விட்டுட்டு
1: போடுவினம்
0: வரிவினம் அத உபதான மொழியில கொண்டும் இல்லை போன இங்க.
1: மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் தானே,
0: மனசுக்கு நிம்மதி. ஆனா ஊர்ல வந்து நாங்கள் இப்படி எல்லாம் கவனமா வளர்க்கிறேல, ஆனா அது அதுவும் இன்னும் நல்ல நன்றி உள்ளதாத்தான் இருக்கும். கல்லறையும் காட்டு கொடுக்கும், பாம்பு கும்பு கண்டாலும் சத்தம் போடும். அடுத்தது பிள்ளைகள் வந்தாலும் அதுகளும் ஓடி போய் பாங்கி கூட்டு கொண்டு வீட்டுல இருந்து விடும் மாதிரிலக்க விட்டுட்டு நிப்பேன். ஓ நீ போகும் தேவையில வேற இருந்து பிறகு சாப்பிட்டுட்டு அதைக்கும் சாப்பாட்டை வச்சுட்டா இப்படி சந்தோஷமான உண்டு. இந்த இறப்பொண்டு நடந்தது அது நாங்களும் இங்கே பிள்ளை விதவானுங்க வச்சிருந்த நாங்கள் இந்த கணவெட்டு இது அது வந்து அப்படியே கட்டிடக்கிளியே இருந்து ஒன்றுமே சாப்பிடு அஞ்சாறு நாள்.
1: உண்மை அதில் அந்த மிருகங்கள் வந்து பிரச்சனை சொன்னா அதுகளுக்கு முதலே தெரிய வந்து
0: அவைக்கும் தெரிஞ்சிட்டது. ஆனா ரெண்டு மூணு நாளைக்கு இந்த முதல் நாளைக்கு முதலே அது உள்ளடத்து வாங்கிட்டு ரோட்டால இதை விடியப்புறம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு உள்ள நான் சிவமனதுக்கு நினைக்கிறேன் தான் நடக்க போதுண்டு ஒன்றும் இல்ல இருந்தா போலதான் நடந்தது. அப்ப அங்கேயோ அதுக்கு ஒண்ணு நடக்க போதுன்னு பார்த்தா எங்களை வீட்டுக்கே நடந்தது. அந்த நாய் அஞ்சாறு நாள் சாப்பிடாம இருந்து சுடலை கூட பின்னால போட்டு
1: உங்களோட
0: கூட்ட வரையல அதுல இருந்தாரு கூவம் உங்களோட வேறு ஒரு வீட்டுல நிக்குது. நான் கனடால வெளிக்கிறேன் தானே, அதுக்கு பிறகு நானும் ஒரு மகனும் எனக்கு வெளியிலும் போக வேண்டிய தேவைகளும் இருக்குது. தந்தை எல்லாரும் இதை வேண்டி கொண்டு வரணும். அப்படியான இதுகளை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு பார்த்தேன் அந்த அந்த நாய் வந்து எங்கட ஒழுங்கைக்க முன்னுக்கு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு கிட்ட ஒரு வீட்டுல நிக்க பேரச்செடி கூட வந்து வீட்டுக்குள்ள வேற இடத்துல திரும்பி ஓடி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: டிஆர்டி தமிழலின் உங்கள் இருவத்தில் இணைந்திருக்க அன்பா நவரா அன்பா ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கமலி.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் கமலி. நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: நன்றி
0: நன்றி. என்ன பாடல பிரிவு கேக்குறீங்க?
1: நீ யா ஜா சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம் அன்பே சிவம். அன்பே சிவம் படத்துல எனக்கு என்னன்னா, இந்த தலைப்புல இப்ப பூனை நாய் தாண்டி பாரதியார் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறமேடி பாப்பா என்று பாப்பா பாட்டுல
0: பாரதியார்
1: சொல்றாரு. ஓடி விளையாடு பாப்பா பாட்டுல.
0: அப்ப
1: எல்லா உயிர்கள அன்பன்றது என்ன சொல்றது, நிபந்தனையற்றது.
0: நிபந்தனையற்றது
1: கூட ஒரு கதை இருந்தது. நான் அந்த கதையை சரியா மறந்துவேன். அப்ப புளி அடிக்க போது அடிக்க போது அவர் போய் அப்படியே நிக்கிறார். அந்த புளியில அந்த உண்மையில அன்பு செலுத்துற அந்த மனவால அன்பு செலுத்துற புலி அதை அடிக்காம, அந்த கதை சரியா தெரியாது, இந்த அச்சாரத்தை
0: தான்
1: அந்த புலி அடிக்காம போகுது. அதே மாதிரி மதம் பிடி அந்த காயப்பட்ட யான டாக்டர் கதையில பார்த்தேன், உண்மை கதை. கிருஷ்ணமுக்கியாண்டு யான டாக்டர், அவர் அந்த மதம் பிடிச்ச யானை காயப்பட்டுட்டு அப்ப இல்ல போனா கதையில பயந்து போய் ஜீப்புக்கு இருக்கலாம். இவர் இத போட பேசாம நிக்கிறார் யானைக்கு முன்னால. யானை அப்படியே வந்து இவர தந்த ஊசிய எடுத்து அந்த ஊசிய எறியறது தானே, எறியா அந்த யானை மயங்கி விட அதுக்கு பிறகு அந்த யானைக்கு வைத்தியம் செய்கிறார். அப்படி அந்த நாங்க அன்பு செலுத்தினா அந்த அலை திரும்ப அது திரும்ப எங்களை வரும். அது எந்த உயிரினம் என்று இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது அன்பு. நன்றி
0: என்றும் வளர்க்கறதாலே கொஞ்சம் இருக்கு
1: தானே. அன்பு செலுத்துறம் ஒரு நபர் இருந்தா எங்களுக்கு வேற பெயர்கள் தெரியாது. எங்களுக்கு தனிமை என்றதுக்கு ஆரோடு துணை. நாங்க எங்கட இத துக்கத்தை சொல்லவோ சந்தோஷத்தை கொண்டாடவோ ஒரு ஒரு நபர் தேவை, நபரோ ஆரோ ஒன்று தேவை. அது பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம். சில வேலை நீங்க பாப்பீங்க, பெரிய பாத்திமே பேர குழந்தைகளுக்கு தங்கட கதைகளை சொல்லி கொண்டு
0: சின்ன பிள்ளை கதை சொல்லித்தானே வளர்ந்த நாங்க இல்லையா?
1: அதை சொல்லி இல்ல, அதை சொல்லி இல்லதான். எங்களுடைய அம்மா எல்லாம் நானும் அம்மாவும் என் பிள்ளைகள் என் பிள்ளைகளும் இருக்க, ஒரு 3 வயசு 4 வயசு இருக்க அம்மாவுக்கு இருக்கிற கவலைகள் சுக்கங்களை நான் பள்ளிக்கூடம் போடுவேன். அம்மா இருந்து பிள்ளைகளோட அம்மா நிறைய அதை கேப்பின மாச்சி என்று சொல்லுவா. அப்ப அந்த சொல்லுறதுக்கும் ஒரு ஆக்கள், அது சில வேள குழந்தைகளா இருக்கலாம், அல்லது பூனையா இருக்கலாம், நாயா இருக்கலாம். எங்கிற அன்பையும் எங்கிற துக்கத்தையும் கவலையும் சந்தோஷத்தையும் கொண்டாடுறதுக்கும் சொல்றதுக்கும் ஏதோ ஒரு துணை வேணும். அதான் அது அது
0: மிருகங்கள் வந்து என்னமா வேற ஏதாவது சொல்லி எங்களுக்கு தண்டது செய்தானே, நம்ம போனோம் குதிச்சு பூனை வந்து நார்மலா சில இடங்கள்ல கதைக்கு எங்களை வீட்டுல பூனை கதைக்கும் சொல்லு கூப்பிட்டு தனக்கு சாப்பாடுனா மடியா கூப்பிட்டு கேக்கும்
1: என்ன
0: அதுகள் அப்படி செய்யறது இருக்கு தானே. நான் என்ன தலைய தலையே ஆட்டும் அப்படி
1: வாழாடும்
0: தலையாட்டு நன்றிய சொல்லி
1: பாயும்
0: கலந்து சிறப்பு நன்றியக்கா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் கமலி.

0: உங்களை ஒருத்தர் நடந்திருக்க அன்பான ஒரு அன்பா அவர் இருக்க. வணக்கம்.
1: வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து கவிதா.
0: நல்லா இருக்கிறீங்களோ?
1: என்ன
0: பாடல்
1: கேட்கறீங்கள்? நீங்கள் கேட்டதுக்கு உண்மையாக செல்ல பிராணிகள், நாங்கள் வளர்க்கும் பிராணிகள் மனிதர்கள் விட அவர்கள் நன்றி உள்ளதுகள். எந்த எந்த காலத்திலயும் நன்றி மறக்க இனமே பகவான். ஐயா அம்மா சொன்ன மாதிரி தான் அந்த அந்த நாய் வீட்டை வராமலுக்கு பக்கத்துல நிக்கிறேன்னு காணையில போய் தரணி என்ன வேலை அதே மாதிரிதான். எங்கட பெரியண்ணா ஒரு நாய்க்குட்டி ஒன்று கொண்டு வந்தவர் வேலையால வரைக்கும் அவருக்கு பின்னுக்கே வந்தப்பு சின்ன குட்டியா, அதுக்கு நாங்கள் ரூபி என்று பேர் வச்ச நாங்கள். அப்ப 95 அண்ணா திருமணம் ஆகி போன பிறகு எங்கட விட்ட நிக்காது, அங்கதான் போடும் அண்ணா அந்த தேடி கொஞ்சம் தூரம் போகணும். ஆனா அங்க போயிட்டு அப்ப நாங்கள் அழுது போட்டு கொண்டு கொண்டு விட்ட நாங்கள் எங்கட விட்ட விட்டது அப்படியே வளர்ந்து நல்ல இதா இருந்தது. அப்ப எங்கட கொஞ்சம் அண்ணா வீட்டை வரும்போது எல்லாம் எங்கட அண்ணாண்ட காலை சுத்தி சுத்தி சுத்தி ஆளும். அப்ப அம்மா பேசுவா என்ன எந்த நேரம் பார்த்தாலும் அவன் வேற நேரம் தான் இது காலை சுத்தி சுத்தி அழகுதான் எங்களுக்கு தெரியாது.
0: உங்களோட உங்களோட ஒன்றும் வந்து சேராதோ
1: என்னோட சேரும். ஆனா அண்ணாவை கண்டுடனே அவன் அண்ணா கொண்டு போக மாட்டாரு எங்கட. அப்ப கொஞ்ச நாளா அண்ணாவை பார்த்து பார்த்து அண்ணா அந்த காலை சுத்துறதும் அழுகுறதுமா. அப்ப எங்களுக்கு விளங்கையில அண்ணாக்கு ஏன் இது இப்படி செய்யுதண்டு அண்ணா நாங்களில் நடந்து இருந்து வேற எங்களோட வந்துட்டு திரும்பி போயிட்டு அண்ணா அது காவலா இருந்தது தனியா அண்ணா
0: இருந்தது.
1: அப்புறம் அண்ணா உடல்நிலை சரியில்லாமல்
0: இறந்துட்டேன்.
1: எங்கட அண்ணா கூட அதுக்குத்தான் அந்த நாய் அந்த ரூபி அளவு இருக்குது அண்ணா அந்த காலை சுத்தி
0: சுத்தி
1: எங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களை அம்மா சொன்னா சார் இதுக்குத்தான் போல அது அண்ணன் காலை சுத்தி சுத்தி அழகு இருக்குதுண்டு. நாங்க நினைச்சது தன்னை கூட்டி கொண்டு போய் சொல்லி அழகு ஆக்குமண்டு அண்ணாண்ட வீட்டை கூட்டிட்டு போய் சொல்லி அழுகுதண்டுதான் நாங்கள் அதை எடுத்தது. அண்ணாக்கு வருத்தம், அண்ணா குள்ளுக்காலேயே வருத்தம் வந்துருக்கு. கிட்னி பழுதா போச்சு அண்ணாக்கு. அப்ப அண்ணா இறந்துட்டு அது கொஞ்ச நாளா அண்ணா வந்து இந்த ஆட்டுக்கல்லாம் வந்து இருப்பாரு. இப்பவும் அவருக்கு அந்த கொஞ்சம் கிட்னி பழுதாகி வீணா போயிட்டு எங்களுக்கு வழிகாட்டையில
0: அவர் சொல்லாம
1: அண்ணாவும் அண்ணாவையும் போக அவரும் எங்கேயோ போட்டா. அப்பா எங்கட அம்மா சொன்னா சார் அதுக்குத்தான் அவன் அதுக்கு பிறகு அந்த எங்கேயே தெரியாது எங்கட விட்டு இல்ல ஒரு இடமும் இல்லை அவ
0: நாங்கள் வெளியே
1: திருமணம் ஆன பிறகு தானே சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நாங்கள்
0: பார்ப்போம்.
1: அம்மா இருக்கிற அம்மா எல்லாம் பார்த்து கொண்டு வாண்டு இதுக்கு நாங்கள் அதை பெருசா கணக்கெடுக்கல.
0: இப்ப
1: நினைக்கும் போதெல்லாம் அது கவலையா இருக்காது. என்ன நாங்கள் போயிட்டோம் எங்களை வந்து எங்களை விட்டுட்டு திரும்பி அது என்னன்னு வந்தோட தெரியாது எங்களை வீட்டுக்கு. அது ரொம்ப சொல்லுங்க சண்டிலி தேவையில இருந்த நாங்கள் நினைவு குறிக்கொண்டு இந்த பாட்டை தாங்கி கொண்டிருக்கணும் எல்லாரும். இவ்வளவு மக்கள் போக முடியாம இருக்கணும் தானே தங்கட நாட்டுக்கு.
0: அதான்
1: நன்றி கமலி.
0: கலன் சிறப்பு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: உங்களை ஒருத்தர் இணைந்திருக்க அன்பான ஒரு அன்பா வெற்றிக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் தமிழி.
0: நல்லா இருக்கிறீங்களா அக்கா?
1: ஓ, நாங்க நல்லமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்க நல்லமா இருக்கிறோம்.
1: அப்படியே நல்லமா இருக்க வேணும்.
0: என்ன வார்டில் விரும்பி கேட்கறீங்க?
1: நான் வந்து இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அண்டு நீங்க கேட்டது இந்த இப்ப எங்க இப்ப மனுஷருக்கு தான் 5 அறிவா வந்துட்டு, அதுகளுக்கு 6 அறிவா வந்துட்டு. இனி மாத்தித்தான் அமைக்க வேணும்.
0: மாத்தித்தான் அமைக்கணும்.
1: ஏண்டா அதுகள்ல இருக்கிற பாசமும் பண்பும் உங்களுக்கு இல்லையன்றதான் நான் சொல்றேன். அதுகள் ஒரு சின்ன பாருங்க, ஒரு ஒரு அணில் குஞ்ச ஒரு சின்ன பிள்ளை பிடிச்சு வளர்த்தால் அது அந்த பிள்ளையவே சுத்தி கொண்டு நிற்கும்.
0: என்ன
1: கிளிய வளர்த்தால் அந்த கிளி அது தந்தை இது காலம் வந்தோன்னா அது பறக்க நிக்குமே ஒழிய. அந்த இப்ப எங்கடைய அம்மா அம்மா ஒரு கிளி வளர்த்தவா,
0: அப்ப ஊர்ல மட்டும்தான் வளர்க்குறீங்களா? இங்க ஒண்ணும் வளர்க்கல. அதே தான் சொல்லுவாங்க, ஊர்ல மட்டும்தான் எல்லாரும் சொல்லி வரீங்க.
1: உண்மையில
0: இங்கேயும் வளர்க்கறாங்களே இருக்கு. நான் இல்லையா
1: வசதியான வீட்டுக்காரர் வளர்ப்பினா, அப்ப நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கொண்டு இந்த ஒரு மிருகமோ ஒரு ஒன்றும் வளர்க்கல. அது என்ன ஒரு பறவை தண்ணும் வளர்த்தாலும் அது எங்களுக்கு அலையச்சிக்கு வருது தானே
0: சொல்லியினா.
1: அப்ப ஊர்ல அம்மா உங்களுடைய அம்மா ஒரு கிளி ஊர்ல இருந்தா நாங்க பவனியாகிதான் பேந்த பிறகு முதல்ல ஊர்ல வளர்த்த நாங்கள் தான். ஆனா உடம்பேந்த பிறகு ஒரு கிளி அம்மா வந்து வளர்த்தவா, அது நான் இந்த வெளிநாட்டுல இருக்கேக்கல அந்த அந்த கிளி எங்க பேஸ் அப்ப முந்தி வந்து ஸ்கைப்ல தானே கதைக்கிறோம் நாங்கள். இப்ப இப்ப அந்த எல்லா வசதியும் வந்துட்டது. அப்ப இருந்துட்டு அம்மா ஸ்கைப் ஒரு எடுத்து வாங்கம்மான்னு சொன்னா அவ கிளியோடதான் தருவா அம்மா. அப்ப நாங்க கதை கேட்க இப்படி இப்படி கண்ணை திருப்பி திருப்பி திருப்பி பார்க்கும். அப்ப நான் ஊருக்கு போயிக்கல அந்த அம்மா அந்த கிளிக்கு இறைச்சி கறியோட சோறு கொண்டு வைப்பா
0: சாப்பிடுவா.
1: அப்ப நான் நம்ம பழங்கள் சாப்பிடுற இதுக்கு இறைச்சி கறிகள் சோறு வைக்கிறீங்கன்னு சொல்ல, அது இறைச்சி ஒன்னா வடிவ சாப்பிடும் பிள்ளை கொஞ்சம் சட்டியில பெரிய வச்சா அதுக்கு இறங்கி குளிச்சு குளிச்சு எல்லாம் நிக்கு. அப்ப நான் என்ன, அம்மா உங்களோட அழுத பழக்கத்தை நீங்க கிளிக்கும் பழக்கி இருக்கிறீர்கள், மச்சம் இல்லாம உங்களுக்கு இறங்காது கிளிக்க கூடிய இறங்காத நான் அதுல நின்று பேசிட்டேன்.
0: அது கேட்டிருக்க
1: அந்த கிளி எனக்கு என்ன கண்டா மூஞ்சோர் மாறி பார்த்து இப்படி திரும்பி நிற்கும். என்ன அம்மா சொல்ல உன்னோட கோபம்
0: அதாண்டு
1: பெற்றமா பெற்றமாண்ட நான் என்னோட சாப்பாடு இருந்தா அது வேண்டி போட்டு கொண்டு வைப்பேன் சாப்பிடாது. அம்மா நல்ல வழக்கம் தான் பழக்கி வச்சுக்கிறான்ட்டு பிறகு நான் அது இங்க வந்த பிறகு அம்மா சொல்லுவாங்க கிளி உன்னை கண்டாலே பிடிக்காத கிளி இந்த பூனை உண்டு பாஞ்சாம் அந்த அதுன்ற காலை கடிச்சு போட்டு கால் கழிச்ச உடனே அதுக்கு கொதி வலிக்கு அம்மா மஞ்சள் அது எல்லாம் போட்டு பார்த்தா சரி வரையில அது ஏற்கில மோசம் போயிட்டது. அம்மாண்ட அந்த கடைசி பேரப்பிள்ளை ஒன்று இருந்தவா அப்ப அழுது அவளுக்கு காய்ச்சலே
0: வந்துட்டு வளர்த்த அப்படித்தானே.
1: ஓ, அப்ப அதுக்கு பிறகு நான் அம்மா சொன்னா இந்த உயிரினத்தையும் அம்மா பாசமா வளர்க்காதுங்க, அது இந்த தங்கத்தின் பிள்ளைக்கு காய்ச்சலே வந்துட்டு
0: என்ன
1: அழுது அழுது அழுது அழுது காய்ச்சல் வந்தது. அப்படியே அந்த பாசம் வந்து இந்த நாங்கள் இதை வளர்க்குறோம் அதுல பாசம் வச்சா அது கஷ்டம் தான். கஷ்டம். அப்ப சொல்லிக்கொண்டு நான் இந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அந்த பாட்டை கேட்கிறேன். அவரே
0: நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

நெஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்க

இந்த பாடல் நிறைய கருதவங்கள் விருப்பம் கலந்து சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்வது கவலை கதீஸ்வரன். நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே.

0: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street, Vancouver, Canada. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 Rue Cai, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 1-800-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரி மகால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61-92-99-61-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நிலைய கலைக நேரம் 7:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வாரியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: mare. உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நமது கழிவார திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போல் தாறுமாறை ஆரம்பிக்க முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: ஆமா, நான் உண்மையிலே இப்ப எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். சொல்றதுன்னா இப்ப ஒண்ணு சொல்லிக்கலாம். படுக்கலாகி போன காயங்கள் திரும்பவும் வலிக்க ஆரம்பிக்கின்றன. உள்ளுக்குள்ள செத்து போயிட்டேன்னு நான் உணர்ந்தாலும் வெளியில ஒரு சொட்டு கண்ணீர் தெரியாது. கவலையை நான் புன்னகையால் மறைக்கிறேன். ஆனால் அது இன்னும் இன்னும் என்னை காயப்படுத்த அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. அமைதியா இருக்கிறதால ஜடம்னு நினைக்கிறாங்க, மௌனமா இருக்கிறதால ஊமையான்னு நினைக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறதால முட்டாளன்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணங்கள் சொல்றவர்களிடம் ஒரு நியாயமான பதிலை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு மட்டும்தான் வலிக்கணும்னு நம்புறவங்கிட்ட நம்முடைய உணர்வுகளை எப்படியும் புரிய வைக்க முடியாது. மற்றவர்களின் மனநிலையை பத்தி யோசிக்காம தங்களுடைய சூழ்நிலையை மட்டும் சிந்திக்கிறவங்கிட்ட ஒரு பொதுவான மனநிலையை ஒரு நாளும் பார்க்க முடியாது. முழு வாழ்க்கையையும் செலவிட விரும்பி ஒருத்தரை விட்டு விடைபெறுவது மனசால தாங்க முடியாத துயரம் தான். ஆனா நாம ஒருத்தருக்கு பாரமா இருக்கிறதுன்னு நாமளே உணர்ந்துட்டோம்னா அவங்க போயிடணும்னு நம்ம துரத்துறதுக்கு முன்னாடி நாமளாவே அவங்கள விட்டு தூரமாய் போயிடணும்.
0: வரிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

தடுமாறில் தொடர்ந்து வருவது. குட்டி கதை குட்டி கதைகள் கற்பனை தான் செய்ய வேண்டும் என்று இல்லை. சில கதைகள் எங்கள் வாழ்க்கையின் அத்தியாயங்களாகவே வந்து விடுகின்றது. அப்படியான கதைகள் எங்களது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அல்லது யாரோ ஒருவரது வாழ்க்கை நடந்த நிகழ்வாகவே இருந்து விடுகின்றது சில கதைகள். அப்படியொரு கதை தான் இன்றும்

வேலைக்கு போயிட்டு வந்த களைப்பில் ஒருத்தர் வந்து நல்ல நித்திரையாக கிடக்கிறார். ஒரு நல்ல நித்திரை வேலைக்கு போயிட்டு வந்த கணப்பு அங்கால ஒரு ஒரு தொடர் மாடி வீடுன்னு சொல்லுங்கள், என்னோட அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற வீட்டில் இவர் வந்து இருக்கிறார். நல்ல நித்திரையாக கிட கேட்க யாரோ கதவு தாட்டி கேட்குற சத்தம் கேட்குது. டிரைவர் ஒருக்கா முழிச்சு பார்க்குறார், தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரி என்ன வந்துட்டு வீட்டில் எழுப்பியலாதானே சட்டன் எழுந்து வந்து இவர் வந்து அந்த கதவு அந்த இதுக்களால் பார்க்குறாரு. ஒருத்தரையும் காண இல்லை, தின்னடான்னு சொல்லி போட்டு ஆனாலும் தட்டி கேட்டால் மட்டும் இவருக்கு தெரியுது. திரும்பி உள்ளுக்கு போகிறாரு. என்ன உள்ளுக்கு போகிறாரு, சி இல்லை இருக்கா கதவை திறந்து பார்ப்போம்ட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. என்ன வெளியில் பார்க்குறாரு, வெளியில் அப்படி திறந்து பார்த்தா அப்படி சில அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வெளியில் கதவை திறந்து பார்த்தாங்கன்னா இந்த கஞ்சானு பற்றி போட்டாங்க. அந்த வாசம் அப்படி கப்பன் மூஞ்சியில் அடிக்கும். என்ன இரவில் வந்து இந்த பொடிகள் கீழே பற்றிட்டு போனாலும் அது மேலே பக்கண்டு அடிக்கும். அப்படி ஒரு இவருக்கு ஒரு சிகரெட் பற்றின வாசம் ஒன்று அடிக்குது. என்னடா அரு பற்றி இருக்காங்க மாதிரி ரெண்டு எல்லா இடமும் எட்டி எட்டி எல்லாம் பார்க்குறாரு. இல்லை சரியானா அப்படியே அவர்கிட்ட வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் இடம் தான் அவர்கிட்ட வாசல் ரோட் மெயின் ரோட்டுக்கு கதவு, அது வரையும் போய் பார்க்குறாரு. என்ன போய் பார்த்தா இல்லை சரி என்று சொல்லி போட்டு இவர் அப்படியே திரும்பி வீட்டை வந்து வீட்டு கதவை சாத்துணும். சாத்தவளை கிட யாரோ அவரையும் தள்ளி விழுத்து கொண்டு உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ன உள்ளுக்கு போகிற மாதிரி இருந்தவுடனே இவர் டக்கண்டு ஐயோ ஒன்று அந்த சாமத்திலையும் அந்த இட்டோவிலையும் கத்துறாரு. என்ன இவர்கள்லாம் உடம்புலாம் நடுங்குது, இந்த கைகாலெல்லாம் நடுங்குது, உடம்பு ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு இதண்டு இவர் கத்தின உடனே டக்கண்டு அங்காளி அறையில் படுத்துக்க அந்த வெற்ற மனைவி இருக்கிறான். அவ்வா டக்கண்டு என்ன என்ன என்ன கனவு வந்துட்டீங்களா, என்ன என்ன எப்படி கத்துறீங்கள் அவனு சொல்லி போட்டு டக்கண்டு வந்து இவரை பார்க்க இவர் எல்லாம் வீத்து விறுவிறுத்து நிற்கிறார். இதெல்லாம் நிஜமாக நடக்குதானே இவருக்கு சொல்லி இல்லாமல் இருக்குது. என்ன அவள் சொல் உடனே கேட்குறார் மேசிட்டு என்ன என்ன என்ன என்னடா கேட்க அவர் சொல்கிறார். இல்லை இல்லை ஏதோ இன்னமும் இப்படி யாரோ கதவை தட்ட மாதிரி இருந்து வந்து பார்த்தேன் ஒரு தினம் இல்லை அதான் திருப்பி வந்து இப்படி இருக்கேன் இன்னும் யாரோ தள்ளி விழுத்திட்டு போகிற மாதிரி இருக்குது ஒன்று இவர் சொல்லியிருக்க. இப்போ தான் கண்ட கனவா இது என்ன இது அப்படி என்று இவரால் யூகிக்க இல்லாமல் இருக்குது. என்ன அவ்வளோ இதாக இருக்குது. சரி நான் வந்து படத்திட்டினம். ஆனால் இது ஒரு பிரமதாண்ட அவர் நெஞ்சாலும் அவர் அந்த மனசு நம்ப மறக்குது இல்லை. என்ன இது இது நடந்த மாதிரி எங்கேயோ எங்கேயோ யாருக்கு இன்னும் நடந்து போச்சோ அப்படின்றது இருக்குது. ஆனால் நிலையம் அப்படி இருக்குது என்றது தொட்டு பார்க்குறார். காட்டை தொட்டு பார்க்குறார். அடிக்குது. என்ன தனி அந்த நேரத்தில் சொல்லி எழுமா யாருக்கும் மனசுக்கு என்ன சொல்லி எழுமான்னு சொல்லி போட்டு இவர் அப்படியே இருக்கிறார். ஆனால் நித்திரையும் வரையில் என்ன ஆனால் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே இவர் நித்திரையாக போயிட்டார்.

വിചാരിക്കണ്ടായി ഇവർ പിടിക്ക വീണ്ടും പനിത്തിരി അക്കടക്കുള്ളതാണെ പിടിക്ക ഇവർ നല്ല നിദ്രാപൂട്ട അടുത്ത നാൾ നാല് കിലോമീ അങ്ങാച്ചു പുടിയ ഉള്ളണ ഇവർ അവിടെ ഒക്കെ ഒരു തൂക്കം കലയുടെ മാതിരി കന്നിന് ഇതിൽ എപ്പിടിയോ സത്തം കേൾക്കുന്നത് இந்த சத்தம் கேட்டோன்னு துட்டி சொல்லும்புறாரு என்ன தின்னடா நான் ராத்திரி இப்படி எல்லாம் என்ன இப்படி எல்லாம் நடந்தால் பிடிக்க ஒன்று இப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்ட்டு டக்கண்டு போயிட்டு போய் மனுஷிய கூப்பிட்றா எழுப்புறா என்ன அவங்கிட்ட முழுக்க இந்த ஆள்ற அட்டாசத்தில் உள்ளே எழுப்பினோடனே உடனே சொன்னோடனே மனுஷி சொல்கிறா ஐயோ நான் நேற்று கிளம்பி நாங்கள் பக்கத்து விட்டு உங்களோட ஃப்ரெண்டுன்ற வைஃப் ராத்திரி பக்கத்து விட்டு உங்களோட ஃப்ரெண்டு லோசத்து போனார் என்று சொன்னோடனே இவருக்கு அப்படியே எல்லாம் நெஞ்சு எல்லாம் புரஞ்சு போச்சு என்ன. அப்போ நேற்று முழுக்க ஓடி ஆடி நடமாடி கொண்டு வந்த அவற்ற ஃப்ரெண்டு இண்டாக்கி கொஞ்ச நேற்று முதல் ஒரு கண்ணாடி பெட்டிகள் அடங்க போகிறாருண்டு அப்படி நெஞ்சியே இவற்ற மனசு நம்ப மறுக்குது என்ன மீண்டும் மீண்டும் இவருக்கு எல்லாம் துடிக்குது என்ன என்று சொல்லியிருக்க மனசியை பார்க்குற மனசு சொல்லி ஐயோ இன்னாலே நம்ப முடியல ஐயோ அவற்ற உயிர் போன இதில் நீங்கள் நடிச்சா அதில் கத்தி கொண்டு வந்தீங்க அந்த நேரம் தான் சொல்லி போட்டு அவன் அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிறான். அப்படியே கட்டிலால் எழும்பி அப்படியே கையை பிசைஞ்செல்லாம் அப்படியே கட்டில் கட்டிலோட எழும்பில் கட்டிலேருந்தே யோசிக்கிறாரு என்ன இவற்ற என்ன எல்லாம் போகுது என்ன அவரோட ஒரு 40-50 வருஷம் நட்பு ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மனையை வாங்கி ரெண்டு வீடுகளை ஒட்டி ஒட்டியே கட்டு தான் இவருடைய அந்த நட்புக்குரிய பெரிய அடையாளமாக இருந்தது அது என்னன்னா ஒரு இதுக்குள்ளேயே ஒரு கிரவுண்டுக்குள்ளேயே ரெண்டு வீடையும் ஒரே மாதிரி கட்டி அப்படியே அதுதான் அந்த நட்பு என்ன. ஆனால் பல வருடங்கள் போயிட்டு போனால் என்ன பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டு இட ஒதுக்கீட்டில் வந்து இவைகளுக்கு பிரச்சனை வந்துட்டு இதால் இவைகள் பிரிஞ்சும் போச்சுனான். இப்போ பகமை வளர்ந்துட்டே போகுது பகை வளர்ந்து கொண்டே போகுது இவரும் அவரோட வேதி கணகாலம் அவனும் இவரோட வேதி கணகாலம் ஆனால் இன்றைக்கு அவன் செத்து போனான்னு இங்கே பது வாங்கிக்கிறான் இவர் என்ன இவர் அப்படியே கட்டிலேருந்து எலும்பு இல்லாமல் இந்த பழசுகள் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறார் என்ன. இப்படி ஜோஜன்னைக்க கதவை திறந்தண்டு வாரார் அவர்கிட்ட ஃப்ரெண்டுன்ற மகன் வந்து அவனுக்கு ஒரு 15-16 வயதாச்சும் அவர் வாரார் உள்ளுக்கு வந்து கத்துறாரு ஐயோ அங்கே அப்பா அங்களை விட்டுட்டு போயிட்டாரு அங்கே அவனு கத்துனா கத்தல இவர் இன்னும் துடிச்சு போச்சு ஒரு 10-15 வருஷமா அந்த புள்ளியே பார்க்கல கதைக்கையில் தானே இப்போ ஒரே பக்கத்து வீடு காண்றதுதான் கதைக்கையில் என்னடா ஒவ்வொரு நாளும் பகதான் வளர்ந்து கொண்டு இருக்கு அப்போ கத்துன ஒன்று இவர் ஓடி ஒன்று வந்து இவன் அவனை டக்கண்டு அப்பா விட்டால் எழுப்பி ஓடி வந்து டக்கண்டு கட்டி பிடிச்சானு வீட்டுக்குள்ள அப்படியே அவரை கூட்டிகிட்டு அவற்றை யாரு கூட்டாளி வீட்டை புள்ளிய கூட்டிக் கொண்டு போகிறாரு என்ன. அங்க போனா கட்டில கிடத்தி கிடக்கு அவற்ற நண்பனே அப்படியே கட்டில கிடத்தி கிடக்குது எல்லாம் கை எல்லாம் நட்டுங்குது மனம் நட்டுங்குது பதைக்குது என்ன செய்யறது உணர்வு இல்லாமல் அப்படியே கிடக்கு அப்படியே போய் நைஸா போய் இந்த காலை தொட்டு பாக்குறாரு என்ன காலை தொட்டு பார்த்தா நல்லா குளிர்ந்து போயிருக்குது என்ன குளிர்ந்து போனோன்னு இதுகளை எல்லாம் அந்த ஒரு அனுபவிக்கணும்னு தான் தெரியும் அப்படி ஒரு வேதனையில இதுன்னு தான் என்ன அப்ப அந்த காலை பிடிச்சோடனே கண்ணில இருந்து அப்படியே சோழார தாரையா கண்ணீர் அப்படியே கொட்டி அடிக்குது என்ன அவன் செத்து போக கிடக்கிறான் கூட்டாளி இவர் போய் காலை பிடிச்சிட்டு இருக்கிறார் என்ன இவர் அப்படி காலை பிடிச்சுன்னு கேட்க வந்திருக்கிற செத்து கொடுக்க வந்துருந்தா 1000 கதை வைப்பாங்க ஐயோ ஒரு தூரமான ஒடிக்கணப்பா ஐயோ நெட்டுக்க சிகரெட் குடிக்கிறவன் நெட்டுக்க சிகரெட் குடிக்கிறான் அவன் செத்துருக்கிறான் ஆண்டு ஒருதன் சொல்றான் என்ன அப்ப உடனே இவர் அவன் சொன்ன உடனே காலை பிடிச்சி உழுக்கிறாரு என்ன இப்படி குலுக்கி டே டே என்னடா செய்த நீ ஏன்டா 10 வருஷமா ஏன்டா என்னோட கதைக்கே இல்லை என்னத்துக்கடா கதைக்கே இல்லை நீ போறேன்னா அப்படியே போயிருக்க முடியாது ஏன்டா நடித்தவன் அதில் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு போ நீ எனக்கு என்ன ஏன்டா வந்து சொல்லிட்டு போ நீ அப்படியே போயிருக்கலாம் தானே இன்றைக்கு நான் போடுற பாட்டை பாடுறா இப்படி காலை பிடிச்சி உள்ளுக்கி கத்துறா என்ன அந்த நட்பின் ஆளை நட்பின் இது அவர் என்ன செய்கிறது எப்படி அவரை செய்கிறது இவரால் தாங்கிறார் அவன் செத்து போனான் ஆனால் இவரில் உயிரோட இருக்கிறார் உயிரோட இருக்கிற என்ன பாடுபடுவார் அப்போ துடி துடிக்கணும் துடிக்கிறார் என்ன.
தலையில் அட்டி கத்து கத்தன்னு கத்துறான். கத்தன் கேட்க உடனே அப்பதான் ஓடி வாரா, அவற்றை அவற்றை கூட்டாளியை மனசு ஓடிக்கிறான். அண்ணன் உங்களோட உங்களோட உங்களோட உங்களோட ஃப்ரெண்டு இப்படி என்ன இன்றைக்கு மட்டும் ஜமனிட்ட விட்டு கொடுத்தனீங்க, ஒன்றுக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்கன்ட்டு ஜமனிட்ட விட்டு கொடுத்துட்டீங்களே, இனி ஆர் அண்ணே இருக்கிறாங்க எங்களுக்கு. வந்து ஓடி வந்து அவற்றை மனசு வந்து இவன் காலில் கட்டி பிடிச்சி கத்து கத்தன்னு கத்துறான். தாய் வந்து கத்துறோம்னா மற்ற ரெண்டு பிள்ளைங்க மூத்த பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன செய்து ஓடி வந்து இவரில் பாஞ்சு அங்குள்ள அங்குள்ள அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரா அது தண்டு கத்துது என்ன. ஆ அதுக்கும் பதினேழு பதினெட்டு பதினாறு வயது இருக்கும் என்ன. அப்போ இவருக்கு அப்படியே இதெல்லாம் வெட்டிச்சு சிதறுது என்ன. அட்டு இவ்வளோ பாசம் இவ்வளோ இது எந்த ஃப்ரெண்ட் மட்டும்தான், இவன் கல்யாணம் கண்ட காலத்துலேருந்தே கதைக்காம விட்டுருந்தானே, குழுவி போட்டானே, பிரச்சனை எடுத்துட்டானே, ரெண்டு பேரும் கதைக்கே இல்லையே, எந்த மனுஷையும் அவற்ற மனுஷையும் ஒட்டியே தண்டதானே, எந்த பிள்ளைகளும் அவற்ற பிள்ளைகளும் சரி ரத்தம் இல்லாத இந்த உயர்ந்த நட்பன்றது அந்த ரத்த சொந்தம் அந்த இதுகளில் இருக்கிற நட்பன்றது இதைத்தான் அது சொல்லுது. அப்போ இவருக்கு இன்னும் போகுமா இதுண்டு அட இந்த உறவை எல்லாம் தள்ளி வச்சு போட்டு விளாட இருந்துட்டே வந்துட்டு அந்த ஏரியாவை அதிர்ற மாதிரி கத்து கத்தன்னு கத்துறாரு என்ன. வீட்டுக்கு முதல் நடந்த சண்டை என்னடா, வந்த உதில அந்த நடுவில் ஒரு பூங்கண்டு வச்சிருந்த வயல், பூங்கண்டு வச்சிருந்த வயல் இவா அந்த பூங்கண்டுக்கு வருகிற தண்ணி அங்கால வளைஞ்சி ஊத்த வருது, அவா கத்தையே அவா நீ தெளிக்கிறதா நெஞ்சால வருது, நீ தெளிக்கிற சாணம் அங்கால வருது, இதுதான் ஆரம்பத்தில் சண்டை. இந்த சின்ன சின்ன சண்டை தான் பெரிய சண்டை, இவ்வளோ இவ்வளோ பிடிவுக்கும் இப்படியா வந்தது. சுனாமி அலியா மாறி டென்ட்டு போயிட்ட மனுஷி மாறு அங்கே த குடும்பி இப்படி தலைமையார் அட்டிபிடின்னு சொல்லுவாங்க, அப்படியா அட்டிபிடி பட்ட எல்லாம் இந்த ஒரு சின்ன ஒரு பூங்கட்டுக்கு தண்ணி விடுற பிரச்சனை துவங்கினது. ஆனா இப்ப இந்த காலத்தின் கொடுமையை பாருங்க, அப்படி கட்டி பிடிச்சாடியோ இப்ப ரெண்டு பேரும் ஒரு ஆள் ஒரு ஆள் கட்டி பிடிச்சானோ உப்பாரி வச்சு கத்து கத்தன கத்தினோம் ரெண்டு பேரும். அப்ப உள்ளுக்குள்ள இவ்வளவு இருந்திருக்கும் அங்க அங்க. ஆனா அங்காளி பக்கத்தால இவியல் ரெண்டு பேரும் கத்த இவர் அப்படி ரெண்டு பேர் இவற்ற மனுஷியோ மற்ற மனுஷியோ திரும்பி பாக்குறார். ஆனா அங்கால இந்த அடியில் நடக்குது. அவருக்கு

வேலைக்குனா இதுதானே வாழ்க்கையின் ஒரு நியதி. இன்றைய காலகட்டத்தில் ஆடி அடங்குது எங்களோட வாழ்க்கையில் ஆறடி நிலம் கூடி சொந்தமில்லை. இதில் ஒட்டாடி நிலத்துக்காக இவ்வளோ விட்டு குத்து இவ்வளோ இது. இன்றைக்கு மன்னிப்பு கேட்கறதால என்னாலும் வாண்டவன் திரும்பி வேணாம். மெல்லி எழுந்து போய் அவர் நண்ட ஃப்ரெண்டின்ற இறுதிச் சடங்க நிறைவாகவே தண்ட செலவில் இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன இதோ ரெண்டு விட்டு பிள்ளைகளும் உண்டா கூடி ஈமச்சடங்குகள் செய்து அவளை பந்தம் குடிக்கிற அதுலேருந்து அவற்ற பிள்ளைகளும் இவற்ற பிள்ளைகளும் அப்படியே ஒரு வீட்டு பிள்ளைகள் மாதிரி ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி அப்படியே நிற்கிறான். இவர் போய் அவற்ற நண்பன் உடனே குளிப்பான தண்ணி வந்து அப்படியே வேகமா அவற்றை இந்த வேகமா இப்போ அவரை குளிப்பான தண்ணி வந்து அண்டை பூங்கண்டுக்கு தண்ணி விட்டார். இஞ்சால வந்த பிரச்சனை இன்றைக்கு இவரை குளிப்பாட்டுற தண்ணி இவன் வீட்டுக்களால் கடந்து போகுது. அப்போ இவன் சொல்கிறான் அதை பார்த்துட்டு அந்த தேங்கிய தண்ணி இல்லை பார்க்குறான் நண்பன் முகம். அட்டை இதுக்கு தானேடா இவ்வளோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு இவ்வளோ அடிபட்டு இப்படி இல்லாமல் போனோம்டா. ஆனா இந்த ஆடி அடங்குற வாழ்க்கையில் இதெல்லாம் எங்களுக்கு தேவைதானாடா. நாங்கள் எல்லாம் இனி என்ன திருந்துவோம் அது தண்டு அப்படியே இப்படின்னு ஜோதிச்சனும் மலையா ஜோதிச்சு கொண்டே நிற்கிறார். இந்த கதையில் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று எனி தெரியும் தானே. அந்த குடும்பமும் பின்னர் எப்படி எப்படி ஒருவர் ஒருவர் ஆறுதலாக இருந்திருப்பார்கள். ஆனால் இருக்கும்போது எல்லாவற்றையும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக இழந்துவிட்ட பலர் இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்காக எத்தனையோ பெரிய நட்புகளை எத்தனையோ பெரிய நினைவுகளை எத்தனையோ பெரிய செயல்களை எல்லாவற்றையும் ஏதோ ஒன்றுக்காக இன்னொருவரையே சாட்டி இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக அவர்கள் இறப்பதற்கிடையில் எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு முறை படுத்த படுக்கையில் இருந்தன இதை நினைத்து நினைத்து அதற்கான பரிகாரத்தை தேடுவதற்கு முதல் இப்பவே அதற்கான பரிகாரத்தை தேடினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் இந்த கதையின் சுருக்கம். இப்பொழுது பாடல் கேட்போமா?

0: என்ன பீமராஜ், என்ன அந்த பைய எப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்னதான் இருந்தாலும் பெரிய வீட்டு சாவில்லையா, பாத்து கூட்டிட்டு போங்கயா.
1: உங்களுக்கு யார் தப்பாட்டன்னு பேர்
2: வச்சிருக்கீங்க?
1: நீங்க தான் சரியான ஆட்டம். நீ ஆடி மிஸ்டர் நாட்டுபால் சிங்கர், கம் யூ ஸ்டார்ட் தி மியூசிக்.

எம்புடுவே அப்போ சவ்வாய் இழுக்கிறியா, நாலு கொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, நீ சந்தோஷமா பாடு, நிம்மதியா போவாப்ல, சரி தம்பு.

0: கேட்டுக்கொண்டு பார்த்து தாறுமாறு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஜெர்மனியிலிருந்து எங்கள் ராஜா. ராஜா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே அதே அதே
1: அக்கறை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்தி விட்டு ஏமாந்து விட்டேன் என்று புலம்ப கூடாது. நல்ல வேளை இப்போதாவது உண்மையை உணர்ந்து தப்பித்து விட்டோம் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தியதோ, வாழ்வில் அந்த உறவு வேண்டவே வேண்டாம் என்றும், அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்றும் அந்த இறைவன் முடிவு செய்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. வணக்கம். கேது மீண்டும் சந்திப்போம்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: அல்லாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல.
1: இணைந்து சிறப்பித்திருந்தார் புங்கையூர் ராஜா அவருக்கும் அது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் உண்மையிலே நாங்கள் எல்லாம் அந்த அந்த ஒவ்வொரு வருமும் இங்கு இல்லாவிட்டு அந்த மரண வீட்டுக்கு போய் வரணும் அம்மா.
2: உண்மையிலேயே
1: இந்த கடவுளோட படைப்பை பாருங்க. உண்மையிலேயே அந்த கடவுள்ல எல்லா படைப்பும் திறந்தான். ஆகப்பெரிய படைப்புல சிறந்தேன்னா இந்த இறந்தவர்களே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு வச்சிருக்கலாண்டு. இறந்தா பிறகு நாங்கள் வச்சிக்கிறோம்னா வச்சிக்கிற வாசத்துக்கு கடைசி வரையும் கொண்டே எரிக்க மாட்டோம்.
2: என்ன
1: அந்த வச்சிருக்கலாம் வேண்டா
2: பாருங்க.
1: ஒரு நாலு மனசியாதுக்கு மேலே வச்சிருக்க இயலாத மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. என்ன
2: வீட்டுல
1: வந்து இருக்கிறவர்கள் எல்லோரது மனநிலையும் ஒரு நாளைக்கு எல்லோரும் இதுக்கு வரத்தானே போறோம்.
2: எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் நடந்தது நடக்கப்போ நடந்தது நினைவு கட்டாயம் வரும்
1: கண்டிப்பாக.
2: ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு கூட்டம் தொடங்கி எத்தனை மணிக்கு முடியும்? திடமான நேரம்
1: 3 மணி தொடங்கி 6 மணிக்கு முடியும். அம்மா நான் இருக்கிறேன் உங்களுக்கு.
2: இருக்கலாம். நான் ஒரு கனவு பயணம்.
1: கனவு பயணம்.
2: ராஜசமுந்தர் பூண்டவர் பாத தெரியா பயணம் போகுமிடம் புரியாமல் ஆடி ஆடி ஓடி போனது. கடலில் இருந்து செங்குத்தாய் வானூச்சி வரை ஏறிட கப்பல் மிதந்து மேக கூட்டம் அதனையும் துணங்கி கூட்டி சென்றது. நானோ எட்டி எட்டி வானம் தொட என்னால் ஆணுவதை எத்தனைக்கும் வேலை என் வேகம் அதிகரிக்கிறது. வீட்டில் எலும்பிலிருந்து தொட துள்ளி துள்ளி குதிக்க அதுவோ தள்ளி தள்ளி போக கைகளை உயர்த்தி மீண்டும் துள்ள கட்டில் இருந்து கீழே தொப்பென்று
1: விழுந்தேன்.
2: இப்போதுதான் தெரிந்தது அது ஒரு அழகான கனவு பயணம் என உணர்ந்து கொண்டேன்.
1: அருமை அருமை.
2: சரி உங்களுக்கு கருத்து சொல்றதா சொல்லுங்கள். நான் மட்டும் சொல்ல
1: இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. மறந்தது
2: அவரது வசந்தம். வாதில் வசந்தம் தவளில் சிந்தும் புறப்பில் சத்தம் சந்தம் பெயரில் சொந்தம் உயிரில் கலந்தது உணர்வில் மகிழ்ந்த வசந்த ராணி எனும் பூர்வீக பந்தம் வந்த மதுவே. குளிர்கால கூதல் குறைந்து மறைந்த இளவே நிற்காலம் ஆதவன் வருகை புரிந்து மெல்ல கண் திறந்து துளிர் இலைகள் தூதிட வெட்கமுடன் தலை குனிந்து நாணமிட்ட முட்டுக்கள் விரிந்து பூக்கள் புன்னகையிட வசந்தம் விருந்தாய் வசந்தம் விருந்தாய் விரைந்து வந்ததே. அதுவும் நேற்று சொன்னவர் கடிதம் எழுதி போடுங்கன்னு சொல்லி அது யாருக்கு அந்த கடிதத்தை எழுத வேணும்?
1: இங்கே தமிழொலிக்கு தமிழொலி என்று நீங்கள் போட்டு எழுதினீர்கள் என்றால் ஒன்றியிருக்கின்றது. அது எப்படி எப்படி
2: வேணும்?
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோதிஸ்ரீயம்மா. அவருக்கு உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறோமே.
0: நாங்களும்
1: நான் சொல்ல போற விஷயம் என்னண்டா, கெட்ட பழக்கம் என்பது வேறு, கெட்ட குணம் என்பது வேறு. நம்முடைய கெட்ட பழக்கம் எந்த வகையிலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு ஆகாம பார்த்துக் கொள்வது நம் கடமை. அதில் கவனம் இருக்கும் பட்சத்தில் கெட்ட பழக்கம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விஷயமே. ஆனால் கெட்ட குணம் அப்படி அல்ல, அது அடுத்தவருக்கு தீங்கிழைக்கவே உருவாவது. அதீத பொறாமைப்படுவது, தன் தேவைக்காக அடுத்தவர்களை வஞ்சிப்பது, நன்றி மறத்தல், அடுத்தவர்களை அவமானம் செய்தல், அதீத சுயநலம், புறம் பேசுதல், நம்பியவரை ஏமாற்றுவது, ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவருக்கு அதீத பாதகம் செய்ய முனைவது, இவை போன்றவைதான் கெட்ட குணங்கள். ஒரு முதிர்ச்சி வந்துவிட்ட பிறகுதான் நம்மால் கெட்ட பழக்கத்திற்கும் கெட்ட குணத்திற்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். கெட்ட பழக்கம் இருந்தாலும் ஒருவன் கெட்ட குணமுடையவன் அல்ல என்று தெரிந்து அவர்களிடம் பழகுவதிலோ போற்றுவதிலோ தவறு இருக்காது.
0: அருமை அருமை, உண்மைதானே?
1: ஓ, எங்களுக்கும் நல்ல அறிவு பழுத்த பிறகுதான் அது தெரியும்.
0: தெரியும்.
1: வாழ்க்கையில் எல்லாமே முதலில் உங்கள் மன நிலையில் இருந்தும் பிறகு உங்கள் செயல்களில் இருந்தும் தான் தொடங்குகிறது. உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை பின்பற்றுகின்றன. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் சக்தியை விடுவிக்க முதலில் உங்கள் மனதை சரி செய்யுங்கள், பின்னர் செயலில் இறக்குங்கள். மனம் சரியானால் வாழ்க்கை சரியாகும். காலம் எந்த புத்தகமும் கற்றுத்தர முடியாததை கற்றுத்தரமாம். காலம்
0: காலம்
1: காலம் எந்த புத்தகமும் கற்றுத்தர முடியாததை கற்றுத்தரம். அது உங்களுக்கு உண்மையான அனுபவங்களை தருகிறது. கோட்பாடுகளை மட்டுமல்ல, மேலும் மக்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை, தேர்வுகளையும் விளைவுகளையும் காட்டுகிறது காலம். காலத்தோடு நீங்கள் பொறுமை, மீள்திறன் மற்றும் நீங்கள் ஒரு காலத்தில் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட விஷயங்களின் மதிப்பை கற்றுக்கொள்கிறீர்கள். காலத்தின் வழியாக கற்ற பாடங்கள் என்றென்றும் உங்களுடன் இருக்கும். நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதை வடிவமைக்கும் என்று கூறி
0: நன்றி வணக்கம்.

0: சிறப்பித்திருந்தாருங்கள் குணநாய வசதி அவர்கள். அவருக்கு உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். திருமதி சரவ் பரமேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நீங்களும் நலமா இருக்க வேண்டி கொண்டு கதை இது நடக்கிறது தானே, அது கீத கதைய சொல்லி இருக்கிறீர்கள். அது என்ன இப்படி இதை இதை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் அதை
0: நீங்கள் வேற லெவல்.
1: கர்மாவின் பதிலடி, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். காலம் நெருங்கி வரும், காலம் மெதுவாக சுழலும், ஆனால் கணக்கை சரியாக முடிக்கும். அதுவரை காத்திரு. நீ அழுத கண்ணீர் உன்னை அழ வைத்தவன் வாசல் தேடி போகும். வலி மேல் விழிவை. கர்மாவிற்கு கண்கள் இல்லை, ஆனால் அது யார் என்பதை தெரிந்து கொள்ளும். தயாராக இரு. இன்று பேசிய சொல் நாளை அதே சொல் உனக்கே வந்து சேரும். சொல்லின் வார்த்தை மற்றவர் வாழ்வை நீ சிதைத்தால் உன் வாழ்வை அடுத்தவன் சிதைப்பான். காலத்தின் பிடியை மறதி மனிதனுக்கு தானே தவிர என்றும் கர்மாவுக்கு கிடையாது. நினைவில் கொள், நீ செய்த தர்மம் உன்னை காக்கும், உனக்கு செய்த துரோகம் அவனையும் கொல்லும். சில காலத்தான் தவறு செய்தவனுக்கு தண்டனை கர்மா. வினையால் வந்து சேரும், தப்பிக்க முடியாது. என்ன ஒரு விடயம் வந்து தரப்போறோம். மானுடா, பிறப்பு மட்டும் ஏன் இப்படியா? எறும்பு பட்டாம்பூச்சியில் வாழ்க்கையே வாழ ஆசைப்பட்டதில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்பட்டதில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்கப்பட்டதில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அது போல பாட ஏங்கவில்லை. மரத்தின் பழங்களை கண்டு மற்றொரு மரமும் வருந்தியதில்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை, பெண் உடல் போல் ஆண் உடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதனது தன் வாழ்க்கையை அது வாழ்கிறது. மானிடா, நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? ஏன் புலம்புகிறாய்? ஏன் வருந்துகிறாய்? ஒன்றிலிருந்து ஐந்து அறிவுள்ள ஈவராசிகளே பக்குவமாய் இருக்கும் போது ஆறு அறிவு படைத்த மானுடா, நீ அடுத்தவனுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியாது. புரிந்து கொண்டு விழித்து கொள்வாய். நன்றி.
0: அருமை அருமை. இரண்டு விடயங்கள் சொன்னீங்கள், இரண்டுமே அருமையான விடயங்கள். நன்றியும் வணக்கம், பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி சரவ் பரமேஸ்வரன்.

0: இணைந்து சிறப்பித்திருந்த திருமதி சரோ பரமேஸ்வரன் அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தியான நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: மாலை
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். வாழ்த்துக்கள், பணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வலியும் வலியும் கவிதையும் சிறப்பாக நகரத்துக்களை கொண்டு வாழ்ந்தவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நட்பின் பெருமையை நீங்கள் இந்த கதை மூலம் சிறப்பாக தந்திருந்தீர்கள். உச்ச நண்பர் நண்பர் உலக இல்லத்துல முதன்மையாக இருக்கின்றார்கள். கருவறை தொடங்கி கல்லறைகள் வரும் என்று அவருடைய நட்பு
0: இருக்குமாம்.
1: நல்ல கதையா இருந்தது. இருந்தாலும் அந்த என்ன கொண்டாட்டத்து புகழ்ட்டாலும் இறந்தவர்களுடைய கட்டாயம்
0: கண்டிப்பா
1: இறுதியாக காண்ற விஷயங்கள் தான். உங்கள் கதைக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் கவிதை
0: தாருங்கள்.
1: தமிழின் அழிப்பு நாள். மறக்க முடியுமா தமிழராக நாம் சிவப்பு குருதி சிந்திய கருப்பு நாள். இன வெறியரால் கொண்ட தினத்தை குலகார எதிரிகள் கொண்டாடிய நாள். தமிழர் மனம் சோர்ந்து உடல் பிரிந்த நிலை நடைப்பிணமாக நகர்ந்து கடந்த நாள். குடும்பமாக கூட்டமாக வந்த உறவுகளை கொன்று குவித்த கரிய நாள். செய்தியாக இணையத்தின் மூலமாக பார்த்தும் கேட்டும் அழுத நாள். குழிவெட்டி புதைப்பது துறவின்றி குடும்பத்தோடு அனாதையாக சிதைந்த நாள். நடப்பதற்கு தென்பில்லாமல் உணவின்றி இறந்த உடல்களை கடந்து சென்று ஊரை பாதுகாக்க ஓடி களைத்த நாள். மூச்சிழந்த தாயின் மார்பில் முகம் புதைத்து பால் குடித்த குழந்தை முகம் பார்க்க தாய் பிரிந்து பாவப்பட்ட நாள். வெள்ளை கொடி சுமந்து போனவர்கள் சுட்டு போட்டு எதிரிகள் கொண்டாடிய நாள். ரத்தம் வெள்ளமாக ஆராயூடி அநாதைகளாகி உயிரை தொலைத்த நாள். மறக்க முடியா தமிழரின் அழைப்பு நாள். காலங்கள் கடந்தாலும் இந்நாள் கருப்பு நாள் தான். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து காலத்துக்கு கிட்ட கைதந்த உங்களுக்கும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: இன்னை அழைப்பு வேந்தல் கவி கொண்டு வந்திருந்தால் ஜியான் அவர்கள் அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் சந்திரசேகரமையா, சந்திரசேகரமையா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி. மூலன் வரிகளின் வரிகளுக்கு வரிகளின் வரிகளுக்கு நன்றியும், மற்ற உங்களுடைய கதைகளுக்கும் நன்றிகளையும் கொடுக்கின்ற நிலை இருந்தது. நான் சில சிலரின் சிந்தனைக்கு சில வரிகளை. ஒருவனுக்கு நீ செய்யும் துரோகம் அவன் முன் வந்து மன்னித்தாலும் நீ அதை திருப்பி அனுப்பும் வரை அது உன்னை விட்டு விலகாது. நன்றி.
0: சிறிய வரிகளுடன் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் சந்திரசேகரமையா. அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். நான் ரஜினி என்றேன்.
0: வணக்கம் வணக்கம். திருமதி ரஜினி என்றன் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலம், நீங்கள் நலம்தான்?
0: நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள். ஓ,
2: என்னுடைய கவிதை பெரு வலி சுமந்த பேரிடர்.
0: பேரிடர். ஓ,
2: பெருவலி சுமந்த பேரிடர். மே 18 மேதினியின் கரிநாள், பெருவலி சுமந்த கண்ணீரின் காவிய நாள். மே 18 மேதினியின் கரிநாள், பெருவலி சுமந்த கண்ணீரின் காவிய நாள். வெறும் நினைவு நாள் அல்ல, சொற்களால் விவரிக்க முடியாத நாள். வெறும் நினைவு நாள் அல்ல, சொற்களால் விவரிக்க முடியாத நாள். உணர்வின் வழிகளை உணர்த்திடும் நாள், வழிகளின் வரலாற்று பதிவேடு இது. உணர்வின் வழிகளை உணர்த்திடும் நாள், வழிகளின் வரலாற்று பதிவேடு இது. கண்ணீரும் செந்நீரும் ஆறாக பாய உன்னீருமின்றி தவித்த உறவுகளை. கண்ணீரும் செந்நீரும் ஆறாக பாய உன்னீருமின்றி தவித்த உறவுகளை நந்தி கடலே சாட்சி சொல்லும். நடந்தது என்னவென்று நறுக்கென உரைக்கும். நந்தி கடலே சாட்சி சொல்லும். நடந்தது என்னவென்று நறுக்கென உரைக்கும். எரியும் நினைவுகளின் சாட்சியாக சொல்லும் கதைகளோ ஆயிரம் ஆயிரம். எரியின் நினைவுகளின் சாட்சியாக சொல்லும் கதைகளோ ஆயிரம் ஆயிரம். கதறிய குரல்கள் காற்றில் கரைய சிதறிய உடல்கள் மண்ணில் புதைய. கதறிய குரல்கள் காற்றில் கரைய சிதறிய உடல்கள் மண்ணில் புதைய. உறவுகளின்றி அநாதைகளாகி உயிரை தவிர இழந்தோம் அனைத்தையும். உறவுகளின்றி அநாதைகளாகி உயிரை தவிர இழந்தோம் அனைத்தையும். சிதறியது உயிர்கள் மட்டுமல்ல, இம்வாழ்வின் கெனவுகளும் வேர்களுமே. சிதறியது உயிர்கள் மட்டுமல்ல, இம்வாழ்வின் கெனவுகளும் வேர்களுமே. பெருவலி சுமந்த பேரிடர் இதுவே. பெருவலி சுமந்த பேரிடர் இதுவே. நன்றி வணக்கம்.
0: உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எத்தனையோ தொழில்நுட்பம் மூலம் கவிதைகளை உருவாக்குகின்ற திறமைகள் பலவிதம் வந்திருந்தாலும் அந்த உள்ளுணர்வோடு அந்த உண்மையாகவே அந்த உயிர் துடிப்புடைய கவிதைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் படைப்பது எங்களை எல்லாம் பெரும் மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்கின்றது. எங்களுக்கு ஒரு புது உற்பத்தியும் தருகின்றது. உண்மையிலேயே உங்களுக்கு உங்களது கரங்களை பிடித்து எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம்.
2: அப்படியான காலகட்டம் போர்க்கால சூழல் இருந்தது, அது அப்படியே அந்த உணர்வோடு இருக்கு.
0: உணர்வோடு இருக்க. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: இனவழி உணர்வு கைதந்தார் ரஜினி அண்டன். அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார். வைபருடாக வணக்கம்.
1: வணக்கம் கேது, நான் ராணி சம்பந்தர்.
0: வணக்கம் வணக்கம். திருமதி ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே நலத்துடன். சொல்லுங்கள்.
1: அருமையான கதையை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு, நெஞ்சம் மறக்குமா?
0: நெஞ்சம் மறக்குமா? ஓகே.
1: நெஞ்சம் மறக்குமா? கடந்த காலம் நடந்தது நினைக்கையிலே கனத்த நெஞ்சம் மறக்குமா? கடந்த காலம் நடந்தது நினைக்கையிலே நீ கனத்த நெஞ்சம் மறக்குமா? தொடர்ந்த கோலம் முடைந்த அனர்த்தங்களில் சனத்தை தீர்த்த பஞ்சம் துறக்குமா? தொடர்ந்த கோலம் முடைந்த அனர்த்தங்களில் சனத்தை தீர்த்த பஞ்சம் துறக்குமா? படர்ந்த இன அழிப்பும் வான்குண்டு வெடிப்பும் சிதறிய உடலமும், படர்ந்த இன அழிப்பும் வான்குண்டு வெடிப்பும் சிதறிய உடலமும், உதறிய குருதி அறைந்த பசுமருத்தாணியை பசுமரத்தாணியை பிடுங்கி அறுக்குமா? சிதறிய உடலமும் உதறிய குருதியும் அரைந்த பசுமரத்தாணியை பிடுங்கி அறுக்குமா? கொஞ்சமும் ஈவிரக்கமின்றி பஞ்சமா பாதகரின் நரக வாழ்வு, அஞ்சி அஞ்சி வீதியில் விதியோடு நீதி கேட்டு மதிமயங்கும் சதிகள் தான் துறக்குமா? கொஞ்சமும் ஈவிரக்கமின்றி பஞ்சமா பாதகரின் நரக வாழ்வு, அஞ்சி அஞ்சி வீதியில் விதியோடு நீதி கேட்டு மதிமயங்கும் சதிகள் தான் துறக்குமா? விடுவில்லாத கடிவாளம் போடும் முடிவில்லாத அரசுகளோடு போராடி தவிக்கும் மானிடர் நெஞ்சம் மறக்குமா? விடுவில்லாத கடிவாளம் போடும் முடிவில்லாத அரசுகளோடு போராடி தவிக்கும் மானிடர் நெஞ்சம் தான் மறக்குமா? நன்றி வணக்கம் கேது.
0: அருமை அருமை அருமையான கவிதை உங்களுக்கும் வந்து நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இன ஒழிப்பு கவியோடு இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர். அவருக்கு முதலையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் கமலவேணி. கமலவேணிய கண்ண நிறமாக காக்க வைத்து விட்டோம். நெட்டுக நடுக என்ன என்ன செய்வது
1: என்ன வைக்க
0: காத்து இருப்பதில் சுகம் உண்டு என்ன எதிர்பார்த்தேன். காலம் கடந்தால் என்ன ராஜா அந்த பாட்டு.
1: நான் சில வரிகள் தரப்போறேன். வெற்றியின் வாசல்படி உழைப்பு மட்டுமே. வெற்றியின் வாசல்படி உழைப்பு மட்டுமே. முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்
0: நம்பிக்கை.
1: நீங்கள் தான் எப்போதும் சரியானவர் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நேர்மை மிக அரிது. அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. விளங்குதோ?
0: மற்றது
1: சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமை விட மன வலிமைதான் தேவை. எந்த அவமானத்தையும் வலியா எடுத்துக்கொள்ளாதே. வலியா எடுத்துக்கொள். வலியா எடுத்துக்கொள்ளாதே. வலியா
0: எடுத்துக்கொள்ளும்.
1: தோற்ற இடத்தில் எயித்தால் அதைவிட பெரிய வெற்றி வேறில்லை. தோற்ற இடத்தில் எயித்தால் அதைவிட பெரிய வெற்றி வேறில்லை. அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். கோபத்தில் ஏழையாக இரு, அன்பில் பணக்காரனாக இரு. கோபத்தில் ஏழையாக இரு, அன்பில் பணக்காரனாக இரு. இவ்வளவுதான் எடுத்து நான் கேட்டேன்.
0: நாங்கள் எல்லாம் அன்பில ஏழையாகவும் கோபத்தில் இல்ல பணக்காரனாக இருக்கிறோம்.
1: உண்மை மாத்தி அமையுங்க.
0: அமைக்கணும் என்றாலும் நீங்கள் விரும்பிய பாடலே தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு. நிகழ்வுடாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயசன்னா.
0: வணக்கம் வணக்கம். திருமதி தேவி தன்றாய். தேவி தன்றாய் நலமாக இருக்கின்ற?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து அடிக்கிறேன் அடிக்கிறேன், அழப்பு வருகிறதே இல்ல எனக்கு.
0: வந்தாலும் எடுக்காம இருக்காம என்ன?
1: நாங்களே நினைவு குறிக்கொண்டு அதுல மரணித்த அந்த உறவுகளுக்கு, எங்கள் உறவுகளுக்கு நினைவு குறிக்கொண்டு தாயை மகள் கேட்ட கவிதையுண்டு. தாய, அன்பு மகளே, அன்பு மகளுக்காக எனது கவிதை. அம்மா, காசல் எழுவமற்ற என் மகள் தன் கால்களை குறித்து ஒரு நாள் கேட்கையில் நான் என்ன சொல்வேன்? ஐயோ பாவமே. அவர்கள் கூறினார்கள், யுத்தம் ஒன்று ஓர் இனத்திற்கு எதிராக நடக்கையிலே உன் கால் போனதென்று சொல்வேனா? ஒருவரும் கொல்லப்படவில்லை என யுத்தம் என்றால் ஆட்கள் இறப்பது இயசென சொல்வேனா? என் அன்பு மகள் கண் விழித்து தன் காலை தடவினாள். அம்மா, எனது காலை காணவில்லையே என்றால் என்ன சொல்வேன் என் மகளுக்கு? உன் கால்கள் சரி போனதை, அவள் கால்கள் சரி போனதை சொல்வேனா? நம் இனத்தை அழித்த யுத்தத்தை சொல்வேனா? அவள் அறியா பருவத்தில் அவள் கால் போனது. இன்று தன் காலை தடவி பார்த்து அம்மா, எனது கால் எப்படி போனதென்று கேட்கும் போது நான் என்னத்தை சொல்வேன், எதை சொல்வேன்? எமது மக்கள் அழிந்ததை சொல்வேனா? நம் வீரர்கள் மாண்டதை சொல்வேனா? எம் இனம் ஒன்று மொத்தமா அந்த இடமே அழிந்து போனதை சொல்வேனா? பள்ளி பிள்ளைகள் ஓடி துள்ளி விளையாடும் போது என் மகள் விடும் கண்ணீரை பார்த்து நித்தம் நித்தம் நான் அழுவதை சொல்வேனா? நடக்கையிலே அவளின் அழகு நடையை பார்த்து ரசித்த நான் இப்போது அவள் நடக்கும் அழகை பார்த்து வேதனைப்படுவதை சொல்வேனா? அவள் கூறிய வார்த்தையை கேட்டு துடிதுடித்து ஒரு தாய் இருந்தாலே எதற்காக இந்த காலை இழந்தேன், எப்படி எனது கால் இழந்தது என்று அவள் ஒவ்வொரு கேள்வியும் தாயிடம் கேட்கும் போது பதபதைக்கும் தாயின் உள்ளத்தை எழுத்துகளால் சொல்ல முடியாது, வார்த்தைகளும் இல்லை. அவர்கள் கூறினால் 1000 போர் இறந்த பேர் இறந்தார்கள் என்று சொல்லவா? யுத்தத்தில் நிறைய பேர் இறந்தார் என்று சொல்லவா? பின்னர் கூறினர், போராளிகளே மக்களை மக்களோடு மக்களாக, மக்களும் இறந்தார்கள் போராளிகளும் இறந்தார்கள். தனக்குத்தானே அந்த தாய் கூறிக்கொண்டாள். ஆனால் பிள்ளைக்கு ஒரு நாள் விளங்கப்படுத்தினால் இந்த இடம் தான் இங்கு வா, இதில் தான் யுத்தம் நடந்தது, இதுதான் எங்கள் இனம் அழியப்பட்டது, இதில் தான் உன் கால் போகப்பட்டது என்று. அப்போதுதான் புரிந்தது அந்த சிறு பிள்ளைக்கு தனது கால் எப்படி இழந்தது என்று. இப்பவும் அந்த இடத்தை பார்த்து ஏங்கி நிற்கின்றாள் ஒற்றை காலில். இன்றும் அவள் அந்த இடத்தில் ஏங்கி நிற்கின்றாள் ஒற்றை காலில். நமக்கான எதிர்காலம், நமக்கான கனவு வரும் என்று எதை சொல்வது மகளே? இன்னும் காயங்கள் இன்னும் மாறவில்லை என்று கூறி கண்ணீர் வடித்தால் அந்த தாய். நன்றி, வணக்கம் கேது சன்னா.
0: இணைந்து அருமையான நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற கவியோடு இணைந்திருந்த உங்களுக்கு முதல் நன்றியும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இன அழிப்பு கவியோடு இணைந்திருந்தார் திருமதி தேவி தன்ராஜ். அவரை தொடர்ந்து திரு அக்கா அவர்களும் ஒரு கவிதை எழுதிய வைத்திருக்கின்றார். கமலியும் கவிதையோடு காத்திருக்கின்றீர்கள். அடுத்த வாரம் கமலி உங்களது கவிதையை இணைத்துக் கொள்கின்றேன். திரு அக்காவின் கவிதையை இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றேன். அம்மா, உன் பெயரை சொல்லும் போதே நாக்கு எரிகின்றது. வைகாசி 18. ஆண்கள் மட்டும் சாகவில்லை அங்கே, பெண் என்ற பாவம் சுமந்தவள் 1000 முறை செய்தாள். முள்ளிவாய்க்கால் மணலில் தாலி அறுத்தவளின் ஓலங் கேட்டதா உலகம்? கணவனின் உடல் கண்முன்னே கிடக்க கை குழந்தையை மார்போடு அணைத்து எந்த திசையில் ஓடுவாள் அவள்? குண்டு மலைக்கு குடைபிடிக்க அவள் சேலை மட்டும்தான் இருந்தது. அக்கா என்னை தொடாதீங்க என்று கசறிய தங்கையின் குரல் இன்னும் நந்திக்கடல் காற்றில் அலைகின்றது. உடை கிழிந்து மானம் கிழிந்து உயிர் மட்டும் ஒட்டிக்கொண்டு பங்கருக்குள் பதுங்கினாள். சாவு மேலானது என்று நஞ்சை தேடினாள் அவள். பச்சை உடம்புக்காரி ஒருத்தி நிறைமாத வயிற்றோடு நடந்தாள். வெடிச்சத்தம் கேட்டு வயிற்றை பிடித்தாள். மருத்துவமனை இல்லை, மருந்து இல்லை, மண்ணிலே பிரசவித்தாள். தொப்புள் கொடி அறுக்க கத்தி இல்லை. பிறந்த குழந்தையின் முதல் அழுகையும் கடுசை அழுகையும் ஒன்றாகி போனது. அவள் தாயா பிணமா? யார் பதில் சொல்வது? கிழவிகள் என்ன பாவம் செய்தார்கள்? கால்கள் தள்ளாட நடக்க முடியாமல் என்னை விட்டுட்டு ஓடுங்க பிள்ளைகளா என்று வழியிலே படுத்தார்கள். அவர்கள் மேல் விழுந்தது செல். நடைத்த தலை சிதறி வாழ்நாள் நினைவுகள் எல்லாம் ஒரு நொடியில் சாம்பல். இளம்பெண்ணே, உன் புத்தகப் பையில் கனவுகள் இருந்ததே. டாக்டராக வர வேண்டும் என்றாயே. பள்ளிக்கூடம் எரிந்தபோது உன் உடலும் எரிந்ததே. சீருடையோடு கருகிப்போனாயே. உன் சாம்பலை அள்ளி எந்த தாய் பூசிக்கொள்வாள்? இன்று உயிரோடு இருக்கும் பெண்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? கணவனை இழந்தவள், பிள்ளையை இழந்தவள், கற்பை இழந்தவள், நாட்டை இழந்தவள், முகாம்களில் மிச்ச வாழ்க்கையை கிழிந்த பாயிலே கழிக்கின்றாள். இரவானால் பயம், பனகலானால் அவமானம். யாரிடம் சொல்வாள் அவள் கதையை? உலகமே கேள். உன் வயிற்றில் உதைத்து ஒரு இனத்தை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அவள் சாகவில்லை, சாட்சியாக நிற்கின்றாள். கிழிந்த செயலையே மானமாக சுற்றி எலும்பான கையிலே மகனின் படத்தை பிடித்து நீதிமன்ற வாசலில் நிற்கின்றாள். அவள் அளவில்லை இப்போது. அவள் கண்ணீர் தீயாகிவிட்டது. 18 மே என்பது ஆண்கள் மட்டும் தோற்ற நாள் இல்லை, பெண்ணின் கருப்பை கிழிந்த நாள், பெண்ணின் கவிதை கனவு புதைந்த நாள். அதனால்தான் இன்றும் எங்கள் வீட்டு பெண்கள் சிரிக்கும் போது கண்கள் அழுகின்றது. இந்த வானொலி கேட்கும் தாய்மார்களே, உங்கள் மகளை இன்று ஒருமுறை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முள்ளிவாய்க்கால் அம்மாக்களுக்கு அந்த கொடுப்பனவு இல்லாமல் போனது. அவளுக்காக ஒரு நிமிடம் மௌனம். அவள் பெயர் தமிழச்சி. கவிதையை எழுதி அனுப்பியிருக்கின்றார் எங்கள் சக அறிவிப்பாளர் திரு அவர்கள். அவருக்கு நமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு

0: இன்றைய தாறுமாறை நிறைவு செய்ய வருவது.
1: தீனை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய். ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய் போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய் போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே. தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய். ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய் போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய் போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே. நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளியொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ? ஈழமண்ணின் புதல்வராமோ? அறம் ஒரு நாள் வெல்லும், அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும். நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளி கொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ? ஈழமண்ணின் புதல்வராமோ? அறம் ஒரு நாள் வெல்லும், அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும். நன்றி.

கொளித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் எமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் இன்னொரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெற்று

நிலையகலேகன நேரம் 6:25 நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது

நிச்சயமாக எல்லோருடன் சொல்லுவான், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வான், கடவுள் பார்த்துக்கொள்வான் என்று. ஆனால் இன்று கண்காணிப்பு கமராக்கள் தானே பார்த்துக் கொண்டிருக்கின்றன எல்லாவற்றையும். அப்படி உலகில் அதிகம் கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தியிருக்கும் நாடு எது? உலகில் அதிகமான கண்காணிப்பு கமராக்களை பொருத்தியிருக்கும் நாடு எது?

0: நேரடியாகவே இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம் விவேகா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றேன். சென்ற வாரம் அப்படியே நான்கு புள்ளிகளை அப்படியே அள்ளி கொண்டு போய்விட்டீர்கள்.
1: என்ன,
0: நீங்களும் ரஜினி அண்டனும் மற்றதாறு எங்கள் பத்மராணியும் நான் மூன்று பேரேன்.
1: எனக்கு சீனாண்டுதான் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த நினைப்புல இஸ்ரேல் சொல்ல விருப்பமா நான் சீனாவே
0: சொல்றேன். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சதீஷ், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கீங்க. மக்களுக்கும் மாவீரர்களுக்கும் நாங்கள் செலுத்திக் கொண்டு இந்த கேள்விக்கு நான் சீனான்னு
0: சொல்லுகிறேன்.
2: கேள்வி வந்தது என்ன, ஆறு மாதத்துக்கு முன் வந்தா நினைக்கின்றேன்.
0: அப்படியா, நான் தான் மறந்து விட்டேன் நினைக்கிறேன். பாப்போமே. உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் கேது.
0: வணக்கம்.
3: என்னுடைய பெயர் விழா இல்லையா?
0: பாலசம். இப்ப ஒருவற்ற பேரும் இந்த வைபர்ல விழுகுது இல்லையா? என்னத்தை மாற்றியாது? நான் இந்த வைபருடாக என்று சொல்லுகிறேன். உங்களோட நம்பர் தான் விழுகின்றது. சென்ற வாரத்திலிருந்து அப்படித்தான். நான் தான் என்னத்தையும் மாத்தி அமர்த்திட்டேன் போல இருக்கு. பாப்போமா.
3: வணக்கம்.
0: வணக்கம்
4: கேது.
0: வணக்கம். எங்கள் பாடகி எங்களும் சீனா சொல்லுறீங்களா?
4: வந்த கேள்விதான்
0: நிக்குது. பாப்போமா. கமலவேணியும் சீனான்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். யோகேஸ்வரியம்மா. யோகேஸ்வரியம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன். அப்ப உங்களோட பேர் விழுகுதே. இணைந்து வணக்கம் திருமதி ஜியா நடேசன். நலமாக இருக்கின்றீர்களா? நானே
5: நீங்களும்
0: சீனா என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ், நலத்துடன் சொல்லுங்கள். பாப்போம். சீனா சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: போன வருஷம் முதலாம் மாசம்
6: திருப்பி
0: வந்தாரு. அப்படி வரக்கூடாது. தேடுதல் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதி அம்மா. இப்பொழுது பேர் விழுகின்றது. ஓம் தர்மோதி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
7: வணக்கம்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். எங்கள் ரவி ஐயா என்ன செய்கின்றார்? கேட்டா சொல்லுங்கள். சரி சொல்லுங்களம்மா. நீங்கள்
7: நாங்களும்
0: சீனா சொல்லுவோம்.
7: கவிதை வரியை எழுதினா நான் முடிஞ்சது கூட நான் விட்டுட்டேன்.

0: காரியம் பாப்பமா. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம். எங்கள் புங்கையூர் ராஜா. ராஜா நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே
2: நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்
0: வணக்கம். எங்கள் சசியம்மா. சசியம்மா நலமாக இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சசியம்மா சொல்ல போறீர்கள் சொல்லுங்கள்.
2: சீனாண்டே
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்து இருக்கின்றார் எங்கள் சியாமலா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம். நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்று முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த 17 வருடங்கள் ஆயிட்டது. அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு டிஆர்டிக்கு நன்றியை கூறிக்கொண்டு நானும் வந்த சொல்லி டேட் எல்லாம் சொல்லி
0: நம்ம சொல்லுது. உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா வணக்கம்.
4: வணக்கம்.
0: சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு நானும் சீனான்னு சொல்லி விட வருகிறேன்.
0: நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா வணக்கம். திருமதி ரஜினி என்றன். ரஜினி என்றன் நலத்துடன் சொல்ல போறீர்கள் சொல்லுங்கள். பாப்போம்.
5: சீனாண்டு
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம். கேது வேணா? வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
6: முதலில் இந்நாளில் மரணித்த அனைத்து உமது நெஞ்சங்கள் உறவுகளுக்கும் எங்கள் உயிர் நீத்த அனைத்து உறவுகளையும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும். அவர்களின் கனவு நினைவாக அவர்களை நினைந்து நாங்களும் நினைவை நிறுத்தி அவர்கள் கனவு நினைவாக இறைவனை வேண்டி எல்லாரும் சொல்லினும் பிறகு மறதுல மாற்றம் இல்ல. சீனாதான்.
0: நீங்களும் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். எங்கள் பாடகர் ராஜலிங்கன். ராஜலிங்கன் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்கள் நலமா இருக்கிறோம். நாங்களும் நலமா இருக்க இல்லாம இல்லாமல் பண்ணி கொண்டு நானும் அடிச்சு கூடுறேன். சீனாண்டு.
0: நீங்க சிவராணி சொன்ன மாதிரி சொல்ல போறீங்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம். கேது திருமதி தேவேந்திரன்.
0: எங்கள் ரதியம்மா. தேவேந்திரம்மா நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
8: ஓம் நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் அதே நலத்துடன் சொல்லுங்கள் அம்மா.
8: முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு
0: சொல்லுங்கள் பாப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக ஐக்கியராஜ்யத்திலிருந்து. வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். எங்கள் சரோஜினி அம்மா. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கொண்டு வந்து விட சீனா என்று சொல்லுகிறேன்.
0: சீனா என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவா வணக்கம்.
10: வணக்கம். ராஜினி செல்வம். நீங்க நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஆமா, நலம். குடும்ப சகோதரமா நலமா இருக்க வேண்டிக்கொண்டு இன்று இன்றைய நாளின் நாமம் முள்ளிவாய்க்கால் நினைவை கொண்டு வந்த அனைவருக்கும் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டிக்கொண்டு நானும் சீனாண்டு சொல்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம். ஜெயந்திமாலா சதாசிவா.
0: எங்கள் ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலா நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
11: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்கள் நலம் தானே?
0: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
11: உங்களுக்கும் வாழ்க்கையா சரியிருக்கிறோம்.
0: உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் தவமலை. தவமலை அப்படி அமைதியா வருகிறீர்கள். என்ன காலை உத்து கொடுத்து கேட்கணும். என்ன நலமாக இருக்கின்றீர்களா?
12: வாழ்த்துக்கள். மாவீரருக்கும் எங்கள் வணக்கங்கள்.
0: கடைசியா மறந்து சும்மா விசி மாதிரி காட்டிக்கல வண்டியா கிடக்கு என்ன நலமாக இருக்கீங்களா?
12: எங்கள்
0: சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
12: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
12: நீங்கள் அப்படியே நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிட வேண்டிக் கொண்டு நானும் சீனாண்டு
0: சொல்லுகிறீர்கள். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
13: வணக்கம். மாலை வணக்கத்துடன் மனோகரி சுப்பிரமணியன்.
0: வணக்கம் வணக்கம் திருமதி மனோகரி சுப்பிரமணியன். நலமாக இருக்கின்றீர்களா?
13: இருக்கின்றோம். உங்கள் இருவரின் பணிகளுக்கும் பாட்டுகளே நன்றிகளையும் குறிக்கொண்டு நானும் ஊரோடு ஒத்து போகிறேன். சீனா
0: சீனா சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

இணைந்திருந்த அனைவருமே சரியானபடியைத்தான் கூறியிருக்கின்றீர்கள். சீனா என்பதுதான் சரியானபடியாக அமைந்திருக்கின்றது. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் மீண்டும் அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு வருடம் ஆகிவிட்டது. மீண்டும் ஏதாவது மாற்றம் வருமா இருந்தால் சீனாவில் தான் இன்னும் கூடியிருக்கின்றது. அன்றும் முதலிடத்திலே அதிகம் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியிருக்கிற நாட்டில் சீனா தான் இன்றும் முதலிடம் வகிக்கின்றது. ஆகவே முதலில் எங்கள் விவிக்க ஆரம்பித்து அதை தொடர்ந்து கூறிய அனைவருக்குமே நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். இதற்கு பல விடைகள் வரலாம், ஆனால் நாங்கள் ஒரு விடையை தேர்வு செய்து வைத்திருக்கின்றோம். ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் எதனால்? ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் எதனால்? ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் எதனால்?

0: அனைவருமே இதை அனுபவித்திருப்பீர்கள். ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானி ஆவதும். இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேவியக்கா. இப்ப சொன்னீங்கன்னா போர் அடிச்ச மாதிரி என்ன
1: பாப்பம். இதுக்கு பல தரப்பட்ட விடதான் வரும்.
0: ஆனா
1: முக்கியமா என் மனதுல டக்கன் பட்டது, கஷ்டம் துன்பம் வரைக்குள்ள நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் ஒரு கட்டிக்காரரா
0: வருவோம்.
1: எங்களுக்கு துன்பம் துன்பம் வரும்போது
0: துன்பம் சொல்லுறீங்களா? நீங்கள் சொல்வது நெருங்கி இருக்கின்றீர்கள். நெருந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: தேவிதன்ராஜ். தேவிதன்ராஜ் தான் இப்ப சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்போம். ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும்.
2: ஆமாம். அவர் வச்ச ஒரு நம்பிக்கை துரோகத்தார்.
0: நம்பிக்கை துரோகத்தார். அது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா சொல்லுகிறார். பாப்போமே. இணைந்து சிரமித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம். எங்கள் நன்றி வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்போர் வணக்கம். பைபருடாக இணைந்திருப்போர்
3: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். நீங்கள்
3: தான்
0: எங்கடா துரிய என்ன? முந்தி நம்பர் பேர் விழுகின்றது, இப்பொழுது இன்னொரு இல்லை, உழவு இல்லை. நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றோம்.
0: ஓமோ. எதை சொல்லுகிறீர்கள்?
3: காதலால்.
0: காதல். நாங்கள் எல்லாம் இதை இதை சொன்னால் எல்லாம் இதுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கணும். சரி, காதல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்.
0: பாப்பா கமலமணிதான் சிக்ஸர் அடிக்க போறீங்க
4: என்ன?
0: நாங்க சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சசியம்மா. சசியம்மா சொல்லியிருக்கேன். வெறும் பறந்து அடிச்சு கொண்டு வர போகணும் என்ன? விழுந்து அடிச்சு கொண்டு வரீங்கன்னு சொல்லிருந்தேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
6: வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்போர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சிவராணி.
8: அனுபவம்
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஐயோ வரை தொடர்பு துண்டித்துவிட்டேன் கொல்ல போயினவே. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம். மீண்டும் உதயன்.
0: எங்கள் உதயன். உதயன் உதயன் சொல்லி வைக்க பாருங்கள்.
9: அப்படி மிக வேண்டப்பட்டவன் வப்பின் பின்
0: சொல்லுங்கள். திரும்பி
9: மிக வேண்டப்பட்டவரின் வப்பின் பின்.
0: மிக வேண்டப்பட்டவரின் வப்பின் பின். அதை என்னண்டா சொல்லி வைக்க அந்த உதயத்துல சொல்லுங்கள். வாப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம்.
10: வணக்கம். கேது.
0: வணக்கம். திருமதி ராணி சம்பந்தம். ராணி சம்பந்தம் சொல்லுங்கள்.
10: என்னன்னு சொல்ற சுய கட்டுப்பாடு அனுபவம் சிந்தனை முதிர்ச்சி அதுகளால வரும்.
0: அதுல உண்ட சொல்லுங்க. அனுபவம் பாப்போமா. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். கட் பண்ண
11: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் நீங்கள் தொலைபேசி சத்தம் தான் கூட
1: கேக்குது. அவமதிக்க
0: ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் இதனால்
1: அதான் எங்களை
0: அவமதிப்பு எல்லாம் சேர்த்து சொன்னா என்னன்னு யோசிங்க. இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருப்போம் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து எங்கள் சரோஜினி அம்மா என்று நினைக்கிறேன். வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம்
5: சொல்லி பார்க்கிறேன். ஒரு வேண்டப்பட்டவரின் இறப்பின்
0: இறப்பு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம் எங்கள் சியாவளா சொல்லிக்க அவளா வெறும் துடிதுடிக்க
6: போயினா
0: அவளா வெறும் துடிதுடிக்க போயினா
6: நான் சொல்ற அனுபவத்தின் அடிப்படையில தான் நீங்கள் நாங்க வலிமையாவதும் ஞானியாவதும் அனுபவம் என்று
0: சொல்றேன். நான் இப்ப சொல்லியிருக்கேன் பாப்போமா. இணைந்து சொல்லியிருக்கிறது நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
8: வணக்கம் ஜெயதிராஜா.
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம் வணக்கம் எங்கள் ஜெயஸ்ரீ அம்மா சொல்லுங்களா. ஒருவரை வலிமையாக்குவதும் மௌனமாக்குவதும் ஞானியாக்குவதும்
6: அகப்பக்குவம் அடைந்த
0: அகப்பக்குவம் சொல்கிறீர்கள் பாப்போமே. இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம் வணக்கம் எங்கள் குணநாயகி அம்மா தான் சொல்ல போறா. சரி இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்
11: வணக்கம் அண்ணா. சரோ
0: சரோ பரமேஸ்வரன் சொல்லுங்களா பாப்போம்.
11: நான் இப்ப எல்லாத்தையும் எல்லாம் அனுபவத்துக்கு நாங்க
0: எல்லாம் இதுக்கு இப்ப சொல்ற சொல்ல அவ்வளவு வெறும் துடி துடிச்சு போகணும் என்ன சந்தோஷப்பட போறார்.
12: எல்லாரும்
0: துடிக்க போயினவ என்ன ஒருவரை வலிமையாக்குவதும் மௌனமாக்குவதும் ஞானியாக்குவதும் எதனால் மன அமைதி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்
13: வணக்கம் கேது
0: வணக்கம் வணக்கம் எங்கள் கலாராணி. உலகத்துல இருக்க நீதியே இல்லையா? ராஜாண்ண கிட்ட வார்த்தை கேட்கணும்
13: என்ன
0: நீதியே இல்லையா? நலமாக இருக்கீங்களா?
13: நான் நல்ல நலமா இருக்கிறேன்.
0: எங்கள் வரதராஜா ஐயா என்ன செய்கின்றார்?
13: நல்ல நலமா
0: இருக்கிறார். நலமாக இருக்கின்றார். அவருக்கு நலம் கிட்ட சொல்லுங்கள் என்ன
13: கேட்டுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் கேது.
0: சொல்லுங்கள்.
13: நானும் வந்து இழப்புகள் என்று சொல்றேன்.
0: இழப்புன்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
13: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
14: வணக்கம் பாரதி.
0: எங்கள் பாரதி அக்கா, பாரதி அக்கா, நலமாக இருக்கிறீர்களா?
14: நலம். நன்றி. உங்களை மொழிவேக்காரி உயிர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு அஞ்சலியுடன், வீர வணக்கத்துடன். நான் சொல்றேன், உங்களோட பதில அடிக்கடி துடிப்பு துடிப்புன்னு சொன்னீங்க, அப்ப துடிப்புன்னு
0: சொல்றேன். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
15: வணக்கம். ஜெயந்தி மேலா?
0: எங்கள் ஜெயந்தி மேலா. ஜெயந்தி மேலா சொல்லுங்கள் பாப்போம்.
15: நானும் இழப்பு என்று சொல்றேன். உண்டா இழக்கிறது?
0: இழப்புன்னு சொல்லுறீங்களா? தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
16: வணக்கம் ராஜினி.
0: எங்கள் ராஜினி அல்போம். ராஜினி அல்போம் சொல்லியிருக்கா? இவ்வளவு பேரும் துடி துடிக்க போயினவோ என்ன?
16: தாறுமாறாவில நல்லா போட்டு குடுத்தீங்க சொல்லி பாப்பா. நான்
0: தாறுமாறு என்ன சொன்னது? ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் இதனால் இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
17: வணக்கம். நான் மனோரி சுப்பிரமணியம்.
0: எங்கள் மனோரி சுப்பிரமணியம் தான் இப்ப சொல்லியிருக்க. எல்லோரும் ஆனந்தப்பட போறார்கள், துடி துடித்துக் கொண்டிருக்க போறார்கள். சொல்லுங்கள் பாப்போம்.
17: நீங்க சொல்வது உண்மையாக இருக்கட்டும். நான் சொல்றேன், அடக்கம் என்று. என்ன
0: அடக்கம்? திருப்பி சொல்லுங்கள்.
17: அடக்கம்.
0: அடக்கம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
17: நன்றி.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
18: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் இதனால்

ஒருவர் வலிமையாவதும் மௌனமாவதும் ஞானியாவதும் எதனால் நீங்கள் கூறிய அவ்வளவும் அப்படியாக்கும். ஆனால் அதை விட ஒருவர் அது சொல்லாலும் செயலாலும் நினைவாலும் இல்லாவிட்டாலும் ஒருவரை ஞானியாக்குவது ஒருவர் வலி தந்தால் அது ஒரு வலி என்பதுதான் சரியானவுடைய. அதுதான் நான் துடிதுடிக்க என்று சொல்லி கொண்டிருந்தேன். வலி, வலியால் துடிப்பது என்பது ஒருவர் அடித்தால் தான் வலிக்கும் என்று இல்லை. ஒருவர் பார்த்தாலே வலிக்கும், ஒருவர் சொன்னாலே வலிக்கும், ஒருவர் கேட்டாலே வலிக்கும். அந்த வலி தான் ஒருவரை வலிமையாக்குவதும் மௌனமாக்குவதும் ஞானியாக்குவது என்று கேட்டிருந்தோம். வலி என்பதுதான் சரியானவுடைய. ஆனால் எல்லோரும் சொன்னதும் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் வைத்திருக்கும் விடை வலி என்பதுதான். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இன ஒழிப்பு நாளே எல்லோரது நெஞ்சங்களையும் விட்டகலாத நாளாக இந்த நாள் எங்களுக்கு என்றும் இருக்கும். இதை எங்களது அடுத்த சந்ததிக்கும் தொடர்ந்து எடுத்து செல்வதற்காகத்தான் இன்று மே வைகாசி 18 இந்த கஞ்சி வழங்குவதில் இப்படியான நிகழ்வுகளை எங்கேயுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே பிரான்சிலும் பல இடங்களில் அவர்களுக்கான இந்த நினைவு கூறப்படுகின்ற நினைவினால் அவர்களுடன் எல்லோருடனும் நாங்களும் கைகோத்து இந்த நாளில் உங்களிடமும் அனைவரிடமும் அந்த நினைவு நாளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்த அனைவருக்குமே நன்றியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, அது எமது தலையாய கடமைகளில் ஒன்றாகவும் எமது உள்ளத்தோடும் உதிரத்தோடும் கலந்து ஒரு நிகழ்வாக மே 18 இன ஒழிப்பு நாளை மீண்டும் நினைவு கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்வது அறிதலும் புரிதலும்.

நிலைய கலியக நேரம் 7 மணி. விடி கேசங்கரையன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெற்றிருக்கின்றது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் உணர்வு வெளிச்சியுடன் இந்த நினைவேந்தல் நடைபெற்று வருகின்றது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் உணர்வலியுடன் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17வது ஆண்டு பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டதுடன் தொடர்ந்து உயிர் நீத்த உறவுகளுக்கும் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 10:30 பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. இறுதிப் போரின் போது உறவுகளை இழந்த முல்லைத்தீவு பட்டாப்பள்ளியைச் சேர்ந்த பின்னால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அத்தோடு ஏனையோர்களாலும் சம நேரத்தில் சுடர் ஏற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இணை அழைப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாண நாவாந்துறையிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று புலவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன ஏற்பாடு செய்த இராணுவத்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கின்றது. அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ள ஒரு சில சக்திகள் இன்று ஊடக போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என அகில இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சுமத்தியிருக்கிறார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ண கருவுக்காமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தலிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ககாவத்த ஸ்ரீகிருஷ்ண மகாவித்தியாலயத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது.

ஜனாதிபதி அன்றகுமார திசனாக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ளதுடன் அபிவிருத்தி கடத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இலங்கை வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரும் வரை தற்காலிகமாக இடர்நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்காக இலங்கையில் கர்நாடக வானூர்தி தளத்தில் கால் வதிக்கும் போது கட்டாயம் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரசிங்கே வீரவன்ச உள்ளிட்ட ஆறு பிரதிவாதிகளுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மல்வானை பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதைத் தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றது. அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மது விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்றபோது துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்திருக்கின்றது. மின்னணு ஆவண சான்றூட்டல் அமைப்பில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் உள்ள அனைத்து ஆவண சான்றளிப்பு சேவைகளும் மறு அறிவு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்திருக்கின்றது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கை நாடுவதாக அஞ்சப்படுகின்றன. சுவிட்சர்லாந்திலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் வந்திருந்த குடும்பத்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன. ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை மறித்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கைது செய்ய தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரு காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரந்திருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாட்டில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை காலமாக இலங்கையில் இறங்கறி வரும் மினிய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி நிர்வாகம், நிதியமைச்சர், காவல்துறை மற்றும் குடியரசு குடியல்வு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிஎஸ்பி ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் 3,61,500 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நீட்டுள்ள முக்கிய தேர்வுக்கான வினாத்தாளர்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏனென்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாது என்று ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. சரியும் இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்குகின்றது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மாத்தல ராயபட்ச சர்வதேச விமானத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் புறத்துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளன. இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் கவலை தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையிலும் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆவலர்கள் வலியுறுத்துகின்றார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை மாற்றம் ஒன்று. இன்று ஆவணத்தங்கம் கிராம் ஒன்று 14,780 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 1,18,800 ரூபாய்க்கும் விற்பனை ஆகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளான காங்கோ, உகாண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனம் செய்திருக்கின்றது. அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்காக் அணுமின் நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடி இருக்கின்றார். அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த விபத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பியிருக்கின்றார்கள். பயணத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்ட அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய பரிசு பொருட்களை விமானத்திலேயே விட்டுச் சென்றதாக கூறப்படுகின்றது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பம் மீதான அச்சத்தில் இவ்வாறு செய்வது வழக்கம். அமெரிக்க அதிகாரிகள் பலரும் தங்களது மின்னணு சாதனங்களை சீனாவுக்கு எடுத்து செல்லவே இல்லை. புதரில் சிக்கி இந்த பூனையை காப்பாற்றி சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்தார். மலேசியாவில் மலாக்கா மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. 32 வயது நிரம்பி அவர் காலை உடைத்துக் கொண்டார். ஜெர்மனியில் 2 வாரங்களுக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலன் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டிருக்கின்றது. இந்தோனேசியாவில் சுயபரா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்கள் நஞ்சுணவின் அறிகுறிகள் தென்பட்டிருக்கின்றது. ஸ்வெட்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் புகையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் கடையை மூடிவிடும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்ற சர்வதேச ரெண்டஸ் இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்குனுதீன் நைலா உள்ளடங்கலான சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை YMCT கலைமண்டலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. T20 போட்டிகளில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் அலெக்ஸ் கெல்சின் சாதனையை விராட் கோலி சமன் செய்துள்ளார். இறுதியாக இன்றைய நாணயம் மற்ற நாணயம் அறிவித்ததற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்துடன் தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.trtamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 380.65% இந்திய பெறுமதியில் 111.83% ஒரு US டாலர் 227.80% இந்திய பெறுமதியில் 96.22% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 416.26% இந்திய பெறுமதியில் 122.29% ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 436.69% இந்திய பெறுமதி 128.53% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238.45% இந்திய பெறுமதியில் 69.97% காணப்படுகின்றது. இத்துடன் வீட்டி கேசன் கரையன் வீட்டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூர் தலைமையிடம் வரும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: நிலைய கலிக நேரம் 7:13 இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இந்த தலைப்புக்கேற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இந்த 2வது வாரமாக ஒருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
1: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 13 rue Caille, 75 000 Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolibis-Ilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டி மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
0: நிலைய கலிக நேரம் 7:17. நீங்கள் கேட்டுக்கொண்டு டி தமிழ் அலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: இயக்கும்.
1: தமிழோடு ஒரு தற்கான என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
0: வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு.
1: இன்றைய தமிழோடு ஒரு தற்க நிகழ்வு முள்ளி வாய்க்கால் நேவேந்தல் சிறப்பு நிகழ்வாக இடம்பெறுகின்றது. முதலில்
2: முள்ளி வாய்க்கால் ஒரு நினைவு சின்னம், மானுடத்தின் கோரமுகத்தை மானுடத்தின் தீரா சுகத்தினை வெளிப்படுத்தும் ஒரு நினைவு சின்னம். முள்ளி வாய்க்காலில் தர்மம் அன்று தலை காத்திருக்கவில்லை, தலை குனிந்திருந்தது. அதர்மத்தின் கோலச்சுதலில் எத்தனை மனிதர் இருப்பிழந்தார், எத்தனை மனிதர் உறவிழந்தார், எத்தனை மனிதர் கனவிழந்தார். முள்ளி வாய்க்கால் ஆற்றலின் அது சிற்றறிவு. முள்ளி வாய்க்கால் நாகரிகத்தின் அநாகரிகம், முள்ளி வாய்க்கால் சிந்திக்கும் மனிதரின் சீரழிவு. ஆனால் இனி முள்ளி வாய்க்காலின் மௌனம் சுதந்திர வேட்கையின் தர்ம நாட்டத்தின் புரட்சி கீதம். முள்ளி வாய்க்கால் வீழ்ச்சியின் ஜெழுச்சி, நந்தி கடலோரத்துக்கு கலங்கரை விளக்கம்.

0: தொடர்ந்து வருவது முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலில் ஓடிய இரத்தை ஆறு உயிர் தப்பியவர்களின் நேரடி தகவல்கள் இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம்.
1: இதுதான் இந்த முள்ளிவாய்க்கால் அண்ட் நந்திக்கடல். 16 வருடங்கள் கடந்த முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலோட நிலைகள் எப்படி இருக்கு, அண்ட் அந்த காலகட்டத்துல இங்க இருந்து உயிர் தப்பிய மக்களோட ஒவ்வொரு கருத்துக்கள்
2: கிராமம் அழிக்கப்பட்ட கிராமம், 5 லட்சம் மக்களை ஒரு குறிப்பிட்ட 2-3 கிலோமீட்டருக்குள்ள வச்சுட்டு எல்லா பக்கத்தாலே முறையான அல்றிகள் எல்லாம் விழுந்து சிதறிக்கல. ஒரு செல் விழுது என்று சொன்னா அதுல ஒரு 5 சென சாகும். ஒரு குண்டு விழுது கப்பல்ல கொண்டு வந்து சாமான் இறக்குவாங்க. சாமான் இறக்க கிடக்காண்டு வந்து அவன் செல்லல் அடிப்பாங்க, உடனே கப்பல்காரன் விட்டு போவான்.
1: சாப்பாடும் கிடைக்காது.
2: கப்பல் வந்து சேர்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு
3: அந்த கஞ்சிக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிற டைம்ல கூட அதுல
1: விழுந்து
3: எங்களை காப்பாத்தி கொண்டு போறக்காண்டி அப்பா பட்டுவால் பாட ராணுவத்திட்டு அங்கால போய் ஒரு குடும்பத்தை கொண்டு விட்டு தான் அந்த டீப்பை கொண்டு வரணும். அப்ப அந்த டீப் எடுக்க போனவர் அப்பாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. நானும் ரெண்டு தங்கச்சியும் ரெண்டு தம்பியும் தட்டு தட்டு தனியா நாங்கள் இஞ்சால் பக்கம், அம்மாவும் ரெண்டு தம்பியாக்களும் அவியல் அங்கால் பக்கம், அப்பா அந்த தொடர்பு இல்லை. அப்ப அந்த டிராக்டர் டீப்புகள்
1: கயத்தை புடிச்சு அங்கால் பக்கம் போகல.
3: கடலாலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்குள்ள ராணுவம் வந்து நடந்துட்டு அந்த பக்கத்தால போய்கொள்ள மக்களுக்கு இருந்த வழி வந்து இந்த நந்தி கடலால போறது மட்டும். இப்ப வந்து நாங்கள் உயிரோட வந்துட்டோம். இதோட உயிரோட வராத ஆக்கள் வந்து நிறைய உயிரோட வந்தாக்கள் குறை விவீதம், உயிரோட வராத ஆக்கள் காயப்பட்ட ஆக்கள் தான் கூடும்.
1: 16 வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது எல்லாமே இந்த நந்திக்கடலும் முள்ளிவாய்க்கால் நிலமும் தான் சொல்லுவோம்.

வெல்கம் டு ஹார்ஜி மீட் கேஜி. இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, போர்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது வட மாகாணத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல முள்ளி வாய்க்கால் பக்கத்துல நிக்கிறோம். முள்ளி வாய்க்கால் என்று சொன்னதுமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது இலங்கையில இறுதி யுத்தம் நடந்த பூமி வந்து இதுதான். சோ அந்த காலகட்டத்துல இந்த முள்ளி வாய்க்கால் அண்ட் நந்தி கடல் இது ரெண்டுமே வந்து மக்களோட உயிர் காக்குறதுக்கு மக்கள் பட்ட ஒவ்வொரு அவல நிலைகளும் வந்து எல்லாருமே அறிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அண்ட் இப்போ இருக்கிற நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அதனுடைய வழிகளும் வேதனைகளும் படுக்களும் வந்து தெரியும். ஸோ அது ஒவ்வொன்றையும் வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து இப்போ கேட்டறிய போகிறோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக இன்னைக்கு இந்த ஒரு காணொலி எடுக்கிறதுக்கான காரணமே இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, பல பகுதியிலையுமே வந்து பல விதமான அபிவிருத்தி திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. ஆனால் இந்த பகுதியில் எந்த அளவிற்கான அபிவிருத்தி திட்டங்கள் நடந்திருக்க நடந்து கொண்டு வருது. ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அங்காங்கே ஒரு சில அபிவிருத்திகள் நடந்து பல அபிவிருத்திகள் வந்து இன்னும் முன்னெடுக்கப்படா வண்ணம் இருக்கு அப்படி சொல்லி இங்க இருக்கிற மக்கள்கள் வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து முன்வச்சு கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் 16 வருடங்கள் கடந்த முள்ளி வாய்க்கால் நந்திக்கடலோட நிலைகள் எப்படி இருக்கு, அண்ட் அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து உயிர் தப்பிய மக்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எப்படி இருக்கு அப்படி சொல்லி கேட்டறியலாம் அப்படி சொல்லி தான் வந்திருந்தோம். ஆனால் அவங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எங்களுடைய அடுத்த சமுதாயம் வளரத்துக்கு மிக முக்கியம் தம்பி, ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களும் பட் அந்த அபிவிருத்தி திட்டங்கள் சரியான முறையில் இங்கே முன்னெடுக்கப்படவில்லை அப்படி சொல்லி வந்து ஒரு கருத்துக்களை வந்து முன்வச்சிருக்காங்க. அதுக்கமே தான் இன்னைக்கு 16 வருடங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் முள்ளி வாய்க்கால் நந்திக்கடல் இது ரெண்டத்தையுமே இணைத்து மக்கள் மத்தியில இருந்து ஒரு சில கருத்துக்களை நாங்க உங்களுக்காக வந்து காண்பிக்க போறோம். சோ இந்த ஒரு காணொலி நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியா இருக்க போகுது. சோ இந்த ஒரு காணொலிய முதலே வந்து தட்டி விட்டு போகாம காணொலி முழுவதுமாக வந்து பார்வையிடுங்க. காணொலிக்குள்ள போகலாம்.

0: எல்லாமும் தான் சொல்லும். அதோட இப்ப இருக்கக்கூடிய அந்த காலத்துல தங்களோட உயிரை கையில பிடிச்சு கொண்டு தங்களோட உயிர் மிஞ்சுமா மிஞ்சாதா அப்படி சொல்லி ஒவ்வொரு சந்தேகத்தோட இந்த நந்திக்கடலை கடந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு அந்த வடுக்களை மறக்காம அப்படியே நினைவுல வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ உண்மையில சில பேர் வந்து காணொலிகள்லயோ சில பேர் வந்து வார்த்தைகள் மூலம் சொல்றதைய வந்து ஈஸியா மறந்துடலாம். ஆனா அதே இடத்துல இருந்து அந்த அவல நிலைகளை சுமந்த ஒவ்வொரு மக்களோட வழிகளும் வேதனைகளும் அவங்கள் இறக்கும் வரைக்கும் மறக்காம தங்களோட நினைவோடைய வந்து கட்டி கொண்டு இருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம நிக்கிற பகுதி சரியாது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இறுதி யுத்தத்தின் போது வந்து மக்கள் நந்திக்கடல் வாயிலாக வந்துட்டு வட்டுவாயலுக்கு வந்துட்டு இப்படி பயணிச்சு போனாங்க அப்படிங்கறத வந்துட்டு நிறைய பேர் வந்து காணொலிகள் மூலம் பாத்திருப்பீங்க, சில பேர் வந்து சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா உண்மையில அந்த இடத்துல இருந்து அந்த வாழ்க்கையில வந்து அனுபவிச்சவங்கள அவங்களோட அனுபவங்களை வந்து தான் இப்ப இந்த இடத்துல இருந்து கேட்க போறோம். சோ அந்த அதை வந்து பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த இடத்துல இருக்கிற அந்த காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து இதன் மார்க்கமா வந்து பயணிச்சு போனவங்க கிட்டே வந்து நாங்க நேரா வந்து கேட்க போறோம். ஹலோ, வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் அண்ணா.
0: ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த இடத்துல கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் பேர் வந்து இந்த நந்திக்கடலை வந்து கடந்து போயிருப்பாங்க?
1: அது வந்து இப்ப என்ன சொல்ல சொன்னா, இப்ப எங்களை இந்த வடக்கு கிழக்கு இருந்தாக்கள்ல கிழக்கு மாநில வடக்கு இருந்து வந்து இடம்பெயர்ந்து வந்து வந்து வந்து முழுக்க கடைசியா வந்து முள்ளிவாய்க்கால வந்து குடியேந்தது. அப்ப இங்கிருந்து வந்து அதுக்கே இருந்து வந்த ஆக்கள் முழுக்க இப்படியான வழிகள் விடாதான் போகுது. அதுன்ற விவரம் வந்து அது சம்பந்தமா தெரியாது.
0: எத்தனை பேர் அதுதான் தெரியாது. ஓகே, ஆனா இப்படி போயிச்சிருந்தாங்க, அதாவது இது வந்து ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும், இப்படிதான் தண்ணி அங்கால போனாங்க?
1: அந்த பகுதியில் அந்த கால பகுதிக்கு வந்து இந்த இப்ப தண்ணி கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். அப்ப அந்த சின்ன மக்கள் வந்து வெளியேறின நேரத்துக்குள்ள வந்து சரியான தண்ணி தாழ்வு. அப்ப அந்த டிராக்டர் டீப்புகள் மற்ற அந்த உழவு அந்த இதுகளுக்கு காத்தடிச்சு போட்டு அந்த அதுக்கு மேல அந்த கயிறுகளை கட்டி போட்டு அதுக்கு மேல ஆக்களை வச்சிருந்தி போட்டு தான் தள்ளி கொண்டு போனது. சில பேர் வந்து அந்த தைப்பங்கள் போட்டுகள் மாதிரி பயன்படுத்தி அப்படி போயிருக்கிறோம். அப்ப போற சந்தர்ப்பத்துல கூட வந்து என்னன்னு சொன்னா, இப்ப ரவுண்ட்ஸுகள் பீஸுகள் பாட்டு அந்த டீப்புகள் வந்து ஓட்டாகி போச்சுன்னு சொன்னா அவியல் வந்து அந்த அந்த தண்ணியில
0: அது உயிருக்கு உத்தரவாதம்
1: இல்லாத பயணம். அது இப்ப கரைக்கு போய் சேர்ந்தா மட்டும்தான் மற்றபடி இடையில நடக்கிற சம்பவம் போறவர் வந்து போய் சேருவாருன்றது தெரியாது. எங்க போய் சேருவாருன்றது தெரியாது.
0: எங்க போய் சேருவாருன்றது எப்படி வந்து இரவும் பகலாம வந்து அப்படி போய்கொண்டே
1: இருக்கிறது.
0: போய் சேர்ந்தா சரின்ற மாதிரி
1: என்ன சொன்னா, இப்ப இங்க இருந்தாலும் பிரச்சனை தான், அங்க போனாலும் பிரச்சனை தான்.
0: அதாவது இந்த இந்த நந்திக்கடலை தாண்டி அங்கிட்டு போனா பாதுகாப்பு இல்லையா? அங்கால
1: இப்ப அங்கால வந்து ராணுவம் வந்து இப்ப வெள்ளக்கொடியோட போனாக்களை வந்து அங்கால வேற விளைச்சு வந்து அங்கால சாப்பாடுகள் தண்ணிகள் கொடுத்து அவியல் வாசல் ஏத்தி இடத்தங்கள் அவங்களுக்கு அனுப்பி வச்சு கொண்டு வந்தவியல். இப்ப அதுக்கு கூட வந்து பாதுகாப்பான வழி இல்ல. இப்ப ராணுவம் வந்து இப்ப வட்டுவால வந்து அங்கால் பக்கத்துல இருந்து நெஞ்சால் பக்கம் செத்துக்கொண்டிருக்கும். அப்ப அந்த பக்கத்துக்கு போய் சேருவினம்ன்றது சுவர் இல்ல.
0: சோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் அந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்க. இப்ப வருஷா வருஷம் அந்த மே மாதம் வந்தாலே வந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சன்ற கொடுப்பாங்க, அது இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டைம்ல மேல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஒருவேளை பசி ஆட்டுறதுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் அவங்களோட உயிர் காத்த எப்படி சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்களே வந்து அந்த ஒரு கஞ்சி குடிச்சுதான் உயிர் வாழ்ந்திருப்பீங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு அரிசி பருப்புகள் அப்படி எல்லாம் கிடைச்சிருந்ததா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு போட்டு அதை வந்து தாளிச்சு அப்படி எல்லாம் வித்தியாசமா கொடுக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல எப்படி பிடிச்சிங்க அந்த கஞ்சி?
1: இல்ல, அந்த டைம்ல வந்து அரிசி கிடைச்சதுன்றதும் கஷ்டம், நெல் கிடைச்சதும் கஷ்டம். எந்த அந்த டைம்ல எது அந்த மக்களுக்கு அந்த உயிரை வாழ வைக்கிறதுக்குரிய எதுவோ காரணியா இருந்ததோ அதை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஒரு தேங்காய விட்டு கஞ்சி கஞ்சி காய்ச்சின எதுவும் இல்லை. தண்ணியும் அரிசியும் விட்டு கஞ்சி குடிச்சாக்களும் இருக்கு. வெறும் ஏதோ தங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த அமைப்பு வந்து மக்களுக்கு கொடுத்தது அதுக்கு வந்து நிக்கிற டைம்ல கூட அந்த கஞ்சிக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிக்கிற டைம்ல கூட ஏற்கனவே அதுல
0: விழுந்து
1: இப்ப பாதுகாப்பு வளையம் சொல்லி ராணுவம் அறிவிக்குதுன்னு சொல்லி சொன்னா அது ஆறா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனா எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வரும், நாங்கள் அங்க போவோம். ஆனா அந்த பாதுகாப்பு வளையம்ன்றது வந்து இப்ப கேப்பாலாவில்

0: இருந்து ராணுவம் வந்து இந்த செல் அடிக்க அந்த செல் வந்து அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கலாம் இருக்கும் அந்த மக்களும் இருக்கும் இருக்கிற டைமுக்கு வந்து அது தான் போகணும்னு சொல்லிடுறாரு.
1: பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு
0: பொதுமக்கள் கூடுதலாக
1: இந்த இடம் பார்க்கும் போது நைட்ல எப்படி நெருப்பாத்தான் இருந்திருக்கு
0: இப்ப இங்க இருந்து அடிக்கிற ராணுவத்தின் ரவுண்ட்ஸ் வந்து திருப்பி அந்த பக்கமும் ராணுவத்துக்கே போய் சேரக்கூடியது.
1: நடுவுல பொதுமக்கள் வளைச்சு அவங்க சுத்திடுறாங்க, வாடியுள்ள புல்றதெல்லாம் பொதுமக்கள் சப்போஸ் வந்து அதை தாண்டி அவங்களுக்கு போகலாம்.
0: கடல் ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள ராணுவம் வந்து அந்த பக்கத்தால போய் கொள்ளல. மக்களுக்கு இருந்த வழி வந்து இந்த நந்தி கடலால போறது மட்டும்தான்.
1: அப்ப அந்த இறுதி கட்டத்துல வந்து இங்க ஹெல்ப்புக்கா இருந்து வந்துட்டு பெல்விஷன் லங்காவை சரியில்லைன்னு சொன்னாலும் வந்து செஞ்சிலுவை சங்கமாக இருக்கட்டும் அப்படியான நிறுவனங்கள் வந்து அந்த மருத்துவ வசதிகள் வந்து கொடுக்கும்போது மருத்துவமாச்சு சரியா கிடைச்சதா?
0: மருத்துவ வசதி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து சரியான முறையில வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை.
1: அது
0: வந்து அந்தந்த அமைப்புகளுக்குள்ள அவர்களுடன் செயல்பட்டு கொண்டிருந்தது. அமைப்புகள் இறுதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இயங்கினதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்ப இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பரந்த பிரதேசமா இருக்க வந்து அது அவங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த மக்களும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க எப்படி அவையால அந்த அவ்வளவு மக்களுக்கு உரிய முதலுதவிய செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? எத்தனை பேரை பார்க்கலாம்?
1: அப்போ அந்த தாய் தந்தைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வந்து பிரிஞ்சு போவாங்க, அந்த குடும்பம் வந்து ஒரே டைம்ல உண்டா போய் சேர்ற நிலைமை இருக்கு இல்லையா?
0: இப்ப நாங்கள் இப்ப அப்படி சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதே சம்பவத்துல இப்ப எங்களுக்கு எனக்கும் நடந்திருக்குது. நாங்களும் எங்களோட குடும்பத்தோட போற சமையல எங்கள்ல வந்து நாங்க 4 பேர் எங்கள் அப்பாவோட அம்மாவோட நாங்க பிரிஞ்சு நாங்கள் கடையில் இருந்துட்டோம். அம்மாக்கள் ஒரு பக்கத்தால போய் அவியல் அங்காள் பக்கம் போயிட்டோம். போனா எங்களுக்கு மாமாக்களும் தொடர்பு இல்லை. அதே நேரம் எங்களை காப்பாத்தி கொண்டு போறக்காண்டி அப்பா பட்டுவால் பாட ராணுவத்திட்டு அங்கால போய் ஒரு குடும்பத்தை கொண்டு விட்டுட்டு தான் அந்த டீப்பை கொண்டு வரணும். அப்ப அந்த டீப் எடுக்க போனவர் அப்பாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. நானும் ரெண்டு தங்காச்சியும் ரெண்டு தம்பியும் தட்டு தட்டு தனியா நாங்கள் அஞ்சால் பக்கம், அம்மாவும் ரெண்டு தம்பியாக்களும் அவியல் அங்கால் பக்கம், அப்பா என்ற தொடர்பு இல்லை. அப்படி இருந்த போதும் அப்பா ஏதோ ஒரு வழியில வந்து எங்களை தேடி பிடிச்சி அப்பா விடாத நாங்க அங்க போய் பிறகுதான் ராணுவத்தின் கையில இருந்த அம்மாக்களோட சேர்ந்து உண்டாச்சு போனோம். அப்படித்தான் எல்லாருக்கும் நடந்திருக்கும். இதுக்கு வந்து நாங்கள் உயிரோட வந்துட்டோம். இதோட உயிரோட வராத ஆக்கள் வந்து நிறைய உயிரோட வந்தாக்கள் குறை விவீதம் உயிரோட வராத ஆக்கள் காயப்பட்ட ஆக்கள் தான் கூட.
1: இப்ப தாய தந்தை வந்து பிரிஞ்சு பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தா அப்பா அம்மா வருவாங்களா இல்லையான்ற ஒரு ஏக்கத்தோட தான் இருந்திருப்பாங்க கடைசி வரைக்கும். அதுல ஒரு சில பேரோட ஏக்கங்கள் வந்து நிறைவேறும், பல பேர் ஏக்கங்கள் இல்லாம அப்படி சரி. இப்ப உண்மையில 16 வருடங்கள் வந்து கடந்து முடிஞ்சது. உண்மையில வந்து இறுதி யுத்தம் நடந்த பகுதியும் வந்து இதுதான், அதிக சேதங்கள் ஏற்பட்ட பகுதியும் வந்து இதுதான், அதிக மக்களோட இழப்பு ஏற்பட்ட பகுதியும் இதுதான். அப்போ இப்ப இருக்கிற அரசாங்கத்தினாலோ இல்லைன்னு சொன்னா அந்த போர் நிறுத்தத்திற்கு அப்புறமா வந்து வெளிநாடுகள் வந்து வந்த நிறுவனங்களோ சரி உதவிகள் பல வகையை வந்து கொண்டு வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வந்து செய்து கொண்டிருக்காங்க. அப்படி பார்க்கல இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில உண்மையில அபிவிருத்தி திட்டங்களா இருக்கட்டும் இல்ல மற்ற உதவிகள் வந்து கிடைச்சு கொண்டிருக்குதா? இப்போ
0: முள்ளிவாய்க்கால் பெயர் முள்ளிவாய்க்கால் சொன்னா உலகத்துக்கே தெரியும். ஆனால் முள்ளிவாய்க்கால் வந்து எங்கட பிரதான வீதியில வந்தா பிரதான வீதி மட்டும்தான் அபிவிருத்தியா
1: இருக்கு.
0: யாராவது வந்து எங்களை கிராமத்தை மட்டும் பற்றியே நாங்க கதைக்கிறோம். ரெண்டா அழிவடைஞ்ச யுத்தத்தினால முழுமையாக அழிக்கப்பட்டது எங்கட கிராமம். கிராமத்துல இருக்கிற உறவுகளும் அழிஞ்சது, அதே மாதிரி அவர்களது உடமைகளும் அழிந்து போனது உண்மை. ஆனா இப்ப இதுவரைக்கும் வந்து அதுகள் எந்தள விதத்துல சரிபடுது கிட்டத்தட்ட வந்து இப்ப வீட்டு திட்ட வசதிகள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது. மற்றது வீதிகள்ன்றது வந்து சுனாமி காலத்துல வந்து வேல்சன் நிறுவனத்தால வந்து செய்து கொடுக்கப்பட்ட ஒரு வீதி, தற்சமயம் அதெல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கு, பயன்பாட்டுக்கு இருக்குது.
1: அதுக்கு பிறகு வந்து புனரமைக்கவே இல்ல
0: எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமத்துல அப்படி ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம் செய்யவில்லை. தற்சமயம் தான் நாங்கள் பதிவுகள் கொடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி வேலை திட்டங்கள் செய்வதற்கான ஒழுங்கமைப்புகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு அப்படியான வீதியெல்லாம்
1: ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்ப சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும் சொன்னா முள்ளிவாய்க்கால் நடந்த சில அந்த அவல நிலைகளை வந்து நேரிலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாராக்கள் வந்துட்டு மெயினால போகும்போது பாத்துட்டு போகுது ஓகே முள்ளிவாய்க்கால் வந்து டெவலப் ஆயிருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போடுவாங்க. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனா முள்ளிவாய்க்கால் பொதிச்சாந்த ஏன்னா இப்போ வரைக்கும் அது யுத்தத்தில் பாலடைஞ்ச நிலை அப்படியே
0: இருக்கு.
1: அது எவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்க, ஏன் அதை திருத்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து நிறைய பேருக்கும் தொழில் வாய்ப்புகள் கொடுக்க சொல்லி எந்த ஒரு அரசாங்கம் யாருமே முன்வரல.
0: முன்வரையில முன்பந்து இருந்தா அப்படி இருக்காது,
1: இருக்காது. பாலடைஞ்சு
0: உள்ளுக்கே மரங்கள் பத்தேலா கிடக்கு
1: அப்படியா? அதாவது இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த சிவர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ரவுண்ட் சிவல் பட்டடம் எல்லாம் அந்த துளைகள் வந்து துளைச்சிடம் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது. நாங்க ஆரம்பத்துல வந்து இந்த பகுதியை பார்க்க வரும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்ப இருக்கு. இப்ப பொது இடங்களை வந்து பாக்கல, இப்ப தனியாரை வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு வீடுகளுக்கான அபிவிருத்திகளும் செய்து கொடுக்கறதை தாண்டி பொதுவா இருக்கிற சந்தைகளோ பள்ளிக்கூடங்களோ மைதானங்களோ அதுகள் வந்து புனரமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுவும் வந்து கிடையாது. அந்த மெயினா இருக்கிற ரோட்டு மட்டும் தான்
0: புனரமைக்கப்பட்டு பாடசாலைகள் மற்றது அரச கட்டிடங்கள் சிலவற்றை செய்த சொல்லுவோம். முக்கியமான விஷயம் என்று சொன்னா எங்களுடைய வீதிகளில் எவரும் கை வைக்கவில்லை.
1: அப்ப வயல் பக்கங்களுக்கு விவசாய காணிக்க பக்கங்களுக்கு போற பக்கங்களுக்கு ரோடு எல்லாமே சேர்த்து
0: நீங்கள் இப்ப இதுல பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். இன்னும் ஒரு மழை பெஞ்சா நீங்க ஜல
1: விரையலாம் எப்படி
0: விரையலாது? எல்லாம் விரையலாது ஒரு ரோட்டு கூட அப்படி இதுவரைக்கும் செய்யல, எல்லாம் காலியா தான் கிடக்கு.
1: கண்டிப்பா பாத்திருப்பீங்க, நாங்க சொன்ன மாதிரி வந்து 16 வருடங்கள் கடந்து அவல நிலைகள் வந்து இன்னைக்கும் படுக்களை வந்து சுமந்து கொண்டிருக்க இந்த முள்ளிவாய்க்கால இன்னைக்கு வடக்கு கிழக்குல சேதங்கள் ஏற்பட்டு குறைவான சேதங்கள் ஏற்பட்ட பகுதியை கூட வந்து தேர்ந்தெடுத்து இவ்வளவு அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையில அதிக விதமான சேதங்கள் ஏற்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில எந்த ஒரு அதாவது குறிப்பிட்ட அதிகமான அபிவிருத்திகள் எதுவுமே வர இல்லை. அதாவது மக்களுக்கு மிக முக்கியமானது வந்து அவங்க பயணம் செய்யற இந்த வழிமார்க்கங்கள் தான், அதாவது வீதிகள். அதை கூட வந்து இன்னும் ஒழுங்கா முறையில் வந்துட்டு சீர் செய்து புனரமைத்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கறது வந்து இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த காணொலிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்தின் மத்தியில் வந்து கொண்டு சேர்க்க போறது வந்து ஒவ்வொரு பொதுமக்களோட தலையாய கடமையா இருக்க போது. அப்ப இங்க வாக்கு கேட்டு வருவாங்க தானே நிறைய பேர் அந்த எம்பிமார், அப்ப அவங்க உங்கள்ட்ட என்ன சொல்லி வந்து வாக்கு எடுத்துட்டு போறாங்க?
0: அந்த நேரத்தை அப்படி அப்படித்தான் வந்து கொண்டு போயினோம். அது செஞ்சதெல்லாம் இது செஞ்சதெல்லாம் அந்த டைம்ல வந்து வந்துட்டு போறாக்கள் மட்டும்தான். இப்ப வந்து எங்கட இப்ப இருக்கிற இதுக்கு வந்து இப்ப எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து வந்து ஒரு சில ஒரு பாராளுமன்ற குறிப்பிட அவர் வந்து எல்லாம் பார்த்ததுக்கு இப்ப நான் சொன்ன இப்ப வந்து பதிவு மேற்கொண்ட இப்ப கிட்டத்தட்ட இப்ப வார வருஷத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வீதிக்கு வந்து அனுமதி தந்திருக்காங்க.
1: அபிவிருத்தி செய்து கொடுத்தா அடுத்த சந்ததிகள் வந்து இங்க வந்து மீளப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமே இருக்கு. சோ அதனாலதான் நாங்க இந்த ஒரு வீடியோ வந்து மென்ஷன் பண்ணி இன்னைக்கு வந்து காண்பிக்கிறோம். மேல 16 வருடங்களுக்கு முன்பதாக இதே நந்திக்கடல் பகுதியில வந்து இவ்வளவு அவலங்கள் வடுக்களை சுமந்துதான் வந்து மக்கள் அந்த பக்கம் கடந்து போயிருப்பாங்க. அண்ணா வந்து வார்த்தைகளால சொல்லும் போது எங்களால வந்து அதை கிரகிச்சு கொள்ள முடியாம இருக்குன்னு சொன்னா வெறுமனே வார்த்தைன்றதை தாண்டி அந்த வழிகளை வந்து நேரில் வந்து வாழ்ந்தவங்க வந்து அவங்க தான் வந்து எப்படி சொல்றேன், மேலே இப்ப படகுல எல்லாம் போகும்போது வந்துட்டு சேஃப்டிக்கு வந்து சேஃப்டி கோட்ல இருந்து அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டீப்ல வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அந்த கட்டத்துல வந்து அந்த டீப்பு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, உயிரோட போய் சேருமான்ற நம்பிக்கை இல்லை, பட் போய் சேர்ந்தா வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் போயிருப்பாங்க. சோ இரவு பகலாம் வந்து இதே வழியா தான் கடந்திருக்கிறாங்க.
2: குடும்பம் போகுதுன்னு அந்த ஆளை நாங்க தூக்கி அவரை கொண்டு போக வழி கிடைக்கல, மற்றாக்களையும் விளந்துடுவோம் ஒரு நிலை
1: அவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது.
2: அஞ்சு பேர் போறோம் சொன்னா அதுல ரெண்டு பேரும் ஒரு ஆளவோ காயப்பட்டால் அந்த ஒரு ஆளை கொண்டு போயிடலாது. அந்த அவர் நடக்கும் கூடிய ஆளுன்னு சொன்னா அவரை போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு 5 லட்சம் மக்களை ஒரு குறிப்பிட்ட 2 கிலோ 3 கிலோமீட்டருக்குள்ள வச்சுட்டு எல்லா பக்கத்தாலையும் முருகனை விழுந்து அல்லறிகள் எல்லாம் விழுந்து சிதறைக்கு இல்ல ஒரு செல் விழுதுன்னு சொன்னா அதுல ஒரு 5 சென்டென்ஸ் ஆகும். ஒரு குண்டு விழுதுன்னு சொன்னா குறைஞ்சது
1: ஒரு 5 சென்டென்ஸ்
2: அப்படி சாகும். அதிகமான ஆகுதான் நாங்க உண்மையிலேயே நாங்க பார்க்க அதை எங்களை பார்த்து சொல்ல முடியாது. மக்கள் அவலத்தை சந்திச்சவங்க சாப்பாடுக்கு 5 லட்சம் பேருக்கு 20,000 பேர் ராணுவம் சொல்றது 20,000 பேர் தான் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு 5 லட்சத்துக்கு 3 லட்சம் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்துச்சான். அந்த பேருக்கும் 20,000 பேருக்குரிய சாப்பாடை அனுப்பி அது கூட பிரச்சனை வரும். அவன் கப்பல்ல கொண்டு வந்து சாமான் இறக்குவாங்க, சாமான் இறக்கி கிடக்காண்டு வந்து அவன் செல்லல் அடிப்பாங்க, உடனே கப்பல் காரம் போட்டுட்டு போவான். கப்பல் வந்து சேர்றதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டது. அப்ப அந்த அளவிற்கு கொடுக்கல கஞ்சி. இந்த கஞ்சி என்று சொன்னால் இப்ப என்னன்னா கஞ்சியில நாங்கள் வாங்குறதுக்கு நிக்க ஒரு லைன்ல நிக்கிறோம் சொன்னா அதுல நான் எப்படி என்னாலும் இழப்புகள் வந்து கொண்டிருக்கு. கடலால எந்த அடிக்கிறான், மேல எந்த இங்க எந்த அடிக்கிறான், விமானத்தால் அடிக்கிறாங்க, எல்லா பக்கத்தாலும் அடிக்க எல்லா மக்களும் சரியான கஷ்டப்படாத எங்களால வார்த்தையால சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்டிருக்க கூட என்ன இவங்க சொல்றாங்கன்ற ஒரு இதுதான் வறுமை ஒழிய, ஆனா அந்த வார்த்தையால சொல்ல முடியாது, வார்த்தையால எங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சு நாங்கள் அந்த
3: உண்மையில வார்த்தைகளால கேட்கும் போது நம்மளுக்கு வலியும் வேதனையும் வந்து கொடுக்கணும்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நேரில் வந்து அனுபவிச்சவங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, கடைசி டைம்ல சாப்பாட்டுக்கு கூட போய் நிக்கும் போது உயிருக்கு பயந்துதான் அந்த சாப்பாடு வேண்ட வேண்டிய ஒரு நிலை அப்படி சொன்னா இவ்வளவு கஷ்டமான. அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு எந்த ஒரு நிலைமையில வாழ்ந்து தெரியும் தேவையில்லா விஷயங்கள் எடுத்துக்கொண்டு வச்சு அங்க பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம்
2: குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஆட்கள் இருக்குன்னு சொன்னா டாய்லெட் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, குடிநீர்ன்றது பெரிய
3: பிரச்சனை.
2: குடிநீர் இல்ல டாய்லெட் உண்மையில நாங்கள் கடற்கரை ஓரத்துல ஆம்பளையோ பொம்பளையோ டாய்லெட்டுக்கு இருந்த வரலாறு
3: இருக்கு.
2: இது ஆம்பளை இருக்கா பொம்பளை இருக்கான்னு சொல்லி தெரியாத ஒரு சூழல் அவ்வளவு இதா இருந்துச்சு. நாங்க அந்த அதிகமா அந்த கடற்கரையை தான் பயன்படுத்தி சனம் இஞ்சால வந்து வங்காள இந்த ஹரியானா ரோட்டால வரைகளா நாங்கள் சொல்ல போனா ஒக்கணையில இருந்து இந்த வளைஞ்சமடத்துக்கு வர்றதுக்கு நாங்க கடற்கரையால தான் வர வேண்டி கிடக்கு. ஏன்னா உள்பாதையால வரேன்னு சொன்னா அங்க இருந்து இதுல அஞ்சு நிமிஷத்துல வர பாதைய ரெண்டு மணித்தேளம் செல்லும்
3: வாரது
2: சுத்தி இல்லைன்னா அவ்வளவு கிரௌட். நாங்க ரோட்டால வாரம்டா நாங்க உயிரோட வாரம்ன்ற உறுதி இல்லை. ஏன்னா அங்கால இருந்து இந்த நேரம் அடிச்சு கொண்டே இருந்தான், 24 hours அப்படியே அடிச்சு கொண்டே இருந்தான், ரவுண்ட்ஸ் அடிச்சு கொண்டிருந்தான். ஆறுண்டா ஒருதன் கொடுவான் அப்படியான நிலையில அப்ப இதுக்குள்ள வந்தா ஒன்று ரெண்டு பேர் அதுக்குள்ள சாவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில போனா இதுக்குள்ள இந்த ரோட்டால போனால் ஒன்று ரெண்டு முடிக்கு கிடக்கும் அப்படியான சூழல் இருந்தது.
3: ஒவ்வொரு நாளும்
2: சாவுன்றது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு சாவு இல்ல
1: ஆயிரக்கணக்கான
3: திரும்ப திசையெல்லாம் நீங்க பிணங்களை முடிச்சு கொண்டுதான்
2: நடந்து போய்கள்ல இந்த நாங்கள் இந்த வட்டுவால் பாலத்தான் போறாங்க. வட்டுவால் பாலத்துல பக்கம் ரெண்டு பக்கத்துலயும் போடி
3: உயர்ந்து
2: ஓடியே இருக்கு. ஏன்னு சண்டை நடந்து கொண்டிருக்கல இந்த இதுவள் வந்து கொடுவதுன்னு சொல்லி ஒரு சார்
3: அதுல இறந்து கிடக்குறவங்க யாருன்றும் பாக்கல, அது அண்ணனா தம்பியா சொந்தமா வந்தமா பாக்கல.
2: அதான் நீங்க நாங்க சொன்னேன் நீங்க காயப்பட்டா உங்களை விட்டுட்டு மத்தாக்களை கொண்டு போற சூழல் அப்படியான சூழல். இப்ப சனம் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு தடி ஒரு தரப்பால் அதுதான் கொண்டு திரிஞ்சுவாங்க. ஏன்னு சொன்னா டக்கண்டு மற்ற கொஞ்சம் துணியில பை மாதிரி தைச்சிட்டு அதுக்குள்ள மண்ணை போட்டுட்டு சுத்த வேற பாதுகாப்புக்கு ஒரு அரண் அமைச்சிட்டு டெண்ட் அமைக்கிறது. அந்த டெண்டுக்கு மேலால கொண்டு விழுந்த வரலாறுகளும் இருக்கு.
3: மற்ற
2: வைத்தியர்கள் எல்லாம் மருந்து தட்டுப்பாடு. அப்ப ஒப்பிஞ்சரை கூட வீட்டுக்கு பாவனைக்கு பயன்படுத்துற கத்திய கூட வேற பாவிச்ச வரலாறுகளும் இருக்கு. ஏன்னா அவ்வளவு இடம் எல்லாம் இல்ல ஒன்றும் இல்ல மருந்து கட்டுறா பெரிய காயங்களுக்கு எல்லாம் மருந்து கட்ட முடியாது. இப்ப உங்களுக்கு பெரிய காயங்கள் இருந்துச்சுடா உங்களை காப்பாற்றக்கூடிய சூழல் இருந்தாலும் உங்களுக்கு சிலவழிக்கிற மருந்த இனி ஒரு அஞ்சு பேரை காப்பாற்றலாம்ன்ற நிலைமையில அப்படி இருந்தது.
3: காணொலிகளை வந்து பார்த்த அந்த குடல்கள்
2: அப்ப அந்த இப்ப உங்களுக்கு ஒரு பாரிய காயம் என்று சொன்னால் உங்களை காப்பாற்றலாம், ஆனால் உங்களுக்கு சிலவழிக்கிற மருந்து இனி ஒரு அஞ்சு பேரை காப்பாற்றலாம். உங்களுக்கு உங்களை விட்டுட்டு அந்த அவைகளுக்கு மற்ற வயதானாக்களை காப்பாற்றுறத விட இளம்பயாக்களை காப்பாற்றலாம் அப்படியான சூழல்கள்ல சரியா கஷ்டப்பட்டவங்க. அப்ப அந்த நிலைமை நாங்கள் கட்டுவாத பூவைக்குள்ள எங்களை வர மாதிரி இருந்துச்சு அப்படி பாத்துக்கலாம். அவ்வளவு வேதனையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனா விவேகானந்தர் உலகம் தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப எங்கட அபிவிருத்திகளை பார்க்க போனா ஒரு இதுவும் இல்ல.
3: உண்மையிலே
2: என்னன்னா ஒரு இப்போ எங்க யுத்தம் யுத்தத்துல எங்கன்னா கிராமம் அழிக்கப்பட்ட கிராமம், அழிஞ்சதுன்றத விட அழிக்கப்பட்ட.
3: எப்படி சொல்ற அஜித் ஒரு திரைப்படத்துல காட்டுறது அத்திப்பட்டி கிராமம் மாதிரி உண்மையில முள்ளியாய்க்கல்ன்றது அழிக்கப்பட்ட
2: கிராமம். அழிக்கப்பட்ட கிராமத்துக்கு எந்த வித இப்ப ஒரு சிலருக்கு வீட்டுத்திட்டம் செய்துட்டு இருக்கிறாங்க, ஆனா சிலருக்கு ஒரு சயித் வீட்டுத்திட்டம் என்று சொல்லி செய்துட்டு குறையில விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பீதியல்ன்றது எந்த வித ஒரு இதுவும் இல்ல.
3: கைய
2: பிரதான வீதி அவங்க ஏன் 35 பாதைன்றதால அந்த பாதைய சுப்பிரண்ட் இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து முள்ளியாக்காருக்கு நீங்க உள்ளுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் அதுன்ற இது.
3: நீங்க
2: இப்ப நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க கிரவுண்ட்ஸ்ல தண்ணி இருக்கு. அது மாதிரி வீதியால போறோம்னு சொன்னா நீங்க ஒழுங்கா போக முடியாது. இடையில பாக்க ஒரு பெரிய சபை கொஞ்சம் ரோட்டுக்கு செய்திருந்தாங்க, இந்த கான்கிரீட் போட்டிருந்தாங்க, அது ரெண்டு ஒரு வயதானாக்கள் ரோட்டால போக முடியாது.
3: பள்ளிக்கூடம்
2: மாணவர்கள் அந்த இரண்டு பிரதான பாதையில வரைக்குள்ள வீதி வீதிகள் அதிகமா ஏற்பாடும். அப்ப அந்த உள்ளுங்கலதான் உள் பாதையாலதான் பெறணும். அந்த பாதையில மழை பெஞ்சா தண்ணி. இப்ப சொல்ல போனா சப்பாத்தை தூக்கி கழுத்துல போட்டு கொண்டு போக வேண்டிய சூழல்தான் எங்க பிள்ளைகளும் பெறுதல. அப்ப
0: அந்த ஒரு தரம் வந்து எங்களுக்கு முள்ளிவாய்க்கால அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடக்க இல்லை, இல்லாட்டி அங்க சம்பந்தமா எங்களுக்கு தெரியாதுன்ற யாரும்
3: சொல்லலாம். தெரியாது மாணவர்கள் அதிக விதமான இன்னர்கள் வந்து எதிர்கொள்றாங்க. அது இங்க வந்து நீங்க நேர்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க நிறைய எம்பி மாட்டெல்லாம் நிறைய விதங்கள் வந்து வருஷ வருஷம் பேசி பாத்துட்டீங்க.
2: பார்த்துட்டு போயிருக்கணும். உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதுன்றது நீ அவையின் பக்கத்துக்கெல்லாம் தெரியுமே இல்லைய. இதுவரை காலம் செய்ய இல்ல, இப்ப வந்திருக்கணும், வந்து பாத்துட்டு போயிடணும். எங்களுக்கு அரச நிறுவனங்களோ உலக மக்களோ சேர்ந்து ஏதாவது ஒரு எங்களோட கிராமத்தை கொஞ்சம் வளர்த்து விட்டால் ஒரு இதா இருக்கும். ஏன்னா இப்ப பிள்ளைகள் எல்லாம் அந்த பேர நிலைமைக்கு போக வேண்டிய சூழல் கூட வரும். இதுகளால அப்ப எல்லாரும் சேர்ந்தா தான் இந்த தேசத்தை இப்ப ஒரு ஒரு நாட்டின் அபிவிருத்திய ரோட்டுல பார்த்தா தெரியும்
3: கண்டிப்பா.
2: அப்ப எங்கட இடத்தின் இத எங்கட வீதியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்.
3: 16 வருடங்களுக்கு முன்பதாக நடந்ததை நீங்க மறக்க காட்டியும் அது ஒரு நினைவில் இருந்தா இனி அடுத்த சந்ததி வந்து வளர்றதுக்கு வந்து இது வந்து அபிவிருத்தியா செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியா வந்து இருக்கும். சோ உண்மையில் அண்ணன் சொன்ன ஒரு உதாரணம் மிக முக்கியமானது. அதாவது ஒரு நாடு வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து வருது அப்படிங்கறது பாக்குறதுக்கு அந்த நாட்டோட பாதையை பார்த்தாலே வந்து தெரியும். சோ அந்த பாதை சரியா போகுதா இல்லையா அப்படிங்கிறது இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ நான் மறுபடியும் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கெங்கெல்லாம் வந்து உண்மையில பின்பாக்கப்பட்ட பகுதிகள் இருக்கோ அந்த பகுதியில போய் நேர்ல போய் பாருங்க. ஒருத்தங்கள போன் மூலமா இல்லைன்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல போடுற காணொலிகளை பார்த்துட்டு சும்மா வெறுமனை வீட்டுல இருக்காம நீங்க அந்த இடத்துக்கு போய் பாருங்க. நீங்களா வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளால வந்து சுவா காட்டி தோல்பட்டு நடந்து போகணும் சொன்னா அதை வந்து நீங்க அனுபவிச்சு பாருங்க, நீங்க நடந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்களோட வழிகளும் வேதனைகளும். சோ அதுக்காக வேண்டிதான் நாங்க இந்த ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு நந்திக்கடல் அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு முள்ளியாக்கல் பகுதி இந்த ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கறது வந்து உங்கள் மத்தியில வந்து காண்பிக்கிறோம். தகவல் தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 Canada. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: இளைய கலிகனிதம், 8:09. நீங்கள் கேட்டுக்கொள்வது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகளில் வலிமையாக இந்த நேரத்தில் ஜெகன் அவர்களது கேள்விக்கணை நடக்கும். இன்று கேள்விக்கணை நிகழ்த்தி நடக்கும். ஜெகன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றும் சில வேளைகளில் அடுத்த ஒரு இரு வாரங்கள் சமாளிக்க முடியாது என்பதை மிக மன வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு இன்று ஒளிபரப்பாக இந்த பாடலை தொடர்ந்து கேள்விக்கணை ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த பாடலை கேட்போம். முதலில்

0: நிலையே கலிக நேரம் 8:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர்வது கேள்விக்கணை. கேள்விக்கணை நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நமது கனிவான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியாக வருகின்றது. மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? 1 இதயம், 2 தோல், 3 நுரையீரல், 4 ஈரல், 5 சிறுநீரகம். மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? 1 இதயம், 2 தோல், 3 நுரையீரல், 4 ஈரல், 5 சிறுநீரகம். இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் ரஜினியன். ரஜினியன் நலமாக இருக்கின்றீர்களா? நிலமே நிலமே நலத்துடன். சரி, என்ன உடையோடு வந்திருக்கிறீர்கள்? திருநீரகம் என்று சொல்கிறீர்கள். நான் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் விவி அக்கா இணைந்திருக்கின்றார்கள். ஜியானடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
2: நலமா இருக்கிறோம்.
0: நலத்துடன் சொல்ல போறீர்கள் என்ன விடை? திருநீரம் என்ற விடையோடுதான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் தேவி சந்திராஜ். நாங்கள் நலமாக இருக்கிறோம். நலத்துக்கு என்ன குறை?
3: என்ன நலம் பெற்று இருக்கீங்களா? வாழ்த்துக்களை திருத்துக்காண்டு நானும் சிறுநீரகம்
0: சொல்றேன். சிறுநீரகம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா சொல்லுங்கள். வீட்டுல இருந்தா அடிக்கடி வேலை சொல்லி கொண்டிருப்பா. இங்க ஒண்ணும் இல்ல, வந்து கதிரையில ஜாலியா இருக்கிறானே.
4: சுழல் கதிரையில
0: அதுக்கு சொல்லறது இல்ல, கொஞ்சம் திரும்பினா காணும் என்ன.
5: நன்றி
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
6: வணக்கம்.
0: எங்கள் சதீஷ். சதீஷ் நலமாக
6: இருக்கிறீர்களா?
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் சியாமலா. வணக்கம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி
0: நன்றியோ. சொல்லுங்கள் வாப்போம்.
7: நானும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது சிறுநீரகம் என்று சொல்றேன்.
0: சிறுநீரகம் என்று சொல்லுகிறீர்கள். பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம்.
0: திருமதி தேவேந்திரன். எங்கள் ரதி அம்மா. ரதி அம்மா என்ன முடியோடு வந்திருக்கிறீர்கள்?
8: சிறுநீரகம்.
0: நான் இப்ப சரியா முக்கனா போயிட்டேன் போல. சிம்பிளா கேள்வி எல்லாம் வருது என்ன பாப்போம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பாடகி கமலவேணி. கமலவேணி இன்றைக்கு என்ன முடியோடு வந்திருக்கிறீர்கள்? எல்லோருமே நலமாகவே இருக்கின்றோம். சிறுநீரகம் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ் தான் இதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்ல போறீங்களா? சொல்லுங்களா. முதலாவது கேள்வியாக கேட்டிருந்தோம், மனித உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது என்று எல்லோரும் சிறுநீரகம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். பார்ப்போம்.

பன்னிரண்டு பேர் நின்று சிறுநீர் வந்து சரியானபடிய மாட்டு கருத்தெல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். உண்மையிலே சிறுநீரம் என்பதுதான் சரியானபடியாக இருக்கின்றது. இரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை நீக்குதல், அதாவது உடலில் உருவாகும் யூரியா, கிளியாட்டின் போன்ற கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்து சிறுநீராக வெளியேற்றுகின்றது. உடலில் எவ்வளவு நீர், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த சிறுநீரகம் தான் சமநிலைப்படுத்துகின்றது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றது. ரெனின் என்ற ஹோமோன் மூலம் இரத்த அழுத்தத்தை இது ஒழுங்குபடுத்த உதவுகின்றது. அதைவிட சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாக உதவுது. எத்ரோபோயின் என்ற ஹோர்மோன் உற்பத்தி செய்து இதை செய்து சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகின்றது. அமிலகார நிலையை கூட இது பராமரிக்கின்றதாம். உடலின் அந்த பிஎச் அளவு சீராக வைத்திருக்க உதவுகின்றது. விட்டமின் டியை செயல்படுத்த, எலும்புகள் வலுவாக இருக்க தேவையான கல்சியத்தை உறிஞ்சுவதற்கு கூட இது உதவுகின்ற. சுருக்கமாக சொன்னால் சிறுநீரம் உடலின் வடிகட்டி மையம் போல் செயல்படுகிறது என்று கூறுகின்றார்கள். உண்மையிலே இந்த சிறுநீரத்தை பாதுகாப்பது, அதாவது நாங்கள் அதிக நீர் தண்ணீர் குடிக்க வேண்டும், நீர் இருந்த வேண்டும். இந்த எங்களுக்கெல்லாம் அப்பொழுது இந்த சிறுநீரகத்தின் அருமை தெரியாது. அதனால் அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் இரண்டு நாட்கள் ஒரு முறை இந்த இரத்தம் சுத்திகரிக்க செல்வ அவர்களது நிலைமையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் எங்களது உடலில் நாங்கள் இவ்வளவு கவனம் இல்லாமல் இருந்துருந்தோம், இப்படி ஒரு வருத்தம் வந்தால் இவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் ஆளாகின்றார்கள். இவைகள் பார்க்கும் பொழுது எங்களது உடலை நாங்கள் பராமரிப்பதில் இதுவித சிரத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் பெரிய மனதுக்கு கவலையாக இருக்கின்றது. அத்தனை பேரும் சிறுநீரகம் என்ற சரியான உடையுடனே இணைந்து கொண்டீர்கள். உங்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். உலகம் வெப்பமயமாவதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்மையிலேயே உலக வெப்பமயமாவதல், இந்த பனிக்கட்டி உருகுதல் இப்படியான பல பிரச்சனைகள், அந்த தொழில் என்ன இயந்திரங்கள் என்றது, இது மாகாணங்களின் வெப்பம், இவைகளால் உலகம் வெப்பமாதல், இதை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் எது என்று அடுத்த கேள்வியை கேட்கின்றோம். அதற்கு விடை தெரிவுகளாக லண்டன் அக்ரிமெண்ட், இரண்டாவது பாரிஸ் அக்ரிமெண்ட், மூன்றாவது மோஸ்கோ அக்ரிமெண்ட், நான்காவது பெர்லின் அக்ரிமெண்ட், ஐந்தாவது நியூயோர்க் அக்ரிமெண்ட். இப்போ ஐந்தாவது அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் போட்டுகின்றார்கள். உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம்

0: உடனடியாகவே இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் கமலவேணி. கமலவேணி இன்றைக்கு செம்பியனாதான் நிக்கிறீங்களா?
1: என்ன
0: விளங்க இல்ல
1: என்ன
0: உலக வெப்பமய மாதல் இருக்குதானே, இதற்காக உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் எது என்றுதான் கேட்டிருந்தோம். என்ன இதை கட்டுப்படுத்துறதுக்காக? நன்றி வணக்கம். தொடர்ந்து சியாமளாவும் வந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சியாமளா, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மீண்டும் சதீஷ். சதீஷ் நலமாக இருக்கிறீர்களா? நலத்துல இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உலக வெப்பமய மாதலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? விளங்க இல்ல. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: குணநாயகம்மா. குணநாயகம்மா
3: உலகம் வெப்பமயமாக்கலை கட்டுப்படுத்த போடப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம்
0: இது.
3: நானும் பாரிஸ் அக்ரிமெண்ட் என்று
0: பாரிஸ் அக்ரிமெண்ட் என்று நீங்கள் இந்த உலக வெப்பமயமாதல
3: நெடுகளும் இது கரைக்கிறதானே உலக வெப்பமயமாக்கல் கேள்விப்பட்டோம்.
0: பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி நீர்மட்டம் கடல் மட்டம் உயருகின்றது. குடிநீர் பற்றாக்குறை வரும் என்றதெல்லாம்
3: எல்லாம் படிக்கிறத நியூஸ் வெள்ளையும் சொல்றது. இதுல மருமையில பாக்குறோம்.
0: ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் என்று சொல்லுகிறீர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஜியா நடேசன் சொல்லுங்கள்.
4: வணக்கம். பரிசு ஒப்பந்தம்.
0: பரிசு ஒப்பந்தம் இதை பற்றி உங்களது கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? உலக வெப்பமாதலை பற்றி
4: அந்த என்ன சொன்னா அந்த பனி உருகுறதானே. என்னன்னு சொன்னா அந்த புவி அந்த பூமி சூடாகும் போது அந்த ஒப்பனை அந்த புவியின் அந்த வெப்பநிலை சராசரி வெப்பநிலை அது முந்தைய முன்பு இதுகளை விட உயர்ந்துகிறோம்.
0: அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்திருக்கிறீர்களா?
4: அது நாங்கள்
0: துப்புரவா வைத்திருக்க முதல் முக்கியமாக மரங்களது அந்த பசுமை அந்த பசுமை அதுதான் பசுமை புரட்சி என்று சொல்லுகிறது. நாங்கள் தனியாக சாப்பாடு நினைக்கிறது என்ன
4: இல்ல பசுமை புரட்சி மரங்கள்

0: மரங்கள் கொடுத்து மரங்களை நட வேணும் சொல்லி அவ அமெரிக்கா தனித்து நின்றது, எங்களோட சேர
1: மாட்டேன் சொல்ல விரும்புகிறீர்களா? இதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
0: நாங்கள் வெப்பத்தை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய, இந்த மரங்களை தான் குளிர்வேன். இப்ப ஊர்ல இந்த மரங்கள் இருக்கிறபடியே எங்களுக்கு அந்த வெப்பம் தாக்கம் தெரிகிற இல்லை. வெப்ப மரம் இப்ப கோயிலுள்ள அரச மரம் அதுகள் நிக்கிறபடியா இங்க வந்து மரங்களை பராமரிக்கணும். ஆனா மதில்கள் அந்த கட்டிடங்களான வெப்பங்கள் கூடுது.
1: அப்ப
0: ஒன்றும் செய்யல, அது நாங்கள் அந்த கட்டிடங்களை உடைக்கவா முடியும். மரங்களை நட்டு அதுக்கான இதை
1: சொல்லுகிறீர்கள்.
0: ஆமா, அமெரிக்காவே நீங்க சொல்லுவோம்.
1: இதற்காகத்தான் இதுக்கு நீங்கள் பரிசு ஒப்பந்தம் என்று சொல்லுகிறீர்கள் என்ன?
0: பரிசு ஒப்பந்தம்.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்கள் விவேகா. விவேகா சொல்லுங்கள்.
2: நானும் பரிசு ஒப்பந்தம் தான் சொல்றேன். ஆனா இந்த மரங்கள் வளர்க்கறத பத்தி விவேகம்
1: அப்துல் கலாம்
2: மரங்கள் நட்டுமாம்.
1: 10 லட்சம் மரங்கள்ல 8 லட்சம் மரம் இதுவரை நட்டு அவர் செத்தாப்புல அவற்ற மனைவியும் பிள்ளைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கணும். என்ன சிறப்பு தானே?
2: நல்ல நல்ல விஷயம். மற்ற இந்த இலங்கையில பல்கலைக்கழகங்கள்ல ஏதாவது விழாக்கள் நடக்க மரங்கள் தான் அன்பளிப்பா
1: கொடுக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 1000 யூரோ செலவழி இருந்து இது சவுக்கு மரங்கள் கொஞ்சம் அனுப்பினான். ஒரு கிறிஸ்துமஸுக்கு அதையெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டார்கள். எப்படிப்பட்ட கிட்டிக்காரா
2: இருப்பாங்க.
1: அங்கதான் சூழலுக்காக தெளிவு செய்யப்பட்ட அனுப்பின மரங்கள். ஒரு கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் அதை தரத்தனை சொன்னா உடனடியா போலீஸ்ல வெற்றி போட வேண்டு. நான் அதுல இருக்கிறோட அவன் பிள்ளை இருக்கிற வடிவா இருக்கே வெட்டி நான் விடுங்க. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: பத்மினி
1: சொல்லுங்கள் பாப்போம்.
3: நானும் பரிசு ஒப்பந்தம் கூறுகிறேன்.
1: பரிசு ஒப்பந்தம் என்று சொல்லுகிறீர்களா?
3: ஆமாம்.
1: அதில் நீங்கள் விப்பம் அதில் பற்றி உங்களது கருத்து என்ன?
3: வெப்பம் என்றால் இப்ப சொன்ன சொல்லிச்சினம் தானே, அதுதான் கருத்து.
1: அதுதான் சொல்றீர்கள்.
3: சரியா,
1: இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்
1: ரஜினி என்றன். நீங்கள் சொல்லுங்கள். பரிசு அக்ரிமெண்ட் சொல்லுகிறீர்கள். சரி சொல்லுங்கள் பாப்போம்.
4: என்ன
1: இந்த வெப்பம் அதை பற்றி உங்களது கருத்து? தடுக்க என்ன செய்யலாம்?
4: ஒவ்வொருவரும்
1: என்ன அருமையான விடயம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரம் ஆது நட்டு விட்டா கூட காணும். என்ன மரங்களை அழிக்காமல் இருந்தாலே பெரிய புண்ணியம். உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் வதனா. வதனா சொல்லுங்க.
5: நானும் பரிசு ஒப்பந்தம் 2015 ஆம் ஆண்டு கொண்டு இந்த மரங்களை நட்டுறதோட இந்த மின்சாரங்களையும் கொஞ்சம்
1: குறைச்சிருக்கோம். இருக்கலாம் தெரியாம கடமைப்பட்டிருக்கிறோம்.
5: என்ன
1: இப்ப இல்லையண்டா பல்ப்ல தோட்டிக்கலாம். இப்ப பக்கத்திலே நிக்கலாம். என்ன முந்தியண்டா ஒரு பவர் பிளான் 100 வோல்ட் போட்டு விட்டா அந்த இதே இதா இருக்கும். அப்படியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்களை யாரு மனதில்
5: நினைக்கிறேன்?
1: காசு கரண்ட் பில் குறையா வருதுன்னு நினைக்கிறது. ஆனா
5: என்னத்துக்காக
1: அதை ஒளிய கொடுக்க வேண்டும், மக்கள் பாவிக்க வேண்டும், இதை குறைக்க இவ்வளவு பெரிய பாரிய சிந்தனைகளை இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியில் இருந்து. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் ரதியம்மா. ரதியம்மா சொல்லுங்கள் பாப்போம்.
6: நானும் பரிசு ஒப்பந்தம்
1: என்று சொல்லுகிறீர்கள்.
6: நன்றி.

0: நன்றி. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே பரிசு ஒப்பந்தம் என்பதுதான் சரியான பதில். இன்னொருவர் இணைந்திருக்கின்றீர்கள். வார தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் இணைந்திருக்கின்றீர்கள். 41 சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேதவண்ணா.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் ரமேஷ்.
1: நீங்கள் நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி. என்ன நல்ல நலமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். உங்களோட வினா வந்து என்ன சொன்னா, புவி வெப்பமடைதல் வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கறீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த ஒப்பந்தத்தை, அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் இதுன்னு கேட்டேன். உலக வெப்ப மாதல கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் இது. லண்டன் அக்ரிமெண்ட், பாரிஸ் அக்ரிமெண்ட், மாஸ்கோ அக்ரிமெண்ட், பெர்லின் அக்ரிமெண்ட், நியூயார்க் அக்ரிமெண்ட் என்று
1: கேட்டேன். பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்றேன். மற்றது என்ன சொல்லுச்சுன்னா, அந்த உண்மையிலே அறிவாளிகளுக்கு வரவேற்கணும். புவி வெப்பமடைதலை தவிர்ப்பதற்கு என்ன சொல்றது, மரங்கள் வளர்த்தா போதும் என்று சொல்லி, அது வந்து ஒரு அது வந்து ஒரு சிறிய ஒரு
0: மட்டும்தான், எங்களால் செய்யக்கூடிய ஒரு வேலை அது மட்டும்தானே.
1: இல்ல, அது செய்ய முடியும். ஆனா எங்களால் செய்ய முடியாத, நாங்கள் பூமிக்கு நாங்கள் செய்கின்ற பாதகமான வேலைகளும் அதுல
0: உள்ளடங்குது.
1: அதாவது பூமி வெப்பமடைதலுக்கு நாங்கள் வெப்பம் ஏற்றுக்கணும். பூமி இவற்றை வந்து நாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்கள்ல இருந்து புகைகளினுடைய அந்த எச்சங்கள் வந்து இன்று புவி வெப்பமடைதலுக்குரிய காரணம். இந்த ஆர்டிக் அண்டார்டிகாவில் இருக்கின்ற பனிப்பாறைகள் உருவதற்கு ஒரு மரம் வெட்டினால் வந்து இங்க இருக்கிற கட்டாய சட்டம் வந்து ரெண்டு மரம் நீங்க நடணும். அது இங்க இருக்கிற சுவிஸ்ல, அதாவது நான் படிக்கிற நேரம் வந்து அந்த இது வந்து எனக்கு நான் இது கற்றுக்கொண்ட முடியும். இங்க வந்து ஒரு மரம் நீங்கள் வெட்டினால் நீங்கள் இரண்டு மரம் நட்டே ஆக வேண்டும். அது வந்து அவர்கள் வந்து அந்த மரத்தை அவர்களே தருவார்கள், அரசாங்கமே தரும். அது வந்து நீங்கள் ஆமாம், அந்த அந்த மரம் வந்து நடப்பட்டிருக்கான்னு சொல்லி வந்து அவர்கள் வந்து வந்து இப்ப உங்களை வந்து இப்ப செக் பண்ணி கூட பாக்குறதுக்கு அவர்கள் வருவார்கள். ஒரு மரம் பட்டினா நீங்க ரெண்டு மரம் நடுவணும். அது இங்க இருக்கிற சட்டம். காரணம், அது வந்து புவிக்காக மட்டுமண்டல்ல, அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கொடுத்து செல்கின்ற ஒரு விதம், அதாவது அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கொடுத்து செல்கின்ற ஒரு சொத்து. அவ்வளவு புவி வெப்பமடைதலுக்கு தனிய மரம் நடுவது, மற்றது ஆக்சிஜன் பெறுவது, இருக்கிற மரங்கள் ஒரு மரம் பட்டினா இன்றைக்கு 30 என்ன 10 மரம் பட்டினா சாரி நட்டா 30 மரம் பட்டுப்படுது. இந்த ஆய்வு கூறுது உலகம். அதுக்கு வந்து ஒத்துழைப்பு, அதாவது மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் இது வந்து எந்த வகையிலையும் நீங்கள் ஈடுகொடுக்க முடியாது.
0: நாங்கள் யோசிப்போம்
1: ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை சுத்தி வந்து கொண்டிருக்குது இல்லையா? முதல்ல அதை சிந்திக்கணும்.
0: இப்ப வந்திருக்கிறோம், எல்லா அறையிலும் லைட் போட்டுறோம். நாங்கள் நினைக்கிறது எங்கட கரண்ட் காசு குறைய வருமாண்டு. ஆனால் அதன் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தில் செய்கிற அழிவுகளை பற்றி யாரும் சிந்திக்கிறேன் இல்லைன்னு.
1: நிச்சயமாக 100% நான் வரவேற்கிறேன். அதாவது என்னுடைய தேவை என்னுடைய அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் என்று சொல்லி சொன்னால் நான் பயன்படுத்தி விட்டு செல்லலாம். அதை விடுத்து வீணாக அல்லது மேலதிகமாக இல்லையென்னு சொன்னா அனாவசியமான ஏற்படுத்துகின்ற செலவுகள் தான் இன்றைய ஒரு பகுதியாக அதில் உள்வாங்கப்படுகிறது.
0: நன்றி சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. அடுத்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் மாசலின்.
0: மாசலின் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கும். நான் இந்த புவி வெப்பமடைதலுக்கு சில அவ்வளவு உதவி இந்த உலகம் செய்திருக்குங்கிறத சொல்றதுக்கு தான்
0: வந்திருக்கேன்.
2: பரிசு ஒப்பந்தம் தான், ஆனால் நம்மவர்கள் மாத்திரம் இல்ல, பெரும்பான்மையானவர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கப் கோபி ஊத்துறதுக்கு அதாவது 2 லிட்டர்
0: தண்ணீர்,
2: அதுக்கு வந்து சில பேர் 3/4 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க விட்டு கொடுக்க தண்ணி ஊற்றணும். அது ஒரு தவறான விஷயம். அணப்படியால் அதுகளை தேவை செய்து எல்லோரும் கவனத்தில் கொள்ளுங்க.
0: இல்ல அது என்ன இப்ப அது அநேகமா என்ன அது இப்ப வீடுகள்ல விட அது தொழிற்சாலைகள் அது எல்லாம் போச்சுனா அது கவர்மெண்ட் தான் கும்பலி தானே காசு கேட்டு சொல்லி போட்டு அப்படி நாங்கள் அதெல்லாம் நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகங்கள் என்ன
2: மற்றது வந்து நீங்க பாத்திருப்பீங்க இப்ப இந்த இந்த கம்ப்யூட்டர் மூலம் ஆப்புகள் இந்த இது வந்து பேப்பர் பேப்பரை வந்து குறைச்சிருக்கு
0: குறைச்சிருக்கோம்
2: நிச்சயமாக வந்து இது வந்து நிறைய பேப்பர்ஸ் குறைச்சிருக்கு. அதே வந்து ஒரு பெரிய ஒரு
0: சாதனை.
2: இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்துல இந்த ஆப்புகள் தொடங்கி வைக்கும் முதல் ஒரு வீட்டுக்கு எத்தனை கடிதம் வரும் அதை நீங்க கிழமைக்கு ஒருக்க தூக்கி எறிஞ்சாலும் குப்பை சேர்ந்து
0: குப்பை சேர்ந்து கொண்டு இருக்கும் அது உலக சமாளிக்க சுழற்சிக்கு எதுவாக இருந்தாலும் சில விடயங்கள் பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். என்ன மனிதன் தேவைகள் அவ்வளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது
2: அப்படியெல்லாம் வந்து இதுக்கு இந்த என்ன சொல்றது பேங்குகளோ விஷயங்களோ உதாரணத்துக்கு ஸ்டட் எங்கட முனிசிபாலிட்டியோட சம்பந்தமான கடிதங்களோ வந்து எங்களுக்கு அப்பில வரைகளை வந்து அது வந்து எவ்வளவோ உதவியா இருக்கு. என்னென்னு சொன்னால் அது இந்த உலகத்தின் வெப்பநிலைய தடுக்கிறதுக்கு பெரிய காரியம். அது என்ன அந்த குப்பையை கொண்டு எரிக்கணும் அல்லது அந்த குப்பைய வேறொரு என்ன சொல்ற டாய்லெட் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு அல்லது
0: பெட்டிகளை
2: தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி அது அளவுக்கு மிஞ்சி தான் கிடைச்சது இந்த உலகத்துல. ஆனா இப்ப வந்து அதெல்லாம்
0: குறைஞ்சிருக்கு.
2: ஆனா வழியா பார்க்கும் பொழுது கட்டாயம் நாங்கள் அதுல கவனத்துல கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் கணக்கு இருக்கு. ஆனவரையில் நான் எல்லாரும் காய்ச்சிருப்பேன் நான் இப்பான் கேட்க போட்டு கேட்டேன் நான் இந்த மெனல சொன்ன
0: ரெண்டு நிச்சயமாக நிச்சயமாக ஒவ்வொருவரும் நாங்கள் சொல்லாம நாங்களே செயல்படுத்தினால் உண்மை அதர்வு உண்மையிலேயே அது நாங்கள் இந்த உலக செய்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு என்ன மணத்தியால கணக்காக குளிப்பார்கள் ஆனா அவர்களுக்கு தெரியாது எவ்வளவுக்கு நாங்கள் அடுத்த சந்ததி அவையல்ற பிள்ளைகள் குளிக்கிற தண்ணி இருக்குமோ தெரியாண்ட மாதிரி
2: சுடுதண்ணியும் வந்து கூடுதலா நம்ம யூரோப்பியன்ல
0: இருக்கிறாங்க
2: ஸ்ரீலங்காலையும் வந்து பாய்லர் போட்டு குளிக்கணும் அது உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல சுடுதண்ணி வச்சு குடிக்கண்ட பெரிய வருத்தங்கள் வந்த பிறகுதான் எங்களை சுடுதண்ணி வச்சு
0: தருவாங்க. எனக்கெல்லாம் உண்மையா சுடுதண்ணி வச்சாட்டா நாங்க அம்மா எங்களை தம்பி தங்கச்சி உரம் கேட்க அம்மா எங்களுக்கு அந்த விருப்பம் பட்டதை போட்டு அதுதான்
2: அதைத்தான் அதைத்தான் நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எனக்கெல்லாம் நான் சுடுதண்ணியால சிறுலங்கால குளிக்க தெரியும்.
0: தொடர்ந்து வைவருடாக இணைந்திருப்போர் வணக்கம். சொல்லிட்டீங்கல்ல பரிசு ஒப்பந்தம் சொன்னீங்கள் தானே? சொல்லவில்லை சொல்லவில்லை நீங்கள் சொல்லுங்கள். பரிசு ஒப்பந்தம் என்று சொல்லுகிறீர்கள். சரி இணைந்து சிறப்பித்தாக நன்றிகளமா நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். உண்மையிலேயே உலக வெப்பமயமாதலின் காரணங்கள் இந்த முதலாவதாக இந்த நிலக்கரி வார இன்னொருவர் இணைந்திருக்கின்றார் அவரை இணைத்து விட்டு வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி.
0: ராஜினி அல்வன்ஸ் ராஜினி அல்வன் சொல்லுங்கள். வெரி சொப்பந்தம் மற்ற நீங்க சொல்லுங்கள். இந்த வெப்பமயமாதலை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் தவறு செய்து கொண்டு
3: போவோம். வெயில் காலத்துல குடிப்பா மாட்டாரோ அதுவும் சரி வருது. நாங்களாவே
0: தெரிக்கிறோம். உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். எரிபொருட்கள் அதான் நிலக்கரி பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை இருப்பதால் கார்பன் ஆக்சைடு அதிகமாக வெளிப்படுகின்றது. மற்ற காடுகள் அழிப்பு மரங்கள் கார்பன் ஆக்சைடை மரங்கள் உறிஞ்சிருந்தால் இந்த காடுகள் அழிக்கப்படுறதால் வளிமண்டலத்தில் கார்பன் அழிவு அளவு அதிகரிக்கின்றது. மற்றது இந்த தொழிற்சாலை மற்றும் வாகனங்கள் புகை மற்றும் நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தை பாதிக்கின்றன. மற்ற பசுமை குடில் வாயுக்கள் அதிகரித்தல் கார்பன் ஆக்சைடு மீத்தேன் போன்ற வாயுக்கள் பூமியின் வெப்பத்தை வெளியேறாமல் தடுக்கின்றதாம். இதனால் வந்து பூமியின் வெப்பநிலை உயர்வு, பனிப்பாறை உருகுதல், கடல் மட்டம் உயர்வுதல், வறட்சி மற்றும் வெள்ளம் அதிகரித்தல், காலநிலை மாற்றங்கள், உயிரினங்களின் அழிவின் ஆபத்து இப்படி பல இருக்கின்றது. இதை தடுக்கும் வகைகளாக மரக்கன்றுதல் நடுதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல், எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல், மற்றது மின்சார சேமிப்பு, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். சுருக்கமாக உலக வெப்பமயமாதல் என்பது பூமி அதிக வெப்பமடைதலை குறிக்கும் பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினை ஆகும் என்று சொல்லுகிறார்கள். பரிசு ஒப்பந்தம் தான் சரியான விட அனைவருமே என்று எல்லோருமே கட்டிக்காரர் என்பது தெரியும் தானே. ஆனால் இந்த பாடலையும் கேட்டுக்கிட்டு வருவோம்.

0: நேரம் 8:48 நேரம் விரைவாக போய்கொண்டிருக்கின்றது. சரி, அடுத்த கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழி எது? பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழி எது? விடைத்தேர்வுகளாக ஒன்று தமிழ், இரண்டாவது ஹிந்தி, மூன்றாவது பாலி, நான்காவது சமஸ்கிருதம், ஐந்தாவது உருது. முதலாவது தமிழ், இரண்டாவது ஹிந்தி, மூன்றாவது பாலி மொழி, நான்காவது சமஸ்கிருதம், ஐந்தாவது உருது மொழி. இணைந்திருக்கும் முதலாவது உறவு, வணக்கம். ரஜினி என்ன? ரஜினி என்ன சொல்லுங்கள் பாப்போம். சமஸ்கிருதம் என்று சொல்லுகிறீர்களா? பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் விவேகா.
1: சமஸ்கிருதம் சொல்ல முந்தி அந்த அம்புலி மாமா கதைகள் எல்லாம் தமிழ்லயும் வரும், வேற ஒரு மொழியிலயும்
0: என்ன பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழி எது? தமிழ், இந்தி, பாலி, சமஸ்கிருதம், உருது. சமஸ்கிருதம் என்று சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். நானும் பஞ்சதந்திர கதைகள் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட.
0: சமஸ்கிருத மொழி என்று சொல்லுகிறீர்கள். பாருங்கள், இல்ல இந்த சமஸ்கிருதம் அதுல ஏன் அப்படி அந்த மொழியில் அப்படி எழுதினாரு சிந்தித்து பார்த்ததுண்டா? பஞ்சதந்திர கதையிலே அவங்க மொழியில தோங்கினாங்க, இப்படிப்பட்ட ஆகலா இருந்திருப்பாங்க. மீண்டும் மற்ற பக்கம் யோசிக்கும் பொழுது பெரிய பெரிய இவ்வளவு காலத்துக்கு
2: யோசிக்கிறேன்.
0: நானும் இந்த ஒவ்வொரு கேள்விகள் எடுக்கும் பொழுது நானே கணக்க யோசிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் வழி சமைத்தது உறவுகள், நீங்கள் தான், நீர்கள் ஆகிய நீங்கள் தான். என்ன சமஸ்கிருதத்தில் ஒரு பாசுகள் ஒன்று, ஒரு இது சொல்லுங்கள் பாப்போம்.
3: சொல்லுங்கள்.
1: என்ன
0: திருக்கேதீஸ்வரர் அங்க கோயிலுக்கு போனாங்க, அங்க சோறு தின்னாங்க, அப்படித்தான் ஐதியாக சொல்லுவேன். ஆனா சமஸ்கிருதத்தை கொண்டு வச்சு விடணும். என்ன
1: உண்மைதான், நான்
0: கேட்டது பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழியது அண்டு
1: நான் இல்ல நான் போன முறை நாங்க சாப்பிடுற விதைகள் இருக்கோ இங்க சாப்பிடுறோம் அதை நான் என்ன செய்யறேன் எடுத்து கொண்டு போய் அந்த நாங்கள் போகிற காடுகள் வருந்தானே அதுல நான் அந்த பேனால பீ அந்த சொன்னோட சிலோ பண்ணும் கோண்டே என்ன கேட்டுச்சுன்னா கொஞ்சம் விதை கொண்டு வந்தேன் அதை காட்டுக்கு எறிஞ்சு கொண்டு போனா ஒரு நேரம் முளைக்கும் முளைக்காம இருக்கும் கொண்டு போனது இந்த அப்படியே ஒரு யோசிச்சு போட்டு கொண்டு எறிஞ்சு விட்டேன் நான் அதை இப்ப நீங்க கேட்க யோசிக்கிறேன் இப்படி எல்லாம் நாங்கள் நினைச்சு பாக்குறோம் ஆனா காடு அழிஞ்சு கொண்டுதான்
0: வருது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்
1: நன்றி
0: வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
3: வணக்கம்
0: நானும்
3: சமஸ்கிருதம் சொல்றேன் நான் இங்க தமிழோட நானும் சும்மா சும்மா அந்த சாப்பிட்டுட்டு விதைகளை சாடிக்குள்ள போட்டு விடுவேங்க இப்ப எங்க வீட்ட மாதாளம் தோட எல்லாம் வந்து முளைச்சு நிக்குது அது அவ என் மகள் கேட்ட அம்மா இது எப்படி வளருது என்னண்ட அம்மா இதுக்கு வளரும் அங்க ஒளியில வளரும் அப்ப நான் சும்மா ஆசைக்கு நிக்குது அந்த சமருக்கு நிக்கும் கேட்டுச்சுன்னா குளிர்காலங்கள்ல அப்படியே
0: உதிர்ந்துடுங்க
3: அது துளிர்த்து வருகிறது இப்ப எல்லாம் வந்துடுது ஓ அப்படி அந்த விதைகள்லயே நாங்களும் போட்டால் அப்படி முளைக்கும் இங்கேயும் முளைக்குது என்று சொல்லிக்கொண்டு
0: நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் உங்கள் ஜியானடேசன் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம் சமஸ்கிருத மொழி என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் புதுசா எங்கடையில செய்வோம் அது நாங்க விளங்க கூடிய நாங்கள் செய்வோம் அது ஏன் மாத்த வலிக்கிட்டே பிரச்சனைகள் வருது நாங்கள் எங்களோட வார்டில் நாங்கள் செய்வோம் அநேகமாக எங்களோட சுதந்திரமா ஐயாட்டு எல்லாம் கேட்டால் அது கூட என்ன தமிழ் சொல்லுவார் என்ன இப்படி இப்படி தானு இல்லை அப்போ நாங்கள் கேட்க விடுறது எங்களோட தப்பு நாங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களும் சரியான விளக்கம் எல்லாம் தருவார் நாங்களும் பல இடத்துல கேட்டுக்கிறோம் கண்ணீரம் அவற்றை காரணம் இப்பாடி போட்டு
4: தெரியும்
0: ஓம் ஓம் ஓம் ஓம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
5: வணக்கங்க
0: எங்கள் குணநாயம்மா
5: குணநாயகி சிங்கார ஸ்ரீ கற்பக விநாயக பஞ்சபுதான் நம்மருக
0: சமர்ப்பயாமி
5: இணைந்திருக்கும்
0: அடுத்த உறவு எங்கள் ராஜினி அல்போன்ஸ் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
6: வணக்கம்
0: சொல்லுங்கள்
6: சமஸ்கிருத
0: மொழி என்று சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழி எது என்று கேட்டிருந்தோம் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா என்று நினைக்கின்றேன் வணக்கம் பத்மினி இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம் வணக்கம் இப்பொழுது பேர் விழாதபடியா நாங்களும் கரைச்சல் வர்றோம்
7: என்ன இதுக்கு சமஸ்கிருதம் என்று குறிப்பிட வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
7: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உண்மையிலே பஞ்சதந்திர கதைகள் முதலில் எழுதப்பட்ட மொழி சமஸ்கிருதம் என்பதுதான் சரியான அப்படியாக அமைந்திருக்கின்றது. அனைவருமே சரியான கேட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அனைவருமே சரியான பதிலை தான் கூறியிருக்கின்றீர்கள். அதை விட விளக்கங்கள் தந்த உங்களுக்கும் எங்களது நன்றிகள். ஒவ்வொரு கேள்விகளும் அதற்குரிய சிந்தனையோடு அந்த விளக்கத்தையும் தந்திருந்தீர்கள். உங்களுக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்து கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய கேள்வி கணை.

0: நீ எங்கடா என் கருப்பூர வெத்தல வாங்கிட்டு வர சொன்னே?
1: அது ஏங்கடா இருக்கு, வரி போட்டு அண்டர் டயர்ல வச்சிருக்கேன்டா.
0: பொண்ணுமணி வெத்தல போடாம இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியுமில்ல? சீக்கிரம் எடுத்து வா.
1: இதோ கொண்டு வந்துட்டே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulagam.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie et Tordre Prélec VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம், இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நவேந்தரின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகிறது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்றது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் மற்றும் மதக்கிரியைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முற்பகல் 10:29 நினைவடி எழுப்பப்பட்டு 10:30 2 நிமிடங்கள் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31 பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டன. இந்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் இன்றைய நினைவேந்தலில் கலந்து கொண்டதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு அறிவித்துள்ளது. 2009 அரங்கேற்றப்பட்ட அநீதிக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்யவும் உலகிடம் நீதியை கோரவும் இந்த நினைவேந்தல் மிக முக்கியமானது என்று தெரிவிக்கப்படுகிறது. அரசியலை கடந்து தமிழ்த் தேசமாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அணிதிரண்டு எமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அத்துடன் வடக்கு கிழக்கிலும் பெருந்திரளான உறவுகள் இன்று நினைவேந்தலில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். பல பகுதிகளில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன.
1: மட்டக்களப்பு குருமன்வெளி பொதுமக்களினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குருமன்வெளி பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வில் இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. மட்டக்களப்பு வந்தாறுமூடையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியுடன் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் உயிர் நீத்த உறவுகளின் நினைவு கூர்ந்து அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்திலும் ஆத்மசாந்தி பூஜை ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் உரும்பிராயிலும் நினைவேந்தல் நிகழ்வொன்று இன்று இடம்பெற்றது. இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து May 18 தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழர் எல்லாம் மெய்யதிர்ந்து கலங்கும் நாளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துட்டைகளாய். வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர் முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துட்டைகளாய். ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுந்தரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுதந்திரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய்போக பாரெல்லாம் ஊமையாக ஊனமாய் போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முக்கம்பி வேலிக்குள்ளே தீயினை சுமந்து நெஞ்சில் தினம் தினம் கனல் குளித்து சூதினால் வீழ்த்தப்பட்ட துயரினை எண்ணி எண்ணி மேதினி தமிழரெல்லாம் மெய்யதிந்து கலங்கும் நாளாய் வீரத்தின் விளநிலமாய் விடுதலையே உயிர் மூச்சாய் போர்முறையில் நேர்வழியாய் புதுயுகத்தின் புலிமகனாய் வீட்டுக்குள் இருந்த பெண்ணும் வீரத்தில் துர்க்கைகளாய் ஈழமண் விடியலுக்காய் ஈக வித்துக்களாய் சுதந்திரம் வேண்டி சுடராகி நின்ற மண்ணில் விடுதலைக்கான விழிப்புடன் இருந்த வேளை தமிழினத்தையே அழித்து அங்கு இரத்த கடலினை தோற்றிய நாள் பாரதம் குருடாய் போக பாரெல்லாம் ஊமியாக ஊனமாய்ப் போன இனமாய் உறவுகள் இல்லா இனமாய் எதிரியாகி நின்ற எச்சங்கள் முட்கம்பி வேலிக்குள்ளே நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளியொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நாய்களைப் போல கூண்டில் நாதியற்று நின்ற நாளை ஆயிரம் ஆயிரம் உறவுகள் உதிர்வதனை குருதி துளி கொண்டு எழுதி வைத்த காவியத்தை மறந்தால் நாம் தமிழராமோ ஈழ மண்ணின் புதல்வராமோ அறம் ஒரு நாள் வெல்லும் அதுவரைக்கும் அகத்தியில் எங்கள் யாகமும் தொடரும் நன்றி.

மே 18 வைகாசி வந்தது கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் இனத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது. வைகாசி வந்தது கலண்டரில் சிவப்பு மை கொண்டு என் இனத்தின் இரத்தம் உறைந்த நாள் இது. 18 மே என்பது தேதி அல்ல, தாயே முடிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு. 18 மே என்பது தேதி அல்ல, தாயே முடிவாய்க்கால் மண்ணில் புதைந்த கடைசி மூச்சுக்களின் கல்வெட்டு. நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன, தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை. நந்திக்கடல் அலைகள் இன்றும் சொல்லுகின்றன, தாலாட்டு கேட்காமல் உறங்கி போன பிஞ்சு குழந்தைகளின் கதைகளை. வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது. வெள்ளை கொடியேந்தி வந்தவரின் வெந்த உடல்களை எண்ணி வானமும் அன்று கருமையானது. அப்பா அங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அப்பா எங்கே என்று கேட்கும் மகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் புகியாய் கரைந்து போனது ஒரு தலைமுறை. அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கஞ்சியாய் ஊற்றியது இறுதி நாட்களின் பங்கர்களில். அம்மாவின் மடியில் சோறில்லை, கண்ணீர் மட்டும் கஞ்சியாய் ஊற்றியது இறுதி நாட்களில் பங்கர்களில். எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. எரிந்த பாடசாலைகள், மௌனமான கோவில்கள், மருந்தில்லா மருத்துவமனைகள் எல்லாம் சாட்சி சொல்லும் ஒரு இனம் எப்படி அழிக்கப்பட்டதென்று. இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம் மன்னியோம். இன்று மே 18 புலம்பெயர்ந்த தேசமெங்கும் ஈழத்தின் கண்ணீர் தீபங்களாகிறது. நாம் அழுது ஓயவில்லை தாயே, நீதி கேட்டு நிற்கிறோம். நினைவுகள் மரணிப்பதில்லை, மறவோம் மன்னியோம். உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளிலே சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. உன் பிள்ளைகள் நாங்கள் உலகின் மூலைகளில் சிதறி கிடந்தாலும் இதயத்தில் ஒரே வலி ஒரே குரல். தமிழீழம் என்பது கனவல்ல, எம் உயிர் கொடுத்த வாக்குறுதி. இந்த வானொலி அலைகளில் எம் அவலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகிலே. இந்த வானொலி அலைகளில் எம் அவலம் பரவட்டும், செவிகள் கேட்கட்டும், இதயங்கள் விழிக்கட்டும். 18 மே மீண்டும் வரக்கூடாது எந்த இனத்துக்கும் இந்த உலகில். நன்றி.

0: தமிழ் தேசிய நம்பிக்கையின் மீது உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் என்று முள்ளிவாய்க்கால் பிரகடனம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாளான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு வடக்கு கிழக்கு இந்த 17வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. இந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பு கோட்டை புரதல் நிலையத்துக்கு முன்னால் இன்று காலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை இடம்பெற்று இன்றுடன் 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வடக்கு கிழக்கின் பல பிரதேசங்களிலும் வெளி மாவட்டங்களில் சில இடங்களிலும் நினைவேந்தல் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று காலை கொழும்பு கோட்டை புரதல் நிலையத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவாந்துறையிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 17ஆம் ஆண்டு நினைவுக்கான இன அழிப்பு வாரத்தின் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது பட்டினியாலும் பசியாலும் மக்கள் வாடிக்கொண்டிருந்த போது இருந்த அரிசியை கஞ்சியாக சமைத்து இறந்தவர்கள் போக மீதி மக்களின் உயிரை காப்பாற்றிய உப்பில்லா கஞ்சியினை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. யுத்த வெற்றியை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. இன்று பழவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் உள்ளார்கள் என்று முள்ளிவாய்க்காலில் பலரை படுகொலை செய்ததாக சொல்லப்படுகின்ற ஆட்சியாளர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஏற்பாடு செய்த ராணுவத்தினரத்தை கௌரவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே மஹிந்த ராஜபக்ச இதனை குறிப்பிட்டார். யுத்தம் முடிவடைந்த இந்த தினத்தை கொண்டாடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும். யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்க கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அரசாங்கம் எப்படியோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள். அரசியல் பற்றி பேச விரும்பவில்லை. யுத்த வெற்றிக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளது. இது பாரியதொரு வெற்றி என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார். இதற்கிடையில் தேசிய ராணுவ வீரர் தின நிகழ்வுகள் நாளைய தினம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையில் பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூவி வளாகத்தில் இடம்பெற இருப்பதாகவும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இம்முறை 17வது வெற்றி கொண்டாட்டு விழா நடத்தப்பட உள்ளது. இதில் நாங்கள் விசேட மாற்றங்கள் சிலவற்றை மேற்கொண்டுள்ளோம். ராணுவ சேவை சங்கம் என்ற ரீதியில் ராணுவத்தினர் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளோம். அதனால் நாங்கள் வளமைக்கு மாறாக இம்முறை ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்களின் பங்களிப்பை பெருமளவில் அதிகரித்துள்ளோம். மற்றும் ஒரு விசேட அம்சம் இருக்கின்றது. வளமையாக நாங்கள் பங்கு பற்றினாலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் யுத்தத்தின் போது முப்படைகளுடன் இணைந்து போரிட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் ராணுவ வீரர்கள் குழு ஒன்று உள்ளது. நாம் பெரும்பாலும் அவர்களின் பங்களிப்பை குறைவாகவே பெற்றுக் கொண்டோம். எனவே இம்முறை நாங்கள் அவர்களுக்கு விசேட வாய்ப்பு ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். வடக்கு கிழக்கில் உயிர்த்தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் உறவினர்களை இந்த விழாவில் பங்கேற்க செய்வதற்காக சுமார் 1000 பேருக்கு நாம் அழைப்பு விடுத்துள்ளதுடன் அவர்களின் பங்களிப்பையும் உறுதி செய்துள்ளோம்.
2: விழாவில்
1: 2769 பேர் பங்கேற்க உள்ளனர். இவர்களில் ராணுவ வீரர்களின் பெற்றோர்கள் என்ற ரீதியில் 160 பேர் இம்முறை மேலதிகமாக இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். ராணுவ சேவை சங்கத்தின் அர்ப்பணிப்புடனான மிகப்பெரிய சேவை ஆற்றப்பட்டு வருகின்றது. பௌதீக ரீதியாகவும் உள்ள சமூக ரீதியாகவும் அதேபோன்று நிதி ரீதியாகவும் பாரியளவில் செலவினங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது நாடு மற்றும் தேசத்திற்காக உன்னதமான சேவையாற்றிய அந்த ராணுவ வீரர்களின் வாழ்வை வளப்படுத்தவும் அவர்களின் மனவலிமையை மேம்படுத்தவும் அந்த குடும்பங்களின் நல்வாழ்வை அனைத்து வழிகளிலும் உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த விழா செய்யப்படுகின்றது. ராணுவ சேவை சட்ட மூலத்திற்கமை அந்த குடும்பங்களின் மறுவாழ்வு, அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களை பராமரித்தல், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல், அத்துடன் அவர்களின் வீட்டு பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், கல்வி தொடர்பான பிரச்சனைகள், உற்பத்தி திறன் மிக்க வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விடயங்களிலும் இந்த சங்கம் தலையிட்டு செயலாற்றி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ராணுவ சேவை சங்கம் 5 வருடங்களுக்காக ஏனைய நிறுவனங்களுக்கு சமமாக குறுகிய நடுத்தர நீண்ட கால மற்றும் தற்போதைய சூழ்நிலைகளுக்கான மூலோபாய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. அடுத்த இந்த ஆண்டுக்காக மாத்திரம் 569 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து மக்களின் கண்ணீர் வற்றி போய்விட்டதே தவிர நீதியின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்பதே பட்டறிவு அனுபவமாக காணப்படுகிறது. உலகம் அநீதியானவர்களின் நண்பர்களாகவே காணப்படுவதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் தெரிவித்துள்ளது. மன்னாரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு மன்னாரில் இயங்கி வரும் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 70 ஆண்டுகளாக தன்மானம், சுயமரியாதை, சமூக சமநீதி மறுக்கப்பட்ட சமூகமாக பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான போராட்ட வடிவங்களுடன் காலநீட்சி கரைந்து ஓடி 70 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் கூட வாழ்வியல் சமத்துவ உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாகவே தொடர்ந்து சிங்கள ஏகாதிபத்திய பௌத்த தேசியவாத மேட்டிமைவாதிகளால் நசுக்கப்படுகிறோம் என்பது மிகுந்த வேதனைக்குரிய விடயம். உலகளாவிய ரீதியிலே மனித உரிமைகள் உச்சம் தொட்டிருக்கும் போது பௌத்த பஞ்சசீலத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்கிறோம் என்ற மாயபிம்பத்தை காட்டும் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழர்களை அடிமைகளாக நசுக்குகின்ற நாசகார வேலையில் ஈடுபடுகிறார்கள். காலத்துக்கு காலம் கட்சிகள் மாறி ஆட்சிகள் மாறுகின்ற போதும் கூட பௌத்த தேசியவாதத்தின் மனோநிலை என்பது மாறவே இல்லை. பல நாடுகளின் கூட்டுச்சதியால் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை 17 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதும் கூட காணாமலாக்கப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 146,679 ஆகும். இவை அரசின் புள்ளிவரங்களில் காட்டுகின்ற எண்ணிக்கையாகும். இவர்கள் எங்கே என்கின்ற கேள்விக்கு இதுவரை சர்வதேச சமூகம் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் இந்த இனப்படுகொலையின் பங்குதாரர்களே. கால நீட்சி சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் காலாவதியாக்கி கொண்டே போகிறது. நீதி மறுக்கப்பட்டு சுயமரியாதை இழந்த சமூக கட்டமைப்பின் 2ம் தர பிரஜைகளாக இலங்கை அரசாங்கமும் சர்வதேச சமூகமும் விரும்புகிறதா என்கின்ற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எழுகிறது. கொலைக்காரர்களிடமும் கொலைக்காரர்களின் பங்குதாரர்களிடமும் நீதியின் நிழலை கூட பெற முடியாது. இந்த உலகம் கசாப்பு கடை முதலாளிகளின் கூடாரமாக காணப்படுகிறது. தமிழ் கட்சிகளும் புலம்பெயர் அமைப்புகளும் உள்ளூரில் சில அமைப்புகளும் இனப்படுகொலையை மூலதனமாக்கி கொண்டார்களே தவிர கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குமுறையை

அதிகாரத்தின் பக்கம்தான் தலை சாய்க்கிறது என்பது பாதிக்கப்பட்ட சமூகத்தின் விசனமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரை நம்புவது என்று தெரியாமல் யார் யாரையோ எல்லாம் நம்புகிற காலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியான இனப்படுகொலையை அரசியல் கட்சிகள் வாக்குக்காக நோக்குவதே இனப்படுகொலைக்கான நீதி இன்னமும் நீர்க்குமிழியாகவே தொக்கி நிற்கிறது. மீட்பருக்காக காத்திருக்கிறது இந்த தேசம். பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வை இதுவரை எவரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அந்த மக்களின் கண்ணீரும் வற்றி போய்விட்டதே தவிர நீதியின் கதவுகள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது என்பதே பட்டறிவு அனுபவமாக காணப்படுகிறது. உலகம் அநீதியாளர்களின் நண்பராகத்தான் காணப்படுகிறது என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் கட்சிகளையும் தமிழ் பேசும் சமூகத்தையும் பிரிப்பதையே நோக்கமாக கொண்டு ஒரு சில சக்திகள் இன்று ஊடக போர்வைக்குள் இயங்கி வருகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஏல் எம் சலீம் அவர்களின் நினைவஞ்சலி மற்றும் கிழக்கின் ஊடக முதுசம் புத்தக வெளியீட்டு விழா நேற்று கொழும்பு தமிழ் சங்கம் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இன்று ஒரு தொலைபேசி, ஒரு இன்டர்நெட் பேக்கேஜ், ஒரு சிம் கார்டு, ஒரு சேனல் இருந்தால் அவர்கள் அனைவரும் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்வார்கள். இவர்களில் ஒரு சிலருடைய இந்த துறையிலான இயக்கத்துக்குரிய காரணமே பொய்யான செய்திகளை பரப்புவது, சமூகங்களுக்கு இடையில் வன்முறையை தூண்டுவது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, கட்சிகளை பிரிப்பது, தமிழ் சமூகத்தை பிரிப்பது இவ்வாறான சில விடயங்களை செய்வதற்கே ஆகும். ஆனால் ஐயா சலிமுடைய காலப்பகுதியிலும் சரி அவரை பற்றி பேசி சொன்னார்கள். ஒரு செய்தி நடந்தால் அந்த செய்தி நடந்த சம்பவத்தை அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று அது சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டுதான் அவர் எழுதுவார். இன்றைக்கு எமது சமூகத்தில் இருக்கின்ற பலர் நாங்களும் கூட ஊடகங்களிலோ முகநூலிலோ பார்க்கும் பொழுது இதன் உண்மைத்தன்மையை அவதானிக்க வேண்டும். தமிழ் பேசும் உறவுகள், தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதும் அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாகும். நாங்கள் இந்த நாட்டிலே தற்பொழுது தமிழ் பேசும் மக்களுக்கு தலைவர்கள் என்று நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கும் காலப்பகுதியிலே தமிழ் பேசும் கட்சிகள் நாங்கள் ஒன்றுபட்டு தமிழ் மக்களுக்கான சிறந்த ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்றாக செயற்பட வேண்டும். முக்கியமாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணி நாங்கள் பொத்துவிலில் ஆரம்பிக்கும் பொழுது அங்கு வெறும் 20-25 பேர் அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். அந்த பேரணிக்கு அடுத்தடுத்த நாட்களிலே பெரிய அளவிலே ஆதரவை திரட்டுவதிலே பத்திரிகைகளில் வந்த பல செய்திகளை எமது மறைந்த சலிமையா தான் வெளியிட்டுள்ளார். அவர் அந்த முதலாவது நாளிலிருந்து எங்களோடு வந்து இணைந்து பல செய்திகளை சிறப்புற வெளியிட்டிருந்தார். அன்று தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பல அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாலும் அவர் செய்தி சேகரித்தால் ஒரு மூலையிலாவது எமது பெயரையும் உள்வாங்குவார். அவரோடு எமக்கு இருந்த உறவு மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்துக்கும் அவருக்கும் இருந்த உறவு பற்றி அவர் கடற்கரையிலே ஏற்பாடு செய்த சுனாமி நினைவு நிகழ்வை விட வேறு எந்த எடுத்துக்காட்டும் தேவைப்படாது. இவ்வாறு தமிழ் ஊடகவியலாளர் ஐயா துரரட்னமும் முஸ்லிம் ஊடகவியலாளர் மறைந்த சலிமையாவும் ஒற்றுமையாக பயணித்தார்களோ அதேபோல தமிழ் பேசும் சமூகம் நாங்கள் ஒற்றுமையாக அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்று சாணக்கியன் தெரிவித்தார். கல்வியே சமூக மாற்றத்துக்கான சிறந்த சாதனம் என்ற எண்ணக்கருவுக்கு அமைய பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கருத்தரங்கு நேற்று ககவத்தை ஸ்ரீகிருஷ்ண மகாவித்யாலயத்தின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பரீட்சையை எதிர்கொள்வதற்கான நேர்மறையான மனப்பான்மையும் அரச ஆசிரியர் நியமனம் பெறுவதற்கான உத்வேகத்தையும் அதிகரிப்பது காலத்தின் தேவையாக கருதப்படுகிறது. இதனை முன்னிட்டு 2026 ஆண்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளிலும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவைக்கு ஸ்ரீ பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அமைச்சரின் செயலாளர்கள், நுண்ணறிவு மற்றும் அனுபவம் மிக்க வளவாளர் சியாத், இந்த பிரதேச அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் 170 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கருத்தரங்கு சிறப்பு நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய ரத்னபுரி பிரபல தொழிலதிபர் ராஜ்குமார், பவர் பீப்புள் லங்கா பவுண்டேஷன் வளவாளர் சியாத் மற்றும் ககவத்தை ஸ்ரீ கிருஷ்ண மகாவித்யாலய பாடசாலை சமூகத்துக்கும் ஏற்பாட்டாளர்கள் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள்.

0: ஜனாபதி ஆந்திரகுமார திசநாயக்கா இந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய இருப்பதோடு அபிவிருத்தி கருத்திட்ட பணிகளையும் ஆரம்பித்து வைக்க இருக்கிறார். புதன்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட செயலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:30 மட்டக்களப்பு பேவர் மைதானத்தில் நடைபெறவுள்ள போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழுநாடும் ஒன்றாக தேசிய சேத்திட்ட நிகழ்விலும் அவர் கலந்து கொள்வார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9:30 அளவில் நிந்தவூர் பிரஸ் சபை காரியாலயத்துக்கு அருகில் நிந்தவூர் கலாச்சார மத்திய நிலையம் நிர்மாணிப்புக்கு ஜனாதிபதி அடிக்கல்லையும் நாட்டுவார். அதனைத் தொடர்ந்து 11:30 அம்பாறை நகரத்தில் புதிய கடைத்தொகுதி நிர்மாணிப்புக்கு அடிக்கல் நாட்டுவார். அதனைத் தொடர்ந்து 2:00 அம்பாறை மாவட்ட சேலக காரியாலயத்தில் நடைபெறவுள்ள அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்பார் என்று தெரிய வருகிறது. இலங்கை வெளிவகார அமைச்சின் தூதரக விவகாரங்கள் பிரிவின் அனைத்து ஆவண அத்தாட்சிப்படுத்தல் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது.
1: மின்னணு ஆவண சான்றுப்படுத்தல் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறே இதற்கான காரணம் என அமைச்சு கூறியுள்ளது. பத்திரமுள்ளையில் உள்ள தூதரக விவகார பிரிவின் பிரதான அலுவலகம் யாழ்ப்பாணம், திருகோணமலை, கண்டி, மாத்தறை மற்றும் குறுநாள் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அனைத்து பிராந்திய தூதரக அலுவலகங்களிலும் இந்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப சேவை பிரிவு மற்றும் ஏனைய தரப்பினருடன் இணைந்து மிக விரைவில் குறித்த கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் தாமதமின்றி வளமையான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கும் தேவையான அவசர நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே ஆன்லைன் ஊடாக முன்பதிவு செய்துள்ளவர்கள் புதுப்பிப்பு மற்றும் அறிவிப்புகளுக்காக குறித்த கட்டமைப்பை கண்காணிக்குமாறும் அமைச்சு கோரியுள்ளது. குறித்த கட்டமைப்பு வளமைக்கு கொண்டு வரப்பட்டவுடன் இதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் இது தொடர்பில் உரிய முறையில் அறிவிக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது.
0: தொடர்ந்து இந்தியாவில் வைத்து தாம் வெளியிட்டுள்ள கருத்துக்களுக்காக இலங்கையின் கட்டுநாயக்கா வானூர்தி தளத்தில் கால் பதிக்கும் போது கட்டாயம் தான் கைது செய்யப்படக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தானாகவே தெரிவிக்கிறார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை பற்றி பேசுவது தேச துரோக குற்றச்சாட்டாக கருதப்பட்டு தன் குரல் நிரந்தரமாக முடக்கப்படலாம் என்றும் அவர் தமிழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது குறிப்பிட்டார். அந்நிய நாட்டவர்கள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மக்களே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவரான விஜய் ஆகியோரிடம் தமிழினத்துக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர அரசியல் ரீதியாக போராடுமாறும் ராமநாதன் அர்ஜுனா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை 13 ஒத்திவைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2016 கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கின் சாட்சியாளர்கள் எவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை. இதற்கமையவே வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை ஜூலை 13 காலைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு சொந்தமான மல்வானை பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய காணி மற்றும் வீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறது.
2: மல்வானை வீடு தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைய கலந்துரையாடலில் இணக்க பாடுகட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 400 பேர் தங்கக்கூடிய 6 விடுதிகள் மற்றும் 200 பேர் தங்கக்கூடிய 7 விடுதிகள் என ராஜரட்ட, கிழக்கு, தென்கிழக்கு உள்ளிட்ட அரச பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான யோசனையை முன்வைக்க 2,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஒன்றுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக போராடி வந்த மற்றொரு பிரச்சினை பீட வளாகங்களை வழங்க வேண்டும் என்பதாகும். அதன் விளைவாக அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. அதற்கமைய ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நகர நீர்வாழ் உயிரியல் வளங்கள் பீடம், ஊவெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பயன்பாட்டு விஞ்ஞான பீடங்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு 2024 வரவு செலவு திட்டத்தில் குறித்த பீட வளாகங்களை வழங்குவதற்கான யோசனைகளை உள்வாங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பெறுபேறாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மல்வானை காணியை கல்வி அமைச்சின் ஊடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கும் எம்மையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதனுடன் எமது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் நினைக்கின்றோம். அதன் காரணமாகவே மல்வானை காணியிலிருந்து இன்று வெளியேற தீர்மானித்துள்ளோம்.
0: தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை இயலுமான முறையில் நடாத்துவதற்கு 3 வழிமுறைகள் இருப்பதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிறார்.
2: இதனை செய்வதற்கு 3 வழிகள் உள்ளன. முதலாவது விருப்ப வாக்கு முறையுடனான விகிதாசார முறை. 1988 பழைய சட்டத்தின்படியே செல்வதனால் அதற்கு பாராளுமன்றத்தில் சட்ட மூலம் ஒன்று நிறைவேற்றி அதனை செய்ய முடியும். அது அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் கிடைத்துள்ளது. இல்லாவிட்டால் பழைய 2018 எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கையை எடுத்து அதனை மீண்டும் மீளாய்வு செய்வதற்காக சட்டமன்றை திருத்தி அதனூடாக அந்த குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் மீளாய்வு செய்து தேர்தலை நடத்துவது அல்லது புதிய எல்லை நிர்ணயம் ஒன்றை மேற்கொண்டு தேர்தலை நடத்துவதற்கான சட்டமூலத்தை கொண்டு வருவது. இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் பாராளுமன்றத்தின் கைகளிலேயே உள்ளன. ஆளும் கட்சிக்கு 150 அதிகமானோர் இருக்கின்றார்கள் அல்லவா? இதற்கு சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. சாதாரண பெரும்பான்மைக்கு பதிலாக விசேட பெரும்பான்மையே அவர்களிடம் உள்ளது. எனவே இதனை செய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை.
3: இதனிடையே சட்ட ரீதியான தடைகள் நீங்கியவுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தயார் என பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார்.
2: விசேடமாக நல்லாட்சி அரசாங்க காலத்திலிருந்தே நிலவி வரும் பிரச்சனையே இந்த மாகாண சபை தேர்தலாகும். தேர்தல் முறையை மாற்றுவதற்கும் திருத்துவதற்கும் அன்றைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அந்த செயல்முறை இப்போது நடைபெற்று வருவதால் எல்லை நிர்ணயங்களை மேற்கொண்டு உரிய தேர்தல் முறையை திருத்தியவுடன் எமது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்தும். அதற்கான காலப்பகுதியை எம்மால் கூற முடியாது. அது தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். அது அரசாங்கத்தின் வேலை அல்ல. தேர்தல் ஆணைக்குழுவினால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த முறை 2026 மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்கியுள்ளார். எமது அரசாங்கம் கடந்த முறையும் நிதி ஒதுக்கியது. இந்த முறையும் நிதி ஒதுக்கியுள்ளது. உரிய சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படும்.
0: ஆணை வீடு தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இன்றைய கலந்துரையாடலில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 400 பேர் தங்கக்கூடிய 6 விடுதிகள் மற்றும் 200 பேர் தங்கக்கூடிய 7 விடுதிகள் என ராஜரட்ட கிழக்கு தென்கிழக்கு உள்ளிட்ட அரச பல்கலைக்கழக கட்டமைப்புக்குள் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான யோசனையை முன்வைக்க 2,000 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஒன்றுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. நாம் தொடர்ச்சியாக போராடி வந்த மற்றொரு பிரச்சினை பீட வளாகங்களை வழங்க வேண்டும் என்பதாகும். அதன் விளைவாக அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கான யோசனைகளை முன்வைக்க அரசாங்கம் இணங்கியுள்ளது. அதற்கமைய ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நகர நீர்வாழ் உயிரியல் வளங்கள் பீடம், ஊவெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பயன்பாட்டு விஞ்ஞான பீடங்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு 2024 வரவு செலவு திட்டத்தில் குறித்த பீட வளாகங்களை வழங்குவதற்கான யோசனைகளை உள்வாங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நடவடிக்கைகளின் பெறுபேறாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மல்வானை காணியை கல்வி அமைச்சின் ஊடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்குவதற்கும் எம்மையும் இணைத்துக் கொண்டு இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை அறிவிப்பதற்கும் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதனுடன் எமது போராட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியடைந்துள்ளதாகவே நாம் நினைக்கின்றோம். அதன் காரணமாகவே மல்வானை காணியிலிருந்து இன்று வெளியேற தீர்மானித்துள்ளோம்.
3: தொடர்ந்து
0: சுகாதார மற்றும் வெகுசன அமைச்சர் நலிந்த ஜெயதிச உலக சுகாதார உச்சி மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார்.
3: 79வது உலக சுகாதார உச்சி மாநாடு கடந்த 16ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெறும் காலப்பகுதியில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பூட்டான், தாய்லாந்து, பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பல நிறுவனங்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார்.
0: தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா அமெரிக்க காங்கிரசின் வரவு செலவு திட்ட அலுவலக பிரதிகளை சந்தித்தார். அவர் தற்போது முன்னெடுத்துள்ள அமெரிக்க விஜயத்தின் போது இந்த சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது.
1: கலாநிதி ஹர்சடி சில்வா அமெரிக்க காங்கிரசின் வரவு செலவு திட்ட அலுவலகத்தின் சிரேஷ்ட ஊழியர்களை வாஷிங்டனில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்தார். இதன்போது அடுத்த மாதம் அவர்கள் மேற்கொள்ளவுள்ள இலங்கை விஜயத்திற்கான ஆரம்பகட்ட நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டது. அமெரிக்க காங்கிரசின் செயற்பாடுகள் தொடர்பில் புரிந்து கொள்வதும் இலங்கையில் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகத்தை நிறுவுவது தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் இந்த விஜயத்தின் நோக்கமாகும். அத்துடன் அவர்கள் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் ஊழியர்களுடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் ஹர்சடி சில்வா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனையுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்ய சென்ற போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இந்த சோதனையை மேற்கொண்ட போது சந்தனவர் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றார். பின்னர் சந்தனவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர் தப்பியோடிய நிலையில் நடமாடும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சந்தனவரை கைது செய்ய முற்பட்ட போது சந்தனவர் அந்த உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயன்றுள்ளார். இதன்போது ஏற்பட்ட பதற்றல்லை காரணமாக சந்தனவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதோடு அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். QR குறியீட்டு முறை இல்லாமல் எரிபொருள் வழங்கும் எரிபொருள் நிலையங்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தப் போவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்துக்கு QR குறியீட்டு முறை கட்டாயமானது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மயூர நெத்திக்குமார தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அண்மையில் வெளிநாட்டு மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து செல்கிறது. கம்போடியா, மியான்மர் போன்ற நாடுகளில் கெடுபிடி அதிகமாகிவிட்டதால் மோசடி கும்பல்கள் இலங்கையை நாடுவதாக அஞ்சப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் 1000க்கு அதிகமான வெளிநாட்டினர் இலங்கையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பலர் சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இலங்கையில் அண்மையில் சீனாவைச் சேர்ந்த 9 பேர் கைதாகினார்கள். நூற்றுக்கணக்கான மடிக்கணனிகள் பிடிபட்டன. மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் ஆடம்பர வீடுகளையும் அலுவலகங்களையும் வாடகைக்கு எடுத்து தங்குகின்றார்கள். அவற்றை வாடகைக்கு விடும் உரிமையாளர்களை இலங்கை அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது. அந்த மோசடி கும்பல்கள் தென்கிழக்காசியா முழுவதும் இணைய காதல், மின்னிலக்க நாணய முதலீடு, சூதாட்டம் ஆகிய மோசடிகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் சென்றிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் அவரது வீட்டில் வைத்து முகமூடி அணிந்த கொள்ளை கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதோடு வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன கொள்ளையிடப்பட்டன. மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிரிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய நபரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த இவர் 2 மாத கால விடுமுறைக்காக சண்டிரிப்பாயில் உள்ள தமது சொந்த வீட்டுக்கு சென்று தங்கியிருந்திருக்கிறார். கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று முன்தினம் இது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த வீட்டுக்கு சென்றபோது அங்கிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அந்த நபர் உடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உயிரிழந்தவரின் உடலத்தில் 8 இடங்களில் மிக கொடூரமான வெட்டு காயங்கள் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றை மறைத்து அதன் ஓட்டுநரிடம் இருந்த 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுடன் சேர்த்து பொய் முறைப்பாடு வழங்கிய குற்றச்சாட்டில் முறைப்பாட்டாளர் உட்பட மேலும் 2 என மொத்தம் 4 கல்கிசை பிராந்திய குற்றப்புணர்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்கள் 2 கல்கிசை தலைமையக காவல்துறையில் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றி வந்தவர்கள் கடந்த 15ஆம் தேதி ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் வைத்து இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மொரட்டுவ அங்குலான சைரபுர அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட விசாரணை அதிகாரிகள் சந்தேகநபர்களான 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கைது செய்தார்கள். ஆனாலும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சீட்டு பணம் என்று முறைப்பாட்டாளர் கூறிய வாக்குமூலத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போது அந்த நபர் பொய் வாக்குமூலம் அளித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினரை தவறாக வழி நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முறைப்பாட்டாளரான நபரும் அவருடன் இருந்த மற்றொரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 காவல்துறை உத்தியோகர்கள் உட்பட 4 சந்தேகநபர்களும் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். களனி மற்றும் பெனவாசல தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தை ஆய்வு செய்கின்ற நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடருந்து பாதையின் ஆணிகளை கலற்றிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தனபரின் வீட்டிலிருந்து பல உபகரணங்களையும் போலீசாரால் மீட்க முடிந்துள்ளது.
4: நேற்று முன்தினம் அதிகாலை பொருகா வேலையிலிருந்து தெற்கு களத்துறை நோக்கி பயணித்த ரயில் வனவாசல களனி ரயில் நிலையங்களுக்கு இடையில் தடம் புரட்டமையினால் இந்த விபத்து இடம்பெற்றது. தடம் புரண்டதை அடுத்து அதன் பெட்டியொன்று ரயில் மார்க்கத்திலிருந்து விலகி கவிழ்ந்ததுடன் விபத்தினால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகனம் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டது. சேத விவரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இன்று அல்லது நாளைக்குள் நிறைவடையும் என ரயில்வே ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக இது தொடர்பான அறிக்கையொன்று போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வனவாசல பகுதியில் ரயில் ஒன்று தடம் புரண்டமைக்கு காரணமாக ரயில் மார்க்கத்தின் தண்டவாளத்தின் பாகங்களை கலற்றி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் புதுக்கடை இலக்கு மைந்து நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரயில் மார்க்கத்தில் இடம்பெறும் சதித்திட்டங்கள் தொடர்பில் 1971 என்ற பொதுமக்கள் முறைப்பாட்டு பிரிவு இலக்கத்துக்கு அழைத்து அறிவிக்க முடியும் எனவும் ரயில்வே திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் போக்குவரத்து அத்தியட்சகருமான அசங்க சமரசிங்க தெரிவித்தார். ரயில் மார்க்கம் தொடர்பில் ரயில்வே திணைக்களம் மாத்திரமின்றி போலீசாரும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
5: ரயில்வே திணைக்களத்திடம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயணிகளுக்காக இழப்பீடு வழங்கும் நடைமுறை என்று உள்ளது. எங்களிடம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட இழப்பீடு வழங்கும் நடைமுறை என்று உள்ளது. அந்த இழப்பீட்டு நடைமுறையின் கீழ் மரணம் அல்லது நிரந்தரமாக உடற்பாகங்களை இழக்க நேரிட்டால் 150,000 ரூபாவே வழங்கப்பட்டது. தற்போது அது 1,000,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு 1 வாரத்திற்கு 1 நாளைக்கு 2,000 ரூபாய் வீதமும் அதற்கு மேல் 5,000 ரூபாய் வரையும் வழங்கும் நடைமுறை எங்களிடம் உள்ளது. தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பயணிகள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அவர்களின் விவரங்களை பெற்று இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் தற்போது தயார் செய்துள்ளோம்.
0: இதன் நேரத்தில் கரையோர மார்க்கத்தில் துருப்பிடித்துள்ள தொடருந்து தண்டவாளங்களை மாற்றுவதற்காக 10,000 தண்டவாளங்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவிக்கிறது.
6: குறித்த தண்டவாளங்கள் அடுத்த மாதம் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளன. ரயில் தண்டவாளங்கள் துருப்பிடித்துள்ளமையால் கரையோர மார்க்கத்தில் பாணந்துறைக்கும் கொழும்பு கோட்டைக்கும் இடையில் வேக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 4 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில் தண்டவாளங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவுடன் இந்த வருடத்தின் டிசம்பர் மாதம் ஆகும் போது கரையோர மார்க்கத்தின் 70% வேக கட்டுப்பாடுகளை நீக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கரையோர மார்க்கத்தின் 7 பாலங்கள் புனரமைப்பதற்காக அடுத்த மாதம் விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. கொம்பனி தெரு, வெள்ளவத்தை, பிங்கத்த, அழுத்கம, இந்துருபவ, ஹிங்தோட்ட, தொடந்துவ மற்றும் ஹிக்கடுவ ரயில் பாலங்கள் புனரமைக்கப்பட உள்ளன.
0: தொடர்ந்து கம்பளை பகுதியில் வீட்டுக்குள் பரணிலிருந்து நிலை தடுமாறி விழுந்த தந்தையின் உடலின் கீழ் நசுங்கி 3 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கம்பளை நாரன் விட்ட ஆரிய கடவத பிகில்தனிய பகுதியில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. வீட்டினுள் பொருட்கள் வைப்பதற்காக பலகையில் அமைக்கப்பட்டிருந்த பரணில் ஏறி தமது உந்துருளியை கழுவுவதற்கு தண்ணீர் குழாய் ஒன்றை எடுப்பதற்காக தந்தை மேலே ஏறியிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தந்தைக்கு பின்னால் சென்ற சிறுவன் கீழே நின்று தந்தையை பார்த்தபடி இருந்திருக்கிறான். அப்போது பரணிலிருந்து நிலை தடுமாறிய தந்தை நேரே கீழே நின்று கொண்டிருந்த தனது பிள்ளையின் மீது விழுந்தார். இந்த பத்தில் காயமடைந்த தந்தையும் மகனும் உடனடியாக கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த தந்தை கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 24 மணி காலங்களுக்குள் இலங்கையில் நீரில் மூழ்கி 5 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கெக்ரவா மற்றும் தெல்தனி ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கெக்ரவ சமகிம பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட ஏரியொன்றில் நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் அப்புத்துடை பகுதியைச் சேர்ந்த 39 மற்றும் 41 வயதுடைய 2 சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை தெல்தனிய விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்று நீரில் மூழ்கி 3 உயிரிழந்தார்கள். 4 இளைஞர்கள் நேற்று பிற்பகல் தெல்தனிய பம்பரவல விகாரைக்கு அருகில் உள்ள பகுதியில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்றிருந்த போதே அவர்களில் 3 நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார்கள். அவர்களில் 2 இளைஞர்களின் சடலங்கள் சம்பவ இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயிருந்த மத்திய இளைஞனின் சடலம் பின்னர் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். அண்மை காலமாக இலங்கையில் அரங்கறி வரும் இணைய குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கைதுகள் குறித்து கொழும்பு போர்ட் சிட்டி கொழும்பு துறைமுக நகரம் நிர்வாகம் நிதியமைச்சு காவல்துறை மற்றும் குடிவரவு குடியேறு திணைக்களம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சில வெளிநாட்டவர்கள் கொழும்பு போர்ட் சிட்டி பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் மூலமாக விசாக்களை பெற்றுள்ளதாக தெரியவந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தங்களது கட்சிக்காரர்கள் போர்ட் சிட்டி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிலே பணிபுரிவதாக நீதிமன்றங்களில் தெரிவித்துள்ளார்கள். உதாரணமாக கடந்த மே 6 தேதி கடுவல நீதவான் நீதிமன்றில் நடைபெற்ற பிணை விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட 37 சீனர்களின் சட்டத்தரணி குறிப்பிடுகையில் அவர்கள் போர்ட் சிட்டியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஊடாகவே விசா பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அதுடன் போர்ட் சிட்டிக்குள் இன்னமும் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்படாததால் மாத்திரமே அவர்கள் தலங்கம வடக்கு கொஸ்வத்தை பகுதியில் உள்ள மோவரியில் இருந்து இயங்கி வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். போர்ட் சிட்டி நிறுவனங்களுக்கான விசாக்களை வழங்கும் பொறுப்பு குடிவரவு குடியேறு திணைக்களகத்துக்கே உரியதென்றும் போர்ட் சிட்டி ஆணைக்குழு வெறும் பரிந்துரைகளை மாத்திரமே வழங்கி வருகிறது. விண்ணப்பதாரர் சொந்த நாட்டிலிருந்து புறப்பட்ட காவல்துறை சான்றிதழ் அல்லது பாதுகாப்பு ஆவணங்கள் விசாவை பெற்றுக்கொள்ள கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக இலங்கையில் சைபர் குற்றங்களுடன் தொடர்புடையதாக கூறி சீனா மியான்மர் வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து தாய்வான் நேபாளம் மலேசியா மடகஸ்கர் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருவது நேர்கள் அறிந்ததே. கொழும்பு 2 பகுதியில் சீன மற்றும் ஸ்பெயின் மொழிகளுக்கு இடையிலான மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய பெருநாட்டு பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 72 வயதில் கனடாவில் காலமானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் இன அரசியல் உள்நாட்டு யுத்தம் மற்றும் தற்போதைய அரசியல் விவரங்கள் குறித்து பல தசாப்தங்களாக விரிவான அறிக்கைகளையும் ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகளையும் வழங்கி வந்த அவர் இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் முதன்மை வாய்ந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். இலங்கையில் தனது ஊடகத்துறை பயணத்தை ஆரம்பித்த அவர் பின்னர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். கனடாவில் இருந்தவாறே தனது பிரத்யேக இணையதளம் மற்றும் பத்திகள் ஊடாக தொடர்ந்து எழுதி வந்தார். தமிழ் அரசியல் விவகாரங்கள் மற்றும் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான அவரின் ஆழமான பதிவுகள் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவருக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தன. விரிவான அரசியல் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று பின்னணிகளை தேடும் வாசகர்கள் மத்தியில் பல தசாப்தங்களாக ஒரு மதிக்கத்தக்க ஊடக குரலாக டிபிஎஸ் ஜெயராஜா விளங்கி வந்தார். நாட்டில் சில பகுதிகளில் இன்று 50 மில்லிமீட்டருக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது.
7: மேல் சப்ரகபோ மாகாணங்களிலும் காலிமாத்தரை கண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகலில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனிடையே மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை
8: அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையிலும், காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 to 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதற்கமைய திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை, புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன், நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
9: மண்சரிவு எச்சரிக்கை. 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களத்துறை, கண்டி, கேஹாலை, குருநாகல், நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கே மண்சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் 7 பிரதேச எல்லைக்கு பிரிவுகளுக்கு 2 கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையினால் 1582 குடும்பங்களைச் சேர்ந்த 5267 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மழையினால் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 200 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 42 குடும்பங்களைச் சேர்ந்த 135 பேர் 5 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளன.
0: தொடர்ந்து இலங்கையில் சனிக்கிழமை அன்று பிறை தென்படாததை அடுத்து கட்பெருநாள் மே 28 கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான அறிக்கையில் மே 17 அன்று பிறை காணப்படவில்லை, அதன்படி பண்டிகை தேதியை தீர்மானிக்க மத அதிகாரிகள் வழிவகுத்தார்கள். இஸ்லாமிய நாட்காட்டியில் தேதிகளை நிர்ணயிக்க பயன்படுத்தப்படும் சந்திரனை பார்க்கும் செயல்முறைக்கேற்ப இலங்கையில் ஹஜ் பண்டிகை மே 28 அன்று கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல முஸ்லிம் சமூகங்களில் நிலவை பார்ப்பது பாரம்பரியமாக முக்கிய மத அனுசரிப்புகள் மற்றும் பண்டிகைகளின் ஆரம்பம் மற்றும் முடிவை நிறுவ பயன்படுத்தப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் 15,000 to 18,000 வரையிலான புதிய புற்றுநோயாளிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு வருவதாக விசேட வைத்திய நிபுணர் புத்திய சோமவர்த்தன தெரிவித்தார். அவர்களில் சுமார் 2,000 பேர் குருதி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எலும்பு மச்சை மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைந்தவர்களின் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டார். எலும்பு மச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோயாளர்களை பாதுகாப்பாக பராமரிக்கும் முறைகள் மற்றும் அது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆரம்ப கட்டத்திலே புற்றுநோயை கண்டறிந்து முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த மரணங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முடியும் என்று மருத்துவ அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 1 pound 361,500 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 gram விலை 45,188 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்க நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். மேற்கு வங்க மாநிலம் பிர்கும் மாவட்டத்தில் உள்ள வயல்வெளியில் குவியல் குவியலாக புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதேபோல் கொல்கத்தா அருகே பிதான் நகரில் திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து ஏராளமான ஆதார் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் மாநில காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளத்தின் முதல்வராக இன்று பதவியேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் வி டி சதீசன் நேற்று தனது 20 அமைச்சரவை குழுவை அறிவித்தார். அவர்களும் இன்று காலை பதவியேற்றார்கள். கேரளத்தின் வயநாட்டில் காங்கிரஸ் அலுவலகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை விமர்சித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தேசிய தௌதிகான் நுழைவுத் தேர்வு நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் அதைத் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள மறுதேர்வு நடவடிக்கைகள் இந்திய மருத்துவ கல்விச் சூழலை மீண்டும் ஒருமுறை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் நீட் உள்ளிட்ட முக்கிய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வரும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்க பிரதமர் நரேந்திர மோடி தயங்குவது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எண்ம முறையில் மதிப்பிடுவது புதிதல்ல என்று மத்திய கல்வி அமைச்சகம் நேற்று தெரிவித்தது. சிபிஎஸ்இ நடத்திய 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த புதன்கிழமை வெளியாகின. 17.68 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதிய இந்த தேர்வில் 85% மேற்பட்டோர் தேர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 3% குறைந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்தும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இணைந்து வாழ இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி சனிக்கிழமை பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசுகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளை வளர்த்தெடுப்பது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவது போன்றவற்றில் ஈடுபட்டால் அந்த நாடு புவியியல் வரைபடத்தில் தொடர விரும்புகிறதா அல்லது வரலாற்றின் ஒரு பகுதியாக மாற விரும்புகிறதா என்று தீர்மானிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய ராணுவ தலைமை தளபதியின் கருத்து பிரச்சனையை தூண்டும் வகையில் உள்ளது. பொறுப்புள்ள அணுவாயுத நாடுகள் கட்டுப்பாடு முதிர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். அணுவாயுத பலங்கொண்ட அண்டை நாட்டை புவியியல் வரைபடத்தில் அழித்து விடுவோம் என்று மிரட்டுவது நல்ல விதமான செயல்பாடல்ல, அறிவாற்றல் குறைந்த செயலாகவே தோன்றுகிறது. பாகிஸ்தானின் முக்கியத்துவத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டு அதனுடன் அமைதியாக இணைந்து வாழ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பாகிஸ்தானை குறிவைக்கும் எந்த முயற்சியும் பலன் தராது. பாகிஸ்தானை கட்டுப்படுத்தவும் முடியாது. அது இந்தியாவுக்குத்தான் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் நிகழ்ந்த ஆபரேஷன் சிந்தூர் மோதலை நினைவு கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவம் தெற்காசியாவை மீண்டும் ஒரு நெருக்கடி அல்லது போருக்கு தள்ளும் முயற்சியை இந்தியா தவிர்க்க வேண்டும். அதன் விளைவுகள் முழு பிராந்தியம் மற்றும் அதற்கப்பாலும் பேரழிவாக இருக்கும் என்ற எச்சரிக்கையை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு விடுத்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்க முடியாதென்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பீகார் மாநிலம் ரோஸ்தாஸ் மாவட்டத்தில் உள்ள சசராம் தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பாட்னா பயணிகள் தொடர்ந்தில் திடீரென தீப்பற்றியது. மின்கசிவு காரணமாக தொடர்ந்து பட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தொடர்ந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பட்டிகளில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் விரைந்து கட்டுப்படுத்தியுள்ளார்கள். இந்தியாவின் கரியானா மாநிலத்தில் பெண்ணொருவர் கார் நிறுத்துமிடத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார். பின்னிரவு சுமார் 1:30 மணி பரிதிபாத் வட்டாரத்தில் உள்ள மருத்துவமனையின் முன்புற நுழைவாயில் கதவு பூட்டியிருந்தது. உதவி கேட்டு கூச்சலிட்டாலும் மருத்துவர்களோ ஊழியர்களோ வெளியில் வரவில்லை, கதவை திறக்கவில்லை. பெண்ணுக்கோ பிரசவ வலி தொடங்கிவிட்டது. குடும்பத்தார் பின்வாசல் வழி மருத்துவமனைக்குள் சென்றார்கள். அப்போதும் ஊழியர்கள் யாரையும் காணவில்லை. குடும்பத்தாருக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர்கள் உடனடியாக கார் நிறுத்தும் இடத்துக்கு சென்றார்கள். பிரசவம் பார்த்த அனுபவம் இருந்த உறவினர் பெண்ணுக்கு உதவினார். கைத்தொலைபேசியின் வெளிச்சத்துடன் ஆண் குழந்தை பிறந்தது. சற்று நேரத்துக்கு பிறகே குழந்தையும் தாயும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். இருவரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஊழியர் நிர்வாகத்தில் குறைபாடுகள் தெரிய வந்தது. சம்பவம் நடந்தபோது அவசர பராமரிப்பு பிரிவில் தாதியும் இல்லை, ஊழியர் ஒருவரும் இல்லை என்று தெரிய வந்தது. இருவர் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். சரியும் இந்திய ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து சிரமத்தை எதிர்நோக்குகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி இறுதியில் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இந்திய ரூபாவின் மதிப்பு 5 விழுக்காட்டுக்கு மேல் குறைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை ஆசியாவில் ஆக மோசமாக செயல்படும் நாணயங்களில் ரூபாவும் ஒன்று. நேற்று முன்தினம் அதன் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு சரிந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவின் மதிப்பு சுமார் 96 பதிவானது. ரூபாவின் மதிப்பு மேலும் இறங்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளிப்பதாக கூறப்பட்டது. ரூபாவின் மதிப்பை நிலைப்படுத்த இந்திய மத்திய வங்கி ஏற்கனவே பல பில்லியன் டாலர் செலவு செய்துவிட்டது. மத்திய கிழக்கு போரால் அதிகரிக்கும் எண்ணெய் விலை ரூபாவை மேலும் பாதிப்பதாக கவனிப்பாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன் தாக்கம் இந்திய பொருளாதாரத்திலும் தென்படுகிறது. டாலரை அதிகம் நம்பியிருக்கும் உற்பத்தியாளர்களும் நிறுவனங்களும் செலவு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நிலைமையை சமாளிக்க எரிபொருள் வெளியேற்றம் போன்ற இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இலங்கையில் சீன கட்டுப்பாட்டில் உள்ள அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் இருக்கும் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை 30 ஆண்டுகளுக்கு குத்தகை விடும் இலங்கையின் நடவடிக்கையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் பிற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 17 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. நெதர்லாந்தின் த ஹேக் நகரில் அந்த நாட்டின் பிரதமர் ரொப் ஜெட்டனுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் இரு தலைவர்களின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன. இதே நேரத்தில் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் குறைந்து வருவதாக நெதர்லாந்து பிரதமர் ரொப் ஜெட்டன் கவலை தெரிவித்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் அவரின் கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் மறுப்பை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான த ராயல் ஆர்டர் ஆப் தி போலஸ்டார் டிகிரி கொமாண்டர் கிராண்ட் கிராஸ் என்ற விருது நேற்று வழங்கப்பட்டது. இது பிரதமர் மோடி பெற்ற 31வது சர்வதேச விருதாகும். தமிழகத்தில் சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்தியாவில் 20 வகை குரங்குகள் வசிக்கின்றன. இவற்றில் மக்காக் வகைகள், போனாட் மக்காக் வகை உள்ளிட்ட அரிய வகை குரங்குகளும் அடங்குகின்றன. மக்காக் வகையில் சாதாரண குரங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் காணப்படுகின்றன. போனாட் மக்கா, சிங்கவால் குரங்கு ஆகியவை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வசிக்கின்றன. இதில் சிங்கவால் மக்காக் சோலைமந்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே வசிக்கும் அரிய வகையாகும். இதன் தோற்றம் உடல் முழுவதும் அடர்ந்த முடியும், சிங்கத்தை போன்ற முகமும் நீண்ட வாலும் கொண்டது. 45 முதல் 60 சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோ முதல் 10 கிலோ இடைவரையும் இருக்கும். உலகளவில் இந்தியாவில் தமிழகம், கேரளம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இவை வசித்து வருகின்றன. அதிலும் தமிழகத்தில் களக்காடு, தேனி, மேகமலை, பொள்ளாச்சி, வால்பாறை பகுதிகளில் இவை பெருமளவு வசிக்கின்றன. இந்த பகுதிகளில் மொத்தம் சுமார் 3000 முதல் 3500 வரை சிங்கவால் குரங்குகள் வசிப்பதாக கணக்கிடப்படுகிறது. இதன் கற்பகாலம் 6 மாதங்கள். இவற்றின் ஆயுள் 20 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள். இந்த குரங்குகள் தலா, வெறிப்பலா, இலை, பூவின் மொட்டுக்கள், பூச்சிகளை உணவாக உட்கொள்கின்றன. இந்த குரங்குகள் மூலம் விதைப்பரவல் நடைபெற்று காடுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த குரங்குகள் வசிக்கும் பகுதி பசுமை மாறா காடு என்று அழைக்கப்படுகிறது. சிங்கவால் குரங்குகள் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள உயர்ந்த மரங்களை மட்டுமே வசிப்பிடமாக கொண்டவை. இந்த குரங்குகள் பெரும்பாலும் நிலப்பகுதிக்கு செல்வதில்லை. தற்போது அணைகள், வேளாண், மின்னுற்பத்தி வனப்பகுதிகளில் நடைபெறும் சாலை பணி, மரங்களை வெட்டி தோட்டங்கள் அமைப்பதால் இந்த குரங்குகள் பாதிக்கப்படுகின்றன. அத்துடன் மரங்களை வெட்டுவதால் இவற்றுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதோடு வாழ்விடமும் பாதிக்கப்படுகிறது. இந்த குரங்குகளுக்கு சுற்றுலா பயணிகள் உணவுகளை வழங்குவதால் சில சமயங்களில் ஒவ்வாமை ஏற்பட்டு உயிரிழந்து விடுகின்றன. மேலும் மனிதர்கள் மூலமும் நோய் பரவியும் வாகனங்கள் மோதியும் இவை உயிரிழந்து வருகின்றன. எனவே சிங்கவால் குரங்குகளை பாதுகாக்க அந்தந்த பகுதிகளில் அதிகளவு வெறிப்பலா பலாபரங்களை நட வேண்டும். இப்படி செய்வதால் அவை உணவு தேடி வனப்பகுதிகளை விட்டு வெளியே வருவதை தடுக்கலாம். இதேபோல் வனப்பகுதியில் மரங்களை வெட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வனத்துறையினர் வனப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இவற்றை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் சிங்கவால் குரங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்திய நகர்ப்புற இளைஞர்களிடையே விரைவாக கட்டுமஸ்தான தேகத்தை வளர்க்கும் மோகம் அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக ஜிம் ஸ்டீராய்டுகள், வீரியம் மிக்க ஃப்ரீ ஒர்க் அவுட் தூண்டல் பொடிகள் மற்றும் கட்டுப்பாடு இல்லாத ஜிம் சப்ளிமெண்ட்களின் பயன்பாடு ஆபத்தான முறையில் அதிகரித்துள்ளதாக இதய நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் வரும் ஃபிட்னஸ் காணொளிகள் மற்றும் இன்ஃபுளுன்ஸ்களின் விளம்பரங்களை நம்பி பல இளைஞர்கள் இந்த ஆபத்தான தயாரிப்புகளை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் முற்றிலும் ஆரோக்கியமாக தோன்றும் இளைஞர்களுக்கு கூட மாரடைப்பு, இதய செயலிழப்பு மற்றும் திடீர் மரணங்கள் ஏற்படுவதாக எய்ம்ஸ் மருத்துவர் மயங்க ஜாதவ் தெரிவித்திருக்கிறார். முறையான இதய பரிசோதனையின்றி தீவிர உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது தற்கொலைக்கு சமம் என்று கூறும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராகுல் சந்தோலா சாதாரண இரத்த பரிசோதனை அல்லது ஈசி மூலமாக இதயத்தில் உள்ள மறைமுக பாதிப்புகளை கண்டறிய முடியாது என்றும் இதற்காக மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்ப பரிசோதனைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். சமூக ஊடக அங்கீகாரத்துக்காக ஆரோக்கியத்தை பணியம் வைக்க வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்றும் மாற்றமின்றி ஆவணத்தங்கம் 1 கிராம் 14,750 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,11,800 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் என்று 1 கிராம் வெள்ளி 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். பிரித்தானியாவில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் சட்டத்தை மீறி குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அதற்காக அவர்களின் பெற்றோர்களும் கடுமையான சட்ட விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் வகையில் புதிய நீதித்துறை சீர்திருத்தங்களை அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. இந்த சீர்திருத்தங்களை முன்னெடுத்துள்ள பிரித்தானிய நீதித்துறை அமைச்சர் டேவிட் லாமி, சிறுவர்கள் குற்றவியல் வாழ்க்கைக்குள் நுழைவதை தடுக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட புதிய சிறுவர் நீதி வெள்ளி அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார். இதேவேளை அண்மையில் பிரித்தானியாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய சவுத்வோர்ட் கத்திக்குத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து இந்த சீர்திருத்தங்களை பல மடங்கு கடுமையானதாக மாற்ற அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதன் மூலம் தங்கள் பிள்ளைகள் சட்டத்தை மீறுவதை தடுக்க தவறும் பெற்றோர்களுக்கு சிறைத்தன்மை வழங்கும் புதிய விதிகள் அமல்படுத்தப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீதிமன்றங்கள் இளம் குற்றவாளிகளை கண்காணிப்பதோடு அவர்கள் மீண்டும் குற்றவாளிகளில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பொருத்தமான ஆரோக்கியம் மற்றும் கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த நாடுகளான கொங்கோ, உகண்டா ஆகியவற்றில் எபோலா வைரஸ் தொற்று பரவுவதை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனம் செய்துள்ளது. கொங்கோ மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை அந்த நாடுகளில் எபோலா வைரஸ் பாதித்து 88 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் உடலை பாதித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த வைரஸ் பாதிப்பை சர்வதேச சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனம் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா தொற்று போல துரிதகதியில் நெருக்கடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதில்லை, ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக உலக நாடுகள் சர்வதேச எல்லைகளை மூடுவது நல்லதென்று கூறப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் கூறுகையில், கொங்கோ, உகண்டாவில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட முறை எபோலா வைரஸ் பரவியுள்ளது. ஆனால் இப்போது அங்கு பரவுவது எபோலா வைரஸில் உள்ள தண்டி பக்யோ வைரஸ் என்ற அரிய திரிபு ஆகும். இதற்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது மருந்தோ கிடையாது. இந்த பண்டிபைக்கோ வைரஸ் திரிபு உகண்டா நாட்டில் பண்டிபைக்கியோ மாவட்டத்தில் 2007-2008 முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இந்த வைரசுக்கு அந்த நாட்டில் மட்டும் 149 பேர் பாதிக்கப்பட்டார்கள், 37 பேர் உயிரிழந்தார்கள். இரண்டாவது முறையாக 2012 கொங்கோவில் பரவிய போது அங்கு 59 பேர் பாதிக்கப்பட்டார்கள், 29 பேர் உயிரிழந்தார்கள். அனைத்து நாடுகள் மற்றும் நன்கொடை அமைப்புகள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதற்காகவே உலக சுகாதார நிறுவனத்தால் இந்த வைரஸ் பாதிப்பு சர்வதேச சுகாதார நெருக்கடியாக அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பின் மூத்த அதிகாரி ஜியன் கேசியா கூறுகையில், மே 5 தேதிதான் தண்டிப்பைக்கோ வைரஸ் திரிவு பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே அந்த வைரஸால் 50 பேர் இறந்து விட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் சுகாதார ஊழியர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவரது நாட்டில் எதுவும் மிஞ்சாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்று பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அவர்கள் விரைவாக செயல்படுவது நல்லது, இல்லை என்றால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாது, இந்த தருணத்தில் காலம் மிக முக்கியமானது என்று மிக கடுமையான தொனியில் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
11: போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரான் உடனடியாக செயற்பட வேண்டும் என ட்ருத் சமூக வலைதளம் ஊடாக ட்ரம்ப் செய்தி ஒன்றை அறிக்கையிட்டுள்ளார். இல்லாவிட்டால் ஈரானில் எதுவும் மிஞ்சி இருக்காது எனவும் காலம் மிகவும் முக்கியமானது எனவும் டொனால்ட் ட்ரம்ப்பின் ட்ருத் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறாயினும் தாம் அண்மையில் முன்வைத்த சமாதான முன்மொழிவுகள் தொடர்பில் நெகிழ்வு தன்மையுடன் செயற்படவோ அல்லது ஒரு உடன்பாட்டிற்கு வரவோ அமெரிக்கா முயற்சிக்கவில்லை என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ இலக்குகளை மறைப்பதற்கான ஒரு கவசமாகவே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துவதாக ஈரான் வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டாலும் பிராந்தியத்து ஸ்திரத்தன்மை மோதல்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பு என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றுடன் 80 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் இடையில் சுமார் அரை மணித்தியாலம் தொலைபேசி ஊடாக நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் தனது சீன பயணம் தொடர்பிலும் ஈரான் தொடர்பிலும் நெத்தன்யாகுவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வரைபடத்தின் மீது அமெரிக்க தேசிய கொடி விரித்திருப்பது போன்ற ஒரு நிழற்படத்தை தனது ட்ருத் கணக்கில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் மொஹ்சின் நக்வி தெஹ்ரானில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியானை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்கள் சுமார் 3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நாட்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் பெரும் பங்களிப்பை வழங்கியது. இதனிடையே ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அணுமின் நிலையத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆக்கிரமிப்பு செயல் என அந்நாட்டு வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைதியான அணுசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது சர்வதேச சட்டத்தை மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மனிதாபிமான சட்ட கொள்கையையும் தெளிவாக மீறும் செயலாகும் என ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரபு ராஜ்யத்தின் மேற்கு எல்லை ஊடாக 3 ட்ரோன் விமானங்கள் நேற்று நுழைந்ததாகவும் அவற்றில் 2 வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ட்ரோன் விமானம் ஒன்று அபுதாபியில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்துக்கு அருகில் உள்ள மின்பரப்பாக்கி ஒன்றில் மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அணுமின் நிலையத்துக்கு நேரடி பாதிப்போ அல்லது எந்தவிதமான கதிர்வீச்சு கசிவோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த ட்ரோன் விமானங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை அரபு ராஜ்யம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரபேல் குரோசி, ஐக்கிய அரபு ராஜ்ய விவகார அமைச்சர் சயித் அல் நஹ்யான் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈராக் திசையிலிருந்து வந்த 3 ட்ரோன் விமானங்கள் தமது வான்பரப்பில் அழிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய அதிகாரிகள் நேற்று அறிவித்துள்ளனர். பிரித்தானியா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரான் எதிர்ப்பு அமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறைந்த செலவில் இயங்கும் ட்ரான் எதிர்ப்பு கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளதுடன் இந்த அமைப்பினூடாக குறைந்த செலவில் மிகவும் துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் காணப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தின் பல நாடுகளின் எரிசக்தி ராணுவ நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் பல மாதங்களாக முன்னெடுத்த ட்ரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே பிரித்தானியா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
0: இதனேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதப்படையினர் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக ஈரானிய உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் தெரிவித்தார். அதேவேளை அரசு தந்திர முயற்சிகளும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சமரச முயற்சியில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் ஈரான் அதிபர் நாடாளுமன்ற நாயகர் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். டிரம்ப் நிர்வாகம் 5 நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் கொடுப்பது, பேச்சு நடந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் ஆகியவை அவற்றுள் அடங்குகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பரகாகாக் அணுமின்லியத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலால் அணுமின்லியத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அணுமின்லியம் அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் ஜெனரேட்டர் தீப்பிடி தெரிந்தது. இதில் யாரும் உயிரிழக்கவோ அல்லது காயமடையவோ இல்லை. கதிர்வீச்சு அபாயமும் இல்லை. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த நாடும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போரின் போது பிற வளைகுடா நாடுகளை காட்டிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தை குறிவைத்து ஈரான் அதிகமுறை ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அதேபோல் அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் மிரட்டி வருகிறது. ஆகவே அணுமின்லியத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஈரான் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பரகாக் அணுமின்லியம் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் சவுதி அரேபிய எல்லையொட்டிய பாலைவனத்தில் அமைந்துள்ளது. அந்த அணுமின்லியம் கடந்த 2020 ஆண்டில் தென்கொரிய நாட்டின் உதவியுடன் $20 பில்லியன் செலவில் கட்டப்பட்டது. அராபிய வளைகுடா நாடுகளில் முதன்முதலில் கட்டப்பட்ட அணுமின்லியமும் இதுதான். அந்த அணுமின்லியம் மூலம் கிடைக்கும் மின்சாரமே ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேவையை பெரிதும் பூர்த்தி செய்து வருகிறது. அந்த அணுமின்லியத்தை நிர்வகித்து வரும் ஐக்கிய அரபு அமீரக அணுசக்தி மையம் ட்ரோன் தாக்குதல் குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தாக்குதலால் அணுமின்லிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. அணுமின்லியத்தின் அனைத்து அலகுகளும் வழக்கம் போல் இயல்பாக செயல்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலும் ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக எந்த நாட்டின் மீதும் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படவில்லை. மேற்காசியாவில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே சுமார் 1 மேல் போர் நடந்த நிலையில் இடைக்கால சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி நிலவுகிறது. அணுமின்லியத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அந்த சண்டை நிறுத்தத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சங்கள் தற்போது எழுந்திருக்கிறது. அதிபர் ரம் குறித்த நிதி பரிமாற்றங்கள் வெளியாகியுள்ளது. அதில் அவர் கடந்த 90 3,700 பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ரம் தினமும் 40 பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட்டுள்ளார். அவர் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிறுவனங்கள் அமெரிக்க அரசின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளால் பாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. என்விடியா, மைக்ரோசாப்ட், அமேசன் மற்றும் போயிங் உள்ளிட்ட நிறுவனங்களில் $1,000 அளவுக்கு பங்கு வர்த்தகத்தில் ரம்ப் ஈடுபட்டிருக்கிறார். இதில் என்விடியா நிறுவனம் ஏ சிப்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்க அரசின் அனுமதி தேவைப்படுகிறது. போயிங் நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொடர்பான ஒப்பந்தங்களை அமெரிக்க அரசிடம் இருந்து பெற்றுள்ளது. மைக்ரோசாப்ட், அமேசன் மற்றும் மேட்டா ஆகிய நிறுவனங்கள் அமெரிக்க அரசின் விசாரணை மற்றும் ஏ விதிமுறைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவை ஆகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவர் 380 பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டது தெரியவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடனான போர் நிலவரம் குறித்து தொலைபேசி மூலம் கலந்துரையாடியிருக்கிறார். இந்த உரையாடலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் இன்று மாலை வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு உயர்மட்ட குழு விவாதத்தை கூட்ட உள்ளதாக நெத்தன்யாகுவின் அலுவலகம் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்குவதற்கு தயாராகி வருவதாக வெளியாகி வரும் செய்திகளுக்கு மத்தியில் இந்த இருதரப்பு உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய சீன பயணம் குறித்தும் இரண்டு தலைவர்களும் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவை இலக்கு வைத்து கடந்த 1 மேலான காலப்பகுதியில் உக்ரைன் சீன் முன்னெடுத்த மிகப்பெரிய இரவு நேர ஆளில்லா தாக்குதல் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோஸ்கோவில் குறைந்தது 4 உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் 1000 மேற்பட்ட உக்ரைனிய ஆளில்லாத வானூர்திகளை தாங்கள் சுட்டுவீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் விமான கண்காட்சியின் போது நிகழ்ந்த பெத்தில் சிக்கிய 4 விமானிகளும் விமானத்திலிருந்து வெளியேறும் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி தப்பித்திருக்கிறார்கள். ஐடோ மாநிலத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற உள்ளூர் விமான கண்காட்சி 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதி தரையில் விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து நிகழ்ச்சி திடீரென ரத்து செய்யப்பட்டது. விபத்தில் சிக்கிய விமான குழுவைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் விமானத்திலிருந்து வெளியேறி தப்பித்ததாகவும் தற்போது மருத்துவக் குழுவினர் அவர்களை பரிசோதித்து வருவதாக அமெரிக்க பசிபிக் கடற்படையின் விமான பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். 4 விமானிகளும் வானில் சாகச பயிற்சிகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 12:10 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டது. வாஷிங்டன் மாநிலம் விட்பி தீவைச் சேர்ந்த எலக்ட்ரானிக் அட்டாக்ஸ் 129 பிரிவைச் சேர்ந்த கடற்படையின் 2 EA-18G ரக விமானங்களில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு காணொளியில் 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதியதும் கருமையான புகை மண்டலத்துக்கு இடையே தீப்பிடித்த லையில் சுழன்று கொண்டு தரையை நோக்கி விழுந்து நொறுங்குகின்ற காட்சி பதிவாகியிருந்தது. விபத்து நடந்த இடத்துக்கு அருகே 4 பரசூட்டுகள் விரிந்து விமானிகள் கீழே இறங்கும் காட்சியும் அதில் தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து

மலேசியாவின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் கே அடிலான் கட்சியிலிருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் துறக்கின்றார்கள். மலேசிய முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லியும் இயற்கை வளங்கள் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற முன்னாள் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமதுவும் கேடேலான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார்கள். தங்கள் முடிவை பற்றி நாடாளுமன்ற நாயருக்கு நாளை அதிகாரபூர்வமாக தெரிவிக்க உள்ளதாக இருவரும் தெரிவித்தார்கள். அரசியல் அதிகாரம் மக்களுக்கானது என்று நம்புவோருக்கு தளம் அமைத்து கொடுக்க விரும்புவதாக ரபிசி தெரிவித்தார். தற்போதைய நாடாளுமன்றத்தின் தவணைக்காலம் மூவாண்டுக்கு மேல் கடந்துவிட்டது. எனவே அடுத்த தேர்தல் வரை சம்பந்தப்பட்ட தொகுதிகள் காலியாகவே இருக்கும். புதரில் சிக்கியிருந்த பூனியை காப்பாற்றச் சென்றார் ஒருவர். 4 மீட்டர் ஆழமான கால்வாய்க்குள் விழுந்து விட்டார். மலேசியாவின் மலாக்கா மாநிலத்தில் சம்பவம் நடந்தது. 32 வயது நம்பிய அவர் பூனியை காப்பாற்றச் சென்று தனது காலை உடைத்துக் கொண்டார். குறுகிய இடத்தில் மாட்டிக்கொண்ட அவர் வலியில் துடித்தார். அவரின் அழுகையை அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்பதற்கு 1.5 மணி நேரம் எடுத்தது. சுமார் 2 மணி நேரத்துக்கு பின் மீட்பு பிரிவு அதிகாரிகள் அவரை காப்பாற்றினார்கள். அதன் பின்னர் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். பூனியோ மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு செல்வதற்கு அதற்கு முன்பாகவே தானாகவே ஓடிவிட்டது. ஜெர்மனியில் 2 வாரத்துக்கு முன்பு காப்பாற்றப்பட்ட திமிங்கிலம் டென்மார்க் அருகே இறந்து காணப்பட்டுள்ளது. ஜெர்மனிய ஊடகத்தால் டிம்மி என்று அழைக்கப்பட்ட அந்த திமிங்கிலம் முதலில் மார்ச் 23ஆம் தேதி கரையில் தென்பட்டது. அதை காப்பாற்ற பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இறுதியாக இந்த மாதம் மே 2ஆம் தேதி அது டென்மார்க் அரை காப்பால் உள்ள வடகடலில் விடப்பட்டது. ஸ்வீடனுக்கும் டென்மார்க்கு நடுவே உள்ள ஆண்கோல் தீவுக்கு அருகே அது இறந்து காணப்பட்டது. அதை அங்கிருந்து அகற்றவோ பிரேத பரிசோதனை செய்யவோ தற்போது எந்த திட்டமும் இல்லை என்று டென்மார்க் அதிகாரி ஒருவர் கூறினார். மக்கள் அதனருகில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. திமிங்கலத்தில் ஏதேனும் நோய் இருக்கலாம் என்றும் அது மனிதர்களுக்கு பரவிவிடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுரபயா நகரில் அரசாங்கம் வழங்கிய இலவச உணவை உட்கொண்ட சுமார் 200 மாணவர்களுக்கு நஞ்சுணவின் அறிகுறிகள் ஏற்பட்டுள்ளன. பாலர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி என 12 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பெரும்பாலானோருக்கு மயக்கம் வாந்தி ஏற்பட்டது. சிலருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாணவர்கள் நஞ்சுணவால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பள்ளிகள் அனைத்துக்கும் உதய நிலையத்திலிருந்து உணவு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அன்று வழங்கப்பட்ட இறைச்சியில் பிரச்சனை இருக்கலாம் என்று தெம்போக்டுகு சமூக சுகாதார நிலைய தலைவர் தெரிவித்தார். வழக்கமாக இலவச உணவில் இறைச்சி இடம்பெறாது. அதை சாப்பிட்ட சில மாணவர்களும் சுவை நன்றாக இல்லை என்று தெரிவித்தார்கள். உணவு மாதிரிகள் தற்போது சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உணவை தயாரித்த நிலையத்தின் தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்தோனேஷியாவின் இலவச உணவு திட்டம் சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கியது. 90 மில்லியன் பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் உணவளிப்பது அந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் திட்டம் தொடங்கியதிலிருந்து 1000கணக்கான பிள்ளைகள் நஞ்சுணவால் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஸ்வாட்சின் புதிய கடிகாரம், அதை வாங்க உலகெங்கும் கடைகளில் கூட்டம். பிரான்சில் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் அதிகாரிகள் கண்ணீர் பூகியை பயன்படுத்தினார்கள். சிங்கப்பூரில் கடையை மூடிவிடும் நிலை ஏற்பட்டிருந்தது. விவோ சிட்டி கடை தொகுதியில் உள்ள ஸ்வாட்ச் கடிகார கடையின் அந்த நிலை ஸ்வாட்ச் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரிமாஸ் பிக்கி என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து ராயல் பப் என்ற புதிய கடிகாரத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. ஒரிமாஸ் பிக்கின் கடிகாரத்துக்கு பொதுவாக 1000கணக்கில் செலவாகும். புதிய கடிகாரம் சுமார் 350 அமெரிக்கன் டாலர் முதல் விலை போகிறது. அதன் சற்று மலிவான விலை அதிக கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரிகிறது. சிங்கப்பூர் உட்பட பாரிஸ், நியூயார்க், மிலான், லண்டன் ஆகியவற்றில் உள்ள ஸ்வாட்ச் கடைகளில் முந்தைய இரவிலிருந்தே கூட்டம் கூடியது. பாரிஸில் சுமார் 300 பேர் ஒரு கடையின் முன்னால் கூடினார்கள். மக்கள் மோதிக்கொண்டதில் சில இடங்களில் சண்டையும் ஏற்பட்டது. கடையின் நுழைவாயில் கதவுகள் சேதமடைந்தன. லண்டனில் 6 கடைகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வாடிக்கையாளர்களை அமைதியாக்கும்படி அந்த நிறுவனம் கேட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், மலேசியாவில் எதிர்வரும் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச 2S இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள செல்லும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ருக்னிதின் நைலா உள்ளடங்கலாக சாதனை மாணவர்கள் 5 பேரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று காலை மன்னர் VCMT கலைமன்றத்தில் இடம்பெற்றது. டெல்லி அருண்ஜெட்லி விளையாட்டரங்கில் நேற்றிரவு கடைசி வரை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 பந்துகள் மீதமிருக்க

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Vicky Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre Gleque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நிலைய கலிக நேரம் 10:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சுயிஸ் நேரம். சுயிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக தொடர இருக்கின்றது. பட்டிமன்றம் ஆரம்பமாகிறையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

நிலைய கழக நேரம் 10:44. இன்றைய சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருவது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா, அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

நிலிய கலிகனிடம் 10:55 இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா? கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழொலியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம்.

0: ஐரூபிய ஆவண மாளிகை ஆதரவாளரிடம் வரும் பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக கடந்த வாரத்தில்
1: அதை மீறி அந்த எண்ணத்தில நாங்கள் உறுதி வேண்டும். என்னால் முடியும் என்று அனுப்பியிருந்தால் நாங்கள் இதிலும் விளையாட்டிலேயோ ஒரு தொழில்துறையிலோ ஒரு ஒரு விஞ்ஞானத்திலேயோ ஒரு சட்டத்திறன் ஏதோ
0: திருமதி குணநாயகி பசுபதி
1: அடியில் இருந்து முயற்சி வேண்டு வர வேணும். சோதனைக்கு முதன்னா பதிக்கிறது இல்லை வெற்றி சிந்தந்தே இருந்தே அக்கறையோடும் துணிவோடும் நாங்கள் படித்து ஒரு கணிப்பீடு கொடுக்குமே ஒழிய ஒருவர் ஒரு இடத்திலே
0: தொடர்ந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா
1: எண்ணிக்கொண்டு வெற்றிக்கு செல்லும் பொழுது அங்கே அவன் தோல்வி அடைகின்றான் என்று சொன்னால் அந்த தோல்வி கூட அவனுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அவன் அந்த தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் முயற்சித்தான்
2: திருமதி
0: மோகன் சுரூபி
2: முன்னோக்கி நாங்கள் செல்ல முடியும். மற்றது பாருங்களே விவசாயி இருக்குன்னா அவன் இந்த மலையை நம்பித்தான் அந்த நம்பிக்கையில தான் அந்த தன்னுடைய விவசாயத்தை அவன் தொடங்குகின்றான். நாட்டவராக இருந்தான இதை என்ன வேளாண்மை செய்வதாக இருந்தான ஒரு தோட்டம் செய்வதாக இருந்தான விவசாயி நம்பிக்கை மலையை நம்பித்தான் அவன் நம்பிக்கையின் ஊடாகத்தான் அந்த விவசாயத்தை அவன் தொடங்குகிறான் அடியெடுத்து வைக்கின்றான். அப்ப அவனுக்கு அந்த நம்பிக்கை மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கின்றது.
3: பொருட்களை தந்த முகையில் கொண்டு பிரியுமா வந்த
0: திருமதி புஷ்பவதி சிவநாதன்
3: அப்ப ஒரு சின்ன ஒரு உயிரினம் இவ்வளவு இதோட இருக்கும் பொழுது பெரியவர்கள் மனிதராக இருக்கிற நாங்கள் எப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும்? இந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம். கணிப்புகள் இடுவதோ இல்லவோ நீங்க உங்களோட பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளை இந்த கணிப்பு போற போக்கமாக சரியில்லை
4: ஒரு பேருந்து போனான். அப்ப
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் தேவன்
4: அந்த அடுத்த பக்கத்து உறவு வந்து எங்க சிங்க நண்பர் ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேருந்து ஓட்டுநர் இருக்கிறார் விளங்குதா? அப்ப எனக்கு சிங்கம் தெரியும் நான் கேட்டேன்னா ரெண்டு ஓட்டு எனக்கு இந்த இனபாவாடு இல்லை அவரும் சிரிக்க நான் எனக்கு பார்த்து கேட்கவங்களுக்கு நீங்க இலங்கையானு கேட்டோன்னு
5: நடுவர் அவர்களை இப்ப எல்லா துறையிலும் நாங்கள் எங்களுடைய ஒரு கணிப்பு வந்து எதை நோக்கி போகுது வெற்றிய நோக்கித்தான் கணிப்பு போகணும் என்ன நாங்கள் இந்த நம்பிக்கையை அதாவது வந்து சில சில விடயங்கள் வந்து அது சரியா வந்தாலும் அந்த இவனுக்கும்
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் லண்டோ மனோ
5: முயற்சி பண்ண பாப்பானு எந்த துறையிலும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பிசினஸ் துறையில ரங்க பொறியல் சொன்னா உங்களுக்கு நல்ல சக்சஸா விட வேணும் என்றால் அதுவும் ஒரு வெற்றி தானே.
6: 168வது வட்டிமன்றத்திற்கு ஆதரவு அளித்துக் கொண்டு
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து இரா சந்திரசேகரம்
6: நன்றி கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் எதிரணியில் வாதாடியவருக்கும் என்ன நான் பேச இருக்கின்ற அணியில் வாதாடியவர்களுக்கும் நன்றிகளை கூறிட்டு கூறிக்கொண்டு கருத்து கணிப்புகள் வெற்றியை வழிவகுக்குமா நம்பிக்கையை வழிவகுக்குமா?
0: கணிப்புகள் வந்து கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? தொடர்ந்து டென்மார்க்கில் இருந்து திருமதி ராதா
7: வெற்றி பயணம் மாதிரி பயணம் பயணத்துக்கு தான் அது என்ன வெற்றி மட்டும் நாங்கள் வீட்டுல இருந்து கதவை மட்டும் பார்த்தவில்லை கணிப்பு நாம் மற்றது என்றால் பேப்பர் விட்டு என்ன வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாங்கள்
8: ஒரு கணிப்புல நாங்கள் அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை அஸ்திரத்தை அவர்கள் மீது நாங்கள் வைத்து
0: தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசு தாசன்
8: மீது சட்டத்தின் மீது மக்கள் மீது மனிதன் மீது அன்பு மீது மரியாதை மீது எண்ணத்தின் மீது இவைகளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை அவர்களிடம் உருவாக்கினால்தான் அவர்கள் செல்லுகின்ற பாதையில வெற்றி கொடி நாட்ட முடியும். வெற்றியை நாங்கள் நேரடியாக பெற்றுவிட முடியும். நடுவர்களே, கணிப்புகள் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் எடுத்தவுடனே நான் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை
0: இவர்களது கரங்களையும் இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இணைந்திருக்கும் 1வது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓ, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நல்ல சுகமா இருக்கின்றீர்கள். ஜீவன், ஓ, உங்களது தொலைபேசியை அருகில் வைத்து பேசுங்கள். கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கின்றது. ஓம் ஓம் ஓம்.
9: நீங்கள்
0: தூங்கும் போதுதான் கனவு வரும், மற்றும்படி கனவு வராது.
9: இந்த கனவு நாங்கள் ஜோசிச்சு கோயிலுக்கு போகாம அல்லது வேலைக்கு போகாம படத்துக்கு இருந்து காசு வரும் ஒரு மூட நம்பிக்கை.
0: நம்பிக்கைக்கு எதிரான அப்ப வெற்றிக்கு. ஓ சரி, இனி உங்களது வாதங்களை தாருங்கள்.
9: என்ன நாளைக்கு வேலை கிணவு கொண்ட நாங்கள் பேசிக்கிறோம். அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போறோம் போல நடக்கும். இதெல்லாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்ன சொன்னா, ஒரு மனிதன் ஒரு மனிதனாகும், அப்படி மனிதனாக என்ன சொன்னா நாங்க கடவுள்கிட்ட போக முடியாதுதான். நாங்கள் எல்லாரும் இப்ப எங்கிட்ட இருக்கிற இயலாமைதான் இப்படிய நாட்கள் எல்லாம் போய் கோயிலுக்கு போறதோ வேலைக்கு போகாம இருக்கோ அப்படியான பாட்டி. அப்ப நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் முதல் முயற்சியும் முயற்சியாளர்கள் போக முடியுமே தவிர உங்களை பொறுத்தவரை இந்த நம்பிக்கைக்கு மேல பொறுத்தவங்க எந்த நம்பிக்கையும் இங்கே வராது. நீங்கள் இலங்கையில பிறக்கிறீர்கள், இலங்கையில பிறக்கும் போது உங்களுக்கு தெரியுமா பிளாஸ்க்கு வரீங்களோன்னு சொல்லி அல்ல கனடாக்கு போறீங்களோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. படிச்சிருக்கிறீங்க, படிச்சு அவ்வளவு வயதுக்கு முன்னா யாருக்கும் தெரியுமோ இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வரும் இவர்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. அவர்களுக்கு பிள்ளைகளே வந்து பெரிய இதுக்கு வந்துட்டார். ஆனா அது அது அது மட்டும் அந்த பிள்ளைகளே கடைசி மட்டும் கடவுள் நான் பாரு. அப்ப நான் கேட்டுறீங்களா?
0: ஹலோ, கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன்.
9: சரி, என்னன்னு சொன்னா நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் ஒரு எதற்காக எங்களுக்கு ஒரு ஒரு மாடி ரெண்டு மாடி மூன்று மாடி நாங்கள் அந்த மாடிகளுக்கு போகும்போது ஒரு நாங்கள் அது போகிற பாக அந்த மாடி போறதுக்கான இது வந்து படிதான். ஆனா அந்த படி இத கொஞ்சம் கொஞ்சமா மேல போனாதான் எங்களால முடியும். இல்ல நீங்கள் இருந்து கொண்டு கீழே இருந்து கொண்டு நீங்கள் யோசிச்சு அந்த மூன்றாவது மாடிக்கு போக முடியுமா? இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆயுள் ஒரு ஆண்களுக்கு வடமுடைய கடவுள் வச்சு கொள்ளுங்க. அப்படி நீங்கள் யாராவது இங்க கடவுளை பார்த்தவர்கள் வந்து சொன்னா நான் அதை எதுவுமே கடவுளையும் பார்த்ததில்லை. முயற்சி இல்லாத இந்த மனிதர்களை நான் என்ன செய்ய, நான் ஒன்றுமே செய்யலாது. என்ன கிடைக்கிறவர்கள் கிடைக்கின்றோம் என்ன பொறுத்தவரை உங்கள்ட முயற்சி இருந்தால் மட்டுமே அந்த இடத்துக்கு போக முடியும். நீங்கள் கடவுளை நம்பியோ அடுத்த உங்களுடைய நண்பனை நம்பியோ இல்லையா யார் யார் உங்களுக்கு வருவார்கள் நம்பிக்கையை வச்சு கொண்டு நீங்கள் வந்து எப்போ நீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தான் சங்கு அதனாலதான் நான் அடுத்த முறை வந்தா நான் கலைக்கணும் கொண்ட
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்துவாங்க. நன்றிகள், நன்றி ஜீவன். கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜீவன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரது கரங்களையும் உருகப்பட்டிக் கொண்டு கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும். 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரின் கணிப்புகளும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது நடுவர் அவர்களே. பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். சொல்லுங்கள் பாலேந்திரா.
1: என்னுடைய தலை இது கணிப்பு. நான் வந்து வெற்றி வந்து கணிப்பு வந்து வெற்றிக்கு தான்.
0: கணிப்புகள் வெற்றிக்கு விளையாட்டு என்ற அணிக்காக
1: நிச்சயமாக.
0: சொல்லுங்கள்.
1: நம்பிக்கை வந்து நாளைக்கு நடத்துல தான் கொண்டே போட்டு விடுமா
0: என்ன?
1: ஏனென்றா சொல்லுவார்கள், முந்தி ஊர்ல நடுவரவர்களே முயல் பிடிக்கிறாய மூஞ்சல தெரியும்
0: என்ன?
1: உண்மையா இல்லையா? அது அப்படித்தான் என்ன? இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இன்றைக்கு நம்பி இன்றைக்கு நடுரோட்ல நிற்கிறார்கள். மத்தி அது இது குடுக்கல் வாங்கல்கள் ஏமாற்றங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன? இப்ப நேற்று இப்ப நீங்க ஞாபகம் இருக்கு, எத்தனை 20 பேரிடமா 20 பேரிடத்துக்கு பாக்கப்படுத்து போயிடுவாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க கணிக்கணும் மாக்களே, கணிச்சா தான் நாங்கள் அதை வெட்டி அடியலாம். நாங்கள் சிச்சு இது நம்பிக்கை அவர் நல்லவர்ன்னுட்டு நாங்கள் இருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து பூந்துருவாங்க. ஒரு தமிழாக்கள வீட்டுல பின்னால வந்து வீட்டுக்கே பூந்துட்டார்கள் அவர்கள். அந்த ரோட்ல அந்த பேப்பர் போடுறாக்கள் மாதிரி வந்து நடுவரவர்களே, அந்த பப்ளிசிட்டி பேப்பர் போடுறதானே, அப்படி பேப்பர் கட்ட கையில கொண்டு வந்து உள்ள பூந்துட்டார்கள். தமிழ் பொம்பளை வீட்டுக்கே வேற அது பூந்து உள்ளுக்குள்ள கதாவை உள்ளால பூட்டி அவ சீலியல் அம்பாக்கில் அடைஞ்சு அப்ப அவ என்னச்சா இது என்ன நம்பிக்கை தானே? அவ வேற யாரும் வந்துட்டு விட்டுட்டா என்ன? அப்ப ஒரு தடவை நாங்கள் அது வந்து அதை உள்ளுக்குள்ள கிடக்கிறதெல்லாம் என்னென்ன எடுத்துச்சுன்னா சரியா கலவை போனேன்ட்டு எனக்கு நான் கேள்வி என்ன போச்சதா வண்டி போட்டு என்ன எடுத்துச்சுன்னா எனக்கு தெரியாது. அது நடந்த விஷயம் தான். அப்ப நாங்கள் ஒரு தடவை பாக்க எங்களுக்கு தெரியணும் நடுவர் அவர்களே, நாங்கள் நல்லவரா கிட்டவரா? இந்த இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு டிஆர்டி நேரு தான், அவர் இப்ப கனகாலமா இதை காண இல்லை. வேற அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 அவர் அந்த நம்பிக்கையில கொடுத்து இன்றைக்கு அவர் 3 சின்ன பிள்ளையாலும் இன்றைக்கு அவர் அத சுட்டு போட்டு கட்டிக்கொண்டு இருக்கிறார். ஒன்னும் செய்யல, நம்பிட்டார்
0: என்ன?
1: அப்ப நாங்கள் ஒரு தர பழகைக்க பாக்கணும் நடுவர்களே, இவர் நல்லவரா கெட்டவரா? சும்மா கண்ட உடனே நாங்கள் ஒரு தர நம்ப கூடாது நடுவர்கள். அது காதலிக்கிறார்கள் ஏன் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் உடனே நம்ப கூடாது என்ன? நாங்கள் அவர்களோட நாங்கள் தொடர்ந்து அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா, குடும்பத்தை நடத்துவாரா கொண்டு எழுப்பாரா என்று நாங்கள் பார்த்துதான் நாங்கள் அதை நாங்கள் தீர்மானிக்கணும். உடனே நாங்கள் கண்ட வச்சு கூட அவர் நல்லவர், நல்லவர் சைலானவர், நல்ல தாடிதா மெஜி கஜி நல்ல மொட்டா இருக்கிறாருன்ட்டு நாங்கள் அவரை நாங்கள் டக்காண்டு ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்தா அது நாங்கள் அப்ப என்னதுக்காக நாங்கள் இப்ப நடுவரவர்களே ஒரு ஒரு பிள்ளைகிட்டே ஒரு ஒரு மாப்பிள்ளைய கொடுக்கறதா இருந்தா விசாரிக்கிற விளாடவும் ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறதா இருந்தா இன்னத்துக்கு நாங்கள் 4 பேர்ட்ட விசாரிக்கிறோம். நாங்கள் விசாரிச்சா தான் நாங்கள் வெற்றி அடையலாம். சும்மா நாங்க டக்கண்டு குடுத்து போட்டு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு இல்ல கோட்ஸ்ல போய் நிக்க கூடாது நடுவர்களே என்ன? இப்ப பாருங்க, நம்பி நம்பி இப்ப நம்பினவர்கள் இப்ப எத்தனையோ பேர் கோட்ஸ் வழி எழுபடுகிறார்கள் பாக்கலையா? இப்ப ஒரு நாங்கள் நம்பி நம்பி நம்ப கூடாது. இப்ப இப்படித்தான் நடுவரவர்கள் நாங்கள் ஒரு உண்மை விஷயமா ஒரு வில்லியம் லேபிள் உங்களுக்கு தெரியும் தானே? அங்க ஒரு கோலம் இருக்கு, நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போனாங்க இப்ப ஒரு கனகாலம் அது. அப்ப இந்த கார் பெரிய கார் தானே, அப்ப அதுக்குள்ளே என்னுடைய சகோதரி நான் அவோ தன் 2 பிள்ளையோட வந்தோம். அப்ப கார் அப்ப போய்கொண்டிருக்க எனக்கு என்னட்ட இது இல்ல, அப்ப அந்த நவிக்கோ இல்ல ஜிபிஎஸ் என்ன? அப்ப நாங்கள் விட்டு விடுக்க ஒரு இந்த கோல இடத்தை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. பெரிய கல்யாணம் ஓ கஷ்டம் கோல் பிடிக்கிற அப்படி. அப்புறம் ஒரு ரவுண்ட் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வழியால கதலை போட்டு அதுல கூடுதலாக கருப்ப இனத்தவர்களும் அரப் கரரும் தான் இருந்து வழியால இந்த ரிங்ஸ் அப்படியெல்லாம் குடிச்சு வந்தது. நாம இப்ப நான் கிடந்து இடம் விடுறது அவர் டக்கு ஒரு நாள் எழும்பி தக்கண்டு ரோல் எழும்பி சொன்னார், எனக்கு தெரியும் தண்ட காரில் தண்டு வாரம் பின்னால வாங்க இடத்தை கொண்ட காட்டுறது. ஆனா கோல் வந்து 5 நிமிஷம், இவர் ஓடிட்டார் 25 நிமிஷம். என்ன கோல் பக்கத்துல இருக்குது, ஆனா தனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் கோல். அப்ப எனக்கு இதை அப்ப இந்த காருக்கு எல்லாரும் நகையில ஒண்ணும் தான். இப்ப நான் எவ்வளவு போஸ்டா இருந்தாலும் கேட்டு அவர் கொண்ட காரை அண்டை கொண்டு வர கேக்கல, கீழே ஒரு 5-10 பேர் இருந்தாங்க, நான் தனியா ஒண்ணும் செய்யல. அப்ப எனக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டு, இவர்ட்ட முதல் பார்த்தோன்னு எனக்கு விளங்கிட்டு. அப்ப என் வைஃப் சொன்னவ, விஜய் சொன்னவங்க, இவனை பார்த்தா கள்ளன் மாதிரி கிடக்கும், இவனுக்கு நீங்க இவனுக்கு பார்த்தால போறீங்கன்னு இப்ப சொன்னோம். அப்படி எனக்கு என்ன, நான் டக்கண்டி பிறகு பிரதாலியே போய்கொண்டு வரணும். ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் கார் ஓடிக்கொண்டிருக்கு போனா ஒரு ஒரு அபார்ட்மெண்ட், அதாவது அந்த மாடி இதற்கு காரகிறாக்குறாரு உள்ளுக்குள்ளே. அவர் காரகிறக்க நான் என்ன செய்தேன், நான் அப்படியே நேரடி ஆட்டி சொல்லி திருப்பிட்டேன். என்ன காரை வந்த வழியால் போயிட்டு எனக்கு இடமும் தெரியாது, திருப்பி வந்த வழியாலேயே காரை திருப்பினோன்னா என்ன கலந்து கொண்டு வந்து கொண்டு நீ சிக்னல்ல வச்சு கேட்டா ஏன் வேற உனக்கு பின்னால வேற என்ன, நீ அண்டர் கிரவுண்ட் கிடைக்கினா அண்டர் கிரவுண்டா ஹோலி இருக்கு வெட்டி அடைஞ்சது எல்லாத்தையும். நான் அன்றைக்கு இந்த காட்டி எல்லாத்தையும் படிச்சோண்டு விட்டா அன்றே அதான் ஒருத்தர நாங்க டக்குன்னு பாக்கணும் வேற இப்படி பட்டவர் இப்படி. நான் அது இன்றைக்கு எனக்கு அந்த ஞாபகத்துல இருக்குது, நான் இவ்வளவு வெட்டி அடைஞ்சேன் அந்த விஷயத்துல. அவருக்கு கண்ட அண்டர் கிரவுண்ட் காரை கொண்டு இறக்கி இருந்தா அது அவர் உடனே அவருங்க யாருக்கும் அறிஞ்சு சொல்லியிருப்பாரு, இப்படி ஒரு ஆள் தெரியுது நீங்க கீழே இல்லுங்க ஆகல என்று விளங்குதோ. அப்படி நடுவர் அவர்களே நாங்கள் நம்பணும். சும்மா கல்ல வச்சு போட்டு காசா பண்றார்கள். அப்ப நாங்கள் எல்லாத்திலயும் நாங்கள் கணிக்கணும். இவர் எத்தனை வருடம் நாங்கள் ஒரு கணிப்பு தான் நாங்கள் என்ன வெட்டி அடைஞ்சு கொண்டு ஒரு கணிப்புல தானே என்ன. அப்ப நாங்கள் இப்ப ஒரு டக்கண்டு நல்லவர் நாங்கள் டக்கண்டு ஒருத்தரையும் ஒரு தரையும் விடக்கூடிய நல்லவர். இப்ப எனக்கு தெரிஞ்சாக்கள் ஒரு ஆள் என்ன நடந்தா, அவ நம்பி கொஞ்சம் பணத்தையும் நகையையும் கொடுத்து விட்டுட்டு அவர் ஆட்ட நம்பி கொடுத்தவ என்ன வாங்கி போட்டு திருப்பி ராஜப்பள்ளிங்கிற ஏரியாவில கொண்டு ஒரு கடை நாகரைக்கு முன்னு கொண்ட இரவு போல பவுன் சொல்லி அவளும் ரோல் பித்தளை கொண்டு கொடுத்துட்டு என்ன திருப்பி. அப்ப அதை இப்ப கவலைப்படுங்க, தாங்கள் நம்பிட்டோம் பவி, நாங்க நம்பிட்டா நம்பி கொடுத்தாங்க நம்பாதேங்க. முதல் ஒரு தடவை நீங்கள் இட போடுங்க விசாரி, இங்க எப்படி நாக்கள் வீட்டுக்கு அண்டைகளை நாங்கள் பாக்கணும், வீட்டுக்குள்ள அண்டைகள நல்லவர்களா கெட்டவர்களா எனக்கு தெரிஞ்ச கூடுதல் நடவர்களே டீ வைக்க போய்க்குள்ள அவ குதிக்க டீ வைக்க போக வெற்றிகள அவட தாலி கொடிகள் காப்புகளை அத்தையும் எடுத்து பொக்கெட்டுக்கு வச்சிருந்தோம், பெந்து கீழா குடிச்சு குடிச்சு போட்டு வடையை சாப்பிட்டு வீட்டை போயிட்டு இருந்தான். பெண்ணு இவா பாத்துருக்கா, இரவும் பாக்கல அடுத்த பாத்துக்கிறா, தாலி கொடியும் இல்ல ஒன்றும் இல்ல வெற்றிகள. அப்ப நாங்கள் ஒரு தர நாங்க வீட்டுக்கு அவளை எடுக்க என்னவா எடுக்கையும் நாங்கள் ஒரு தர முகத்துல நாங்க நடப்பாவேன் சொல்லு பாக்கணும் எப்படியான ஆக்கள் என்னுடைய அப்பா சொல்லுவார். ஒரு அட்டை ஊந்து போய்க்க அந்த அட்டை எங்க போகுது நான் சொல்லுவேன் சொல்லுவாருன்னு சொல்றவர் என்றால் அப்படி இந்த ஒவ்வொரு வேற பார்த்த உடனே தெரியும் வேற எப்படியா நாங்கள் நல்லவரா கெட்டவராக நாங்கள் அதை பார்க்கணும். சும்மா நாங்கள் நம்பிக்கையை வச்சு போட்டு இன்றைக்கு இன்றைக்கு நம்பிக்கையால எத்தனையோ பேர் பிரான்ஸ்ல, நான் வேற நாடு எனக்கு தெரியாது, பிரான்ஸ்ல எத்தனையோ பேர் இன்றைக்கு தலையில கை வைக்கிறார்கள் நம்பி. இன்றைக்கு சாயந்தினைக்கும் பட்டி கட்டுறார்கள், கிரெடிட் கட்டிக்கொண்டு அவை இந்த வீட்டு வாடகையும் கட்டிக்கொண்டு தந்தை வீட்டு வாடகையும் கட்டிக்கொண்டு இன்றைக்கு லோன் எடுத்து இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறார்கள் நம்பி. ஒரு நாளும் ஒரு தரையை நம்ப கூடாது நடுவர்களே. நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு தர நாங்கள் அணிக்கோணும் இவர் நல்லவரா கிட்ட பொருட்கார பொருட்காரரை பாருங்க ரோட் தூர விலைக்கு அவர்களுக்கு தெரியும் இவர் நல்லவரா கிட்டவரான்னு உடனே மறைச்சிருவாங்க, கிட்டவே மறைப்பார்கள் அவங்களுக்கு அதற்கு தெரியும். அவருக்கு ஏற்கனவே பட்ட நியாயபடிகாரர் என்ன சொல்றானே பொருட்காரர் நியாயபடிகாரர் அண்டு. ஓ அப்ப அவருக்கு அவருக்கு தெரியும், ஒரு பார்த்த உடனே கணித்து பிடிப்பார்கள் இவர் நல்லவனா கெட்டவனா, முகத்துக்கு கத்தி இருக்குதா, பிசினஸ் செய்யறவர் கஞ்சா பத்திரவரா போத பெருளாண்டு அவங்களுக்கு அவர்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இவர் நல்ல உடனே மறைப்பார்கள் என்ன. மறைத்த உடனே அவர்கள் அவர்கள்லாம் வெட்டி அடைகிறார்கள், அவர்கள் அந்த கணிப்புலாம் மறைக்கிறார்கள். இல்ல கோயில்ல போய் கும்பிட்டு மாலை போட்டு நம்பி இவர் நல்லவனா கெட்டவன் அப்படி இல்லை, அவர்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அவர்களுக்கு இவர் நல்லவரா கட்டான்னு உடனே மறைஞ்சா அவர் அன்பா ஏர்போர்ட்ல வாங்க ஏர்போர்ட்ல வந்து நாங்கள் அண்டை கனடாவில விரைகள் போனவரிடம் கனடாவில விரைகள் அவர்களுக்கு தெரியும் என்ன இது நல்ல மாதிரி வர்றதையும் கூடாத மாதிரி வர இந்த முகத்துல பிடிப்பாரு டக்கு இல்லையா நடுவர் இல்லையா
0: உண்மை உண்மை
1: முகத்துல வச்சு பிடிப்பார்கள் என்ன அல்ஜீரியன்ஸா மறைச்சிட்டார்கள் டக்கண்டே மறைச்சி உடனே மறைச்சி உள்ள கொண்டு போயிட்டார்கள் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்ப அப்படியே அப்ப அவர்களுக்கு தெரியும் மோத்துல இவர்கள் எப்படிதான் ஆக்கள் என்ன மாதிரி ஆகல அந்த மோத்துல கணிச்சிடுவாங்க கணிப்புல வச்சு பிடிப்பார்கள் இவர் நல்லவரா கெட்டவரா இன்றைக்கு இந்த கணிப்பு இல்லையாண்டா இன்றைக்கு நாடெல்லாம் தலைகளா வந்திருக்கும் கணிப்புல கணிப்புல வச்சுதான் அவர்கள் மறைக்கிறது இப்ப நாங்கள் ஜெர்மன் எல்லாம் போறோம் போலீஸ்காரர் மறைக்கிறோம் அவருக்கு என்னென்ன மறைச்சிட்டாங்க உண்மை விஷயமா ரெண்டு பேரையும் மறைச்சிட்டாரு அவர்கள் அந்த மோத்துல வச்சு பாப்பாரு கணிப்புல வச்சு மறைச்சு பாத்துட்டு அவர்கள் தெரியும் நாங்கள் வேற நாடாருடனே கருத்த மறைச்சு பாத்துட்டு அவர்களுக்கு தெரியும் இது எப்படி போறார்கள் லொரியில இவ்வளவு லோட்டோட போறார்கள் இவ்வளவு சாமானோட போறார்கள் அவருக்கு தெரியும் என்ன வெறும் லொரி என்ன மாதிரி தெரியும் அப்ப கண்டு மறைச்சு எல்லாம் பாத்துக்கிட்டு போட்டு ஓகே அவர்களுக்கு தெரியும் வேற மறைக்கணும் வேற மறைக்க கூடாது கணிப்புலாம் பிடிப்பாரு கணிப்பு இல்லையாண்டா நாங்கள் இன்றைக்கு வாழையிலாது நடுவர்கள் ஓ இன்றைக்கு ஒரு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு ஒரு ஒரு பிள்ளைய கொடுக்க நாங்க நம்பணும் கட்டாயம் நம்ம ஒருவேளை கணிப்பு கணிப்பு வச்சுதான் நாங்கள் பிள்ளைய கொடுக்கணும் உடனே நம்பின உடனே நாங்கள் எங்கட பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நாங்க நாளைக்கு தலையில கை வைக்கூடாது மோத்திரி சீல விடக்கூடாது எனக்கு தெரியக்கூடியதான் அவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் மோத்திரி சீல விடன்றிருக்கிறார்கள் நம்பினவர்கள் என்ன ஆனபடினாலே என்னுடைய என்னுடைய தலையங்கத்தின்படி நான் வந்து
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி பாலேந்திரா நன்றி வணக்கம்
1: நன்றி
0: ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திரு பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு நூற்றி அறுபத்தி எட்டாவது

0: இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: குளிர்மையான
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற தலைப்பு.
0: நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக
1: என் அணையிலும் எதிரணையிலும் வாதிடந்தவர்களுக்கு நன்றியுடன் வணக்கத்துடனும். காலச்சருகு உதிர்ந்தாலும் பெண்கள் கண்ணில் மழை நீர் பொழிந்தபடி முள்ளி வாய்க்காலில் முற்று பெறாத நினைவுகள், சிதைந்த கனவுகள், சிந்திய ரத்தங்கள் மறைந்து போகுமோ, மடிந்து மாளுமோ? நெஞ்ச தணலோடு நினைவு நெய் ஊற்றியபடி கதிரவன் வரவுக்காய் கணம் கணம் காத்திருப்போடு நாம். மனசுக்கு எங்களோட மனசுக்கு உண்மை தெரிஞ்சாலும் கதிரவன் வருவான் எங்களுக்கு முடியும் ஒரு பிடிவாதமான ஒரு கணிப்பை நமக்கு நாமே ஊட்டியபடி பெரும்பாலான தமிழர்கள் நமக்கு நாமே ஊட்டியபடி இருப்பதால் தானே வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் எங்களோட கணிப்புகள் தான் நம்பிக்கையை தரும். முதலில் எங்கள் மிதங்களுக்கே ஒரு கணிப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக ஐஸ்வர்யாவாய் போல உலக அழகியா வர வேண்டும் என எல்லா பெண்களும் நினைச்சா வெற்றிக்கு விளையாட்டுமே. ஆனால் கொஞ்சம் அழகியாக ஒருவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அலங்காரங்களில் ஈடுபட்டு தன்னாடி கடைசி நடிகையாகலாம் என்ற கணிப்புடன் செயல்பட்டால் அந்த நம்பிக்கையோட செயல்பட்டா அது நம்பிக்கைக்கு வழிகாட்டும். அவர் ஒரு நாளைக்கு நடிகையாகவும் வரலாம். அப்ப நம்பிக்கை என்பது எங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது எம் கை தொடும் தூரம் தான் சொல்வார்கள். இதை அனுபவத்தில் உணர்ந்தவள் நான். ஒரு வேலை என்ற கூட என்னால முடியுமா, இதற்கான தைரியம் என்னிடம் இருக்கிறதா என்று என்னை நானே கணித்து விட்டால் நம்பிக்கை தானாகவே வழிகாட்டும். எங்களோட கணிப்புகள் எதிர்காலத்துக்கான திட்டமிடல் எல்லாம் தான் எமக்கு மன உறுதியை தருது. இந்த மன உறுதி வந்தாலே நம்பிக்கை தானே வந்துடும். 2000 நாங்க பிறந்த நேரத்தை வச்சு நாங்க பிறந்த உடனே அந்த நேரத்தை வச்சு என்ன ராசி என்ன நட்சத்திரம் சாதாரண எழுதியிருந்தோம். எழுதிட்டு கூடுதலா அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது கூடுதலா நடக்குதுதானே. திருமண பொருத்தம் பார்த்து நம்பிக்கையுடன் தானே பெரும்பாலான திருமணங்கள் நடக்காது. அந்த நம்பிக்கையோட தான் நடக்கின மொழிய இவ வெற்றி பெறுவினம் இவ நல்லா இருக்கணும்னு ஒருத்தருமே நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையிலதானே வாழ்க்கையே போகுது. எங்களோட வாழ்க்கையை நம்பிக்கை அந்த வட்டத்துல தானே போகுது. பாபா வாங்க பிரபலமான தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரிஞ்சாள். அவருடைய கணிப்புகள் பொய்ப்பதில்லை என்ற நம்பிக்கை பெரும்பாலும் மனிதர்களிடம் வேறு ஒன்று இருக்காது. அதாலதான் அவர் இறந்து போன பின்னும் அவரது கணிப்புகளும் அவரை நம்பிக்கையோட வாழ வச்சு கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் 2026 நீர்களால அழிவு வரும் எல்லாம் வரும்போது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை ஒழுங்கப்படுத்தது இல்லை. அப்ப நம்பிக்கை தானே வழிகாட்டுது. இந்த இடத்துல நம்பிக்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 2009 ஒரு மிகவும் கடினமான சூழ்நிலை வந்தது எனக்கு. அப்ப யோசிச்சு யோசிச்சு முதல்ல நான் எடுத்த முடிவு இந்த கண்ணீரை நிப்பாட்ட வேணும். கண்ணீரை நிப்பாட்டினாத்தான் எனக்கு நம்பிக்கை பார்க்கமுண்டு. பிறகு கணிப்புகளில் வடிவ திட்டமிட்டு எடுத்த கணிப்பால தான் சரி இன்னும் 2 எல்லா பிரச்சனையும் முடிக்கலாம், சரி அடுத்த 2 கொஞ்சம் சேமிக்கலாம், அடுத்த 1 வேலை நேரத்தை குறைக்கலாம். இப்படி அழகாக கணித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டதால் தான் இந்த உலகத்துல தலைநிமிர்ந்து நம்பிக்கையோட எதிர்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க என்னால முடிஞ்சது. இது நிதர்சனமான உண்மை. என்னவே கணிப்புகள் தான் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையோடு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த நன்றி வணக்கம்.
1: நன்றி.

கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முறுகப்பட்டி கொண்டு கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக

0: 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி. இன்று முள்ளிவாய்க்கால் உயிரிழந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தில் தெரிவித்துக் கொண்டு அன்றுள்ள பட்டிமன்ற நாடக சபா கீதீஸ்வரர்களே, இன்று நடைபெறும் 168வது பட்டிமன்றத்தில் 2வது நாள் நிகழ்ச்சியில் மீண்டும் கலந்து கொள்ளிவிட்டு மிகவும் பெருமைப்படுகிறேன். அதாவது இந்த பட்டிமன்றத்துக்கு ஆதரவு நியூ ஆவரணமாளிகைக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலக தமிழ் டிஆர்டி வானொலி நேயர்களுக்கும் நன்றியை கூறி ஒவ்வொருவர் கணிப்பும் வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்லது ஒவ்வொருவர் கணிப்பும் நம்பிக்கை வழிவகுக்கிறதா என்ற தலைப்பின் கீழ் நான் சென்ற முறை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற இதில் பங்கு வைத்திருந்தேன். ஆக இந்த 2வது நாளாக எனது சில கருத்துக்களை அதில் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சொந்த கணிப்பின்படி என்ன பொறுத்தவரை இயற்கையிலேயே எனக்கு பொது வாழ்க்கை தான் நாட்டம் இருந்த சிறுவயதிலே இருந்து. அப்ப அந்த ஆலயத்தில் சிறுவயதிலிருந்து அந்த சிரமங்கள் செய்கிற அந்த தொண்டுகள் அந்த அப்படியான இருந்தேன். எங்களுக்கு கோவில் உள்ளே கோவில் வீதி எல்லாம் சுற்றுலாக்கள் சின்ன இதுல 10-12 வரையும் அப்படி சொல்றப்ப அந்த வீதியை வடக்கு வீதியில கமலவாணியின் நவரெண்ணம் அந்த வீதியில இருந்தவர் பின்னணிக்கு பேர்ந்தவர் சுழிவரத்தோட போயிட்டார். சிறு வயதுல 10 வயது அப்படி இருக்கும். அவருடைய அண்ணர் சிறுநிவாதன் என்னோட சினேதன். அப்ப அவர் எல்லாம் அப்படி ஸ்கூல் சீப்ப ஈடுபட்டு படிக்க போயிட்டார். அப்படி வந்து வந்த காலத்துல 1963 ஆண்டு எனக்கு ஒரு 15 வயது இருக்கும். அப்பொழுது அந்த ஆலய முன் வாசல்ல இருந்து அப்பொழுது உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த திருச்செல்லம் கிவிஷி அவர்கள் அப்பொழுது உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தவர். அவர் அங்க இருந்தார். அந்த எங்கட கோயில கும்பிட்டுட்டு அங்க இருந்து ஊர்வலமாக உடுவில் ஒரு உடுவில் கிராம சபைக்கு அருகில ஒரு பெரிய ஒரு திறந்த வழியிறங்க யாழ்ப்பாணத்தில் உள்ள திறந்த வழியிறங்க மாதிரி ஒரு திறந்த கட்டினது. அந்த திருவிழாவுக்கு அழைச்சு போனா இப்ப நாங்களும் சின்ன நானும் 15 வயது வீட்டுல கல்வி போட்டு நானும் போய் வந்தால் அது அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. அந்த முதல்ல எனக்கு இந்த யாழ்ப்பாணத்திலேயே பார்த்தோன்னா அப்ப இது ஒரு பெருமையா இருந்தது. அப்ப இப்படி ஒன்று எங்கட கிராமத்துல எங்கட கோயிலில முன்னு சமைச்சா நல்ல வந்து ஒரு கணிப்பு இருந்தது எனக்கு சிறுவயது. அப்ப 15 வயதான் இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் இடையில இருந்து கொண்டு வந்த நேரத்துல நான் இருப்பேன். 21 வயதுல நான் கூட்டுறவுத்துறையை வேலைக்கு போயிட்டேன். அப்ப ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றது அந்த முன் நான் அந்த சனசோலியத்துக்கு பக்கத்துல அந்த முன்வீதியில அந்த இடம் அப்படித்தான் அமையும் என்று கணிச்சு வச்சிருந்தேன். அந்த இடத்துல ஆரண்டு அளவெடுத்து
0: கொண்டிருக்கிறேன்.
1: அப்ப ஓடி போய் பார்த்து கேட்ட என்ன விஷயம் சொன்னால் அது எங்கட கூட்டுறவு சங்கத்துக்கு ஒரு அதுல ஒரு சங்க கடை கட்டுறதுக்கு ஒரு நிலம் கட்டுறதுக்கு அளவெடுத்து கொண்டிருக்கிறேன் சொல்லிக்கிறேன். அப்பொழுதான் நான் அந்த இடத்த விட்டு அப்ப எந்த திறந்த வழியினு கட்டையில அது என்ன அப்ப என்ன செய்யலாம் சொல்லிச்சு உடனே யோசிச்சு போட்டு அதைய கேட்டாங்க. அது ஒரு தர்மசாதன கோயிலுக்கு தான் தர்மசாதனம் செய்யுங்க. ஆனா அதுக்கு வேற யார பொறுப்பானாக்கள் கொக்குவில இருந்தது. அப்ப உடனே அதே என் சொந்தக்காரர்களை பிடிச்சுதான் பண்ணு போனால் அங்க எனக்கு அப்ப கூட்டுறவு சங்கத்துல தலைவராக இருந்த வினோதன் தெரியுந்தான. வினோதன் அவர் வந்து மற்ற கட்சி அவர் வந்து ஸ்ரீலங்கா
0: சுதந்திர கட்சி.
1: அப்ப நான் வந்து சுதந்திர கட்சி. அப்ப எங்களுக்கு அந்த ஏற்கனவே போட்டிகள் இருந்தது. அப்ப அது என்னன்றது அந்த அவையும் கூட்டி அவையிட்ட போய் இப்படி விஷயம் வச்சுன்னா அப்ப அவையும் சொல்லிச்சுன்னா இது நல்ல விஷயம். அந்த கோயிலுக்கு ஒரு அதுல ஒரு சிறந்த இறங்கும் தான் எல்லாம் தானே என்று கொண்டு அதையும் எங்களையும் சொல்லி ஒரு எட்டு வச்சு அங்க ஒபிசில போய் சுண்ணாத்துல ஒபிசில போய் அவட கதைச்சு தண்டு இப்படி என்ன நீங்க ஒரு ஓரம கரைய செங்க கடையை கட்டிக்கொள்ளுங்க அவர்கள் சரசவிளையத்துக்கு இந்த கூடையில அதை திறந்த வயிறங்க கட்டுவண்டு தண்டு சொல்லி அப்ப எந்த உடனே இடம் தண்டு நாங்களும் சும்மா அதுல அந்த இடத்துல எங்கள்கிட்ட காசுல இணைவு இருந்தது. ஆனா உடனடியா ஒரு அத்திவாரத்தை போட்டு நாங்க ஒரு குமார் இது மாதிரி போட்டு விட்டுட்டோம். பேருந்து நான் திரும்பி 1981 அது வெளிநாட்டுல அப்ப அந்த எங்களுடைய சினிதர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இங்க ஜெர்மன்ல இருந்து வந்தபடியா வந்த எங்களுடைய பாரதி இருக்கிற முன்சங்கிலே ஒரு படி இருந்தவர், அவரை பாப்ப மோசம் போய் அங்க அனுப்பியிருந்தவ, அப்ப அவரெல்லாம் சேர்ந்தா இந்த காசு சேர்த்து அனுப்பியிருந்தவ. அப்ப அந்த காசை சேர்த்து பெரிய ரெண்டு இப்ப இந்த அந்த திறந்த இறங்க இப்ப இந்த முதலிங்க மாவட்ட தலைவராக இருக்க கூப்பிட்டு திறந்த. அப்ப அந்த ஒரு அந்த இந்த
0: கணிப்பாண்டு அதுல வாழ்ந்தது தவிர்க்கப்பட்டது
1: தாவடி சாய்வுகளை சங்கத்தை தலைவராய்த்து அந்த இடத்த பேருந்து அந்த எங்களுக்கு இது வேண்டு சொல்லி அந்த எழுதி நாங்கள் உடனே அதை அந்த சாய்வுகளை சங்கத்தை அதை கட்டி முடிச்சு இப்பவும் அதுல இன்றைக்கு இவ்வளவு ஆழமாச்சு. அதுல நல்ல நிகழ்ச்சியில் கோவில் திருவிழாவுக்கு எல்லாம் நிகழ்ச்சியில எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. அதை நான் அனைமா அந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சியில பாக்க எனக்கு இன்றைக்குமே ஒரு பெருமையா தான் இருக்கு. என்ன அதாவது ஒரு வெற்றிக்கு வழிவகுத்தது தானே அதனுடைய மற்றது எவ்வளவு இதுகள் எல்லாம் இப்ப எங்கட பேர்னா இருக்கு அவர்கிட்ட சொல்லு அவர்கிட்ட தோட்டத்துல வேத உண்டுகள் பள்ளிக்கூடம் போட நேரமாச்சேன்னு சொன்னா அவர் உடனே நேரம் என்னன்னு கேட்டா உடனே அப்படியே நின்று நிப்பார். வெயிலுக்கு வெயில் நின்றுட்டு அந்த தன்னுடைய நிழல்ல அத கணிச்சு நேரம் சொல்லுவார். என்ன இல்ல இப்ப என்ன டைம் சொல்லி அப்ப உட நாங்கள் உடனே வலிக்கிட்டு பள்ளிக்கூடம் போடுறோம் அப்படி இல்ல அந்த கணிப்புகள்ல சில இது வெற்றிகள் வரும் என்று சொல்லிட்டு கூறி இனி அடுத்த முறைக்கு மேலும் இடம் இருந்தால் வந்து கூறுவேன் என்று சொல்லி விட போவேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வைக்க நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
2: நான் பிறந்தேன் உங்களா போங்க.

தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார் போடா போ ஆடியிலே காத்தரிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும் யார்.

168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

wanted that.

like i

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா. எழும்ப

நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருந்தது. கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இந்திய பட்டிமன்றத்தில் பிரான்சிலிருந்து திருவாளர் ஜீவன், பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா, ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி, ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் ஐயா, இவர்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றோம். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி.

0: இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஓர் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது.
1: அம்மா கண்ணு சும்மா.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒளி 9.8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 137 நாள். ஆண்டு நிறைவு பெற 226 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 5 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1447. துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 1.
1: ஒலி 9.8 24 மணி நேர ஒளிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.
2: நல்ல தருணங்களை தருவேன் உன் பொன்னகையில் மகிழ்வேன்.

வணக்கம் சிங்கை, வணக்கம் நேயர்களே. உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் தன்னந்தனியே இன்று நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டு நான் சஜினி. உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மான் இசைமைத்து அப்பாச்சி இந்தியனோடு சேர்ந்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இன்று எது நடந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தட்டி போய்கிட்டே இருங்க, எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைத்து நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. அந்த வரிசையில சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒண்ணு நான் வந்து கைவசம் வச்சிருக்கேன். இப்ப காலையில அப்படின்னு சொல்லும்பொழுது காலை உணவு நம்ம எல்லாரும் வந்து பராட்டா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பராட்டா அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு காலத்துல 50 காசு 70 காசு 80 காசுக்கெல்லாம் நம்ம பராட்டா வாங்கியிருக்கோம். ஆனா இந்த காலத்துல 1 வெள்ளி 30 காசுக்கு குறையாம நம்மால பராட்டா வாங்க முடியாது. 1 வெள்ளி 30 காசு அதுதாங்க மேஜிக் நம்பர். நான் ஏன் சொல்றேன்னா, சைனா டவுன் காம்ப்ளெக்ஸ் உணவு மையத்துல இருக்கிற ஒரு கடை 1 வெள்ளி 30 காசுக்கு பராட்டா விக்கிறாங்களா. அடேங்கப்பா, இவ்வளவு மலிவான ஒரு விலையில பராட்டாவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இங்க தாங்க இருக்கு மேட்டரே. அதாவது உறைந்த பராட்டாவ இந்த கடையில 1 வெள்ளி 30 காசுக்கு விக்கிறாங்களா. என்ன சொல்றீங்க? ஆமாம் நேயர்களே, உறைந்த பராட்டாவோட சுட சுட கறிய வழங்கும் சேவைக்காக இணையத்துல கவனத்தை ஈர்த்துள்ளது ஒரு கடை. இந்த கடையின் பெயர் பராட்டா $1.30. இந்த கடையின் உரிமையாளர் 60 வயது நிரம்பிய லீ டியான்சின். இவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஹாக்கர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. பல ஹாக்கர் மையங்கள்ல அவரு உணவு உட்கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அடிக்கடி சைனா டவுனுக்கு போயிட்டு வருவாராம். எனவே இந்த இடத்துல நான் ஒரு தொழிலை தொடங்கணும், ஆனா எளிய முறையில இருக்கணும் அப்படின்னு நினைத்து அவருக்கு இந்த யோசனை தோணுச்சான். அதாவது உறைந்த பராட்டாவை 1 வெள்ளி 30 காசுக்கு விற்பது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய கடையில வெறும் பராட்டா மட்டும் தாங்க இருக்கும். அதாவது முட்டை பராட்டா, சீஸ் பராட்டா, சாக்லேட் பராட்டா, இந்த மாதிரி விதவிதமான பராட்டா வகைகள்லாம் கிடையாது. அவருடைய கடைக்கு வரும் சில வாடிக்கையாளர்களுக்கு சில நேரங்கள்ல வருத்தமும் ஏற்படுகின்றது. ஏன்னா அவங்க மற்ற பராட்டா வகைகளை எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா அந்த கடையில வெறும் பராட்டா தான் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வருத்தத்தோட போயிருவாங்களாம். சரி, ஏன் உறைந்த பராட்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு சோம்பேறி, எளிய முறையில நான் காசு சம்பாதிக்கணும், அதனாலதான் நான் இதை செய்யறேன் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. இந்த நேரத்துல கையால பராட்டா மாவை பிசைந்து காலையில இருந்து ராத்திரி வரையிலும் சுட சுட அடுப்பு பக்கமா பராட்டாவை சுட்டு கொண்டிருக்கும் நமது பராட்டா மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் கை தட்டுகள். சரி, நான் பராட்டா பத்தி ரொம்ப பேசிட்டேன், லைட்டா பசிக்குது. பசிக்கலன்னா நான் சஜினி இல்லையே. சரி நேர்களே, நாம இப்ப உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாங்க. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் அடுத்து இடம்பெறுகிறது. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராஜேஷ். அவங்களுக்காகவே தொகுப்பின் முதல் பாடல் இடம்பெறுகிறது. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: ஏன் கொண்டு வா வா வா வா வா
1: கண்டாலும் கண்டேனே
0: வந்தாலும் வந்தேனே தென்னாலே.
2: மூன்று தலைமுறைகளாக நாங்க வியாபாரம் பண்றோம், வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பேரு, அதற்கு காரணம் சையது மோமன் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட் தான். மொத்தமா கிடைக்கும், சுத்தமா கிடைக்கும். அரிசி வகைகள், பருப்பு வகைகள், பொடி வகைகள், மசாலா பொருட்கள், கோதுமை மாவு, அப்பளம், பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, இவற்றை எல்லாம் அவங்க கிட்ட இருந்துதான் மொத்த கொள்முதல் செய்யறோம். அவங்களோட அனார்கலி மற்றும் சையது பிராண்ட் சிங்கப்பூர் முழுக்க ரொம்ப பிரபலமாச்சே. தரமான பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க நியாயமான விலையில்.
3: சையது மொஹமத் ட்ரேடர்ஸ், பாரம்பரியத்தின் மகத்துவம், தரத்தில் தனித்துவம்.
4: வணக்கம் சிங்கை.

தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

கேட்ட ஞாபகம் ஆதரவு. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:27 ஆகி விட்டது. தங்க மலர் திரைப்படத்தில இருந்து சற்று முன்பு பாடல கேட்டிருந்தீங்க. பீசஸ் எல்லாம் பாடியிருக்கும் இந்த பாடல சேரா விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒழித்தது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியிருந்த அந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க. அமுதா அவங்க ஒரு முன்னாள் ஆசிரியராம், அதனால இந்த நேரத்துல விழித்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்காகவும் அந்த பாடலை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமுதா மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்களே எங்க இருக்கீங்க? வானொலி பக்கமா ஓடோடி வந்துருங்க. உங்களுக்காக ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லவ்ஸ்தா காஃபி பரிசாக காத்திருக்கிறது. நான் அடுத்து சொல்லும் தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் கேட்கிற கேள்விக்கு தான் சரியான பதிலோட வந்துருங்க. உங்களுக்கு பரிசா நான் அள்ளி கொடுத்துறேங்க. இதோ உங்களுக்காக தகவல். என்னடா இசையெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜப்பான்ல இஷிகாவா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. இந்த பகுதியில நோட்டோ சாட்டோயாமா அப்படிங்கிற ஒரு விமான நிலையம் உள்ளது. இப்ப சமீபத்துல இஷிகாவாவின் அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, July 7 அன்று நோட்டோ சாட்டோயாமா போக்கிமான் வித் யூ ஏர்போர்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் காணப்படுமா. இந்த விமான நிலையத்தை முழுமையா போக்கிமான் கறி கொண்ட ஒரு விமான நிலையமா மாற்றி அமைக்க போறாங்களாம். இந்த விமான நிலையத்துல 111 போக்கிமான் கதாபாத்திரங்களை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பிரத்யேக நினைவு பொருள்களும் விற்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. September 2029 வரையிலும் இந்த போக்கிமான் கரு கொண்ட விமான நிலையம் இயங்கும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. மாணவர்களே இப்ப உங்களுக்கான கேள்வி, உலகத்தின் முதல் போக்கிமான் கரு கொண்ட விமான நிலையம் எந்த நாட்டில் திறக்கப்படவிருக்கு?

எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: இது வணக்கம் சிங்கை.

டெல்லிசை மன்னர் விஸ்வநாதனை நேசியல் எல்லாம் அவள் எழுதின படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடல் உங்களுக்கு அங்கு இடம்பெற்றது. அதற்கு முன்பு கண்ணன் ஒரு கை குழந்தை திரைப்படத்துல இருந்து இசைஞானி இளையராஜாவை நேசியல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
1: உட்பட்டதுலும் பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும் மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில் உணவகம்.

0: இன்றைய பொன்மொழி அங்கத்துல கார்த்திகேசு அனுப்பியிருக்கும் கூற்ற வாசிக்கலன்னா எப்படி அப்படின்னு என் மூளை எனக்கு சொன்னிச்சு. உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க கூற்று. அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், குணம்தான் மரியாதையை பெற்று தரும். இன்னும் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், குணம்தான் மரியாதையை பெற்று தரும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் இந்த மாதிரிதான் செயல்படுறத நான் அதை பார்த்திருக்கேன். அதாவது அவங்க ஒரு ஆணவத்தோட செயல்படுவாங்க. நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கல, அதனால உனக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி செயல்படுறவங்கள நான் பார்த்திருக்கேன். ஓ, நான் டிகிரி படிச்சிருக்கேன், நீ வெறும் ஓ லெவல் தானா, அப்படின்னா உனக்கு நான் மதிப்பே கொடுக்க மாட்டேன், நீ அவ்வளவா பெருசா என்ன சாதிச்சுட்ட அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆணவத்தோட செயல்படுறவங்க சில நேரங்கள்ல வாழ்க்கையில முன்னேறி செல்லலாம், ஆனா அவங்களுக்கான தகுந்த மரியாதைய அவங்க பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரியாதுங்க. யார் யார நீங்க எந்த ஒரு பாரபட்சமோ பார்க்காம சமமா நீங்க நினைத்து அவங்களோட உரையாடி அவங்கள வந்து மரியாதையோட நடத்துறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு மரியாதைய வழங்கும், உங்களுக்கான பல ஆசீர்வாதங்களை அது அள்ளி அள்ளி கொடுக்கும். ஆணவத்தோட செயல்படுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா வாழ்க்கை என்பது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தது அப்படின்னு நினைவில் கொண்டு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா நீங்க இப்ப மேல இருக்கலாம், மற்றவர்களை தாழ்த்தி பேசலாம், ஆனா ஒரு காலத்துல நீங்க கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படலாம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒழித்தது. இன்னொரு நேரத்துல உங்களுக்காக சாமுவேல் நிக்கலஸ் தீப்தி சுரேஷ் பாடியிருக்கும் இந்த பாடல் இடம்பெற
1: வருகின்றது. சின்ன பொண்ணு கெட்டு பொண்ணு செல்லம்மா.
0: பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வானிலை நிலவரத்திற்கு ஆதரவு
0: உங்கள் வீட்டு சமையல் கமகமக்க ஆரோக்கியம் மேம்பட யோகோ அரிசி பருப்பு மற்றும் மசாலா பொருட்கள் சுவைக்கும் நலத்துக்கும் யோகோ வயிறும் நிறையும் மனசும் நிறையும். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் அருந்துவது நமது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதுங்க. நமது உடல்நிலையை சீரா வைத்துக் கொள்ள இது உதவுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வானிலை மாறிக்கிட்டே வருதுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மழை பெய்யலாம், அதுக்கப்புறம் வெயில் அடிக்கலாம். மழை பெய்யும் போது வெந்நீரை குடிக்கணும் அப்படின்னு ஆசை வரும், அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் போது ஜில்லுன்னு குளிர்ந்த நீரை அருந்தணும் அப்படின்னு ஆசை வரும். இந்த மாதிரி குளிர்ந்த நீரையும் வெந்நீரையும் நீங்க கலந்து கலந்து குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலம் சரியில்லாம போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன எடுத்துக்கங்களே, நானும் இந்த மாதிரிதான். இப்ப நல்ல குளுகுளுன்னு இருக்கு, வெந்நீரை அருந்தலாம். இப்ப ரொம்ப வெயில் அடிக்குது, நான் நல்லா ஜில்லுன்னு ஐஸ் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு இப்ப சீக்கிரம் நான் உட்காந்துருக்கேங்க. எனவே என்ன போலவே நீங்க ரொம்ப சீக்கிரமா சீக்கிரம் விழக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெந்நீரை அருந்திக்கிட்டே வாங்க. அதுதாங்க உங்களுடைய உடலை சீரா வைக்க உதவுங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: வணக்கம் சிங்கை.

0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:51 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு சீராக உள்ளது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய இடங்களில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்து, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.

0: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசு தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்திருங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரிசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜெய்ஸ்ரீ. செயற்கை நுண்ணறிவு தளங்களை சோதிக்கும் நிறுவனங்களுக்கான புதிய சான்று அளிப்பு திட்டத்தை சிங்கப்பூர் தொடங்கவிருக்கிறது. சுகாதார பராமரிப்பு, நிதி போன்ற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தளங்களை மதிப்பீடு செய்யும் திறன் கொண்ட நிறுவனங்களை அடையாளம் காண அது உதவும். செயற்கை நுண்ணறிவின் முறையான பயன்பாட்டை சோதிப்பதற்கான தெளிவான தரநிலைகளை நிர்ணயிக்கவும் திட்டம் கைகொடுக்கும். இந்த ஆண்டின் 3 காலாண்டில் புதிய சான்றளிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அங்கீகாரம் மதிப்பீடு செய்யும் ஆற்றல் கொண்ட நிறுவனங்கள் மீதுள்ள நம்பிக்கையை வளர்க்கும். செயற்கை நுண்ணறிவு துறையில் அதிகம் செலவு செய்யும் தரப்புகளை போன்று சிங்கப்பூர் செலவிட இயலாது என்றார் தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசப்பின் தியோ. மாறாக நம்பிக்கையின் அடிப்படையிலான சூழலை உருவாக்குவதில் சிங்கப்பூர் கவனம் செலுத்தும் என்றார் அவர். சிங்கப்பூரின் சட்டவிரோத மின் சிகரெட் சந்தை கடந்த 2 10.4 மில்லியன் வெள்ளி வருமானம் ஈட்டியுள்ளதாக அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், ஆசியான் வர்த்தக மன்றமும் யூரோ மானிட்டர் அனைத்துலக அமைப்பும் இந்த ஆய்வை வெளியிட்டுள்ளன. சிகரெட், மின் சிகரெட்டுகள் உள்ளிட்ட சட்டவிரோத புகையிலை விற்பனையால் அரசாங்க வருவாயில் சுமார் 156 மில்லியன் வெள்ளி இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 6 தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சட்டவிரோத சிகரெட் பயன்பாடு மிகவும் குறைவாக உள்ள நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று. கடந்த ஆண்டில் அது 6 குறைவாக பதிவாகியுள்ளது. மலேசியாவில் ஆக அதிகமாக அந்த விகிதம் 57 உள்ளது. சட்டவிரோத சிகரெட், மின் சிகரெட்டுகளுக்கான முக்கிய விநியோக நிலையங்களில் சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் உள்ளதாக அறிக்கை தெரிவித்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள சென்டியகோ இஸ்லாமிய நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 மாண்டனர். 2 11 வயது துப்பாக்கிக்காரர்கள் பள்ளி வாசலுக்கு வெளியே துப்பாக்கி சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்களில் பாதுகாவலரும் ஒருவர். சம்பவத்திற்கு பிறகு 17-19 2 சந்தேக நபர்கள் வாகனம் ஒன்றில் தங்களை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. பள்ளிவாசல் வளாகத்தில் செயல்படும் பள்ளியில் இருந்த அனைத்து பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் வெறுப்பு குற்றமாக கருதி விசாரணை நடத்தப்படுவதாக அமெரிக்கா சொல்கிறது. உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸ் அபாயமான பிளவுபட்ட நேரத்தில் உலகம் ஹண்டா வைரஸ், இபோலா நோய் பரவல் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற நிறுவனத்தின் வருடாந்திர உலக சுகாதார மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் அவ்வாறு கூறினார். காங்கோ குடியரசில் ஏற்பட்டுள்ள புதிய இபோலா நோய் பரவல் அனைத்துலக சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. MV ஹாண்டியஸ் சுற்றுலா கப்பலில் ஏற்பட்ட அரிய ஹண்டா வைரஸ் பரவலும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. பூசல்கள், பொருளாதார நெருக்கடிகள், பருவநிலை மாற்றம், நிதி உறவி குறைப்பு ஆகியவை உலகை ஆபத்தான நிலைக்கு தள்ளியுள்ளதாக திரு கெப்ரியேசஸ் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா இபோலா நோய் பரவலை தடுக்க கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். விசா அனுமதிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. காங்கோ குடியரசில் பணியாற்றிய அமெரிக்கர் ஒருவருக்கு இபோலா தொற்று உறுதியானதாக அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சு நோய் தடுப்பு நிலையத்துடனும் ராணுவத்துடனும் இணைந்து செயல்பட்டு வருகிறது. உடனடி உதவிக்காக $13 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரான் முன்மொழிந்த புதிய அமைதி திட்டம் வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து அவர் அவ்வாறு கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு வழங்க அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றார் திரு டிரம்ப். திட்டமிடப்பட்ட தாக்குதல் நடைபெறாது என அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் முழுமையான பெரிய அளவில் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று திரு டிரம்ப் எச்சரித்தார். ஈரானின் நிலைப்பாடு பாகிஸ்தான் வழியாக அமெரிக்க தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. சீனாவின் குவாங்ஸி பகுதியில் ஆற்றில் லாரி கவிழ்ந்ததில் குறைந்தது 9 உயிரிழந்துள்ளனர். 15 ஏற்றிச் சென்ற லாரி கனத்த மழையில் பாலம் ஒன்றை கடக்கும் போது ஆற்றில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சீனாவில் சீனி கிழங்கை நடும் வேளாண்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் லாரியில் திரும்பிக் கொண்டிருந்தனர். கனமழையில் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து பாலத்தின் மேற்பகுதி நீரில் மூழ்கி இருந்ததாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு சீனாவில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வகத்தார் எச்சரித்துள்ளனர். விளையாட்டு கார்பந்து உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகள். பிரேசிலின் நட்சத்திர விளையாட்டாளர் நேமா உலகக்கிண்ண அணியில் விளையாட மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். சுமார் 3 பிறகு அவர் தேசிய அணிக்கு திரும்புகிறார். பயிற்சியாளர் காலோ என்செலட்டி அறிவித்த 26 அணியில் நேமாரின் சேர்ப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. 128 ஆட்டங்களில் 79 கோல்களுடன் பிரேசிலில் ஆக அதிக கோல் அடித்த வீரராக நேமா திகழ்கிறார்.
6: சொல்லும் பொருளும் டர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை. சிறிய வாய்ப்பும் வாழ்க்கையை மாற்றும் திருப்புமுனையாக அமையக்கூடும். டர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
8: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
11: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
10: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
11: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
9: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
12: வயிறு சத்தம் போடுதே.
13: வெற்றியை சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே. பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா 2 உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 துணிர் காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
14: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
15: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
14: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: சாய் அபியங்கர் இசையமைத்து ஸ்ருதி ஹாசனோடு சேர்ந்து வழங்கியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக லவர் பந்து திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
1: சின்னாஞ்சிருக்கியே
0: பிரதீப் குமார் சிவாங்கி பாடியிருக்கும் பாடலை கேட்பதற்கு முன்பு
2: வணக்கம். என் பெயர் சக்தி. நான் ஜூரோஸ் தொடக்கப்பள்ளியில் இருந்து வருகிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில் ஜப்பான்.
0: உலகத்தின் முதல் போக்கிமான் விமான நிலையம் எங்கே அமைக்கப்படவிருக்கின்றது அப்படிங்கிற கேள்வியை நான் சற்று முன்பு கேட்டிருந்தேன். சரியான பதில சொல்லிட்டாரு சக்தி. வாழ்த்துகள் சக்திய. போலவே உங்களுடைய பிள்ளைகளோ பரிசு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒலி 9:00 ஏற்றோட இணைந்திருக்க சொல்லுங்க. புதிய ரங்கங்களை பரிசுகளை மாணவர்களுக்கு வழங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோங்க.
3: ஒலி 9:00 ஏற்றில் போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. MCEA நோக்கி செல்லும் AYEPIEக்கு பிறகு முதலாம் தடத்தை தவிர்க்கவும். ECPI நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் ரோடிற்கும் டெம்பனிஸ் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்து நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: விற்று முடியறதுக்குள்ள சீக்கிரமா வாங்கு.
0: என்ன முடிய போகுதானே?
2: KFC இன் சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான், இதை வாங்குவதற்கான இறுதி வாய்ப்பு.
0: என்ன சொல்றீங்க?
2: கவலைப்படாத, இன்னும் நேரம் இருக்கு. ஹாட் அண்ட் கிறிஸ்பி அல்லது ஒரிஜினல் ரெசிபி கோழி துண்டுகள், முள்ளங்கி ஊறுகாய், மசித்த உருளைக்கிழங்கு, அதோட மேங்கோ பீச் சஜோரா அடங்கிய சம்யாங் புல்டாக் கபடோரா டபுள் டான் பாக்ஸ் இப்ப 13.80 காசு மட்டும்தான்.
0: கேக்கும் போதே சுவையா காரமா இருக்கே.
2: கடையில் அமர்ந்து சாப்பிட, வாங்கி செல்ல அல்லது வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு KFC மட்டுமே.
3: இது வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில். இவ்வார நட்சத்திரம் சித் ஸ்ரீராம் ஸ்வேதா மோகனோடு பாடியிருந்த பாடல் உங்களுக்கு அங்க இடம்பெற்றது. மெர்சல் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 80களில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படத்திலிருந்தும் வேதம் புதித திரைப்படங்களிலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. பாடல்களை முழுமையாக கேட்டு ரசிக்க தொடர்ந்து ஒலிமன்மதாரி ஏற்றோட இணைந்திருங்க. அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு கோ கிரீன் எஸ்ஜி. சுற்றுச்சூழலுக்கு உகந்த காலநிலை மாற்றத்தை எதிர்க்கும் திறன் கொண்ட சிங்கப்பூரை நோக்கி குடிமக்கள், வியாபாரங்கள் அதோடு சமூகத்தை ஒன்றிணைத்து கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் ஒரு தேசிய இயக்கம். இந்த ஆண்டு இயர் ஆஃப் கிளைமேட் அடாப்டேஷன், அதாவது பருவநிலை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டு என்பதை முன்னிட்டு கோ கிரீன் எஸ்ஜி 4வது முறையாக மே 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 28ஆம் தேதி வரையிலும் இடம்பெறுகிறது. பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் நம்மை எப்படி பாதிக்கலாம், பருவநிலை மாற்றங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம், அது மட்டும் இல்ல நம்முடைய பங்கை நாம எப்படி ஆற்றலாம் இப்படின்னு பலவற்றை நமக்கு எடுத்து கூறுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் gogreen.gov.sg. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.

0: எஸ்பிஎம் பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: கங்கை அமரனின் இசையில் நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படத்தில் இருந்து மலிஷா வாசுதேவன் சித்ரா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு தேவேந்திரனின் இசையில் வேதம் புதிய திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது மனு எஸ் ஜானகி, அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து உங்களுக்காக ஊரு விட்டு ஊரு வந்து திரைப்படத்தில் இருந்து பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. SLEA நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 இருக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். PIEA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூவிற்கும் KPE ECP எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை
1: வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
2: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயித்துக்குள்ளது.
1: அதான் குமார் மெஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
3: இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: எனக்கு பொறுமையே இல்லைங்க அப்படின்னு சொல்பவரா நீங்க? அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான் அடுத்து.
4: கொஞ்ச நாள் பொறுத்தலை
3: நீங்க பொறுமைசாலியே இல்லைனாலும் சமைக்கும் போது உங்களுக்கு தேவை பொறுமை. ஏன் சொல்றேன்னா, குழம்பு வைக்கும் போது சரி, காய்கறிகள் பெரட்டும் போது சரி, சுட சுட அடுப்புல குதிச்சிட்டு இருக்கும் போதே அதை சுவை பார்க்க தொடங்கிருவாங்க. அந்த சூட்டை தாங்குமா நம்முடைய நாக்கு? வெந்து போயிடாது. அதனாலதான் சமையல்கலை வல்லுநர்கள் சமைக்கும் பொழுது 2-3 நிமிஷம் கொஞ்சம் காத்திருந்து சமைச்சிருக்கிற சாப்பாடு கொஞ்சம் சூடு தணிஞ்ச பிறகு அந்த உணவுல உப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சரி பார்த்து கொள்வாங்களாம். அதுவே சுட சுட இருக்கும் சாப்பாடை எடுத்து சுவைச்சு பார்க்கும் போது சில நேரத்துல உப்போட அளவு தெரியாம நாம இன்னும் கூடுதலான உப்பு வேற சேர்த்துருவோமா. இதனால வயிறு உப்புசம் பிரச்சனை, ரத்த கொதிப்பு பிரச்சனை வேற ஏற்படுங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் ட்ரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
2: இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தாங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா. அதற்கு முன்பு ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி, அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அமைப்பு வழங்கும் தகவல் ஒன்றும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. எங்கும் போயிடாதீங்க, தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, காரணம் விபத்துகள் நேர்ந்துள்ளன. எஸ் எல்இஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பனிஸ் அவென்யூ 7 பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும். இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ டெம்பனிஸ் 7 பிறகு மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வெற்றிய சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி துணிக்காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு. டெங்கி வைரஸை சுமந்து சென்று டெங்கி நோயை பரப்பக்கூடிய ஏடிஸ் கொசு குறைந்த அளவில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் இனப்பெருக்கம் செய்யலாம். இது சிறிய விஷயம் அல்ல. டெங்கி மற்றும் ஜீகா போன்ற நோய்களால் கடுமையான உடல் நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும். பிளாக் வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் குடும்பத்தினரையும் அண்டை வீட்டாரையும் டெங்கியிலிருந்து பாதுகாத்திடுங்கள். பி பிரேக், இறுகி போன மண்ணை கிளறிவிடுங்கள். எல் லிப்ட், பூந்தொட்டி தட்டுகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். ஓ ஓவர்டர்ன், வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். சி சேஞ்ச், பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். கே கீப், கூரை வடிகால்களை சுத்தம் செய்திருங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திருங்கள். டெங்கி தடுப்பை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் cgs.gov.sg/blockdengue. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

0: நதி வந்ததென்ன, காலிரியில் சேர்ந்ததென்ன.
1: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீரிகாபலி 9:08.